எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பாறை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு தரக்கட்டாக்கு த

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அது பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாள மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்கு

0: குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேக்கணும்.
1: இன்னொரு விஷயம், நம்ம எல்லாம் இன்னைக்கு பேசுறது நீங்க செய்தித்தாள் ஆனாலும் சரி, பெரிய பெரிய கூட்டங்கள்ல எல்லாரும் உலகம் முழுக்க சொல்லப்படுகிற ஒரு செய்தி, ஒரு தனி அமைச்சரவையே அதுக்காக வச்சிருக்காங்க, சுற்றுப்புற சூழல் என்று சொல்கின்றோம். அப்ப அந்த சுற்றுப்புற சூழல் வந்து சரியா இல்லை என்பதனாலதான் நமக்கு வந்து நீர் சரியா கிடைக்காது, இனி வருங்காலம் நம்முடைய சந்ததி எல்லாம் ரொம்ப துன்பப்படுவார்கள், ஓசான் லேயர் என்று பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம். இதை பற்றி கூட வள்ளுவர் பேசியிருக்காருன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? உண்மையாகவே பேசியிருக்கார், அதையும் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார். விசும்பு, விசும்பு என்று சொன்னா ஆகாயம், விசும்பின் ஒரு துளி வீழி நல்லாது, ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்று சொல்லுகின்றார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, ஆகாயத்திலேந்து ஒரு சொட்டு, ஒரு துளி, ஒரு டிராப் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே பச்சை நிறத்தையே பார்க்க முடியாது. பசும்புல் தலை காண்பது அரிது, ஒரு பசும் புல் கூட நீங்க நம்ம உலகத்துல பார்க்க முடியாது, இந்த பூமியில பார்க்க முடியாது. அப்ப நாம சொல்ற அந்த இயற்கை என்று சொல்லக்கூடியது வர வேண்டும் என்று சொன்னால், வளர வேண்டும் என்று சொன்னால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்யப்பட வேண்டும். அப்ப அந்த மழை பெய்யவில்லை என்று சொன்னா இப்படி சுற்றுப்புற சூழல் சேதமடையும் என்பதை சொல்லி நாம எப்படி இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த மழை நீர் சேகரிப்பு பற்றி, இல்ல அந்த நீரை எல்லாம் எப்படி ஒழுங்காக பாடுபட நம்ம அதை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு மேல மழை பெருகுவதற்கு மரங்கள் எல்லாம் வைக்க வேண்டும் என்று நாம இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வான் சிறப்பு என்கிற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரத்தை அவர் வந்து எங்க வைத்திருக்கிறார் தெரியுமா? கடவுள் வாய்த்துக்கு அடுத்ததாக திருக்குறளுடைய இரண்டாவது அதிகாரமே வான் சிறப்பு என்று சொல்லும் போது, இந்த சுற்றுப்புற சூழல் வந்து இந்த உலகத்திற்கே முக்கியமானது என்று வள்ளுவர் கருதி இருக்கின்றார். அதனாலதான் கடவுள் வாய்த்துக்கு அடுத்ததாக அவர் சொல்ல வந்த முதல் கருத்தே வான் சிறப்பை பற்றி தான். ஏனென்று சொன்னால் மழை இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை, நீரின்றி அமையாத உலகம் என்று கூட வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். ஏன்னா நம்மளால வந்து சாப்பாடு இல்லாம கூட இருக்க முடியும், நீர் இல்லாம இருக்க முடியுமா? அப்ப நம்ம பார்க்கின்றோம், நீர் இல்லை என்று சொன்னால் ஒரு அரை நாள் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. சாப்பாடு இல்லாட்டா கூட ஒரு மூன்று நாள் நான்கு நாள் நம்மளால ஏதாவது திரவ உணவு இல்லாட்டாலும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும், நீரை குடித்து கூட சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். ஆனா நீர் இல்லை என்று சொன்னால் நம்மளால உயிர் வாழவே முடியாது. அப்ப அந்த நீர் வந்து நமக்கு மட்டும் இல்லை, செடி கொடிகளுக்கும் உயிரினங்களுக்கும் நீர் இருந்தாதான் நமக்கு உணவு கிடைக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமீபால இருந்து, சிங்கிள் செல் என்று சொல்லக்கூடிய அந்த அமீபால இருந்து மனிதர்களாகிய நம்முடைய மல்டி செல்லுலார் என்று சொல்லக்கூடிய நம் வரை நீர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இருக்காது என்று ரொம்ப அழகாக நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சு தமிழிலேயே வள்ளுவர் சொல்லுகின்றார், நீரின்றி அமையாது உலகம். இப்படி வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் தந்த திருக்குறள்ல தோண்ட தோண்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இப்படி சுவையான இந்த திருக்குறளை பற்றி நம்ம மீண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: நான் உங்க சிவகார்த்திகேயன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ்
2: அதாவது
1: சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசிச்சேன், கண்டிப்பா சொல்லணும். போற இடத்துல எல்லா இடத்துலயுமே பொல்யூஷன் அதிகமா இருக்கு. பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பா குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க,
2: குப்பை தொட்டியில
1: போடுங்க. ஆமா, டைலாக் மறந்துருச்சு எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்ப பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வீட்டு பாத்துக்கிறவங்களா இருக்கட்டும், யாரை கேட்டாலும் டைம் இல்லப்பா, இது சுத்தமா டைம் இல்ல. இதுதான் வருது. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? எந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா, தங்களுடைய உடம்ப பாத்துக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கைவலி, கால் வலி, இல்ல வயிறு வலி, தலைவலி, இதெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அட சாதாரண வலிதான்ப்பா அப்படின்னு டப்புன்னு ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல ஒரு மாத்திரை வாங்கி போட்டுடுறோம். இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது தான். சோ உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. சோ இதை பத்தி பேசுறதுக்கு டாக்டர் சையத் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: ஓகே சார், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில வார்த்தைகள் சார்.
1: என்னோட மெடிசன் MBBS நான் திபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் முடித்தேன்.
0: ஓகே.
1: விச் இஸ் இன் ஜார்ஜியா.
0: ஓகே.
1: அப்புறம் இங்கே வந்துட்டு ஐ ஹேட் டு டூ இன்டர்ன்ஷிப் அண்ட் காட் ரெஜிஸ்டர்ட். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்போலோ கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அப்படி தப்போலோ ஷைன் ஃபவுண்டேஷன். தென் ஆஃப்டர் தட் மார்க்கெட்டிங் டீமோட டு டூ சம் கம்யூனிட்டி சர்வீஸ். இப்போ தான் நான் பண்ணிருக்கேன்.
0: ஓகே. ஸோ கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ ஹவு டு கெட் தட் தாட்? ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு எப்போ வந்தது?
1: நம்ம ஊர்ல ஃப்ளட் நடந்துச்சு இல்லையா, 2015 to 2016. ஆஃப்டர் தட் அகேன் சைக்ளோன் கேம் 2016 to 2017.
0: வர்தா.
1: எஸ், அப்போ தான், அப்போ வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டியே, லைக் டாக்டர்ஸ் கம்யூனிட்டியே ஃபார்ம் ஆச்சு டிடிகே ரோட்ல, சங்கரா ஹால்.
0: ஓகே.
1: ஸோ அங்கேருந்து தான் வி ஸ்டார்டட் டூயிங் கம்யூனிட்டி சர்வீஸ். ஃபர்ஸ்ட் இன்சைட் த சிட்டி பண்ணிட்டு இருந்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வி ஃபெல்ட் லெஃப்ட் அவுட், லைக் எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு தென் ஸ்டார்டட் டூயிங் இன் வில்லேஜஸ்.
0: ஓகே.
1: சென்னை காரவுன்னு இருக்குது, லைக் மகாபலிபுரம் தாண்டி போனீங்கன்னா அது யாருக்கும் தெரியறதில்லை, எங்கள் யார் இருக்கிறாங்கன்னே தெரியறதில்லை. ஸோ தே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வி கவர் அப்.
0: நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால, செல்ஃப் மெடிக்கேஷன்னா என்ன அப்படிங்கிறது எளிய மக்களுக்கு புரிய மாதிரி சொல்ல முடியுமா?
1: தானா ஏதாச்சும் மாத்திரை எடுக்கிறது, இல்லை வேற யாராச்சும் சொல்லி மாத்திரை எடுக்கிறது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டர் சொல்லாமல் வேற யாராச்சும் சொல்லி, அது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கலாம், இல்லைனா இப்போ மோஸ்ட்லி இப்போ வந்து மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஃபார்மசிஸ்ட் கிட்ட வாங்கியும் சாப்பிட்றாங்க. ஸோ இதுதான், திஸ் இஸ் செல்ஃப் மெடிக்கேஷன்.
0: ஓகே. ஸோ இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் பற்றி பேசும்போது இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் போடுறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வேற என்ன மாதிரியான மெத்தட்ஸ் தான் இருக்கு இந்த செல்ஃப் மெடிக்கேஷன்ல?
1: இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் கூட இருக்கு.
0: ஓகே.
1: விச் நம்ம ஓல்ட் ஓல்ட் ஃப்ரம் லைக் வெரி ஓல்ட் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தோஸ் வேர் மோஸ்ட்லி நேச்சுரல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம லைக் வெளியில் கிடைக்கிறது, வாட் வி ஃபார்ம் யூனோ ஃபார்மர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் அவங்க என்னென்ன க்ரோ பண்ணுறாங்களோ அதை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன். அவங்க அவங்க தானாக இது பண்ணிட்டாங்க. பட் அகெயின் அப்போ கூட வந்துட்டு மருத்துவர்னு ஒருத்தர் இருந்தார்.
0: ஓகே.
1: ஸோ அவரும் அது ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரியல் ஆரிஜின், இட் ஹாஸ் எக்ஸிஸ்டட் த்ரூ அவுட். அவர் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ டு ரெடியூஸ் த பெயின் ஆர் எனி திங் அவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ தான் வந்து மாத்திரை இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் இட் ஹாஸ் பிகம் மோர் எக்ஸ்டென்சிவ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் ப்ளஸ் மாத்திரையில் கூட நிறைய விதம் இருக்கு. ஒரே ஒரே வலிக்கு நிறைய மாத்திரைங்க இருக்கு. எல்லாம் சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி பெட்டர் ஃபார் செல்ஃப் மெடிக்கேஷன். தப்புன்னு சொல்ல வரல.
0: ஓகே.
1: பட் செல்ஃப் மெடிக்கேஷன் ஒரு லிமிட்டோட பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே, இட் வில் ட்ரீட் சம் காமன். இப்போ சாதாரண பெயின் இல்லைனா ஜலதோஷம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மூணு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வீட்டிலே எடுத்துக்கலாம்.
0: ஓகே.
1: நம்ம மெடிசன்ஸ் தெரிஞ்சா அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டே ஆகணும். அது நம்ம மக்கள் பண்ணுறது இல்லை. அது கண்டினியூஸாக 10 நாள் எடுக்கிறது, ஆனாலும் அது போகாது. அந்த மாதிரிலாம் இருக்கும் போது தான் இட் பிகம்ஸ் அ ரிஸ்க், ரொம்ப நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்.
0: ஸோ நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸை போய் டேப்லெட் வாங்கி போட்டுடுறது. ஸோ இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஃபார்மசிஸ்ட்டு கேட்குறோம், சார் தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் உடனே மாத்திரை எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஹவு டேஞ்சரஸ் இஸ் இஸ் பிகாஸ் ஒவ்வொரு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வேறு வேறு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஃபார்மசிஸ்ட் கிட்டே இப்போ ஃபார்மசிஸ்ட் டிஃபிசன் இப்போ இருக்கிற சினாரியோவில் சென்னையில்
0: ஓகே
1: நிறைய ஃபார்மசியில் ஒரு ஃபார்மசிஸ்ட் உட்கார்றதே இல்லை, வேற யாரோ தான் உட்கார்றாங்க, மாத்திரை எடுத்து கொடுத்துறாங்க. அவங்க எல்லாம் இப்போ எப்படி அவங்க உட்கார்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த வலி வந்தா இந்த மாத்திரை கொடுக்கணும்ட்டு தெரியும் அவங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்க முதல்லயே ஃபார்மசி வேற ஏதாச்சும் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க, அங்க இருக்கிற ஃபார்மசிஸ்ட் பண்றத பார்த்துட்டு இவங்களும் பண்ணுவாங்க. பட் அகேன் ஃபார்மசிஸ்ட் கிட்ட அந்த ரைட் இல்லை. பட் ஆனாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாத்திரை வந்து கொடுக்கறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் மக்கள் நம்ம வந்து ஜாஸ்தி, மக்கள் தொகை ஜாஸ்தி, எல்லாரும் வந்து அது பிளஸ் ஃபைனான்சியல் கூட இருக்கு காசு பிரச்சனை. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ டாக்டர் கிட்ட போகணும், லைன்ல நிக்கணும், கியூல நிக்கணும், வாங்கணும், அது பிரச்சனை இருக்குதான் நம்ம நம்ம நாட்டில், நம்ம சிட்டியில. அப்போ இருக்கும் போது ஒரு படித்த ஃபார்மசிஸ்ட், ஒரு லோ எண்ட் ட்ரக்ஸ் லைக் ஓவர் த கவுண்டர்ன்னு ஓடிசின்னு சொல்லுவோம், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கிற சில மாத்திரைங்க நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரைங்க கொடுத்து எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல, பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர், சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கு முன்பு, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே. பட் இப்போ இருக்கிற சினாரியில் நிறைய பேர் ஃபார்மசிஸ்டே இல்லை,
0: ஆமாம்,
1: எவனோ ஒருத்தனா இருக்கிறான். ஸோ அப்போ இருக்கும் போது இட் குட் கெட் டேஞ்சரஸ். இப்போ வயிற்று மாத்திரம்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையா இருக்கலாம், மோஸ்ட் காமன் சென்னையில். அப்போ ஒரு ஆன்டி பிபிஐ மாதிரி ஏதாச்சும் தருவாங்க, பாண்டோபிரசாலோ இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும் போது சொல்லணும் பிஃபோர் ஃபுட் சாப்பிடணும் இந்த மாதிரி.
0: ஓகே,
1: இல்லைனா இப்போ ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா எஃபெக்ட் அவ்வளோ இருக்காது. இட் அண்ட் ப்ளஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ் சிம்டம்ஸ் ஆல்சோ. டாக்டர் வந்து இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 கேள்வியாச்சும் கேட்பாங்க,
0: ஆமாம்,
1: எப்போ வருது, காலையில் வருதா, நைட்டில் வருதா, சாப்பிட்றதுக்கு அப்புறம் வருதா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வருதா, அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை தருவாங்க. நீங்கள் ஃபார்மசியில் போய் சும்மா போய் வாங்கினீங்கன்னா அவங்க ஏதாச்சும் மாத்திரை தருவாங்க,
0: ஆமாம்,
1: அந்த மாத்திரை வந்து தப்புன்னு சொல்லலை, பட் ஆனால் அந்த சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இல்லையான்னு கேரண்டி யார் கொடுப்பாங்க?
0: கரெக்ட். ஸோ இப்போ நம்ம ஃபார்மசிஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்கும் போது, ஒரிஜினல் ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்தினா படிச்சுட்டு வரவங்க, லைக் பிஃபார்ம் படிச்சுட்டு வரவங்க. ஸோ அவங்கள பற்றி பேசும்போது அவங்களோட ஆக்சுவல் ரோல் என்ன, ஃபார்மசிஸ்டோட ஆக்சுவல் ரோல்?
1: ஸோ பிஃபார்ம் ஃபார்மசி கோர்சஸ் என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முதலே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டாக்டர் கிட்ட போகணும், எடுக்கணும். WHOவே, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே, இந்த பாஸ் தி ஸ்டேட்மெண்ட் இன் 1970s. அவங்க வந்துட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி, ஒரு ஆர்கனைசேஷன் WSMI,
0: செல்ஃப்
1: மெடிக்கேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ தே கேன், ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஜோ ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு, லைக் ஜோ விச் இஸ் லாஃபுல்லி இட் இஸ் ஓகே டு டேக், அதெல்லாம் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட்டும் கொடுக்கலாம்.
0: ஓகே
1: சரி, ஃபார்மசிஸ்ட்டும் கொடுக்கலாம், தானாலும் அந்த நாலேஜ் வச்சு லைக் வி கேன் ஆல்சோ கெட் த நாலேஜ். இட்ஸ் ஈஸி, இட்ஸ் ப்ரிட்டி ஈஸி. பட் வென் இட் கம்ஸ் இப்போ வந்து பிபி மாத்திரை கூட சில பேர் வாங்கி சாப்பிட்றாங்க,
0: ஆமாம்,
1: அது பண்ணுறது தப்பு. அது ஹையர், நான் சொன்னல ஹையர் அண்டால் பிபி இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், ஹார்ட் பிரச்சனை இருக்கட்டும், இன்னொரு மெத்தட் கூட இருக்கு, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஓல்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு
0: இல்லையா,
1: அதை வச்சுட்டு இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை காமிச்சிட்டு இதுதான் டாக்டர் தந்தாங்கன்னு கொடுத்தது.
0: இப்போ
1: ஃபார்மசிஸ்ட் வந்து அந்த டேட் பார்க்கணும், டேட் பார்த்து இது எப்போ கொடுத்ததே கேட்கணும் என்னாச்சு. Pharmacist could have, even he has a responsibility.
0: Okay.
1: அது நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி.
0: கம்மி. ஓகே. ஸோ அதை பற்றி பேசும்போது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம மெடிக்கல் ஷாப்ஸில் போய் லைக் மெடிசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் பீங் த கேஸ், நம்ம நிறைய மெடிக்கல் ஷாப்ஸில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இஸ் திஸ் பனிஷபிள்?
1: யா, மெடிக்கோ லீகலி வென் இட்ஸ் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம்.
0: ஓகே.
1: வென் யூ சீ towards in the law perspective, law pathina over the counter medication irukla adha mattu problem irukada, but when it goes to non prescribed like prescription medicines only, doctors kudtha da avanga kudukano adhu avanga kudtha, yes it is punishable by law. Law mattu medical legal cases avanga mela polalam.
0: Okay.
1: Poradhukku chances irukku, சில பேர் போட்டிருக்காங்க.
0: ஓகே.
1: சில ப்ராப்ளம்ஸ் தான் வந்திருக்கு, அண்ட் மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியில் அவ்வளோவா வரதில்லை.
0: ஓகே.
1: இந்தியாவில் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. பட் இன் அன் ப்ளஸ் அவங்களுக்கு தெரியறதும் இல்லை, இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால தான் எனக்கு வந்துச்சோ, அந்த நாலேஜ் கூட இல்லை, இக்னரன்ஸ் இஸ் ஹை. பட் வெளியூர்லலாம் வந்துட்டு எப்படின்னா சிஸ்டம் இஸ், ஒரு ஃபேமிலி மெடிசன் இருப்பாங்க, ஃபேமிலி ஃபிசிஷியன் பக்கத்துலேயே வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. ஃபேமிலி ஃபிசிஷியன் வந்து இந்த டயக்னோஸும் கொடுத்துருவாங்க, பார்மசிஸ்ட் வந்து பிரிஸ்கிரைபும் பண்ணுவாங்க.
0: ஓகே.
1: த லோ அண்ட் டேப்லெட்ஸ்லாம். ஸோ அவங்க வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னா அவங்க மேலே கேஸ் போடுறாங்க.
0: போடுறாங்க. ஓகே.
1: ஸோ அது நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ கிடையாது இப்போ. அண்ட் ப்ளஸ் லா இப்போ கேஸ் போட்டாலும் நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட், நான் எதுக்கு சார் போய் போட்டு அழிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க.
0: ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்ஸில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு டேப்லெட் வாங்குறோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே பிளே மேஜர் ரோல். பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸே வந்து சொல்கிறாங்க இந்த வழி வந்தால் இந்த மாத்திரை போடுங்க, அண்ட் ப்ளஸ் செலிபிரிட்டிஸே வந்து தே மார்க்கெட்டிங் ஃபார் தோஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: இப்போ நிறைய இப்போ தலைவலிக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி தெர் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அகெயின் தோஸ் ஆர் ஓவர் த கவுண்டர் தான்.
0: ஓகே,
1: அதுக்கு பிரச்சனை அது வந்து எப்படி எடுக்கணும், ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா, டைம் இல்லை, சும்மா ஒரு மாத்திரை போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைக் வெறும் வயிற்றில் கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பெயின் மாத்திரை வெறும் வயிற்றில் போட்டிங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும்.
0: ஓகே,
1: ஸோ அதை அதை அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கே அதுதான் இப்போ காரணமே.
0: ஓகே,
1: ஒன்று ஃபுட் விட்டுறது, இன்னொன்று இந்த மாதிரி பெயின் மாத்திரை அன்டைமில் போட்டுறது. ஸோ அது நம்மளுக்கு, ஸோ ஜனங்க ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கு பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி சேஃபர்.
0: ஓகே,
1: ஃபார்மசிஸ்ட் கூட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாங்க, டாக்டர்ஸ் கூட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாங்கன்னா இட் வுட் பி சேஃபர்.
0: ஓகே, ஸோ நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கூட செல்ஃப் மெடிக்கேஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். அண்ட் சின்சியர் இன் டு கம்யூனிட்டி சர்வீஸ், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு க்ரௌட்னால காசு கொடுத்து டாக்டர் கன்சல்ட் பண்ண முடியல, லைக் ஃபார் ஸ்மால் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம்?
1: அவங்களுக்கு அதான், தேர் ஷுட் பி கேம்பெயின்ஸ் அக்கார்டிங் டு ஆர் சிச்சுவேஷன்.
0: ஓகே,
1: இந்தியன் சினாரியோ ஆர் சே தமிழ்நாடுல, வாட் ஐ நோ இஸ் தமிழ்நாடு, சென்னைக்கு அக்கம் பக்கம் இருக்கிற சினாரியோ தான். இவங்களுக்கு வந்து நம்ம கேம்பெயின் பண்ணலாம், கேம்பெயின் பண்ணி சில டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து போயிட்டு, ஆர் சம் என்ஜிஓ கேன் கால் சம் டாக்டர்ஸ் அண்ட் கோ தேர், அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம். இது வந்தால் இது மட்டும் சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்டே போங்க, அந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க, மூணு நாளாக சரியாலான டாக்டர் கிட்டே போங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், சில பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் காசு இல்லை.
0: ஆமாம்,
1: நிறைய பேர் வந்துட்டு வலி வலி வலின்னு மூட்டு வலிலாம் வராங்க, ஏஞ்சிக்கவும் முடியல அவங்களால, வாக் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ரே, அட்லீஸ்ட் பேசிக் எக்ஸ்ரே இஸ் நெசசரி டு ஃபைண்ட் அவுட் ஜாம் ஆயிடுச்சா என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. அது கூட எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ இதில் வந்துட்டு இஃப் தி கோ ஃபார் அ டாக்டர், டாக்டர் கிட்ட போனீங்கன்னா லைக் எனக்கு சாப்பிட்றதுக்கே இல்லைங்க, நான் எப்படி நாங்கள் டாக்டர் கிட்டே போகிறது? பீப்புள் ஹூ ஹாவ் மணி ஷுட் ஹெல்ப்.
0: ஓகே,
1: ஸோ வி டூ, வி ஆல்சோ ஹாவ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் கம்யூனிட்டி சர்வீஸ், எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. வி ஆல் ஒர்க், வி ஆல் ஏர்ன், நம்மளுக்கும் காசுலாம் வருது. ஸோ கொஞ்சம் டைம் யூனோ லைக் மந்த்லி டுவைஸ், மாதத்தில் ரெண்டு தடவை அவரவர் ஒரு, இப்போ ஒரு ஆரோக்கிய சேவா அசோக் நகர்ல, ஸோ அவங்கள நான் மீட் பண்ணேன் த்ரீ டேஸ் பேக். ஸோ தே ஹட் கால்ட் மீ அப் அண்ட் லைக் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சம்மன் ஹேட் கிவன் மை நம்பர், கோயிங் டு ஓப்பன் கிளினிக்ஸ் இன் மெனி வில்லேஜஸ்.
0: ஓகே,
1: எப்படின்னா ஒரு ஸ்டேஷன் மாதிரி இன் அசோக் நகர், மந்த்லி ஒன்ஸ் ஈச் கிளினிக்கு கால் பண்ணுவாங்க.
0: ஓகே,
1: இதுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி இங்கே டாக்டர் உட்காந்துருப்பாங்க, அந்த சைடு பேஷண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க.
0: Okay,
1: it's free of cost for them.
0: Oh,
1: so you know, so something like this only we have to do.
0: Okay,
1: there is the doctors, the NGOs, the local people, volunteers, pharmacists, everyone should come together, the pharmaceutical companies, you know, they can give a huge ton of the medicines for free.
0: Okay,
1: avangala sendu vande panna da illana,
0: I can understand
1: people, you know, ipo லைக் பெத்த பசங்களே வந்துட்டு அவங்க பார்க்குற மாட்டுறாங்கன்னு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், மெனி கம்ப்ளைண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் இருக்கு, தே ஆர் நாட் டேக்கிங் ஹிம் டு சென்னை, சென்னைக்கு வர முடியல, காசு இல்லை, பையன் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி டாக்கிள் பண்ணும் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ரிப்ளை இது கிடையாது.
0: ஓகே, ஸோ இப்போ 2018ல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மேஜர் ஃபேக்டர், எல்லாரும் கேட்டாலுமே டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் பீப்புள், வேலை வீட்டை பார்த்துக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சின்ஸ் யூ பிலாங்கிங் டு த யங்கர் க்ரௌட், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய பாடிக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியலனா தென் வாட் வில் தி டூ ஃபார், ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: Then there is no use, no. What is the use of earning?
0: Yeah.
1: அவங்க போயிட்டு வெளில போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வர்றது, when body is not fine,
0: yeah.
1: What is the use? So, கொஞ்சம் we need to, நம்ம பாடிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும்.

0: டாக்டர் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட காசு இருக்கு, அவங்கலாம் பார்த்துப்பாங்கன்னா வேஸ்ட் தான். தென் இட்ஸ் லைக் யூஸ்வலி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற பீப்புள் whenever we go there and meet them, they are like காலையில் சாப்பிட்றது இல்லை. வை 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கெலாம் வேலைக்கு வருவோம். ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை, ஃபுல்லாக கம்ப்யூட்டர் முன்னாலேயே உட்காந்துருக்காங்க. தெர் இஸ் நோ மூவ்மெண்ட், தே பிகம் ஃபேட், யூனோ ஓவர் வெயிட். மூவ்மெண்ட்டே இல்லை. ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறாங்க, டிராஃபிக்கில் போகிறாங்க, ஹெட் ஏக் வருது. ஸோ அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மோஸ்ட் காமன், இட் கேன் பி ஈஸிலி ப்ரிவெண்டட். காலையில் நீங்கள் சாப்பிட்டா போதும், டைமுக்கு சாப்பிட்டா போதும், இதுதான் ட்ரீட்மெண்ட்டே. இதுக்கே போய் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, ஸோ தான் பாடி நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பார்க்கலனா லைக் தென் மாத்திரை சாப்பிட்றது வரும். லைக் அஸ் யூ செட், டைம் இருக்கு, நம்ம கொடுக்கறது இல்லை.
1: கரெக்ட், டைம் எல்லாருக்கிட்டையும் அந்த 24 hours தான் இருக்கு,
0: 24 hours இருக்கு
1: இருக்கு. ஸோ அதை எப்படி அவங்கவுங்க ஸ்கெடியூலைஸ் பண்ணுறாங்கன்றது டிபெண்ட்ஸ் அப் ஆன்
0: தேம், தேர் ப்ரையாரிட்டி.
1: யா, ஸோ நம்ம அடுத்து பார்க்கும்போது செல்ஃப் மெடிக்கேஷனால வர லைக் அட்மோஸ்ட் ரிஸ்க் தான் அப்படிங்கறத கேன் யூ எக்ஸ்பிளைன் சார்?
0: அது அப்படி ஜெனரலைஸ்டா சொல்ல முடியும், பிகாஸ் ஈச் மெடிசன் ஹேஸ் இட்ஸ் ஓன்.
1: ஓகே,
0: பெயின் மெடிக்கேஷன் சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கு, லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வரும் அதிகமாக, ஓவர் டோஸ் சாப்பிட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு வலி போலன்னு சொல்லிட்டு 2-3 மாத்திரை சேர்த்து போடுறது, அதெல்லாம் பண்றது கிட்னிக்கு அஃபெக்ட் ஆகும். தென் இன்னும் அதிகமாக போட்டீங்கன்னா லிவருக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் மெடிசன். இப்போ நிறைய இப்போ செட்ரிசின், இப்போ கோல்டுக்கு நிறைய பேர் செட்ரிசின் போடுறாங்க, 10 mg தான் பிரிஸ்கிரைப்ட், 10 mg போடுங்க போதும். சில பேர் பத்தலன்னு சொல்லிட்டு அதுவும் போடுறாங்க, இன்னொரு சிம்லர் ட்ரக் போடுவாங்க, இல்லைன்னா செட்ரிசினே 2 மாத்திரை 3 மாத்திரை. செம்மையாக ட்ரௌசி ஆகும், அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில, லைக் தே ஓன்ட் பி விஜிலண்ட். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் மெனி, சைட் எஃபெக்ட்ஸ் ஃபார் ஈச் மெடிசன் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் வாஸ்ட். ஸோ பட் அகெயின், உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் தான் இருந்துச்சுன்னா அந்த மாத்திரை போடுறதுல தப்பில்லை.
1: ஓகே,
0: தட்ல டேக் கேர் ஆஃப் தட் ஏல்மெண்ட், அந்த அந்த டிசீஸ் இருக்கோ இல்லைன்னா அந்த எஃபெக்ட், அந்த பெயின் இருக்கோ, அது அது அது வந்து டேக் கேர் பண்ணிக்கும்.
1: ஓகே,
0: எக்ஸஸாக போகக்கூடாது, வீணாக போடக்கூடாது.
1: ஓகே
0: சரிங்களா? ஸோ இப்போ நிறைய ஒன் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் டயக்னோசிஸ்
1: பண்ணுறாங்க
0: சரிங்களா? ஸோ செல்ஃப் டயக்னோசிஸ் வரும்போது இட் கேன் பி இன்கரெக்ட்.
1: ஆமாம்,
0: நாலேஜ் இல்லை அவங்களுக்கு,
1: எஸ்பெஷலி லைக் கூகுள் சர்ச் பண்ணுறது, லைக்
0: கூகுள் டாக்டர் கூகுள் இஸ் லைக் வெரி ஃபேமஸ் இன் எவ்ரி பீட் எனி கிளாஸ் of Indian families in Chennai, la in Chennai families la everyone uses Google.
1: Yeah,
0: nare per ki Google Tamil vera vanduchu.
1: Ama vanduchu
0: avla da Google Tamil vandane nare per ipo use panna aarambichitaanga, kekkranga adu eduthu kaamikranga idu vandu ivlo idu sila per vandu doctor prescribe pannirukanga BP maathra indha maathra saapidunga, but side effect paathittu indha maathra saapta idu varalam nippattirada. அது கூட இருக்கு, செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது ஒன்று, தானாக நிப்பாட்டுறது இன்னொன்று, ரெண்டுமே தப்பு தான். டாக்டர் கிட்ட ஏன்னா சில மெடிசன்ஸ் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணக்கூடாது, பிபி கூட டேப்பர் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா முன்னால் வந்து ஒரு 160-90 இருந்ததுன்னா தூக்கி அடிக்கும், திருப்பியும் 200 வரைக்கும் போகலாம். ஸோ அகெயின் சைட் எஃபெக்ட் ஆர் லைக் இருக்கு, பட் அதை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட சாப்பிட்டோம், ஒரு நாலேஜோட சாப்பிட்டோம்னா தென் சைட் எஃபெக்ட்ஸ் கேன் பி அவாய்டட்.
1: ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எனி ஹர்ப்ஸாக இருக்கட்டும் லைக் மிளகு, டர்மரிக், இது எல்லாத்துக்குமே அது வந்து மெடிசனல் குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் மெடிக்கேஷனில் இது வருமா? ஸோ ஒரு கோல்டுக்கு வந்து இஞ்சி தட்டி நம்ம டீ போடுறது இல்லையா, மிளகு தட்டி டீ போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ப்ராக்டிஸ் எவ்ரிவேர். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க?
0: இது செல்ஃப் மெடிக்கேஷன்ட்டு வரும், ஏன்னா இன் ஒன் ரீசர்ச் இதில் வந்துட்டு டெஃபினேஷன் யூஎஸில் பண்ணும்போது ஹர்ப்ஸ் கூட மென்ஷன் ஆயிருக்கு.
1: ஓகே,
0: ஸோ அவங்க டெஃபினேஷன் பற்றி எஸ் இது கூட செல்ஃப் மெடிக்கேஷன் வரலாம், பட் சைட் எஃபெக்ட்ஸ் வில் பி வெரி வெரி லெஸ். இது வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் நேச்சுரல்னால அண்ட் ப்ளஸ் எல்லாருக்கும் தெரியும் இப்போ டர்மெரிக்னா பூச்சிக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ காய மேலே அந்த மாதிரி போடுறதுல தப்பு கிடையாது, பட் ஆனாலும் நம்ம கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும். அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா தென் இட்ஸ் ஃபைன். இப்போ இஞ்சி போட்டு குடி, இட்ஸ் ஆல் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்கே வந்து ஒன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இஸ் ஜீரா, ஜீரகம் தண்ணி அதெல்லாம் குடிக்கிறாங்க, இட் இஸ் குட், இட்ஸ் இட்ஸ் நாட் பேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்குல ஒன்றும் தப்பு கிடையாது. இட்ஸ் இட்ஸ் இட் வில் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் கோயிங். அண்ட் ப்ளஸ் இப்போ நீங்கள் சொல்றீங்களா நம்ம கல்ச்சர் வந்துட்டு உணவே இது
1: மருந்து
0: அது போயிடுச்சே அது இல்லையே கண்ட கண்டதெல்லாம் சாப்பிட்றாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஜங்க் ஃபுட் இஸ் ஆன் த ரைஸ் எது எதுவெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அது இப்போ இல்லை நம்ம சென்னையில் அது காணும்
1: சுத்தமாக காணும்
0: சுத்தமாக காணும். ஸோ அது இருந்தால் ஐ திங்க் குட் ஹவ் பீன் பெட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சுரல் ஃபுட் பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபார்ம்லேருந்து வர நேச்சுரல் ஃபுட்ஸ் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஐ டோன்ட் இட் இட் இஸ் பெட்டர் இட் கேன் ப்ரிவெண்ட் மெனி திங்ஸ். அது நம்ம சாப்பிட்றதில்ல ஸ்கிப் பண்ணுறோம் கந்த கணது எது எதுலாம் சாப்பிட்றோம் தள்ளு வண்டியில் போகிறதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ என்ன தண்ணி போட்டு பண்ணுறாங்கனே தெரியல. ஸோ மெனி திங்ஸ் அதனாலேயே நிறைய சேஞ்சஸ் நம்ம பாடியில் ஏற்படலாம் அது நம்மளுக்கு தெரியவும் தெரியாது.
1: ஓகே. ஸோ சில பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் பேன் பண்ண டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன் இந்தியா இட்ஸ் ப்ரிவலண்ட் அது நம்ம இன்னும் யூசேஜில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் வியூஸ் ஆன் தட்?
0: மற்ற நாட்டுங்களில் நாட்டுக்கெல்லாம் பேன் பண்ணது வந்துட்டு பிகாஸ் அது அது முதல்ல வந்து அவங்க நாட்டில் தான் வர வச்சாங்க அவங்க நாட்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க வேர்ல்டு ஃபுல்லாக பரவிச்சு. அதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் தான் நிறைய ஆகும்போது ஏன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் அது மாத்திரை எல்லாம்
1: குறையில்லை
0: மாத்திரை நல்ல மாத்திரை தான் வென் செல்ஃப் அது வந்து ஓவர் த கவுண்டராக போட்டாங்க லைக் எனி ஒன் கேன் பை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் இப்படி தான் இப்போ வந்து ஒரு தலைவலினா ஒரு மாத்திரை வாங்குறாங்க தண்ணியில் போட்டு குடிக்கிற மாத்திரைலாம் இருக்கு அந்த மாத்திரைலாம் போட்டு ரெண்டு மூணு மாத்திரை போட்டு குடிக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த மாத்திரைங்களுக்கு இன்னொரு எஃபெக்டும் இருக்கு அது வந்துட்டு லேட்டர் தான் உங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. பட் இவ்வளோ டோஸ் இப்போ வந்து 20 mg நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தலைவலிக்கு வரும் கம்மியாகும். 75 mg சாப்பிட்டீங்கன்னா அது ஹார்ட் அட்டாக் அதே மாத்திரை ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி மாத்திரைங்க அவங்க என்ன பண்ணாங்க சரி ரெண்டு எஃபெக்டும் இருக்கிறதுனால பேன் பண்ணி விட்டாங்க. பட் இந்தியாவில் அது இன்னும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஏன் ப்ரிவலண்ட்டாக இருக்குது எனக்கு தெரியாது அது இருக்குது. பட் அகேன் இது மாத்திரை நம்ம பயன்படுத்தும் போது லைக் யூஸ் பண்ணும் போது நம்ம அது ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை தான் போடணும். அதிகமாக போட்டிங்கன்னா வேறு சைட் எஃபெக்ட்ஸ்.
1: ஓகே. ஸோ இவங்களெல்லாம் பற்றி பேசும்பொழுது இம்பார்ட்டன்ட் பீப்புள் லைக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷனில் இருக்கிறது இஸ் இட் டேஞ்சரஸ் லைக் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் அவங்களோட ஸ்கின் ஸ்கின் எப்பவுமே க்ளோயிங்காக இருக்கணும் ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஃபார் பிம்பிள்ஸ் லைக் ஆக்னி இந்த மாதிரி இருக்கு தேர் ஆன் செல்ஃப் மெடிக்கேஷன். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹவு டேஞ்சர்ஸ் இஸ் இட்?
0: கரெக்ட். சி மெனி மெடிசின்ஸ் ஆர் தெர் ஆர் சம் மெடிசன்ஸ் இப்போ கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாதுன்னு
1: இருக்குது.
0: இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் முதலே அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க டாக்டர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க திருப்பியும் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும்போது திருப்பியும் பிம்பிள்ஸ் வரும். அப்போ வந்து திருப்பியும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்காம அந்த டேப்லெட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு விட்டமின் ஏ டேப்லெட்ஸ்லாம் நிறைய இருக்குது அந்த டேப்லெட்ஸ் வந்து க்ரீமாகவும் இருக்குது டேப்லெட்டாகவும் இருக்குது. டேப்லெட்டாக சாப்பிடும் போது இட் இல் அஃபெக்ட் த பேபி குழந்தைக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து நீங்கள் அது கொடுக்கும் போதே நிறைய பேர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் டாக்டர்லாம் சதர் டாக்டர்லாம் கேட்டு தான் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக ஆக போகிறீங்களா ஒரு மாதத்தில் இல்லையா அந்த அப்போ தான் கொடுப்பாங்க இல்லைனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு தெரியாததுனால இந்த மாதிரி அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் அப்போது வந்து இந்த டியூஃபலாக்கன் சிரப் இருக்குது அதுவும் வந்துட்டு ஃபார் ப்ரெக்னென்ட் லேடி வந்து டோசேஜ் கம்மி இருக்கிறதே லோவஸ்ட் டோசேஜ் கொடுக்கலாம் இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ரொம்ப வரவே இல்லை வெளியில் அப்படின்னா ஓகே ஃபைன் அப்போ வந்து லோ டோஸாக கொடுக்கலாம் இல்லைனா அது கொடுக்கவே கூடாது. அகெயின் இட் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ தேர் ஆர் மெனி மெனி மெனி ஈவன் பிபி மாத்திரை கூட டாக்டர் கிட்ட ப்ரெக்னென்ட் ஆக போறீங்கன்னா பிபி மாத்திரை என்ன சாப்பிட்றீங்கன்னு டாக்டர் பார்ப்பாங்க. மாத்தணும்னு சொன்னாங்கன்னா
1: மாத்திக்கணும்
0: ஏன்னா பிபி மாத்திரை கூட சில மாத்திரை வந்துட்டு கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நிறைய மாத்திரைங்க இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை நம்மளாக வந்து எடுக்கிறது தப்பு. முதலே வந்து நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க என்னென்ன எடுக்கலாம் அதை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கோ டு த டாக்டர்.
1: ஸோ நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் பற்றி இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நிறைய பேர் இன்னுமே செல்ஃப் மெடிக்கேஷன் தேர் அண்டர் செல்ஃப் மெடிக்கேஷன். ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் இது பண்ணாதீங்க இட்ஸ் லைக் டேஞ்சரஸ் அப்படின்னா நீங்கள் என்ன
0: சொல்வீங்க? செல்ஃப் மெடிக்கேஷன் ஒரு அளவுக்கு ஓகே
1: ஓகே
0: நல்லது தான் அது நான் அது வந்து யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து இப்போ வந்து தலைவலி மட்டும்தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் போட்டீங்க போல ஆனாலும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கீங்க மாத்திரனா அது தப்பு. ரெண்டு நாள் மூணு நாள் போகலனா டாக்டர் கிட்ட போங்க. சளி இருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் மேலே ஆயிடுச்சு போகலனா டாக்டர் கிட்ட போய் செட்ரிசின் எடுத்துட்டு இருக்கீங்க நைட்டில். ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து அடல்ட்ஸ் இப்போ வந்து அப்பா அம்மாலாம் சாப்பிட்றாங்க இல்லையா அதே மாத்திரை எடுத்து சில டைம் குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க அது கூட தப்பு தான் ஏன்னா குழந்தைங்களுக்கு டோசேஜ் வேறு பாராசிட்டமாலே பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு அளவுக்கு தான் டோசேஜ் கொடுப்போம். செட்ரிசின் கூட வெயிட்டுக்கு அளவு தான் டோசேஜ், வாமிட்டிங் கூட வெயிட்டுக்கு தான் டோசேஜ். அவங்களுக்குலாம் சிரப் இருக்கு, சிரப் இருக்கு, மாத்திரை கூட வந்து அரை மாத்திரையோ இல்லை 250 mg கூட இஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ டாக்டர். எப்போ உங்களுக்கு தெரியலையோ, தெரியாமல் சாப்பிட வேணும், டவுட் இருந்தால் போயிருங்க. அதான் என்னோட அட்வைஸ் வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் காமன் எயில்மெண்ட்ஸ், ஜலதோஷம், ஹெட்ஏக், ஃபீவர், இந்த மாதிரிலாம் இருக்கும் போது, காமன் இது இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்றது ஓகே ஃபைன், சாப்பிடுங்க, பட் ரெண்டு மூணு நாள் தான். அதுக்கப்புறம் கோ டு த டாக்டர். போலனா கோ டு த டாக்டர், இட்ஸ் பெட்டர்.
1: நேர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, செல்ஃப் மெடிக்கேஷன் எவ்வளோ டேஞ்சரஸ், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர் சாயத் நம்ம கூட இவ்வளோ நேரம் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்யூனிட்டி பீப்புளுக்காக இவ்வளோ அட்வைஸ் கொடுத்ததுக்கு. ஸோ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது இவ்வளோ நேரம் இந்த சிஆர்எஸ்ல?
0: It's good. This is my first time. இதுதான் என்னோட முதல் டைம் லைக் இந்த ரேடியோ.
1: ஓகே, வாவ்.
0: I think இது வந்து கொஞ்சம் நிறைய லைக் இந்த ரேடியஸ் வந்து கொஞ்சம் It's more if it goes to all the people. Mainly, people, கொஞ்சம் லோ ஏரியாஸில் இருக்கிறவங்க, வில்லேஜஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் போச்சுன்னா இட் வில் பி ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல். யூனோ இட்ஸ் ஆர் டியூட்டி எஸ் அ கம்யூனிட்டி டு டூ இட், அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.
1: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம். அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நினைச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரவெட்டக்கூடாது நினைச்சி.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: MGK Uttara Nidila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அதனை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Oh, we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்களுக்கு டூ எ பிட். ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ். தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ ಎಫ್ಎಂ.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: ஓரம்போ ஓரம்போ ரோட்டில் வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ.

0: தூக்கிடும் ஓரம் போ ஓரம் போ ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: இந்த உலகத்துல மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் சாதாரண விஷயம். ஆனா எப்படி இறக்குறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்பர் 1, பிறந்து நல்லா வாழ்ந்து வயசாகி இருப்பாங்க. நம்பர் 2, நோயால இருப்பாங்க. நம்பர் 3, விபத்தால இருப்பாங்க. ரோட்ல போற ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வண்டி ஓட்டுபவருடைய கவனக்குறைவா இருக்கலாம், அல்லது எதிரே வரவரோட கவனக்குறைவா இருக்கலாம். ஆக இந்த இடத்துல கவனக்குறைவு ரொம்ப முக்கியமான விஷயம். விபத்தில்லா இந்திய தேசமா எப்படி மாத்துறது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். விபத்தில்லா இந்திய தேசம், ஒவ்வொரு மாற்றமும் விழிப்புணர்வு மூலமே தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக உலகிலேயே அதிகப்படியான விபத்துகள் நடக்கும் நாடாக நமது நாடு அபாயகரமான நிலையில் இருக்கின்றது. 2013 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பாரதத்தில் 231,000 நபர்கள் ஒரு ஆண்டிற்கு உயிரிழந்துள்ளனர். 525,000 பேர் உடல் உறுப்புகளை இழந்து ஊனமாகியுள்ளனர் என்பது அதிர்ச்சியான தகவல். சாலை விபத்துக்கள் விதி அல்ல, தோல்விகள். நமது தோல்விகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் 15,563 உயிரிழப்புகள், உத்தரப்பிரதேசத்தில் 15,109 உயிரிழப்புகள், ஆந்திர பிரதேசத்தில் 14,963 உயிரிழப்புகள், மகாராஷ்டிராவில் 13,936 உயிரிழப்புகள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 26 நபர்கள் உயிரிழக்கின்றனர். 2.3 நிமிடங்களுக்கு ஒரு விபத்து, ஒரு மணி நேரத்திற்கு 26 குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. குறையக்கூடிய ஒவ்வொரு விபத்தும் உயிரையும் காக்கும். வீட்டுக்கு பெருமை, நாட்டுக்கும் பெருமை. நமது வருங்கால சந்ததியினருக்கு விபத்தில்லா தேசத்தை வழங்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்.
1: நாட்டின் நலன் நமது நலன், விதிகளை மதிப்போம், உயிரை பாதுகாப்போம். சமுதாயம் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: பின்வரும் உறுதிமொழியின் மூலம் மாற்றத்தை தொடங்குவோம். சிறு அளவு விபத்தில்லா தினமே நமது கடமை. குறைந்தபட்ச சாலை விதிகளையாவது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். தலைகவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவேன். சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டுவேன். சாலையில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் அறிந்து வாகனம் ஓட்டுவேன். ஆக்சிடென்ட் ஃப்ரீ நேஷன். எவ்ரி சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அவேர்னஸ். லெட் அஸ் ஸ்பேர் அ மினிட் டு பி அவேர் ஆஃப் அவர் ரோட் அண்ட் ஆஃப் சேஃப்டி. லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். We are losing such precious thing in microseconds due to nothing but negligence. Accidents are not fate, it's failure. And our failure rate as follows. Tamil Nadu, 15,563 death. Uttar Pradesh, 15,109 death. Andhra Pradesh, 14,966 death. Maharashtra, 13,936 death. As per Global Status Report 2013, in India, more than 2,31,000 people are losing their lives in road accidents every year. Which means, every 1 hour, 26 persons are dying on Indian road.
3: that is one death per 2.3 minutes. It is not 26 individuals. It is 26 families whose life may in danger to change upside down in every 1 hour. It's not happening for somebody. It could happen to anybody. India has only 1% of world's vehicle population, but accounts 10% of accidents. The main cause for the issue is our negligence of traffic rules and safety precautions. Safety is everyone's responsibility, and it starts from you. Let's together make this country an accident-free nation.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா கூடுமான வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேப்போமா?
1: என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்,

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீன்

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
1: அப்படி

0: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
1: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லாரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே சௌமியா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்நிகழ்ச்சியானது கோவிட் அப்ரோப்ரியேட் நார்ம்ஸை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த சிஆர்ஏ, யூனிசெஃப் மற்றும் எம்ஓபி சிஆர்எஸ் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி இது. கோவிட் காலகட்டத்தில் 12 கோடி மக்கள் வேலை இழந்தாங்க, வாழ்வாதாரமே இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்படி வேலை இழந்து பாதிக்கப்பட்டவங்க யாரு, அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் வாங்க.
2: வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஜெயாமா.
2: என்ன வேலை செய்யறீங்க?
3: நான் பூ கட்டி வியாபாரம் பண்றேம்மா.
2: சரி, கோவிட் போது உங்க வியாபாரம் எப்படி நடந்தது?
3: எங்கம்மா கோவிட் போது வியாபாரம், நான் கோயில் எல்லாம் பூட்டிட்டாங்க. நாங்க அந்த கோயில் அந்த கடை வைக்கிறோம். கோயிலுக்கு வரவங்க தானம்மா பூ வாங்குவாங்க. கல்யாணம் காத்தினா பெரிய பெரிய வியாபாரி கிட்ட போயிடுவாங்க, நம்ம கிட்ட யாருமா வாங்குவாங்க? ரொம்ப கஷ்டம்தான்.
2: அப்போ உங்க வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணீங்க கோவிட் போது?
3: வாழ்வாதாரத்துக்கு என்னமா பண்றது, 2-3 நகை எல்லாம் வச்சு வாங்கினோம். ஏதோ கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு இருந்தோம். எங்கம்மா இருக்குது, ஊட்டாண்டா இட்லி சுட்டு விற்போம். அது ஒரு நாளைக்கு விற்கும், ஒரு நாளைக்கு விற்காது. நம்மள போலதானம்மா எல்லாரும்.
2: சரி, இப்போ இந்த கோவிட் கம்மியாச்சுன்னு சொல்லும் போது நீங்க வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்களா? அது கோவிட் பரவாயில்ல.
3: எடுத்தமா எடுத்தமா, வீடெல்லாம் நல்லா சுத்தமா வச்சுப்போம். அப்பப்போ வந்து இந்த இன்ஸ்பெக்டருங்க வந்து வந்து பார்ப்பாங்க, கை கழுவினியான்னு கேட்பாங்க, ஊட சுத்தமா வச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. வெளியில போனா வந்து மூடிக்கிப்பாங்களா, அதுக்கு இன்னமும் பேர் சொல்லுவீங்களா? மாஸ்க்கு அதை போட்டு தான் போவோம். என்ன பண்றதுமா, கடவுள் விட்ட வழிமா, நம்ம என்னம்மா பண்றது?
2: நன்றிமா ஆன்சர் பண்ணதுக்கு. வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன?
4: வணக்கம், என் பேர் மாணிகா.
2: என்ன வேலை செய்யறீங்க?
4: நான் இங்க கோயில ஆட்டோ ஓட்டுறேன்.
2: உங்க கோவிட் போது உங்க வாழ்வாதாரத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க?
4: வந்து ரொம்ப இல்ல, ஒரு 2 மாசம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேஷண்ட் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஏத்தின்னு போனேன். அப்புறம் வந்து இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த பேஷண்ட் கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போக சொல்லுவாரு.
5: உங்களுக்கு எப்படி நான் இருந்தது லாக்டவுன் இதெல்லாம் சொல்லும் போது?
6: லாக்டவுன் போடும்போது எப்படிமா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் வந்தவொடனே அந்த மார்க்கெட்டிங் ஜாப் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சேலரி வந்து அதிகமாக வாங்கினதுனால, பட் சேலரி லோ சேலரி வச்சுருக்கவங்க மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டாங்க. அதிகமாக சேலரி வாங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்து ஜொமேட்டோ அந்த மாதிரி ஓட்டிட்டு இப்போ தான் அந்த கேண்டீன் மட்டும் வந்துருக்கணும்.
5: அண்ணா, உங்க பேர் என்னண்ணா?
7: வெங்கடேசன்.
5: எங்கிருந்து வரீங்க?
7: எனக்கு கோவில் மக்கள் தான் வீடு, சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கேன்.
5: என்ன வேலை செய்றீங்கண்ணா?
7: காஃபி. எல்லா ஐடி கம்பெனிஸ் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த காஃபி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்லி ஃபில்டர் காஃபி. ஸோ கடந்த 22 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ
5: இந்த கொரோனா டைம் கவர்மெண்ட் லாக்டவுன் சொல்லும் போது உங்கள் பிஸ்னஸ் எப்படின்னா இருந்தது?
7: ரொம்ப கஷ்டம். டோட்டலாக வந்துட்டு 1.5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஸ்னஸே கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப வேதனையாக தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து இன்கம் வந்து இதில் வந்துட்டு லோ மார்ஜின் தான் எங்களுக்கு. ஸோ கம்பெனிக்குள்ளே இருக்கிறதுனால லோ மார்ஜின் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அதிகமாக சேவிங்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம். இந்த கொரோனா டைமில் வந்து 1.5 இயர் வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் இருந்தோம் தாங்க. திரும்ப இப்போ தான் மீண்டும் கொஞ்சம்
5: வணக்கம். உங்கள் பேர்?
8: செல்வராஜ்.
5: வயசு?
8: 57.
5: என்ன வேலை செய்கிறீங்க?
8: ஆட்டோ ஓட்டுறேன்.
5: எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க?
8: 25 வருஷம்.
5: இது இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு அது எப்படி இருந்தது கவர்மெண்ட் லாக்டவுன்னு சொல்லும் போது?
8: ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
5: ஆட்டோ சவாரி இதெல்லாம் எப்படி இருந்தது?
8: ஆட்டோ சவாரி போல வீட்டில் தான்.
5: இது ஆட்டோ ஓட்டுறது தவிர வேற ஏதாச்சும் இந்த கொரோனா டைமில் பண்ணிட்டு இருந்தீங்களா?
8: வாட்ச்மேன் வேலை.
5: எத்தனை நாளும்?
8: 10 மாதம்.
5: 10 மாதம். நன்றி.
1: மக்கள் சொல்றத கேட்டோம். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம் வாங்க.
9: ஹாய் சௌமியா.
1: ஹாய் சோனியா, எப்படி இருக்க?
9: நான் நல்லா இருக்கேன். எனக்கு இந்த மந்த் ஃபர்ஸ்ட் சேலரி கிடைச்சது, அதுவும் நான் ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓ அப்படியா, நானும் ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ணேன்.
9: இதையே நீ இவ்வளவு சோகமா சொல்ற?
1: என்ன, என் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, கோவிட்னால வெளிலயே போக முடியல, அதனால குடும்பத்துக்கே நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன்.
9: ஓ, நீ உன் குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்க, உனக்காக என்னால முடிஞ்சதுவே நான் செய்யறேன்.
1: இந்த கோவிட்னால எத்தனையோ பேர் வேலை இழந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸால முடிஞ்ச சின்ன உதவி செய்யுங்க. என்ஜிஓஸ காண்டாக்ட் பண்ணி வேலை இழந்தவங்களுக்கு உதவி செய்து மனிதநேயத்தோடு செயல்படுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் யூனிசெஃப், சிஆர்ஏ மற்றும் உங்கள் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. வெல்கம் பேக். நீங்க கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கோவிட் டைம்ல பேஷண்ட்ஸ்க்கு ஆட்டோவே கிடைக்காத நிலையில திருச்சியில ரெண்டு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியும் மணியும் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே கோவிட் ஹெல்ப் ஆட்டோன்னு வச்சிருந்தாங்க. அதுல பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்காம எல்லா ப்ரிகாஷன்ஸோட செயல்பட்டாங்க. இவங்களை நான் கோவிட் வாரியர்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோவிட் வாரியரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். அவரோட பேர் செல்வராஜ். 30 வருஷமா கோடம்பாக்கம் ஏரியால ஆட்டோ ஓட்டுறாரு. கோவிட் டைம்ல அவரோட அனுபவங்களை கேட்கலாம் வாங்க. வணக்கம் செல்வராஜ் சார்.
10: வணக்கம்.
1: இங்க வந்ததுக்கு நன்றி. இதுதான் உங்களோட முதல் அனுபவமா ரேடியோல இந்த மாதிரி நேர்காணல் கொடுக்கிறது?
10: ஆமா, இதுதான் முதல் அனுபவம். அதுதான்.
1: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்க?
10: 3 பேர் இருக்கோம். நானு, எங்க மனைவி, எங்க பையன், 3 பேர் இருக்கோம்.
1: நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்க?
10: நான் மட்டும் தான் ஆட்டோ ஓட்டுறேன். பையன் படிக்கிறான்.
1: உதவி வந்ததா?
10: ஒரு சிலர் கொடுத்தாங்க, ஒரு 2 பேர் கொடுத்தாங்க. அரிசி எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படியாவது ஒரு வாரம் ஓடுற மாதிரி வந்து கொடுத்தாங்க. 2 பேர் கொடுத்தாங்க.
9: கோவிட் காலகட்டத்தில் மறக்க முடியாத நிகழ்ச்சினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
10: இது வறுமை தான். வறுமை ஆயிடுச்சாலாம், வேலை இல்லாத வறுமை.
1: முதல் லாக்டவுன்ல இப்போ 3-வீலர்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஆட்டோவே ஓட்ட முடியாதுன்னு சொல்லும் போது?
10: ஆட்டோ ஓட்ட முடியாதான் இருந்து நான் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டேன். அப்போ வந்தேன், அந்நேரம் பார்த்து ஒரு 6 மாதம் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். அதை வச்சு தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்.
9: இந்த கோவிட் காலத்தில் ஆட்டோ ஓட்ட முடியாத வாய்ப்பில்லாத நிலையில் உங்கள் வீட்டு வருமானத்துக்கு என்ன பண்ணீங்க?
10: செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். செக்யூரிட்டி வேலைக்கு போய் அதை வச்சு மெயின்டைன் பண்ணும்.
1: என்னோட பார்வையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே நான் கோவிட் வாரியர்ஸ் தான் சொல்லுவேன். கோவிட் போது நீங்கள் கோவிட் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களா உங்கள் ஆட்டோவில்?
10: ஆ, போய்கிறேன். நிறைவாட்டிட்டு போய்கிறேன்.
1: அப்படி போகும்போது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்தீங்க கோவிட் பரவாமல் இருக்க? மாஸ்க் போடுறது?
10: ஆ, மாஸ்க் போட்டுக்கிறோம். அந்த கையில் அந்த இது போடுறாங்களா, அதெல்லாம்
1: சானிடைசர்
10: அதெல்லாம் வச்சுருந்துக்கிறோம், ரெடியாக வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா மாஸ்க் வேறு வச்சுருந்து வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்.
9: இந்த கொரோனா காலத்தில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது?
10: இப்படி ஆட்டோவும் ஓட்டவும் இல்லை, ஆட்டோவும் ஓடாது, அதனால ரொம்ப கஷ்டமாக தான், மன கஷ்டம் தான் இருந்தது. வருமானம் வேற இல்லை.
1: இந்த கோவிட்னால வேலை இழந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
10: இது
1: இந்த கோவிட்னால வேலை நிறைய பேர் இழந்திருப்பாங்கல்ல,
10: ஆமாம்,
1: ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
10: அனுதாபத்தான் படம் நம்ப என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு?
9: நீங்க இவ்வளவு பொறுமையா பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி செல்வராஜ் அண்ணா.
10: தேங்க்ஸ்.
1: எங்க காலேஜ்ல இருந்து அப்போலோ சைன் நர்சிங் ஆபீஸ்ல இருந்து மாரீஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மேம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
11: வணக்கம்டா. என் பேர் வந்து மாரீஸ்வரி. நான் வந்து முடிச்சூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். பாஸ்ட் 5 இயர்ஸா வந்து நான் அப்போலோ சைன்ல வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் நர்சிங் ஆபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கார்டியோ தொராசிக் ஐசியூல ஸ்பெஷலைஸ்ட் நர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நியர்லி அரௌண்ட் எப்படின்னா ஒரு என்னுடைய ஸ்டடீஸ் இன்பிட்வீன் ஸ்டடீஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணால் அரௌண்ட் 16 இயர்ஸாக வந்து இந்த நர்சிங் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கப்புறமா இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் நவ் நர்சிங் ஆஃபீஸராக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
9: கோவிட் டைமில் கோவிட் பேஷண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
11: இது ரொம்ப நல்ல க்வெஸ்சன்டா. கோவிட் டைம் வந்து எல்லாருமே, நாட் ஓன்லி நர்சஸ்ல, எல்லாருமே வந்துட்டு நிறைய சஃபர் ஆயிருக்கும். அதில் வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு ஆஸ் எ நர்ஸ் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இட்ஸ் ரியலி ஹார்ட் எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி விட்டுட்டு எல்லாமே. ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் உள்ள அந்த யூனிஃபார்ம், அந்த ஸ்க்ரப் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரப் ட்ரெஸ் போடுறதுக்கு இட் டேக்ஸ் ஹாஃப் அன் அவர். அந்த ட்ரெஸ் போட்டுட்டோம்னா பிஃபோர் தட் ஒன்லி நாங்கள் ட்ரிங்க் பண்ணுறது, டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடணும். ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா வி கான் டூ எனி திங். அதுவே வந்து சேலஞ்சிங் ஃபார் அஸ், நாட் ஓன்லி நர்சஸ், அந்த கோவிட் பேஷண்ட்ஸை யார் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே ஹாவ் டு வேர் த ஸ்க்ரப் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து ஹெட் டு ஃபுட் ஃபுல்லி கவர் ஆயிருக்கும். அண்ட் தென் இல் ஏ நான் அதை எதுக்காக போடுறோன்னா தட் வைரஸ் ஷுட் நாட் அஃபெக்ட் ஃப்ரம் அந்த பேஷண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு வரக்கூடாது. சேம் வே வந்துட்டு இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் அதை நாங்கள் போட்டிருக்கிறது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரியலி இட்ஸ் அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப, ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஐ ஸ்டடிட் தேர் முன்னாடி வந்து நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி வைரஸ்லாம் இருக்குதுன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்டா.
1: சரி, ஓகே. ஸோ இப்போ டாக்டர்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நேரம் கோவிட் வார்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அங்கே நீங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படி மிஸ் பண்ணீங்க?
11: ஓ, இது வந்து ரொம்ப வாட் டு சே தட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் தான். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலின்னும் போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா இந்த ஆஸ் ஏ நம்ம ஒர்க்கிங் உமன் வந்து ஃபேமிலியும் பார்க்கணும் ஆஸ் வெல் அஸ் ஜாபையும் பார்க்கும்போது பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது அதுவும் இந்த கோவிட் பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கோத்ரூ பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்லி. ஏன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி பேஷண்ட் சைடு நாங்கள் போகும்போது சப்போர்ட், என்னுடைய குழந்தை பார்த்துக்கிறதும் என்னுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க தான் ஹேண்டில் பண்ணாது, எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. பட் எங்கள் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் இல்லைனாலும் த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடட், எல்லா ஹாஸ்பிட்டல் சைடு வந்துட்டு த டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அம்மானும் போது ஐ கான்ட் டச் மை பேபி டைரக்ட்லி, I have to go to my room because I handle the COVID patients. So, என்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமோன்ட்டு அந்த ஒரு பயமே வந்துட்டு ரொம்ப, எனக்குன்னு மட்டும் இல்லை என்னுடைய கோஒர்க்கர்ஸ், என்னுடைய ஹெல்த் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க அந்த பயம் இருக்கும். ஏன்னா எதனால போகுதுன்ட்டு, ஏன்னா டச் ஆச்சுன்னா ரியலி, அதாவது இன்ஜெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வி ஹேட் லாட் ஆஃப் ஃபேஸ்ட் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா வி ஹேட் சம் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட், ஓகே இன்ஜெக்ஷன் இஸ் தேர், ஸோ பூஸ்டர் டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர், என்னுடைய co-workers, not here, in India illa, Italy. Avanga both are husband and wife nurse tha, but they are due to COVID vandu avanga they are died, and then children's vandu it's really they are facing, still they are romba kashtama irukku appa amma illama and kolanda vandu kashtapattadu, but the government is taken over and the government vandu குழந்தைய எடுத்து பண்ணிட்டுருக்காங்க, எஜுகேஷன்ஸ் எவ்ரி திங் தே ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
1: ஆஸ் எ நர்ஸாக கோவிட் டைமில் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை வந்து டெத்தை பார்த்துருப்பீங்க, ஸோ அந்த எமோஷ்னல் டைமில் எவ்வளோ ஸ்டேபிளாக நீங்கள் இருந்தீங்க?
11: நிறைய டெத்துனா கோவிட் டைம்னு மட்டும் இல்லைடா, அதுக்கு முன்னாடி ஏன்னா என்னுடைய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா நிறைய டெத் பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஐ நோ தட் ஓகே, ஏன்னா வந்துட்டு நாங்கள் யூனிஃபார்ம்னு போட்டதுக்கு அப்புறமா எங்களுக்குன்ட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் டு ஃபாலோ அந்த எத்திக்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த டைமில் போயிட்டு நான் யூனிஃபார்ம் போட்டு நானும் சேர்ந்து அள முடியாது. அது வாட் எவர் இஃப் யூ ஓன் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு டெத்து அப்படின்னும் போது ஓன் பிளட் சொல்லுவோம்ல அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு கன்சிடர் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப். பட் இருந்தாலும் குழந்தைங்க பெரியவங்க நடுவில் வந்துட்டு நிறைய பார்க்கும்போதும் ஆன் டியூட்டி வந்துட்டு ஸ்டேபிள் தட் பிகாஸ் ஐ ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி. பட் ஆஃப் த டியூட்டின் போது ஐ ஹவ் சீன் சோ மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் தி யூஸ் டு ஸ்டாண்ட் அவுட் சைடில் நின்றுட்டு அழும்போது ஈவன் நானும் ஹியூமன் தானே, ஆப்வியஸ்லி நானும் அந்த மாதிரி தானே, எனக்கும் தானே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் ஐ ஃபேஸ் தட், அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் பண்ண முடியலை எங்களால்.
1: சிச்சுவேஷன்ல கோவிட் பேஷன்ஸும் சரி அந்த அட்டண்டன்ஸும் சரி ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க, அவங்கள நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணீங்க?
11: அது வந்து ரொம்ப என்ன சொல்ல எமோஷ்னலாக வந்து, இப்போ வந்துட்டு ஒரு டிசீஸ் கண்டிஷனாக ஓகே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, வி ஆர் கோயிங் டு கிவ் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபைனலி தே வில் பி விகம் ஆல் ரைட்டுன்ட்டு அவங்களுக்கு நாங்கள் கன்சோல் பண்ணுவோம். பட் இந்த கேஸுக்கு எங்களால் வந்து பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அவங்க வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடு வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து வி ஆர் ஃபேஸ்டு சேம் சிச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் வி கேன் சே பெட் இஸ் பெட்டு கூட அவைலபிள் கிடையாது, பெட் இல்லாமல் நிறைய பேர் வந்து புவியா போட்டு அந்த காரிடோரில் போட்டு வி ஆர் ஹேண்டில்ட் மோர். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலிக்கு போயிட்டு நாங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் லைக் ஃபால்ஸ் சப்போர்ட், அது வந்து ஆஸ் பர் இது நாங்கள் கொடுக்கல கொடுக்காம வி ஆர் ரிசீவ்டு யுவர் உங்கள் பேஷண்ட் உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ கோவிட் இருக்குது, வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட், அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், மற்றபடி வந்துடுவாங்க ஸோ இது பொழைச்சி வந்துடுவாங்க இந்த மாதிரி ட்ரீட் இதுவாகிடும் யூ பேம் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் டைரெக்டாக வந்து இந்த கேஸ்க்கு தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. வேறு கேன்சர்னால் நாங்கள் தே நோ தட் ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு, பட் கோவிடுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போச்சு.
1: கோவிட் வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டயட் இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா?
11: ஆமாண்டா, ஸ்பெஷல் டயட்டுன்னும் போது என்னன்னா ப்ரோட்டீன் ஹை அந்த மாதிரி டயட் கொடுக்க ஆரம்பித்தோம், நிறைய சாப்பிடணும் பிகாஸ் சில பேர் நாங்கள் எனக்கு ஃபீவர் வந்தது அதனால் சாப்பிட முடியலன்னுவாங்க. நார்மலாக வந்து நம்ம வீட்டிலலாம் அம்மா அப்பா எல்லாம் ஃபீவர் வந்திருக்கு ஸோ சாப்பிடாம ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தே ஹாவ் டு ஈட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் டயட், அப்போ தான் வந்துட்டு வாட்டர் நாங்கள் மெடிசன் கொடுக்கறது அவங்களுக்கு அது வந்து எஃபெக்ட்னஸ் வரும், இல்லைனா வந்துட்டு அல்சர் ஃபார்மேஷன்ஸ் மோர் சைட் எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்காகவே கோவிட்க்கு வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபுட்டு வந்து வி ஆர் ஆஃபர்ட். ஆனால் ஸோ மெனி அட் ஏழை மக்களுக்கெலாம் அவங்களால வந்துட்டு சாப்பாடு வந்து அந்த வேலை இல்லை, அவங்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க, ஒழுங்காக வந்து சம்பளம் இல்லை, கூலி வேலை இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு இந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வாங்கன்னா அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது. பட் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க சாப்பாடுலாம் நிறைய ஃபுல்லாக போட்டு, ஸோ ஆல் ஃபில் பேலன்ஸ் டயட் வித் ஹை ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணியிருக்காங்க.
1: சரி, இப்போ நிறைய பேர் கோவிட் இல்லைன்னு நினச்சி கோவிட் நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்க நீங்கள் ஒரு நர்ஸா?
11: எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கரெக்டுன்னு ஒரு 10 பேர் போனால் ராங்குன்னு 2 பேர் வெளில

0: பண்ண ஃபைன் பே பண்ணலாம், தே வில் பே, பட் வந்து அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது.
1: சரி, இப்போ என்ன ஒரு சர்வீஸ்க்கும் சேலரியும் ரெக்கக்னிஷனுமே கிடைச்சாலும் நீங்கள் மனச்சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ஸோ எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சு உங்கள் சர்வீஸை குவிட் பண்ணாமல் இருக்க?
0: இன்ன வரையும் சர்வீஸ் இன்ன வரையும் நான் குவிட் பண்ணலை. ஃப்ரம் 2002 to 2022 வரையும் இன் பிட்வீன் வந்து நான் ஹையர் எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என்னுடைய பேஷன். நர்ஸ்னும் போது வந்துட்டு 24/7 வி ஆர் ஹேண்ட்லிங் த பேஷண்ட். டாக்டர்ஸ் வந்து தே வில் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தே வில் கோ பேக், பட் வந்து ஆஸ் ஏ நர்ஸ் நாங்கள் தான் பேஷண்ட்டை பார்த்து ஒரு ஒரு இப்போ நாங்கள் ஒரு ஒரு டிசீஸ் கண்டிஷன் படிக்கிறோம்னா அது என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்றது டைரெக்டாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுத்தா, என்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா, வி நோ தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஹியூமன் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு உயிரோடு நாங்கள் பண்ணும்போது அது எனக்கு வந்து மன கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்னுடைய ஜாபை வந்து இன்னும் குவிட் பண்ணுறதுக்கு நோ ஐடியா அட் ஆல். டில் மை டெத் ஐ வில் டூ மை ஜாப்.
1: எஸ் மேம், இவ்வளோ பொறுமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூடா.
1: தேங்க்யூ மேம்.
2: இப்போ டெலிஃபோன் வழியா டாக்டர் காயத்ரி மேடம் கோவிட் வேக்சினேஷன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
3: ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ மேம். ஏன்னா உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்ககிட்ட பேசுகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி. அண்ட் எங்களுடைய முதல் குவெஸ்டனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 அந்த பேண்டமிக் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக், ஒரு ஒரு பெரிய குறிப்பிட்ட காலகட்டங்கள் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மேம், திஸ் வாஸ் ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேண்டமிக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
4: Hi, so I'm Dr. Gayathri from Apollo Shine. So, yeah. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேண்டமிக்ங்கிறது இந்த வேர்ல்டுக்கு புதுசான விஷயம் கிடையாது. பிகாஸ் த சோசியல் மீடியா அண்ட் எவ்ரி திங் வி ஆர் மோர் அவேர் அபவுட் த அவுட் சைட் வேர்ல்ட் நவ். லைக் யூனோ நம்மளுக்கு பேண்டமிக் பெருசா தெரியுது. தெர்ஸ் பின் லாட்ஸ் ஆஃப் பேண்டமிக் சின்ஸ் லைக் யூனோ மோர் தென் சென்ச்சுரிஸ் பேக் இட் இஸ் தேர். பட் பேண்டமிக் சொல்ல போனோம்னா பேண்டமிக்ங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நிறைய பேண்டமிக்ஸ் இருந்திருக்கு. பட் திஸ் பேண்டமிக் இட் இஸ் எ ஹியூஜ் ஒன். ஓகே, அண்ட் முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே SARS, ஸ்வைன் ஃபுளு, இதெல்லாமே கைண்ட் ஆஃப் பேண்டமிக்ஸ் தான், சரிங்களா? சோ பட் தட் வாஸ் மைல்டர் ஹிட். பட் திஸ் கோவிட் இஸ் அ ஹியூஜ் ஒன். ஓகே
3: மேம், ஓகே, பிகாஸ் எங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச ஞாபகங்கள் இருக்கு, பட் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இதுதான்.
4: இந்த செஞ்சுரி நானும் ரொம்ப ஏஜ்ட் பர்சன் கிடையாது, சோ நானும் இந்த செஞ்சுரியில இருக்கிறவங்க தான். சோ யூனோ திஸ் இஸ் அ பிக் பேண்டமிக் ஃபார் மீ ஆல்சோ, ஃபர்ஸ்ட் டைம். சோ தி ஸ்வைன் ஃபுளு SARS ல இருக்கும்போது ஐ வாஸ் இன் ஸ்கூல் மேபி. But yeah, there were pandemics before. Nammalku awareness ipo jaastiya irukkadanal we all know about it more and all. Okay, so that we are well educated to know about it and we are enna therinjikkradanal social media news ellarume, and it's a good thing also and it's a bad thing also. Sala idha overblown panniyum namba காட்டிடுறாங்க எப்படின்றது, சரிங்களா? அதனாலதான் இந்த பேண்டமிக் மேட் சோ மச் ஆஃப் எபிசோட்ஸ் திங்ஸ். சோ அது இல்லாம நீங்க கேக்குற மாதிரி இப்போ பேண்டமிக் யா very bad hit, this is a huge one, and covid ingiradhu or a virus and it affects the lung, idu ellarkume therinjirukku. So vera pandemic pathi ipo vaccines pathi neenga ketirundinga illaya
3: questions, yes ma'am,
4: shall we talk about the vaccines?
3: Yes, yeah, so adhu munadi enak enna ore doubt na covid appdin solumbodhu neenga sonna madri social media la we had so many other misconceptions, so many myths etc. So covid pathi enna misconceptions irukku, vaccine appdin solumbodhu nariya per bayandhom ena vaccine pota ipdi agum, vaccine pota apdi agum appdin solittu. So adhu ellathiyume neenga clear panni kuduthina engalukku innum favorable ah irukum ma'am.
4: Kandipa sir, doctor we are both responsible position to clear out all this. See, covid as I said, social media is equally good and bad, news is equally good and bad. Ena oru vishayam nammalku theriyadhu pudusungum bodhu we will have a fear and will want to protect us. Nariya per neenga kelvi pattupinga COVID-19 vandu basic isolation da, andha kalathula amma la vandhuchnale thaniya isolation la da vechirpaanga, yaaru veettukku vara maatanga, poga maatanga, adha mari oru simple procedure da idhukku. But namo strict ana rules adhudala sollavu nariya per escape, that is not a bad thing, they should have not done. So COVID engiradhu vandu isolation la irukkuru nee solranga, it is a virus. Okay, it spread faster from one person to other person, but due to initially deaths were high, ena we didn't know what is it and we didn't have a medicine. But in some time namba adukku thadupoosi kandupidichitom, thadupoosi onnu nammalku oru pudusthana vishayam kedaiyadhu. குழந்தைகள்ல இருந்தே நம்ம நிறைய தடுப்பூசி போட்டிருக்கோம் இல்லையா, தடுப்பூசி போட்டு அழிக்கப்பட்டதுல நிறைய இருக்கு. சின்ன மென் சொல்லுவோம் இல்லையா, அதை ஸ்மால்

0: பாக்ஸ வந்து நம்ம எரடிகேட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டிசீஸ நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் தடுப்பூசி போட்டு வராம. சோ தடுப்பூசிங்கிறது வேக்சின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது கண்டுபிடிக்கிற முடிய அது அந்த கோவிட் நம்மள என்ன பண்ணுதுன்னு தெரியற முடியதான் அந்த டெத்ஸ் வேர் ஹை. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் ரெடியூஸ்ட். யூ கேன் சி, நீங்க நியூஸ் நிறைய பாத்துருப்பீங்க, இனிஷியல் டெத்ஸ் அஸ் த பேண்டமிக் ஹிட் இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் வேர் ஹை. அதுக்கப்புறம் ஸ்லோலி தே ரெடியூஸ், தே கேவ் எக்ஸ்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல். ஓகேங்களா?
1: சோ
0: வேக்சின் இஸ் ஆல்வேஸ் ஆன் த சேஃபர் சைட். நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு விஷயத்துக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சோ நம்ம ஹெல்த் பாதிக்காம மைனரா எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா வேக்சின்ஸ் எடுத்துக்கிறதுல ஒரு தப்பு இல்ல. வேக்சின்ஸ் ஆர் நாட் 100% சேஃப்ங்கிறது உண்மைதான், பட் அதுக்குன்னு நீங்க போட்டுக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. டெத் வந்துடும், அதாவது இன் லேக்ஸ் in 1% can have a death due to vaccine, but it might be an allergy illa already avangalukku edhaavadhu or conditions irundirukla that would have got just aggravated, avanga sollama medicines eduthirundirukla illa already avangalukku varavendiya or heart attack or impending edho or issues irundirukum. வேக்சின்ஸ் போடும்போது அது வெளியே தெரிஞ்சிருந்திருக்கலாம், சரிங்களா? அதனால வேக்சின்ஸ் எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க வேக்சின்ஸ் எடுத்தாதான் கோவிட்னால வர டெத்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதா?
1: புரியுது மேம், எனக்கு கிளியரா புரியுது.
0: வேக்சின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? வேக்சின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, வேக்சின் போட்டேன், போட்டு எனக்கு ஏன் கோவிட் வந்துச்சு? கோவிட்ங்கிறது வந்து ஒரு ஹைலி கண்டீஜியஸ் திங், கோவிட்-19 வைரஸ்ங்கிறது, சரிங்களா? சோ இட் ஸ்ப்ரெட் ஃபாஸ்டர். வேக்சினோட மெயின் எஃபெக்ட் என்னன்னா நம்ம உடம்புல வந்து அந்த அந்த வைரஸோட எதிர்ப்பு சக்தியை ப்ரொடியூஸ் பண்றதான் நம்ம வேக்சினோட இதை தவிர. சோ உங்களுக்கு கோவிட் வந்தாலும் அதோட சீரியஸா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகாம, உங்க ஆக்சிஜன் டிராப் ஆகாம, உங்களுக்கு ஐசியு ரெக்குயர்மெண்ட்ஸ் வராத அளவுக்கு கம்மி பண்ணி தரத்துக்கு தான் இந்த வேக்சின், சரிங்களா? அதுவும் இல்லாம பூஸ்டர் எடுக்க சொல்றது எதுக்குன்னா, உங்க பாடியில ஒன்ஸ் நம்ம ஒரு வைரஸ் வச்சு இது பண்ண வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி வர்றத நம்ம வேக்சின்ஸ் மூலமா முன்னாடியே கொடுத்துருவாங்க இம்யூனிட்டி. சோ 1 இயர்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சிரும் நம்மளோட. அதனாலதான் பூஸ்டர் டியூஸ் போட சொல்லுவாங்களே ஒழிஞ்சு பூஸ்டர் டோசஸ். மத்தபடி காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வதந்திகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா வேக்சின்ஸ்
1: பத்தி,
0: அதெல்லாம் தப்பான விஷயம். சோ நம்ம என்ன அடல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாதான் குழந்தைங்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட், குழந்தைங்க கிட்ட இருந்து கோவிட் வராம நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும், சரிங்களா?
1: ஓகே மேம். சோ ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆஸ் அன் எக்ஸ்பர்ட், இப்போ கோவிட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? லைக் மக்கள் கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சா? ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? லைக் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா?
0: அவேர்னஸ் இருந்துச்சு. சி, கோவிட் வேக்சின்ங்கற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. செல்ஃப் ஹைஜீன், சோசியல் டிஸ்டன்சிங், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாக்டவுன்லயே காலத்தை கழிச்சிட முடியாது இல்லையா? சோ லாக்டவுன்ங்கிறது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், லைஃப் த்ரெட் பண்ணுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல தான் லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் காட் அவேர். சோ எவ்ரி சிட்டிசன்ஸ் ஷுட் பி யூனோ அவேர் ஆஃப் எவ்ரி திங். நீங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிறது ஒரு பேசிக் திங். மாஸ்க் போட்டுட்டு கைட்டு விட்டுட்டு கீழே சின் கிட்ட போட்டுட்டு பேசுறது பேர் மாஸ்க் போட்டுக்கிறது இல்ல, அதுக்கு போடாமலே இருக்கலாம் இல்லையா? அத மாதிரி ஹேண்ட் வாஷ், சோசியல் டிஸ்டன்சிங், சில விஷயங்கள் செய்ய, அன்னெசரி பப்ளிக் கேதரிங்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ யூ நோ யூ ஆர் நாட் வெல், உங்களுக்கு ஒரு கோல்ட் இருக்கு, ஒரு காஃப் இருக்குன்னா யூ கேன் கோ டு அ டாக்டர், செக் கோவிட் இருக்கான்னு பாத்துக்கலாம். சோ வீட்டுல இருக்கிறவங்களும் இதை ரொம்பவே இம்பார்ட்டன்டா பாப்பேன். ஏன்னா இப்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. சோ குழந்தைங்களுக்கு ஜுரம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, இம்பார்ட்டன்டா இல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் செமினார்ஸ் இருக்கு அப்படியெல்லாம் வரக்கூடாது. You should take awareness because COVID is still there, right? It is not completely eradicated. It is still there happening. You should do, if you're having a spike of fevers, 101, 102, no, romba high temperatures irundichu, illa cold irukku, or you're not well, appadina COVID test eduthu paathutu at least 7 days minimum isolation. Basic rules irukku laya, COVID ku follow panna vendiya rules, adala neenga kandipa follow pannum. COVID is not completely eradicated, but it is, we are in the safe hands, we can still prevent deaths, protect us from the COVID, சரிங்களா?
1: கண்டிப்பா மேம், தேங்க்யூ சோ மச். பிகாஸ் நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் கிளியர் பண்ணிருக்கு. சோ கண்டிப்பா நேயர்களுக்கும் இது தெளிவா புரிஞ்சிருக்கும்.
0: எல்லாரும் பூஸ்டர் டோஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும், சரிங்களா? இதுல ஒன்னும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அதுக்காக எல்லாம் பண்றாங்கல்ல. உங்க ஹெல்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பூஸ்டர் டோஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் கேன் டேக் வித்வுட் எனி திங் சைட் எஃபெக்ட்ஸ், லைக் வித்வுட் எனி ஹெசிடேஷன்ஸ், சரிங்களா? சைட் எஃபெக்ட்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பயப்பட வேணாம். வி டேக் அ பாராசிட்டமால், அதுல கூட மைல்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ், ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ஹசார்ட்ஸ் கம்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது, வரப்போற சைட் எஃபெக்ட்ஸை விட அது தேவையான ஒரு மெடிசன் அப்படிங்கும் போது தான் அதை கொடுப்பாங்க. அன்னெசரி நோ ஒன் வில் கிவ் எனி மெடிசன். தைரியமா எல்லாரும் போட்டுக்கலாம். ஸ்டே சேஃப். ஓகே,
1: தேங்க்யூ சோ மச் மேம். கண்டிப்பா நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க. சோ பூஸ்டர் டோஸ் போடாதவங்க எல்லாருமே இப்பவே உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுங்க, போய் கண்டிப்பா பூஸ்டர் டோஸ் போடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. சோ தேங்க்யூ சோ மச் மேம், டாக்டர் காயத்ரி மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம்.
0: யா ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம். வேர் மாஸ்க், ஹேண்ட் சானிடேஷன், வாஷ் ஹேண்ட்ஸ், இதெல்லாமும் ஃபாலோ பண்ணோம் அலாங் வித் தி வாக்சின்ஸ். ஓகே,
1: தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, குட் டே, டேக் கேர்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்களோட வாழ்வாதாரம், மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நாங்க உங்க ஆர்ஜே சோனியா, சௌமியா. நீங்க கேட்டு இருந்தது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெரு

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்கன்னு சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: சரி நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: படி நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரா.

0: listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
3: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணுன்றது தான். இதுக்காக நான் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா, மோஸ்ட்டாக பஞ்சுவலாக இருக்கிறது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு என்னோடய டெஸ்டினேஷன் நோக்கி போகிறது தான் என்னோடய ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவேன்.
1: ஓகே, ஜேர்னின்னு எவ்வளோதான் இருந்தாலும் வாழ்க்கையில் குறிக்கோள் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இதே பகுதியிலேருந்து இன்னொருத்தவங்க பேச வந்திருக்காங்க, அபிநயா. அவங்க கிட்டே கேட்போம், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, நீங்கள் இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு என்னென்ன படிகள்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.
2: நான் 10 இயர்ஸாக அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா, நான் வந்து ஒரு கோச்சாக நான் ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்கள எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்து அவங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் தான். நான் இதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஆக்சுவலி 11th படிக்கும் போதே வந்து நான் ஒரு ட்ரெயினராக போயிட்டு ஒரு ஃப்ளாட்டில் சின்ன பசங்களையும் லைக் பெரியவங்க எல்லாரையுமே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்படி நான் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு நான் பெருசானதுக்கப்புறம் நான் ஒரு பெஸ்ட் கோச்சாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: கேட்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது வாழ்க்கை தான், ஜேர்னி தான் முக்கியம். எவ்வளோதான் குறிக்கோள்கள் இருந்தாலும் வாழ்க்கையோட பயணத்தை ரசிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், சொல்லுங்க சுஜா, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நீங்க என்னென்ன படிகள்லாம் எடுத்திருக்கீங்க?
3: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆம்பிஷன்னு ஒண்ணு தனிப்பட்டு இருந்ததே இல்லை எப்பயுமே. ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு நாம வந்து டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எதையாவது பத்தி இன்ஸ்பயர் ஆகணும், அந்த மாதிரி ஆனதான் நியூஸ் ரீடர் பத்தி இன்ஸ்பயர் ஆகணும், ஸோ ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அப்போஸ் வரும் தான். அந்த மாதிரி தான் கேட்கும் போது வீட்டுல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து நான் அதை வந்து ரொம்ப கண்டிப்பாக இதுதான் படிக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்டுக்கல, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஆசைப்பட்டேனோ அதுவே எனக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இனிமே தான் நான் பார்த்துட்டு எல்லாமே கற்றுக்கணும்.
1: ஓகே, நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ அவந்திகா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு என்னென்ன படிகள்லாம் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க?
4: நான் குறிக்கோள்னு பெருசாக எதையும் யோசிச்சு வச்சுக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது நம்ம என்னென்ன சந்தோஷமான நிமிஷங்கள் இருந்துச்சுன்னு தான் நம்மளால் பார்க்க முடியும். தவிர நம்ம குறிக்கோளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அதனால நம்ம சந்தோஷமான நிமிஷங்களை மட்டும் பார்த்துட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்.
1: ஓகே, வாழ்க்கையில குறிக்கோள் அடையிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போறதும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுக்கு வரப்போற கேள்விகள் என்னன்னா, இந்த குறிக்கோள் அடையிறதால ஜேர்னி நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல டெஸ்டினேஷன் அடைஞ்சாதான் நீங்க வந்து திருப்தி அடைவீங்களா? சொல்லுங்க மதுமிதா. எங்களுக்காக
0: ஆப்வியஸாக சொல்லணும்னா, நான் வந்து டெஸ்டினேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். அது நோக்கி போகிற ஜேர்னி நல்லாயிருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் போகிற ஜேர்னி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்காது, ஒரு சில பேருக்கு நெகட்டிவாகவும் அமையும். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லக். நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி எடுக்கிற ப்ராக்டிஸ் தான் வந்து ஒரு நமக்கு பிடிச்ச லைஃப்பை லீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ளோலேயே போகிறது வந்து நமக்கு எந்த சைடில் போய் முடியும், ஒரு சில டைம் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு லைஃப் அமைஞ்சிருமோ, அந்த ஒரு பயம் அதுவே வந்து எனக்கு டெஸ்டினேஷனுக்கு வந்து என்னை லீட் பண்ணுது. ஸோ நான் வந்து டெஸ்டினேஷன் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் ரேதர் தன் ஜேர்னி.
1: ஓகே, இப்போ வந்து வாழ்க்கையை வந்து ரசிக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தா சுஜா கிட்ட கேட்போம், இவங்க சொன்னோட பதில் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சுஜா, இந்த குறிக்கோளை அடையிறதுனால உங்க வந்து ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல டெஸ்டினேஷன் அடைஞ்சா திருப்தி அடையிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா?
3: இல்ல, கண்டிப்பா நான் ஜேர்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்ம நினைக்கிறது தான் நமக்கு கிடைக்கும்னு இல்லை, அதுக்குன்னு வந்து நம்ம இது ஆசைப்படக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே சில சமயங்கள்ல சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம போகும். அப்ப நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணாம ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டு அதுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அது கிடைக்காதப்போ திரும்பி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ என்ஜாயும் பண்ணும்போது வந்து சரி, நம்ம அடுத்து நம்ம விஷயத்துக்கு போகலாம், அடுத்ததுக்கு போயிடலான்ற ஒரு மனசு வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போது தான் வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நம்ம இவ்வளோ பண்ணோமே நமக்கு இது கிடைக்கவே இல்லையேன்னு ரொம்ப விரக்தி அடைஞ்சிருவோம். அதனால நான் வந்து ஜேர்னி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்.
1: ஓகே, மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருந்தா வந்து ஜேர்னி ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அபிநயா என்ன வந்து வார்த்தைகள் வச்சிருக்காங்கன்னு கேட்போம். சொல்லுங்க அபிநயா.
2: ஒரு குறிக்கோளுக்காக நம்ம ஓடுறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்னதான் ஜேர்னி என்ஜாய் பண்ணலன்னு சொல்லிடவே முடியாது. நாங்கள் ஒரு இது வச்சுக்கிட்டு அந்த கோல் நோக்கி ஓடுமோ, நாங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்கள் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சதுக்காக நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்து நிறையா சந்தோஷப்படலாம். அதனால ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுற லைஃப் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன்.
1: பிடிச்சதை செஞ்சாதான் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்னு அபிநயா சொல்லியிருக்காங்க. இதன் அடுத்து அவந்திகா கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க அவந்திகா, இந்த குறிக்கோளை அடையிறதுக்காக ஜேர்னியை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல டெஸ்டினேஷன் அடைஞ்சாதான் திருப்தி அடைவீங்களா?
4: டெஸ்டினேஷன் அடைஞ்சா திருப்தி கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்.

0: ஏன்னா டெஸ்டினேஷன் அடையும் போது நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு திருப்தி எதுலையுமே கிடைக்காது. ஆனா அந்த ஜேர்னிய நம்ம எப்படி என்ஜாய் பண்றோம்ன்றதுல தான் நம்ம டெஸ்டினேஷனோட சந்தோஷமே இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
1: இப்ப அடுத்த கேள்வி நம்மளோட சுஜாக்கு தான் காத்துட்டு இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஆசைப்படுறத சுலபமா விட்டு கொடுத்துருக்கீங்களா? இந்த டெஸ்டினேஷன் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையோட பயணம் தான் முக்கியம்ன்றதுக்காக நீங்க வந்து நீங்க ஆசைப்படுற விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கீங்களா?
2: இல்ல, கண்டிப்பா இல்ல, நான் விட்டு கொடுத்தது இல்ல. அது மட்டும் இல்லாமல் நான் பெருசாக ஆசைப்பட்டதும் இல்லை. இதுதான் வேணும், இதுதான் நம்ம செய்ய போகிறோம், நான் ஆசைப்பட்டது இல்லை. அதனால வந்து எனக்கு ஏதாவது வேண்டான்னு, இது வேண்டான்னு வீட்டில் சொல்லும் போது அது பெரிய விஷயம் இல்லாததுனால சின்ன சின்ன விஷயங்கள சரி வேண்டாம், இது இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கேன். பட் ஒரு பெரிய விஷயம்னு வரும்போது நான் வந்து கண்டிப்பாக அதுக்காக நின்று இருக்கேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு நிறுத்தும்போது நான் வந்து என்ன பண்ணேனா, எங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பேசி நான் அதை வந்து வேணும், எனக்கு இது முக்கியன்றத புரிய வச்சேன். அதுக்காக வந்து சண்டை போட்டு இது பண்ணி நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை.
1: ஓகே, இப்போ அடுத்தது மது, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஈஸியாக வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
3: நான் எதையுமே ஈஸியாக பெருசாக விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன்னா வந்து அந்த விஷயத்துக்காக நான் வந்து ஒரு ஆசை வச்சுருக்கேன், அதில் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், இந்த லெவலுக்கு போகணும்னு ஒரு விருப்பம் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது விட்டு கொடுக்கணுமா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணுமான்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. அதை நோக்கி தான் போயிட்டே இருப்பேனே தவிர நான் அதை விட்டுறதா இல்லை.
1: அடுத்ததா அவந்திகா, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில சுலபமா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
0: நான் நிறையவே விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா நம்மளுக்கு விட்டு கொடுக்கறனால கவலைப்படுவோம், இல்ல எடுத்துக்கிறனால சந்தோஷப்படுவோம் நினைக்காம அந்த விட்டு கொடுக்கறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் நினைக்கிறேன்.
1: ஓகே, அடுத்ததா அபிநயா, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒன்று சுலபமா வந்து விட்டு கொடுத்துருக்கீங்களா?
4: இல்ல, நான் இது வரைக்கும் அப்படி எதுவுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா தான் இருப்பேன். அதனால மத்தவங்க ஒப்பீனியன் கேட்டு நான் அதை விடணும்ட்டு எனக்கு தோணல. நான் ஒரு விஷயத்த பிளான் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும், அது தப்பா போனாலும் சரி, ஆனா எனக்கு பிடிச்சத நான் செஞ்சிருக்கேன்ற சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கண்டிப்பா வேணும். அதனால நான் மத்தவங்க ஒப்பீனியன் கேட்டு அது அவங்க சொல்லிட்டாங்க அதனால நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் நின்றதே இல்லை. இப்போ
1: வாழ்க்கையில எல்லாருக்குமே கனவுன்னு ஒண்ணு இருக்கும். சில பேர் அந்த கனவு அடையறதுக்காக பெரிய முள் பாதைகளை வந்து கடந்திருப்பாங்க, சில பேர் சின்ன பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கடந்து வந்த ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள், இல்ல சோகமான நிகழ்வுகள், இல்ல இதை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க அவந்திகா.
0: என் வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டிருந்தது, நான் நினைக்காத நிறைய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ஆனா எப்படியாவது அதுலயோ ஒரு சந்தோஷம், அதுலயும் ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம அந்த ஜேர்னிய சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும்னு தான் நான் நினைப்பேன்.
1: ஓகே, அடுத்ததா மது, டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க கடந்து வந்த பாதை வந்து உங்களுக்கு சந்தோஷமான பாதைகள் இருந்திருக்கா, சோகமான பாதைகள் இருந்திருக்கா, இல்ல வந்து வாழ்க்கையில நான் வந்து இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள், அதனாலதான் நான் வந்து என் டெஸ்டினேஷனை அடையறதுக்கு உதவியா இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருந்தா எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
3: நான் ஜேர்னியை தாண்டி டெஸ்டினேஷன்ன்றத முடிவெடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஒரு சில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விட்டு போயிருக்கு. ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விடும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நமக்கே இது எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது, நம்ம அப்படியே ஜேர்னியை பார்த்துட்டு போகலாமே, ஒரு ஃப்ளோலேயே போயிடலாமேன்னு யோசிப்பேன். அப்போ வந்து ஒரு சில ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நமக்கு ஏதோ ஒன்று பெருசாக ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு, அதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்ற விஷயம் எப்பயும் ஓடிட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு, நிறைய சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த வயசு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு டெஸ்டினேஷன் அடையும் போது நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ தடங்களை தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ஹாப்பியான எனக்கு ஒரு ஜேர்னியாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு சூஸ் பண்ணுற முக்கியமான காரணம்.
1: அடுத்ததா சுஜா, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில பயணம் தான் முக்கியம் நினைக்கிற உங்களுடைய பாதை சோஃபார் எப்படி இருந்திருக்கு?
2: கண்டிப்பா பயணம்ன்றப்போ எல்லாமே இருக்கும், சோகம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அந்த மாதிரி பெரிய நிறைய நிகழ்வுகளும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு என் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸால் சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நான் 2 வருஷம் எங்கள் ஊர்லேயே நான் இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன். ஸோ அவங்க இல்லை, ஒரு அப்பா அம்மா இருந்தும் அவங்க வந்து வேற ஊரில், நான் வேற ஊரில் இருந்ததுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போலாம் அந்த மாதிரி இருக்குது நிறையவே. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை வந்து நல்லா ஒரு வேலை செட்டில் ஆகி அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: ஓகே, அடுத்ததா வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அப்படி உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க மறக்க முடியாத நிகழ்வுகள் இல்ல நீங்க கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
4: நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், பட் எல்லாமே ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் கூட ரொம்ப தெரியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம போற டெஸ்டினேஷன் வந்து அதுக்காக தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றமோ ஒரு வேர்த் இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே தோணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கதான் போகுது. இந்த கஷ்டத்தினால நம்ம அப்படியே ஸ்டாப் ஆயிடக்கூடாது, இல்ல வந்து நம்ம எப்படினாலும் ஃப்ளோ போலாம்னா இருக்கவே கூடாது. இவ்வளவு பட்டிருக்கும் கஷ்டம், இன்னும் நம்ம கொஞ்சம் போனா ஏதோ ஒரு பலன் இருக்குன்ட்டு நம்ம நம்பி போலாம்.
1: ஓகே, இப்ப அடுத்ததா வாழ்க்கையில பயணம் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த கேள்வி. இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போறீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக, இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்காக இருக்கும், அது என்ன ரீசன், எதனால வந்து அவ்வளவு சுலபமா வந்து வாழ்க்கையில வந்து டெஸ்டினேஷன் ஒண்ணு இல்லைன்னா கூட இதை இருந்து நான் கடந்து போறேன், எனக்கு வாழ்க்கையில பயணம் வந்து ரொம்ப முக்கியமானது படுதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க சொல்லுங்க சுஜா.
2: நான் வந்து ஏன் அப்படி மாறினா, எங்க வீட்டில் வந்து ஒரு விஷயம் சொன்ன உடனே வந்து நான் வந்து சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா அவங்க யோசிப்பாங்க கொஞ்சம், சரி நம்ம பொண்ணு கேட்குறா அப்படின்னு, நம்ம ஏன் அதை வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இதுவே அவங்க சொன்ன உடனே முடியாது எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா அவங்க முடிவெடுத்துருவாங்க, இல்லை இது இல்லை நீ ரொம்ப சண்டை போடுற அந்த மாதிரிலாம் ஏதாவது நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் எனக்கு, அவங்க சொன்னோடனே சரிங்கப்பா சரிங்கம்மா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அதில் போயிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், அது கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பேசும்போது அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும் போது அவங்க வந்து நோ சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்றத யோசிச்சு அவங்க சொல்லிடுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து என்னை மாற்றிக்கிட்டது தான்.
1: ஓகே, அடுத்தது அவந்திகா நீங்க சொல்லுங்க, இப்படி வாழ்க்கையில சுலபமா விட்டு கொடுக்கறது ஏன்?
4: சுலபமா விட்டு கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் அதோட மன வருத்தம் எவ்வளோ இருக்கு உணர முடியும். ஆனா நம்ம அந்த விட்டு கொடுத்தனால எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது, நம்மளுக்கு எவ்வளோ மன நிம்மதி ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த விட்டு கொடுத்ததை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்.
1: ஓகே, அடுத்ததா அபிநயா வாழ்க்கையோட குறிக்கோள் தான் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, இது இதற்கு எதிர்மாறான ஒரு கேள்வி, ஏன் எதையும் வந்து விட்டு கொடுக்காம இது நான் நினைத்ததுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்?
4: இப்ப நம்மளுக்கு ஒண்ணு வேணும், அது யாரோ ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லும் போது நம்ம அதை சரி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு அந்த ஸ்பாட்ல நம்ம சண்டை போட்டு அதை நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கிடலாமே, நம்ம என்ன தப்பாவ கேட்க போறோம், நம்மளுக்கு பிடிச்சது நம்ம ஆல்ரெடி நம்ம எப்படிதான் இருந்தா நம்ம நல்லா இருப்போம் நம்மளுக்கு தோன்றதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ஆல்ரெடி வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணிட்டு திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு 10 months வேஸ்ட் பண்ணிருப்போம், அந்த 10 months வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல ஃபைட் பண்ணி வாங்கிருக்கலாமே. அப்படி
1: நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றது அபிநயம் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. அடுத்தது வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மதுமிதா கிட்ட இந்த கேள்வி கேட்போம், எதுக்கு வந்து வாழ்க்கையில எதையுமே வந்து சுலபமா விட்டு கொடுக்காம நான் நினைத்ததுதான் எனக்கு வேணும் அப்படின்றத நினைக்கிறீங்க மது சொல்லுங்க.
3: நம்ம நினைச்சதை பண்ணும் போது இருக்கிற ஹாப்பினஸ் வந்து எதுக்குமே ஈடாகாது, ஏன்னா நமக்கு பிடிச்சது நமக்கு பண்றோம் அதுல வர ரொம்ப சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வேர்த்தியா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி. ஏன்னா இப்ப எனக்கு பிடிச்சது நான் பண்ண முடியலன்னா நினைச்சா லைஃப்ல ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ 1 year இல்ல 2 years இல்ல, நான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு நார்மல் பொசிஷன் இருக்கேன்னா நான் முன்னாடி நினச்ச மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்திருப்பேனோ, நான் இன்னும் கொஞ்சம் ரெகக்னிஷனோட வாழ்ந்திருப்பேனோ, இன்னொரு நல்ல லைஃப் ஒரு லக்ஸரியான லைஃப். அதையும் தனி இந்த பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தனி திருப்தியை வந்து கொடுக்கும். அண்ட் நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் நம்ம லைஃபை மாற்றோன்றது வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கேன். ஏன்னா வந்து நமக்குள்ள இருக்க டேலண்ட்ஸ் வந்து நமக்கு தான் தெரியும், மற்றவங்க வந்து அதை பார்த்து நம்மளை வந்து அறியறதுக்குள்ள நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த விஷயத்துல வந்து ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்கோன்றது. அதனால எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கறது இல்லை, நான் எடுக்கிற டெசிஷன் வந்து என்னோட ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், அண்ட் அதனால நான் லைஃப்ல பெரிய சக்சஸ் அடையவேன்.
1: ஓகே, ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க மது. அடுத்ததான் நம்ம அபிக்காக தான் இந்த கேள்வி, வாழ்க்கையில வந்து குறிக்கோள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற நீங்க இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணாம இந்த சமூகத்துல வந்து எப்படி வந்து இருக்கீங்க?
4: அட்ஜஸ்ட் பண்ணி போகாமலாம் இல்லை, எங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும், பட் எங்களோட ஒப்பீனியன் வரும்போது வேற யாரும் உள்ள வரக்கூடாது மட்டும் தான் நாங்கள் நினைப்போம், வேற யாருனாலையும் எங்களோட ஒப்பீனியன் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது மட்டும் தான் நினைப்போமே தவிர எல்லா டைமுமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் அப்படி இருப்போம்லாம் இல்லை. இஃப் எங்கள் லைஃப் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியதுன்னு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி இருப்போமே தவிர மீது எல்லா இடத்துலையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற தன்மை எங்களுக்கும் இருக்கு.
1: ஓகே, அடுத்தது மதுமிதா நீங்க சொல்லுங்க, இப்படி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம இந்த சொசைட்டியில வாழ்றது அவ்வளவு சுலபமா இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: அஃப்கோர்ஸ் சொசைட்டியில் இருக்கிற எல்லா பீப்புளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு இந்த ஒரு விஷயத்துல மேலே வந்து இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க, நீ வந்து ஒரு விஷயத்த கேஷுவலாக விட்டு போயிடலாமே, ஏன்னா நீ அதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல, ஒரு ப்ராபபிலிட்டியாகவே இருக்காது அது உனக்கு. ஸோ நீ இதை வந்து விட்டுடலாமே, நீ ஜஸ்ட் ஒரு கேஷுவலாகவே இருக்கலாமே, எதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஹை கோல்ஸ் வந்து செட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஹை கோல் செட் பண்ணலாம், இந்தியாவுக்கு யாரும் கோல்டு மெடல் சில்வர் மெடலாம் அடிச்சிருக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ்ல எந்த கேர்ள்ஸுமே வின் பண்ணிருக்கவே முடியாது. பேசுறவங்க இப்படி பேசுவாங்க, அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தான் வந்து ஓ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கமா அப்படின்வாங்க. சொசைட்டியில் யாரும் மாறி மாறி பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் தோத்துட்டீங்கன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆவீங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, அப்புறம் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வளருவாங்க. ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் ஒரு டெஸ்டினேஷன் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம ட்ரீம்ஸ் நோக்கி தான் எப்பவுமே போயிட்டே இருக்கணும்.
1: ஓகே, என்னதான் வந்து சமூகம் நம்மளை வந்து பார்த்து அம்புகளை வீசினாலும் அந்த அம்புகளை வந்து எதுவுமே வந்து தெரியாம நம்மளுடைய குறிக்கோளை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய மது ரொம்பவே அழகா சொன்னாங்க. அடுத்ததா வாழ்க்கையில பயணம் தான் முக்கியம் நினைக்கிற இரண்டு பேர்ல இருந்து ஒருத்தவங்க கிட்டதான் நம்ம இந்த கேள்வி கேட்க போறோம். எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ்ல இந்த முடிவுகள் வந்து போதும் அப்படின்னு நீங்க வந்து திருப்தி அடையிறீங்க, அது ஏன் சொல்லுங்க அவந்திகா.
0: நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதுன்ற போது இல்லைன்னா அது கிடைச்சாலும் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது, மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ற மைண்ட் செட்டோ இல்லை, நம்மளுக்கே அது நம்மளுக்கு சந்தோஷப்பட்ட விஷயம்தான் நம்மளுக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னு நினைப்போம், ஆனால் அதனால யாருக்குமே சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. அந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு இது கிடைச்சதுனால எவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு அந்த சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியதுதான்.
1: ஓகே, அடுத்தது சுஜா நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ்ல உங்க லைஃப்ல இது போதும் நமக்கு அப்படின்னு நீங்க வந்து முடிவெடுப்பீங்க?
2: நான் எப்போ இப்படி மாறினேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் மாறினதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இது இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ யோசிக்கும் போது எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோம், இது அவ்வளோ சின்ன விஷயம் தானே அப்படின்னு யோசிப்பேன். இன்னொன்று என்ன யோசிப்பேன்னா, சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், ஒரு பெரிய விஷயம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்றதையும் யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது சரி நம்ம ஏன் ஆசைப்பட்டு அதுக்கு வந்து கிடைக்காம போய் அதுக்கப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுன்றதுல தான் கொஞ்சம் ஆசையவே நான் சின்ன சின்னதாக தான் வச்சுப்பேன். அதனால நான் வந்து எப்போ மாறுறேன்னு சரியா எனக்கே சொல்ல தெரியுது.
1: ஓகே, இப்போ அடுத்ததா வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம்னு நினைக்கிற அபிகிட்ட இந்த கேள்வியை கேட்போம். இப்போ லைஃப்ல வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, இது முடிச்சா இது, இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுமே இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிளான் பண்ண மாதிரி உங்களுடைய விஷயங்கள் போகலன்னா அதை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுல இருந்து மீறி வர்றது உங்களுக்கு வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்குமா, இல்ல அதை எப்படி நீங்க வந்து தாண்டி வருவீங்க அதை சொல்லுங்க. அபி,
3: எப்படின்னா பிடிச்ச விஷயம் கிடைக்காம போறதுன்றது வேற, நாங்க அதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறது வேற. இப்போ நாங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நாங்க அடுத்து என்ன பண்ணலாம், இல்ல இதுவே வந்து நம்ம வேற எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு யோசிப்போம். அதனால நாங்க அந்த விஷயத்தையும் அப்படியே விட்டுற மாட்டோம், நாங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக தான் ட்ரை பண்றோம், ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அந்த இடத்துல, அதனால திருப்பி திருப்பி நாங்க ட்ரை பண்ணோம். அதுக்காக நாங்க வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டோம், பிடிச்ச விஷயத்துக்காக நாங்க எத்தனை வாட்டி வேணாலும் ட்ரை பண்ண ரெடியா இருப்போம்.
1: ஓகே, அடுத்ததா மது நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம் நினைக்கிற நீங்க, இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னா அதுல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுல இருந்து எப்படி நீங்க வந்து வெளியே வருவீங்க, அதுக்கான முயற்சிகள் வந்து அதுக்கப்புறமா நீங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் எடுப்பீங்க?
3: ஒரு பிளான் பண்ண மாதிரி விஷயம் நமக்கு கிடைக்காத போது அது ரொம்பவே ஹர்ட்டிங், ரொம்ப பெயின்ஃபுல்லாகவே இருக்கும். அது நிறைய டைம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஃபீல் பண்ணும்போது அதோட கஷ்டம் வந்து நிஜமா ஹேண்டிலே பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், இவ்வளோ நாள் இதுக்காக வந்து ப்ராக்டிஸ் முயற்சி நிறைய எடுத்திருப்போம். அந்த ஹர்ட்டிங்காக இருந்தாலும் நாங்கள் அதை அப்படியே விட்டுற மாட்டோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிச்சு போயிட்டே தான் இருப்போம். ஏன்னா எப்பவுமே தோல் எல்லா டைமும் சக்ஸஸாகவே இருக்காது லைஃப்ல வந்து, எல்லா டைம் நிறைய டைம் ஃபெயிலியர்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நான் அதை நோக்கி ஓடிட்டு தான் இருப்பேன், நான் எப்பவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன்.
1: ஓகே, இப்போ இது வரைக்குமே இந்த நாலு பேருமே வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறிக்கோளாகட்டும், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட குறிக்கோளை செட் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியமா, இல்ல வாழ்க்கையில நடக்கிற பயணம் தான் முக்கியமா, ஜேர்னி ஆர் டெஸ்டினேஷன்? நீங்க சொல்லுங்க சுஜா, எது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
2: என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னி தான் முக்கியம். நான் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ஜேர்னி தான் முக்கியம், டெஸ்டினேஷன் முக்கியம்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தர் வாழ்க்கையிலையுமே ஒரு ஒரு விஷயம் அவங்கள மாற்றிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், அதை அவங்கள மாற வச்சிருக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்னொன்று இருக்கும் மனசில், அதுபடி அவங்க போனாலே அது போதும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி அவங்க போனாலே அவங்களுக்கு போதும், அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். சிலர் ஜேர்னி தான் முக்கியம்னு நினைப்பாங்க, ஜேர்னியை பற்றி போகும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜேர்னி தான்

0: வச்சுதான் போயிட்டு இருக்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் அது வந்து எந்த தடங்களையும் கொடுக்கல. நான் என்ன நினைச்சேன்னா அதுவே தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஜேர்னி தான் முக்கியம். ஆனால் அடுத்தவங்களை போயிட்டு நான் இதுதான் முக்கியம்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன்.
1: அடுத்ததா மது, நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில ஜேர்னியா டெஸ்டினேஷனா, வாழ்க்கை பயணம் தான் முக்கியமா இல்ல வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் அமைச்சு அதை நோக்கி ஓடுறதுதான் முக்கியமா?
2: இப்போன்னு இல்லைன்னா எப்பவுமே டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட பிளஷர் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் தன் ஜேர்னி. ஸோ எப்பவுமே டெஸ்டினேஷன் தான்.
1: ஓகே, அடுத்ததா அவந்திகா நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியமா இல்ல வாழ்க்கைய பயணத்தை ரசிச்சுக்கிட்டே போறதுதான் முக்கியமா?
3: நான் முதல்ல எல்லாம் பார்க்கும்போது நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டதில் ஜேர்னியும் நம்மளால சந்தோஷமாக வச்சுக்க முடியும், ஜேர்னியிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும், டெஸ்டினேஷன் மட்டுமே நம்மளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் கண்டிப்பாக ஜேர்னின்னு தான் சொல்லுவேன்.
1: ஓகே, அடுத்ததா அபி நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் குறிக்கோள் தான் முக்கியமா இல்லை வந்து வாழ்க்கையோட பயணத்தையும் அப்படியே ரசிச்சுட்டே போகிறது முக்கியமா?
4: என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுட்டு நம்ம அதுக்காக என்ன பண்றோமோ அதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்டா இருக்கணும். லைஃப் எப்படினாலும் போகும், அதனால அந்த ஃப்ளோலயே போலாம். நம்ம இருக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நம்ம அதுக்காக ஒர்க் பண்றதுதான் கரெக்ட்.
1: நம்ம இந்த நிகழ்ச்சியோடைய கடைசி நொடிகளுக்கு வந்துட்டோம். வாழ்க்கையில பயணம் தான் முக்கியமா இல்ல வாழ்க்கையோட குறிக்கோள் தான் முக்கியமானு இந்த நான்கு பேர் நம்மளுக்கு நிறையவே சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள்லாம் ஏற்பட்டது, அதனால அவங்க என்னென்னலாம் சந்திச்சாங்கன்றதையும் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அவங்கவுங்க என்னென்ன இன்னல்களையும் சந்தோஷத்தையும் ஃபேஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால வாழ்க்கை பயணமோ இல்லை வாழ்க்கையில குறிக்கோளோ எதுவா இருந்தாலும் அந்த வெற்றி மற்றும் சந்தோஷ பாதையை நோக்கி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே துர்கா. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
5: வணக்கம், வணக்கம், வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
6: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
8: சோஷியல் நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லணும், இட்ஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் திங். அது வந்து யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, இப்போ யாருக்காவது கல்யாணம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து யூஎஸ்ல யூகேல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்ப கல்யாணம் இல்ல நமக்கே கல்யாணம்னா நம்ம அவங்க கிட்ட ISD போட்டு சொல்றதுக்குள்ள பில்ல எகிரிடுங்க. ஸோ அதனால சும்மா இப்ப ஃபேஸ்புக் ஆர்கூட் அங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாலே ஊருக்கே தெரிஞ்சிடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இல்லாதவனுக்கு கூட தெரிஞ்சிடும். பட் அது வந்து எல்லாருக்குமே தெரியாதனால they can come and contact us easily. Friends oda nalla touch la irukka mudiyum, adhu dhaan positive thing for social networking pathi.
7: சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கான்டாக்ட், மிஸ் பண்ண கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸ்கூல் படிச்சப்பெல்லாம் மொபைல் போன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் அப்பதான் இந்த ஆர்கோட் ஃபேஸ்புக்லாம் வந்த புதுசு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச புதுசு. எப்பவும் வீட்டில் போன்ல பேசினா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ச், முன்னாடி படிச்ச ஸ்கூல், இவங்க எல்லாரும் டச்லாம் வந்தோம்.
9: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பவுமே கூட டச்சில் இருக்கிறதா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அவங்களோட அப்டேட்ஸ்லாம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் நெட்ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதில் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் கூட நிறைய வந்திருக்கு, இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு நல்ல காஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன், அது வந்து சென்னை சோஷியல் சர்வீஸ் கமிட்டி. அதை நான் வந்து த்ரூ ஒரு சோஷியல் சர்வீஸ் காஸ்க்காக தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி ரொம்ப அது ஃபுல்லாகவே ஆன்லைன் மெம்பர்ஸ், அந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங்னால தான் அந்த குரூப்பே ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ சம்திங் த சொசைட்டி கெட்ஸ் பெனிஃபிட்ஸ். சார்,
10: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் போய் ஓகே என்ன என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கா இல்லை மெசேஜ் வந்திருக்கா ஜஸ்ட் சும்மா செக் பண்ணுறதுக்கு போகலாம். பட் அதுக்குள்ளே நிறைய நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்டிங்கில் இருப்பாங்க. அப்படி ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம், பட் கண்டிப்பாக முடியாது. ஹவர் கணக்காக நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆர்கூட்னு உட்காந்துட்டு இருப்போம்.
8: சோஷியல் நெட்ஒர்க்கிங் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதில்
11: அது வந்து நம்ம யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இப்ப ஆர்க்கூட் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்கூலிங் முடிச்சு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும், ஆனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோன் கான்டாக்ட் இல்லாம இருக்கும். இப்ப நீங்க ஆர்க்கூட்ல இல்ல ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா அது மூலமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கலாம். மேபி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல ஆர்க்கூட்ல வந்து அது மூலமா வந்து உங்க ஐடியாஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸா இருக்கு. உங்க வீடியோஸ் போட்டோஸ் என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் வந்து நிறைய நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டியதான் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து மால் பிராக்டிஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்லாம் நீங்க போட்டோஸ் போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லை. அந்த ஃபேஸ்புக்லாம் ஈஸியா வந்து காப்பி பண்ணி நம்ம டெஸ்க்டாப்ல நம்ம பிசியில ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட ஐடியெல்லாம் வந்து ஈஸியா ஃபேக் பண்ண முடியும் ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா. ஸோ அது சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்றது வந்து நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நாங்க சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து இப்போ நாங்களே இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட பாஸ்ட் பீப்புளோட டெசிக்னேஷன் எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. எங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு அந்த அகாடமிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நாங்க ஃபேஸ்புக் படி எங்களோட சீனியர்ஸை கான்டாக்ட் பண்றதுக்கு நாங்க அதுல மெசேஜ் பண்ணி எங்களுக்கு அவங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இந்த மாதிரி செயின் மாதிரி போயிட்டு நாங்க நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம். ஸோ இது இது வந்து ஃபேஸ்புக்ல சோஷியல் அதாவது சோஷியல் நெட்ஒர்க்கிங்கோட பெனிஃபிட்ஸ் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சோஷியல் நெட்ஒர்க்ல நம்மளோட ஐடியே மத்தவங்க எதுவும் தப்பா யூஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி நம்மளே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங்றது வந்து எல்லாருமே யூஸ் பண்ண எல்லாருமே பாக்குறது நம்மளோட ப்ரொஃபைல. ஸோ வந்து அதுல வந்து நம்மளுக்கு தேவையான ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதோட நிறுத்திக்கணும். போட்டோஸ் போடுறது, தேவையில்லாம விஷயங்களை வந்து நம்மளோட பர்சனல் விஷயங்களை சொல்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளோட ப்ரைவசி கெடாம இருக்கும். ஸோ சோஷியல் நெட்ஒர்க் வந்து குட் ஆர் பேட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ற யூசரை பொறுத்து தான் இருக்கு. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது சோஷியல் நெட்ஒர்க், அது குட். கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அழிவு தான் தரணும். ஸோ அதனால வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள்.
12: சோஷியல் நெட்ஒர்க்ன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்க தான் இப்போ ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க சொல்ல போனால். சோஷியல் நெட்ஒர்க்னா என்னன்னா ஆர்கூட், ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்விட்டர், ஸ்கைப் இந்த மாதிரி தான். எதுக்கு அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சும்மா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண, வீடியோ ஷேர் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஸ்கூல்லேருந்து காலேஜ் போனவங்கலாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் சில பேர் இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஃபோட்டோ பார்த்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஃபேஸ்புக்னா அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம். ஆர்கூட்டோட அட்வான்ஸ் தான் வந்து ஃபேஸ்புக்கா இருக்கு. ஆர்கூட்டே இப்ப யாரும் அவ்வளவா யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றாங்க. நான் கூட நான் பாதி நேரம் நான் ஃபேஸ்புக்ல தான் இருப்பேன் ஆர்கூட் விட. இந்த சோஷியல் நெட்ஒர்க்னாலே நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ்ன்றது என்னன்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேடி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க உண்மையா இருக்காங்களோ அதுதான். சில பேர் பொய்யானவங்க ஏமாத்துறதும் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஏமாந்துடாம இருக்கணும். நிறைய பசங்களே வந்து பொண்ணு போட்டோஸ் எல்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்க போட்டோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இதுவாக இருக்கணும். இன்னும் சோஷியல் நெட்ஒர்க் அதெல்லாம் சொல்லணும்னா ட்விட்டர் அதெல்லாம் இப்போ நல்லா இருக்கு. ஆர்கூட் விட ஆர்கூட்லாம் பசங்க ஏமாகற இருக்கிற வரையும் அது சேஃப் தான் அவங்களுக்கு. நான் வந்து சோஷியல் நெட்ஒர்க்ல எதுக்கு இருக்கேன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பழைய நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டேன். அதனால ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அதனால நிறைய பேர் சேட் பண்ணுவேன். என்னோட பொழுதுபோக்கே ஃபேஸ்புக்கில் பாதி நேரம் கேம் விளையாடுறது தான். இப்போ எல்லா பசங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் நெட்ஒர்க் மூலமா இந்த தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்றது, இந்த பேரு, அவங்களோட டிஸ்பிளே பிக்சரு அந்த மாதிரிலாம் வச்சு அக்செப்ட் பண்றது ரொம்ப தப்பு. அவங்க வந்து இந்த மாதிரி வைக்கலாம், ஆனா அவங்க யார் என்னன்னே தெரியாம தெரியாதவங்களை அக்செப்ட் பண்றது பெரும் தப்பு. அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. சும்மா நம்ம அறியாமையே நம்ம அவங்க ரெண்டு நாள் நல்லா பேசி நம்ம போன் நம்பர் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல இல்ல ஸ்கைப்ல ஏதாவது உங்க போட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்க பார்க்காதபடி பண்ணணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் பாக்குற மாதிரி பண்ணுங்க. ஊரே பாக்குற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க நிறைய நம்ம போடுற பிக்சர்ஸ் அத்தனையும் சேவ் பண்ற வாய்ப்பு நிறைய ஜாஸ்தியாவே இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. இது திருப்பி திருப்பி அவங்க ஏதாவது பேர் கேட்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்றாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்றாங்க, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே மாத்திக்கணும், தனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த சோசியல் நெட்வொர்க் நெட்ஒர்க்ன்றதே மெயினா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃபா நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறோம்ன்றது தான். இந்த மாதிரி யூஸ் பண்றோம்ன்றதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் தரக்கூடாது. எல்லாமே உண்மையான டீட்டெயில்ஸ் தரணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது. அதுக்குன்னு தேவையானது என்ன தரணுமோ அது மட்டும் தந்தா போறோம், மற்றபடி எல்லாம் உண்மையா சொல்றது. சோசியல் நெட்ஒர்க் இப்போ ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ பாதி நேரம் சோசியல் நெட்ஒர்க்கே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அவங்கவுங்க இதை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ரொம்ப அடிக்ஷனா அது யூஸ் பண்ணாம இருக்கிற வரையும் நல்லது.
13: ஓகே, சோஷியல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தட் இஸ் ஆர்குட், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் தான் வந்து ஏன் ஞாபகத்து வருது. ஸோ இப்போ நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து இட் இஸ் அ திங் வேர் யூ கேன் கெட் ஆன் டு யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், தட் இஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கிற ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப சேஃபும் கிடையாது, ரொம்ப நான் அதை டீக்ரேடும் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் கரெக்டாக ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபு. தட் இஸ் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது வந்து பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது லிமிட்டடாக இருக்கணும். நிறைய ஃபோட்டோஸ் போட்டு பிகாஸ் அதனால நிறைய பிரச்சனையும் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபோட்டோஸ் போடுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். தட் இஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் ஷுட் பி ஃபாலோட் இன் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து தட் இஸ் இன் பர்சனாக வந்து யாரையும் நம்ம அடிக்கடி மீட் பண்ண முடியாது, எப்பயுமே வந்து எல்லாருக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து சாட் மூலயமா அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி வந்து யூ கேன் ஸ்டில் ஸ்டே இன் டச் வித் எவ்ரி ஒன் ஹூஸ் க்ளோஸ் டு யூ. அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் ஃபார்ம் வில், கேம்ஸ், ஃபிஷ் வில், இந்த மாதிரி நிறையா இருக்குது. காஃபி கேஃபே வேர்ல்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாட் ஒன்லி தட் you get in touch with your close ones, but still you can enjoy a lot. That is playing games agatom edhu varnalum sari, you can also enjoy a lot over there. So Facebook vandu use pandra vidhathila correct ah use panna vandu adu nammalku vandu harmful ah agadhu. So ena portha varaikum vandu I'm still happy being a Facebook.
14: When asked to tell my opinion about social networking, the thing that comes to my mind immediately is Facebook. Everybody are getting addicted to Facebook so much. It helps us to keep in touch with our school friends and everyone. It's really interesting. Through Facebook we come to know others' updates and all. It's nice to have a look at others' pictures, profiles and all that. It is very entertaining. Time just goes like that when you use Facebook. Some like thing where you like, comment others' status and all. It's very nice all over.
15: Facebook eduthukonga adu nariya like pages irukku adu vandu actor actress profiles create panni nariya irukku. So namba vandu nariya peroda fan இருப்போம், அதை வந்து லைக் பண்ணுவோம். அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்துடுவாங்க, நம்ம ப்ரொஃபைல்ஸ் அவங்க வந்து ஈஸியாக வியூ பண்ண முடியும். பட் இது எவ்வளோ பேர் வந்து உண்மையானவங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறதால நம்ம ஃபோட்டோஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு.
14: சோஷியல் நெட்ஒர்க்கிங்னு சொன்னாலே வி கேன் திங்க் தட் இட்ஸ் பர்சனல் டு அசன்ட். பட் வந்து இஷ்யூஸ் லைக் ஹேக்கிங் எல்லாம் வரும்போது அந்த ஒருத்தரோட பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணும்போது வி ஆர் செல்ஃப் வில் நாட் நோ தட் நம்மளோட பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் ஐடி ஹேக் ஆயிருக்குன்ட்டு. ஒரு பர்சன் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இட் லுக் லைக் அஸ் தோ அவர் வந்து அவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காருன்ட்டு. பட் ஹீ வில் நாட் நோ தட் சம்படி எல்ஸ் இஸ் ஆல்சோ அக்சஸிங் இஸ் அக்கௌண்ட். இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து ஒரு கை இன்ஃபேக்ட் அவளோட கிளாஸ்மேட்டே வந்து அவளோட ப்ரொஃபைலை ஹேக் பண்ணிட்டு அண்ட் ஹீ ஆக்சுவலி அப்டேட்டட் அப்நார்மல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அவளோட மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பையன் அப்டேட் பண்ணிட்டு இருந்தான். திஸ் கேர்ள் வந்து ஷி டிட்ன்ட் செக் அவுட் வெதர் ஹர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் அப்டேட்டட் ஆர் நாட். பிகாஸ் ஒரு பர்சன் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணும்போது இட் வில் நாட் கெட் அந்த பர்சன்கே தெரியாத வெதர் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்டேட் அப்டேட்டட். எக்ஸெப்ஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன் சச் கேஸ் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட மொபைல் ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தப்போ ஷீ மெட் வித் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லைக் அவளுக்கு வந்து அன்னோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. தென் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு தட் கை வாஸ் ஈவன் அரெஸ்டட். ஏன்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருந்தான். அண்ட் வெரி வேற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹீஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய செலிபிரிட்டிஸோட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோ ஜாக்கி இல்லைனா வீடியோ ஜாக்கி, அவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஆர்கூட்லலாம் பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் செலிபிரிட்டிஸ். இன் சச் கேஸ் என்ன ஆகும்னா இந்த பீப்புள் வந்து இந்த ரேடியோ ஜாக்கீஸ் ஆர்ஜே விஜேஸ் எல்லாம் வந்து வெளிய பீப்புளோட கான்டாக்ட் வச்சுக்க வச்சுக்க தேல் ஆல்சோ கமெண்ட் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து இப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்து சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தோ செலிபிரிட்டிஸ் வில் பி ஆக்சசபிள் பை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் வாஸ் ஒரு ரேடியோ ஜாக்கி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, ஹீ ஹேட் அ நியூ ஃப்ரெண்ட் வேர் தட் கேர்ள் ஷீ விசிட்டட் ஹிஸ் ப்ரொஃபைல் அண்ட் டுக் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுட்டு தேவே லைக் இவனுக்கே தெரியாம ஹி வாஸ் பீன் ஆக்சஸ் பை அதர் பீப்புள். ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் வெப்சைட்ஸ்லாம் வந்து தேவ் கிவன் யூ அன் ஆப்ஷன் கால் டவுன்லோட் இமேஜஸ் வேர் நீ பார்க்குற எல்லா இமேஜஸே வந்து யூ கேன் டவுன்லோட் தோஸ் இமேஜ், யூ கேன் ஈவன் மிஸ்யூஸ் தோஸ் இமேஜஸ் லைக் ரொம்ப பர்சனலான இஷ்யூஸ் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது ஆர் இஃப் வி ஆர் இன் சம் என்ன சொல்றது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது வென் வி ஆர் வெரி ஓப்பன் டுவர்ட்ஸ் பீப்புள் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இருக்கும்போது வி கிளிக்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் விச் வி திங்க் is not very much personal, but when people from outside look into those pictures they are actually personal. So and the mari pictures vandu nam upload panumbodhu when those sort of pictures have been downloaded they are been pawned to some other websites. Social websites vandu we cannot avoid, it's highly impossible because globally it has been accessed, but to be proper with in using social websites is to avoid updating your personal information like unoda photographs or உங்க ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அண்ட் உங்களோட அப்டேட்ஸ் லைக் உங்களோட இமெயில் ஐடிஸ் அப்புறமா மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் வீட்டு அட்ரஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எக்ஸாக்ட்லி அதெல்லாம் வந்து இஸ் அவாய்டபிள். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி அண்ட் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் அந்த சோஷியல் வெப்சைட்ஸில் கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் ஆஃப் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ், இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. பட் வந்து வென் வி ஆக்சுவலி டாக்கிங் டு பீப்புள் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட் ஓட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது வி மஸ்ட் திங்க் ட்வைஸ் லைக் வெதர் நம்ம அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணலாமா ஆர் வி கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன் தென் ஓன்லி வி கேன் அக்செப்ட் தெம். ஸோ அன்னோன் பீப்புளை வந்து அக்செப்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி ரிஸ்கி இன் சச் கேஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபீஸ் அண்ட் திங்ஸ் பிகாஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பேரோட வெப்சைட்ஸ் ஐ மீன் சில பேரோட ப்ரொஃபைல்ஸ் விசிட் பண்ணோம்னா தேர் யூ கேன் ஃபைண்ட் தட் அந்த பர்சனோட வெப்சைட் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து லாக் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கே தெரியாது சில வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கலாம் நம்மளோட ஃபோட்டோகிராஃப்ஸை லாக் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் வந்து இது லாட் நோ வெதர் நம்மளோட ப்ரொஃபைலில் அவங்க செக் பண்ணுறாங்களா அன்னோன் பர்சன் செக் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து வி மஸ்ட் பி அவேர் ஆஃப் வெதர் வி நீட் டு லாக் த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் பர்சனலாக இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அவாய்ட் டு பி அப்டேட்டட் இன் சோஷியல் வெப்சைட்ஸ்.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
1: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
1: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க? டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்தி

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எதிராக கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்திரமா அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிஞ்சு மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது, ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
1: ஏய் பரவாயில்லடா.
2: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, அவர் கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பின்மை இருக்கு. இத பத்தின உரையாடல் இரண்டு நண்பர்கள் பேசுறத நாம இப்போ கேட்கலாம்.
3: ஹாய் ஹரிணி.
2: ஹாய் நிவேதா.
3: ஏ, எத்தனை வருஷமாச்சு உன்ன பார்த்து?
2: ஆமாம்பா, ஃபைனல் இயர்ல கடைசி எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தோம்.
3: சரி, இப்ப என்னடி பண்ற?
2: பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன்.
3: என்னடி இப்படி சொல்ற? காலேஜ் படிக்கும் போதே சொன்னியே ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனில தான் சேர போறேன்னு சொன்னியே, என்னடி டீச்சர் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணிட்ட?
2: காலேஜ் முடிச்ச பிறகு ஐடி கம்பெனில சேர போறேன்னு சொன்ன பிறகு எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஐடி கம்பெனி எல்லாம் சரிபட்டு வராது, அதனால ஆசிரியர் பயிற்சி எடுத்து டீச்சர் வேலையில சேர்ந்துடுங்கன்னு சொன்னாங்க.
3: ஏன் ஐடி வேலை வேண்டாம்னு சொன்னாங்க?
2: நேரங்காலம் பார்க்காம வேலைக்கு வர சொல்லுவாங்க, அதனால ராத்திரி ரொம்ப நேரமானா பாதுகாப்பு இருக்காது, அதனாலதான்.
3: யார் சொன்னா? இரவு நேரமான ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கேப் செக்யூரிட்டியோட அனுப்புவாங்க, நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விடுவாங்க.
2: அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல நிறைய ஆம்பளை பசங்க வேலை செய்வாங்க, அவங்களோட வேலை செய்யும் போது அவங்க பார்வை எப்படி இருக்குமோன்னு.
3: எல்லா இடத்துலயும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாது, அதனால ஒரு பொண்ணு அவளே மனசு வச்சாதான் அவளே கெட்டு போக முடியும்.
2: ஆனா பெண்களுக்கு எதிராக இன்னும் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு தானே இருக்குது.
3: பெண்கள் வீக் செக்சுவல் என்று சொல்லியே ஆரம்ப காலத்துல இருந்து நம்மள அடக்கி வச்சிட்டாங்கடி.
2: பாத்தியா, நீயே இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்ட.
3: இல்ல ஹரிணி, நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் பாரு, 3 வருஷமா ஐடி கம்பெனில தான் வேலை செய்யறேன். வேலை சேர்ந்து 1 வருஷத்திலேயே எனக்கு கல்யாணம் ஆச்சு, அடுத்த வருஷத்திலேயே குழந்தையும் பிறந்தது. இப்போ குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்பதான் ஒர்க்ல ஜாயின் பண்ணேன். நான் சந்தோஷமா தானே இருக்கேன்.
2: என்ன இருந்தாலும் காலையில 8 மணிக்கு கிளம்பி 5 மணியோட வீட்டுக்கு வர வேலை தான் பெண்களுக்கு பாதுகாப்பு.
3: அப்படி குண்டு சட்டிக்குள்ள நாம் குதிரை ஓட்டிட்டே இருந்தா நம்ம திறமை இந்த உலகத்திற்கு தெரியாமே போயிடும்.
2: அப்ப எல்லா வேலையிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வேலை செய்ய முடியும்னு சொல்ல வரியா?
3: கட்டாயமா? அதுல என்னடி சந்தேகம்? கல்வியில, வேலையில, சொத்துல நமக்கு சம உரிமை கேக்குறோம். அப்ப எல்லாத்துலயும் ஆண்களுக்கு பெண்கள் இளைச்சவங்க இல்ல என காட்ட வேண்டாமா? பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல என கிணத்து தவளைகள் இருந்த காலம் மலை ஏறி போச்சு.
2: பெண்களுக்கு ஆதரவா எத்தனையோ சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், சட்டங்கள், மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்றியா?
3: அதெல்லாம் பெண்களுக்கு துன்பம் நேர்ந்த பிறகு பயன்படும். பெண்களுக்குள்ள இருக்கிற சக்தி தான் முதல் பாதுகாப்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் தைரியத்தை இழக்க மாட்டேன், மன வலிமையோடு செயல்படுவேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து கொள்ளக்கூடிய மன தைரியத்தை பெண் கல்வி கொடுத்திருக்கிறது.
2: அப்போ பெண் கல்வி கற்று சம்பாதித்தா ஆணை மதிக்க வேண்டாம்னு சொல்ல வரியா?
3: திரும்பவும் தவறாக யோசிக்கிறியே. பெண் கல்வி சம்பாதனை என்பது ஆணை மதிக்க வேண்டாம் என்பதில்லை. யாரையும் சார்ந்து நாம் அடிமையாக இருக்காம நமக்கு தன்னம்பிக்கையை தருகிறது என்று சொல்ல வந்தேன்.
2: சரிடி, மத்தவங்க பேச்சு கேட்டு என் ஆசையை மனசுல புதைத்து மனசுக்கு பிடிக்காத வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்.
3: நீ தேர்ந்தெடுத்த வேலை அற்புதமான வேலைடி. என்னால உன்னை ஒருவருடைய அறிவு கண்களால் திறக்க முடிந்தது. ஆனா நீ மனசு வச்சா ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் தர முடியும். அதனால ஆசிரியர் பணியே அரப்பணி, அதிலே உன்னை அர்ப்பணி. பெண்களுக்கு ஆசிரியர் வேலையாக இருந்தாலும் சரி, ஐடி வேலையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இன்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெண்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி செயல்படுறாங்க என்பதுதான் முக்கியம்.
2: இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிவேதா,
3: ஆர்ஜே ஹரிணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: தினம் தினம்
1: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: காலையில இருந்து எத்தனை வாட்டி இந்த காலிங் பெல் சவுண்ட் கேக்குறது? இந்த பொண்ணம்மா வேற வரல, எவ்வளவு நேரம் ஆகுது?
4: ஐயோ மன்னிச்சுக்கோங்கம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
3: ஆமா, இது என்ன புது கதை? எப்பவும் போல லேட்டு தான். எப்பவும் லேட்னா ஒரு மிஸ்டு காலாவது குடுப்பேன். இன்னைக்கு நடி அதுக்கும் ஒழிய காணும்.
4: அது ஒன்னும் இல்லம்மா, அது ஏன் கேக்குறீங்க? எங்க ஏரியால ஒரே பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு.
3: உங்க ஏரியால என்னைக்கு தாண்டி பிரச்சனை இல்ல, எப்ப பாரு ஒரு கதையை சொல்லிருந்தான் வந்துட்டு இருக்க நீ.
4: இல்லம்மா, இன்னைக்கு நந்ததை சொன்னா நீயே பெஜாராகி கொச்சு போயிடுவ.
3: சரி சரி, ஏன் டென்ஷனார? உட்காரு கொஞ்ச நேரம், செத்த பொறுமையா உட்காந்து கதைய சொல்லு, கேப்போம்.
4: அது ஒன்னும் இல்லம்மா, இத கேட்டா நீயே எப்படி கொச்சு போற பாரு. எங்க ஏரியால இன்னைக்கு பவர் கட்டு மாமி, அதனால பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு குழந்தைங்களை ஹால்லயே தூங்க போட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சும்மா 7-8 வயசு தான் மாமி இருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு பொருளை ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா மாமி? அந்த 7-8 வயசு குழந்தைங்க இருக்குது பார், அந்துங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நல்ல வேலை அந்த குழந்தைங்க ஐயோ குயோன் கத்துச்சிங்க. அதனால எங்க ஊர் ஜனமெல்லாம் கூடி அவனை எப்படியோ அடிச்சு கை தலை கட்டி போட்டோம் மாமி.
3: என்னடி பண்றது பொண்ணம்மா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குறது. இப்பெல்லாம் நியூஸ் பேப்பரை பார்த்தா நோக்கே தெரியுமே. எப்பா பாரு, அங்க அது நான் பிரச்சனை, இங்க இது பிரச்சனை. முக்கியமா இப்ப குழந்தைகளுக்கு தாண்டி நிறைய பிரச்சனை வருது.
4: குழந்தைங்களுக்கு இன்னாமா தெரியும், பட்டாம்பூச்சி மாதிரி அதுங்க, அதுங்களுக்கு விளையாடுறது மட்டும்தான் தெரியுது. இந்த வயசுல எந்த அட்வைஸ் சொன்னாலும் அதுங்க எத்துக்கவும் மாட்டேங்குதுங்க. அதுங்க கிட்ட போய் இப்படி தப்பா நடக்கலாமாமா? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தொடுதல் விதினா இன்னாமா தெரியும். குழந்தை கிட்ட என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் ஒண்ணுமே தெரியாதுமா.
3: நீ ஒண்ணு கவலையே படாதீ பொண்ணம்மா. இப்ப நம்ம ஏரியால அதான் எம்ஓபி சமுதாய ரேடியோ 107.8 வருதோன்னு, அதுல இத பத்தின ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது. அந்த நிகழ்ச்சியை கேட்டாலே எல்லா பெற்றோர்களும் அவ குழந்தைகளுக்கும் நல்லா தெளிவு பிறந்துடும். முதல்ல நீ பதட்ட

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: என் பேர் கிரிஜா, நான் ஒரு செவிலியர் மாணவி. நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா. அந்த தின விழா அன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்க, ரொம்ப நல்லா ரைம் சொல்றாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அந்த குழந்தைகள் சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து உண்மையாவே சந்தோஷமா இருக்காங்களான்றது நமக்கு தெரியாது. குழந்தைகள் வந்து சந்தோஷமா இருக்கிறது அவங்களுடைய உரிமை, நம்ம அதை சரியா பண்றோமாங்கிறது கசப்பான உண்மை. நவம்பர் 19 குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நாள். இந்த விழிப்புணர்வு நாள்ல நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா,
2: நான் வந்து என் பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். தன்னாலே குளிச்சுப்பா, ட்ரெஸ் மாத்திப்பா, எல்லாமே ஜடெல்லாம் போட்டுப்பா, அவளே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு. அவளுக்கு எல்லாமே தெரியும்.
1: உங்க பிள்ளைக்கு நீங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. தொடுதல் விதிகளை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
2: அப்படின்னா என்ன?
1: ஒருத்தவங்க நம்மளுக்கு சரியான விதத்துல தொடுறாங்களா அல்லது தவறான விதத்துல தொடுறாங்களா அப்படிங்கறத பத்தி தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம குட் டச் எது, பேட் டச் எது நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்க இப்ப நிறைய பாதிக்கப்படுறது அதனாலதான். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களாங்கிறத விட யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்ங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் முதல்ல நம்முடைய பிள்ளைங்களுக்கு. அதுதான் நம்முடைய முதல் கடமையும் கூட.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஹலோ, வாங்க வாங்க செல்லுங்களா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
0: என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? குழிப்பணியாரம், கடலை மிட்டாய் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டம்
1: தானே?
0: அதனால நீங்க எல்லாரும் கந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுமா. சொல்லுமா? குழிப்பணியாரம் சுட சுட.

0: ஸ்கூல்ல சாலை விதிமுறைகளை பத்தி சொன்னாங்க ஆன்ட்டி.
1: அப்படியா? சாலை விதிமுறைகள்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டீங்களா?
0: தெரிஞ்சுகிட்டேன்.
1: இங்க பார்க்கலாம், ஒரு ரெண்டு இது மட்டும் சொல்லுங்க, நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.
2: ஆன்ட்டி ஆன்ட்டி நான் சொல்றேன்.
1: சொல்லுமா.
2: ஹெல்மெட் போடாம வண்டிய ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பேக் சைடு தலையில பேக் சைடு அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு எப்பவுமே போக கூடாது, அப்படி போனாலும் தப்பு.
3: ரெட் சிக்னல் போட்டா நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும், இல்லனா நம்மளுக்கு அதனாலே ஆக்சிடென்ட் ஆகலாம்.
0: ஆன்ட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும் ஆன்ட்டி.
1: அப்படியா? சரி சரி, இப்போ நீங்க வந்து உயிர் பா

0: பாதுகாப்புக்கு சாலை விதிகளை பத்தி ரொம்ப அழகா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செல்லங்களா. இப்போ ஆன்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு பேச போறேன். அதனால இதையும் நீங்க நல்லா கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. அதாவது உடல் பாதுகாப்புக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுலதான் நல்ல பழக்க வழக்க விதிகளை பத்தி இப்ப உங்களுக்கு நானும் சொல்லி
1: தரப்போறேன்.
0: அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இதுல வந்து தொடுதல் விதின்னு ஒண்ணு இருக்கு. நல்லா கேட்டுக்கீங்க. தொடுதல் விதின்னு என்ன இருக்கு உங்களுக்கு?
2: தொடுதல் விதினா என்ன ஆன்டி?
0: பத்தியா, பரவாயில்லையே. நான் எங்க நீங்க கேட்காம விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுவும் மெயினா பெண் குழந்தைங்க நல்லா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால கவனமா கேளுங்க. தொடுதல் விதியில ரெண்டு விதமான தொடுதல் விதிகள் இருக்கிறது. அதனால நல்லா கேட்டுக்கீங்க. ஒண்ணு வந்து நல்ல பழக்க வழக்கம், குட் டச், நல்ல தொடுதல் விதி. இன்னொன்னு வந்து கெட்ட தொடுதல் விதி, பேட் டச்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா நான் சொன்னது? குட் டச், பேட் டச். அதாவது நல்ல தொடுதல், அதனால நம்ம வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. உங்களுக்கு தாத்தா, பாட்டி, கூட பிறந்தவங்க, அண்ணா, தம்பி எல்லாரும் இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது நீங்க ஓடி ஆடி விளையாடுவீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் கூட சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, எல்லா பிள்ளைங்களோடையும் விளையாடிட்டு இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க பக்கத்துல வந்து யாராவது உங்களை வந்து பிடிச்சி உங்க கிட்ட விளையாடும் போது அழுத்தமா உங்க கைய அழுத்தினாலோ இல்லது உங்களை வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே விலகி ஓடிடணும். புரியுதா? என்ன பண்ணணும்? யாரையும் அந்த மாதிரி எல்லாம் தொட விட கூடாது. இதெல்லாம் தான் வந்து தொடுதல் விதியில வந்து கெட்ட விதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நல்ல விதிகள்னா என்ன? குட் டச். இப்ப வந்து உங்களை வந்து உங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க, என் செல்லோன்னு சொல்லி உங்களை கண்ணத்துல பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்க, லைட்டா தொடுவாங்க. அதெல்லாம் இல்லைங்களா? அழுத்தமா யாருன்னா தொட்டா என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல நிக்கவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீங்க அந்த இடத்துல
1: நிக்கக்கூடாது.
0: எப்படி ஓடி வரணும்? வெரி குட். அதனால தயவு செய்து நீங்க பயந்துகிட்டு யாருகிட்டயும் சொல்லாம என்ன பண்ண
1: கூடாது.
2: இது கேக்கிறதுக்கே பயமா இருக்கு ஆன்டி. இது எப்படி நான் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்றது?
0: குழந்தைங்களா, இதுதான் பெரிய தப்பு பண்றீங்க. இந்த இடத்துலதான் என்ன பண்ண கூடாது, நீங்க பயப்படவே கூடாது. எங்க சொல்லுங்க, என்ன பண்ண கூடாது?
1: பயப்படவே கூடாது.
0: உடனே ஓடி வந்து என்ன பண்ணணும்? அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லிடணும். என்ன பண்ணணும்?
1: ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்லிடணும்.
0: அது மட்டும் இல்ல குழந்தைங்களா, நீங்க போடுற உங்க உள்ளாடைகள் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, பெட்டிக்கோட்டு மற்றும் ஜட்டி, இங்கெல்லாம் வந்து உங்களை தெரியாம யாராவது கைய வச்சாலோ தொட்டாலோ அந்த இடத்துல என்ன பண்ண கூடாது, நிக்க கூடாது. உடனே கத்தணும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும், கத்துக்கிட்டே ஓடி வரணும். நோ நோ, டோன்ட் டச் அப்படின்னு என்ன பண்ணணும், வேகமா கத்துக்கிட்டு வெளியில ஓடி வந்து யாரிடமாவது கட்டாயமா நீங்க என்ன பண்ணிடணும், அத சொல்லிடணும். என்ன பண்ணணும்?
1: நோ நோ, டோன்ட் டச், டோன்ட் டச், கத்துக்கிட்டே ஓடி வரணும்.
0: வெரி குட் கண்ணுங்களா. சரி சரி, நேரமாச்சு. நம்ம அடுத்த வாரம் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ராகி மாவுல கொழுக்கட்டை செய்து தரேன். பிடிக்குமா உங்களுக்கு? இதோட நிறுத்திட கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் எங்க ஆன்டி வந்து இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட அம்மா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்களும் சிலருக்கு வந்து இதை புரியுற மாதிரி அழகா எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? இத பத்தி நீங்க என்னவா எடுத்துக்க கூடாது, இத தப்பா எடுத்துக்க கூடாது, பயப்படக்கூடாது. முதல்ல ஐயோ இது இந்த மாதிரி பேசுறதுனால தப்போ அப்படின்னுட்டு நீங்க என்ன பண்ணிக்க கூடாது. வெரி குட், வெரி குட். இது மட்டும் இல்ல, இன்னும் நல்லா கேட்டுக்கீங்க. நீங்க எல்லாம் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கல்ல, இத நீங்க மெயினா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு எதையுமே எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும். புரியுதுங்களா சிலங்களா?
1: புரியுது.
0: அப்ப நீங்க பத்திரமா இப்போ பார்த்து வீட்டுக்கு கிளம்பி போங்க. சாலை விதிகளை பத்தி வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தொடுதல் விதிகளை பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால வீட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு நல்ல பாடங்களை அழகா படிச்சு நல்ல குழந்தைங்களா, முதல் மதிப்பெண் எடுக்கிற குழந்தைங்களாவும் ஒழுக்கமான குழந்தைங்களாவும் நீங்க எல்லாம் இருக்கணும். சரிங்களா? பாய் குழந்தைங்களா.
3: நாங்க அடுத்த வாரம் வரோம் ஆண்டி.
0: சரிமா செல்லம்மா, எல்லாம் சேர்ந்து ஒன்னா வாங்க. என்னம்மா?

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: என்னங்க ரெண்டு நாளா ரேணு எங்க வீட்டுக்கே வரல, உடம்பு சரியில்லையா?
2: அப்படியா? எனக்கு தெரியல, நான் வேணா ரேணு கிட்ட கேட்டு பார்த்து சொல்றேங்க. ஏ ரேணு, என்ன அருண் அண்ணா வீட்டுக்கு விளையாட போகவே மாட்டியாமே?
3: இல்லம்மா, நான் இனிமே அருண் அண்ணா வீட்டுல போய் விளையாட மாட்டேன்.
2: ஏன் போக மாட்டேன்?
3: இல்லம்மா, அருண் அண்ணா வீட்டுல விளையாடும் போது அருண் அண்ணா எப்ப பார்த்தாலும் தொட்டு தொட்டு பேசுறாரு மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் அருண் அண்ணா வீட்டுக்கு போல.
2: நான் இப்படி பண்றேன், இதை ஏண்டாச்சு நான் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்ல.
3: இல்லம்மா, இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல.
2: இனிமேட்டு எதுக்கும் பயப்படாத, அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது நடந்துட்டாங்கன்னா வேண்டாம்னு சொல்லு, இல்லன்னா அம்மா கிட்ட வந்து நான் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா?
3: சரிம்மா, நான் இனிமே உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்.
4: இந்த ஸ்கிட் மூலியமா நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, குழந்தைகளை வந்து நம் பெற்றோர்கள் கண்காணிப்பிலே வளர்க்கிறது ரொம்ப நல்லது.
5: பேர் ரெஜினா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, ஒரு வயசு தான் ஆகுது. பொண்ணு எங்க பத்து பாத்திர வீட்டு வேலை இந்த மாதிரி செய்யும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. அவங்க சொந்தக்காரங்க தான், அந்த பொண்ணுக்கு தாத்தாவோ மாமாவோ யாரோ தெரியல. அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி, குழந்தைய குடும்பம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. கொடுத்து அனுப்பிச்சு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் குழந்தை தூக்கிட்டே வரல, என்னாச்சு தெரியல. அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து போய் பார்க்க போனா, அந்த ஆள் அந்த குழந்தை ட்ரெஸ் ஊத்து ஒரு மாதிரி கடிச்சு அதுக்கு பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்தனே அதுக்கு கொஞ்சம் தெரியுமோ, அப்புறம் தூக்கின் கத்தின உடவும் அனுப்பிச்ச பிறகு அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோனையும் அந்தாலையும் போலீஸ் வந்து கேட்டு பிடிச்சிட்டு போனாங்க. ஆனாலும் ஒன்றும் செய்யலை போல, விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எதுவும் தெரியாதனால, யாரும் தெரியாதுனா அந்த பொண்ணு அதோட விட்டுடுச்சு. குழந்தைக்கு இப்போ 3 வயசு இருக்கும். இதை பார்த்துட்டு நான் வந்து பொம்பளை குழந்தை வச்சிருக்கவங்க, ஆம்பளை குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னேன், குழந்தைய வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, சும்மா பக்கத்துட்டு பையன் அவன் இவன்ட்டு கூட யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாமல் வெளியே அனுப்பாதீங்க, யாருமே சும்மா தூக்கி முத்தம் கொடுக்குறனா கூட அனுப்பாத, இவன் குழந்தை யார் பக்கத்தை சும்மா கூப்பிட்டு ஏதாவது வாங்கி தரேன்னா கூட அனுப்பாத, உன் கண் பார்வையிலே வச்சுக்கோங்க குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்.
6: என் பேர் மகாலட்சுமி. அதாவது பாலியல் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது, அதனால நம்ம வந்து குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு நெருங்கினவங்கக்கிட்ட நம்ம வந்து குழந்தைங்கள விடக்கூடாது. அவங்க தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஆனால் நமக்கு தேவையானவங்க தான், நம்ம சொந்தக்காரங்க தான் யாரோ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அதனால் அந்த வளர்ச்சி, மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரே அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம குழந்தைங்கள ரொம்ப உஷாராக வச்சுக்கணும்.
7: என் பேர் கிரிஜா, நான் நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த ஒரு பேபி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 8 மந்த்ஸ் ஃபீமேல் பேபியை கொண்டு வந்திருந்தாங்க. என்ன விஷயம்னா, பக்கத்து வீட்டு பையன் வந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எல்லா டெஸ்ட்டையும், செமினல் வால்வெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக டெஸ்ட் எடுத்து பண்ணியிருந்தோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா மதர்ஸும் வந்து குழந்தைய வந்து பத்திரமாக வச்சுக்கணும், நம்மக்கிட்ட வச்சுக்கணும், அடுத்தவங்க கிட்ட விடக்கூடாது அப்படின்னா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மாடல்.

0: சாந்தி. எனக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் பேப்பர்லாம் படிக்கிறோம் பொம்பளை பிள்ளைங்களை ஏதோ ஏதோ பலாத்காரம் பண்ணுறாங்க அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களாக இருக்கு.
1: சாந்தியக்கா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, பொம்பளை பசங்க வச்சிருக்கவங்க மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆம்பளை பசங்க வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் நேற்று கூட பேப்பரில் படித்தேன், நாலு ஆம்பளை பசங்க, பெரிய பெரிய பசங்க, ஒரு 10-13 வயசு இந்த மாதிரி நாலு பசங்க, அவனுங்க தனியாகவே எப்போ போய் இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தை வந்து கூட நானும் வரேன் நான் சொல்லி கூடும், சரி இவனங்களுடைய அந்த ஆசை வந்து இன்னைக்கு இந்த பையனை யூஸ் பண்ணிக்கலான்னு அவனுங்க மூலையில் தெரிஞ்சிடும். இவனங்க கூட்டு போயிட்டுருக்கானுங்க 5 வயசு பையனை கூட்டு போய் மோஷன் போகிற வழியில் பண்ணி குழந்த அந்த 5 வயசு பையன் அங்கேயே கண்ணுலாம் வெளியே வந்து அங்கேயே செத்து போயிட்டானா, அதை பேப்பரில் படித்ததுலேருந்தே பயமாக இருக்குது. அதனால் நம்ம ஆம்பளை பசங்க வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம குழந்தைய வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாலு பசங்க கூட விளையாடும் போதே ஓடி ஓடி போய் பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆம்பளை பசங்க வச்சுருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுக்கா.
0: சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என் பிள்ளைங்களையும் பத்திரமா பார்த்துக்கிறேன், வெளியெல்லாம் விடாத அவங்கள நல்லபடியாக நான் கவனிச்சுக்கிறேன். அதே போல எல்லா பெற்றோர்களும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு இந்த தொடுதல் விதிய முறைகளை பத்தி சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு பெற்றோரும் இந்த பயம் இல்லாம புரிஞ்சு நடந்துக்குவாங்க.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
0: என் பேர் மாலசிமா, நான் வந்து பூ வியாபாரம் பண்றேன். எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க, அதுல ஒரு பெண் குழந்தை வந்து என் பக்கத்திலேயே இருப்பான். நான் பூ கட்டி ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பேன், என் மக கிட்ட, அவங்க வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுல கொடுக்கறப்போ அந்த அவங்க தகாத முறையில ஏதோ நடந்திருக்குது, ஆனா அந்த குழந்தை பயந்து அழுது வந்திருக்கிறா வீட்டுக்கு, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஸ்கூலுக்கு ஏதோ நான் அந்த குழந்தை பயந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் மசூதிக்கு போயிட்டு தாயத்தை போட்டேன், ஏதோ மந்திரிச்சு விட்டேன், ஏதோ பண்ணேன், அப்பவும் முடியல. ஸ்கூல் போனா ஸ்கூல்ல வந்து அங்கேயே அமைதியா உட்காந்துட்டு இருந்துட்டா, அங்க வந்து டீச்சர் வந்து கேட்டாங்க என்னாச்சு என்னன்னு கேட்டோன்னா, அவன் வந்து எனக்கு பயந்து சொல்லாம டீச்சர் கிட்ட சொன்னான். டீச்சர் வந்து என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைய வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க, ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியாது, எனக்கு யாராவது இந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லி கொடுத்தா நான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தருவேன்.
3: ஹாய் குட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஷியாம்லா தேவி. என்ன பசங்களா, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா? பொது இடங்களில், பஸ்ஸில், பார்க்கில், லைப்ரரியில், ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்கள் கூட இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களா? வெளியில் சொல்ல முடியாமல் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? யாராவது உங்கள் கல்விக்கு இடைஞ்சல இருக்காங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே சென்னை காவல்துறை நாங்கள் இருக்கோம். 1098 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். எதுக்காகவும் எந்த விதத்துலையும் பயப்படாதீங்க, காவல்துறை நாங்கள் இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 1098 நம்பருக்கு கால் பண்ணுங்க, செலவே கிடையாது. 24 மணி நேரமும் குழந்தைகளுக்காகவே, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே சேவை செய்யறதுக்காக சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்றேன், 1098 இந்த இலவச உதவி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை என்றென்றைக்கும் உங்கள் நண்பன்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம், மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் அண்ட் வெல்கம் டு MOPCRS 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். நான் உங்க ஆர்ஜே கீர்த்து. வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா சூசைட் இன் இந்தியா. அதை எப்படி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதான். இதை தடுக்கணும்னு போராடுற அனைத்து என்ஜிஓஸ்க்கும் பப்ளிக்கும் ஒரு தேங்க்ஸ், ஒரு சல்யூட் சொல்லிட்டு நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த சூசைட் அப்படின்றது என்ன? ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன். தன்னால தாங்க முடியாத ஒரு சோகம் வரும்போது, அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது, நான் என்ன முடிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு தான் வந்து இந்த சூசைட். இதை எந்த ஏஜ்ல இருக்கிற ஆளுங்களா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த சூசைட் அப்படின்ற இந்த கான்செப்ட் வரப்போ 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னால உடல் நிலைகள், என்னால இதுக்கு மேல என்னால வலி தாங்க முடியல அப்படின்றவங்க தான் இந்த டிசீஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சமீப காலத்துல 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. 2015 ஸ்டாட்டிக்ஸ் படி 800,000 பேர் உலகம் முறை வந்து சூசைட் பண்ணிக்கிறதாகவும், அதுல 135,000 மெம்பர்ஸ் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2012 தமிழ்நாடு மட்டும் 12.5% வந்து சூசைட்ல பிடிச்சிட்டு இருக்கு. இந்த சூசைட் அப்படின்றது ஒரு இதுவா இருந்தாலும், தப்பிக்காதவங்க அப்படின்னு இருந்தாலும், தப்பிச்சவங்க அவங்களை வந்து அட்டெம்ப்ட் சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலகம் பூரா பார்க்கும்போது 10 மில்லியன்ல இருந்து 20 மில்லியன் வரைக்கும் இருக்காங்க. எதுக்கு இந்த சூசைட், ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து முக்கியமா இந்த ஏஜ் குரூப், 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட. 15 வயசுல இருக்கும் போது ஒரு ஜாலியா ஒரு வாழ்க்கைய வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு டைம்ல எதுக்கு இந்த சூசைட் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன தாக்கின ஒரு விஷயம், மார்க். எனக்கு மார்க் வரல, நான் இதுக்கப்புறம் வாழ மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறதுன்றது ரொம்பவே தப்பான விஷயமா எனக்கு தோணுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நான் பேசணும் அப்படின்னு நினைச்சது பேரண்ட்ஸ் கிட்ட. பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட குழந்தை கிட்ட, இட்ஸ் ஓகே, பிராக்டிக்கல், இதுதான், இந்த மார்க் போனா உங்க லைஃபுக்கு போகல அப்படின்றத உங்க குழந்தைக்கு சொல்லி வளர்த்துங்க. இப்போ ஒன்னு நடந்துருச்சா, சோ வாட், அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு சப்போர்ட்டிவா இருங்க. உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து உட்காரும் போது, இருடா தம்பி பாத்துக்கலாம், என்ன இப்போ நான் இருக்கேன் உங்ககிட்ட, அம்மா சொல்லித்தரேன், அப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்க குழந்தைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்து உங்க குழந்தைக்கு எகெயின்ஸ்டா பேசவே பேசாதீங்க. உங்க குழந்தைங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா, பரவாயில்ல தம்பி, விடு விடு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பழத்துக்குங்க. நெக்ஸ்ட், நீ 100 தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. நீ பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுங்க. தானா அந்த குழந்தை உங்ககிட்ட 100 வாங்கி கொடுத்துடும். நெக்ஸ்ட், என்னோட பெருமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னோட குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு யோசிங்க. மோஸ்டா எல்லாம் சிங்கிள் சைல்டு அப்படின்ற ஒரு டாபிக்கை வச்சிருக்கிறதுனால, இப்போ இல்லைன்னா எனக்கு எப்பவுமே இல்லை, நீங்க கேக்குறீங்க நாங்க வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற அந்த டாபிக்கை கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஞாபகத்தை விட்டு குழந்தைங்க வெளியே வந்துட்டாலே வந்து, இப்போ இல்லைன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் தானா வந்துடும். குழந்தைங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட், இந்த குழந்தைங்க முதல்ல இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஃபீல் ஓகே, ஒரு சும்மா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க உங்கள் லைஃப்பை. படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு இதை வந்து எடுத்துக்காதீங்க. அஃப்கோர்ஸ் படிப்பு முக்கியம்தான். நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஃபீஸ் கட்டி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நமக்கும் அது ஒரு ஃபியூச்சர் செக்யூர்மெண்ட், அக்செப்டட், எல்லாமே அக்செப்டட். ஆனால் எனக்கு இது போச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வந்து தவிர்க்கிறது, எனக்கு இனிமேல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்றது ரொம்ப தப்பாகவே எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்பயாவது கஷ்டமாக ஃபீல் ஆகுதா, போய் மியூசிக் கேளுங்க, எனக்கு மியூசிக்லாம் கேட்க பிடிக்காது அப்படின்றீங்களா, டான்ஸ் ஆடுங்க, எனக்கு அப்படியும் தோணலை, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு, கத்தி அழுங்க, ரூமில் போய் கதவை சாத்திக்கோங்க, கத்தி நல்லா அழுங்க, உங்களை யார் கேட்க போறா, இல்லை எனக்கு அப்படியும் தோணலை அப்படின்றீங்களா, எத்தனையோ காமெடி சீக்வன்ஸ் இருக்கு, போய் நிறைய காமெடி பாருங்க, வாய் விட்டு சரிங்க, இல்லை அப்படியும் என்னால் முடியல அப்படின்றீங்களா, உங்களுக்கு ஓகேவா இருக்கிற யாராவது ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்க பேசுங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், ஏன் பக்கத்து வீட்டு ஆண்டியா கூட இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் போய் பேசுங்க. நெக்ஸ்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத உங்க மனசுக்குள்ள வரவிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, இதுக்கு மேல என்ன என்னால் முடியல அப்படின்ற ஃபீல் வரும்போது ப்ளீஸ் ஒரு டாக்டரை போய் பாருங்க. ஏன்னா வந்து ஒரு டாக்டர் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஏஜுக்கு அவங்களால இறங்கி பேச முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்குடா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாடா மச்சான் போய் ஒரு கர்ணக்கிழங்கு ஜூஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மூடை மாற்றி விடுங்க. அவங்களோட அந்த சூசைட் அப்படின்றது என்னத்தோட உங்கள் வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பாதீங்க. யாருக்கு தெரியும் அவங்க அப்படி ஒரு முடிவெடுத்து உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இழக்கிற நிலைமை கூட வரலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் நல்லா படிக்கிற ஃப்ரெண்டாக இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அந்த காம்ப்ளெக்ஸை ப்ளீஸ் வரவிடாதீங்க. எங்க வீட்லயும் இப்படிதான்ப்பா, பரவாயில்ல நான் படிக்கிறேன்னா என் கூட உட்காரு, நான் வேணா சொல்லி தரேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியை வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தப்பு செய்யாம வந்து தடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நீ இவ்வளவுதான் எடுத்திருக்கியா அப்படின்னு ப்ளீஸ் சொல்லாத. நீ இவ்வளவு எடுத்துட்டியா, சூப்பரா தம்பி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவன் எப்பவுமே வந்து உங்களோட காண்டாக்ட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து உங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட், டீச்சர்ஸ், இந்த ஸ்கூல் அப்படின்ற ஒரு டாபிக் வரும்போது எல்லாருக்குமே நிறைய நினைவுகள் ஞாபகம் வரும். அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ் அதுல ஒரு பெரிய பாட்டாவே இருக்கிறாங்க. எப்பவுமே உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை நீ போ அப்படின்னு சொல்ற டீச்சர்ஸை விட உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அதை தேடி போ அப்படின்னு சொல்ற டீச்சர்ஸ் தான் வந்து நம்ம எல்லாருமே மனசுல நினைச்சிருப்போம். உன்கிட்ட ஒண்ணு இருக்கு அதை தேடு, அது உனக்குன்னு தான் இருக்கு, நீ போ அனுபவி அது உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதை டீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு இது, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு இதுன்னு ப்ளீஸ் எந்த கல்வித்துறையுமே வந்து பிரிக்காதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் எந்த விதைக்குள்ள எந்த ஆலமரம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. படிப்பு அப்படின்றது ஒரு சைடாக இருந்தாலும், மேபி அவங்களுக்கு அது வரலை அப்படின்றது இருந்தாலும், ஒருவேளை அவங்களுக்கு வேற ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் நம்மளை சுற்றி இருக்கு. எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ், எத்தனையோ செலிபிரிட்டிஸ், எத்தனையோ பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்து படிச்ச மேலே வரலையே, எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலை பார்த்து தானே மேலே வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமையை தேடி ஓடுங்களே தவிர்த்து இது ஒன்று தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்றத வந்து நீங்கள் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பை நம்ம வந்து டோட்டலாகவே அழிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து கேட்டதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ணது கரெக்டா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா வந்து அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? முதல்ல உங்களுக்கே நீங்க வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு இருக்கு, அதை நான் தேடி போகணும், அதை நான் அனுபவிக்கணும். ஏதாவது ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு கொடி கட்டி பறக்கிற ஒரு ஜாம்பவானா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சா மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். உலகம் என்ன சொன்னாலும் அதுக்கு செவி சாய்க்காதீங்க நண்பா. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். அன்னைக்கு நீங்க பெருசா நிற்பீங்க, அன்னைக்கு இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். நன்றி, வணக்கம். நீங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது MOPCRS 107.8 FM, ஆ கம்யூனிட்டி ஆர்பைட், நான் உங்க அர்ஜெட் கீர்த்து.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor. I'm sure you will be too.
3: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
4: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க கேட்க போறது ஒரு நாடகம். அதன் தலைப்பு பூமா விஜயம். பூமா விஜயம், பூமா விஜயம்.
5: என்ன தீப்தா, நாடகம் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு ரேலா கூட பேசாம இங்க இருக்கிற பொண்ணு சுத்தி சுத்தி வராளே.
4: உமா, அவங்க தான் நம்ம பூமா தேவி. இந்த ரொட்டேஷன், ரெவல்யூஷன் இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்படி ஒரு சிம்பாலிக்கான இன்ட்ரோ கொடுத்தேன்.
5: ஹலோ, இது ஒரு ரேடியோ ப்ரொடக்ஷன், இங்க சுத்துறதெல்லாம் நேர்களுக்கு எப்படி தெரியும்?
4: அதான் இப்போ வாயாலே சொல்லிட்டியே. நேர்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி பாத்துருப்பாங்கல்ல, பாத்துருப்பாங்கல்ல, பாத்துருப்பாங்கல்ல.
5: ஓ, நீ எப்படி வரியா?
4: ஆமா, நம்ம பூமாதேவிக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை, அதாவது உலக மக்கள் நம்ம எல்லாரையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து திடீர்னு ஒரு ஆசை. அந்த ஆசை மட்டும் நிறைவேறிட்டா எப்படி இருக்கும்? இரு, அதுக்குள்ள கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சாச்சா? நானும் ஒரு நாள் இப்படிதான் இதே கேள்வியை மனசில் தோணுன உடனே குப்புற கவுந்து படுத்தி யோசிச்சேனா, நிறைய விஷயங்கள் தோணித்து அதை அப்படியே, அதாவது என் கற்பனையை அப்படியே ஒரு முழு நீள நாடகமாக்கிட்டேன்.
5: ஓ, கிரேட்ரி, ஸ்கிரிப்ட் ரெடியா?
4: உனக்கு இருக்கிறதோ மினி மூளை, அதை ஏன் சிரமப்படுத்துவானே அப்படின்ட்டு நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். நம்ம நேயர்களோட சேர்ந்து அதை விஷுவலைஸ் பண்ணி ரசிக்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை.
5: ஓகேடி, ஸ்டார்ட் மியூசிக்.

0: வச்சேன்.
1: தேவி, பூமா தேவி, நான் தான் மகாலட்சுமி பேசுகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
2: எனக்கு தெரிந்த மகாலட்சுமி வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவோடு இருக்கும் தேவிதான்.
1: அதே மிஸ்ஸஸ் மகாவிஷ்ணு தான் பேசுகிறேன். ஐ மீன் மகாவிஷ்ணுவின் மனைவி. தாங்கள் என் நாதன் நாராயணனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தீர்களாமே?
2: ஆம், நான் நரகத்திற்கு சென்று, மன்னிக்கவும், நகரத்திற்கு சென்று என் மக்களை கண்டுகளிக்க விருப்பம் தெரிவித்திருந்தேன்.
1: கரெக்ட். மகாவிஷ்ணு இப்போது வேர்ல்ட் டூர், ஐ மீன் உலக சுற்றுலா சென்றுள்ளார். உங்களையும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னார்.
2: அப்படியா, மிக்க நன்றி. சுவாமியை நான் எங்கு சந்திப்பது, எப்போது சந்திப்பது?
1: இன்றே, இப்போதே. சுவாமி தற்போது எங்கு இருக்கிறார் என்று இதோ சொல்லிவிடுகிறேன். ஞான திருஷ்டியின் சிக்னல் சற்றே தடைபடுகிறது. சீராகிவிட்டது, இப்போ கிளியரா இருக்கு. நாராயணன் தற்சமயம் இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ளார்.
2: மிக்க நன்றி. இதோ நான் இப்போதே புறப்பட்டு விட்டேன்.
1: போன் வாயாஜ் பூமா தேவி. பூமா விஜயம் நல்லபடியாக அரங்கேறட்டும். ஐ ஜாயின் யூ சூன். டேக் கேர்.
3: வெல்கம் டு சிங்கார சென்னை.
2: குழந்தாய், யாரப்பா நீ?
3: என்ன அடையாளம் தெரியல.
2: நான் ஈன்றெடுத்த இவ்வையத்து மாந்தர் 1000 கோடி உள்ளனர். நீ?
3: நான் தான் விஷ்ணு.
2: ஓஹோ, நைஸ் நேம்.
3: நைஸ் நேமா? ஹலோ, நான் தான் மகாவிஷ்ணு.
2: மகாவிஷ்ணு, அதான் முழு பெயரா? தெய்வீகமான பெயர்.
3: தெய்வமே நான் தான், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு.
2: பகவானா? ஒருவேளை சாமியாரா இருப்பாரோ?
3: சாமியார் இல்ல, சாமியே நான் தான்.
2: என்னதான் நீ சாமியாரா இருந்தாலும் உன்னை நீயே கடவுள் என்று சொல்லிக்கிறது மூடத்தனம். இறைவா, நாராயணா
3: கூப்பிட்டீங்களா?
2: உன்னை இல்ல, நாராயணா. இது என்ன சோதனை?
3: நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்களா? என்ன கொடுமை சார் இது. காட் ப்ராமிஸா, கடவுள் சாட்சியா? யோ, என் மேல ஆணையா? நான் தான் மகாவிஷ்ணு. அம்மா பூமா, நம்புங்க பிளீஸ்.
2: என் பேரு இவருக்கு எப்படி தெரியும்?
3: நாராயண நாராயண நாரதா, வாப்பா, என்ன வந்து கொஞ்சம் காப்பாத்துப்பா. நாராயண நாராயண
2: எங்கேயோ கேட்ட குரல். ஆம், நாரதனின் குரலே தான்.
4: அட, பூமா விஜயம் மாதிரி திடீர்னு சென்னையில பூமா விஜயம். ஹாய் பூமா தேவி, இங்க என்ன பண்றீங்க?
2: முதல்ல நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்.
4: சொல்றேன். பை தி வே, ஆன்சர் தெரியலனா க்ளூ குடிப்பீங்கல?
2: நாரதா, இது என்ன கோலம்?
4: இது புள்ளி கோலம், 8 வரிசை நேர் புள்ளி.
2: விளையாடியது போதும். ஆமா, இது என்ன வேஷம்? அடையாளமே தெரியாம.
4: சொல்றேன். பட் பிஃபோர் தட், நாராயணா, காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னீங்களே, வாட் இஸ் த மேட்டர்?
2: இவர் நாராயணனா?
3: அப்பா, இப்போவாவது நம்பிக்கை வந்ததா?
2: அடடா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. உங்களை போ என் வாயால் மூடன், முட்டாள், மடையன், பைத்தியம், அறிவில்லாதவன் என்றெல்லாம் திட்டிவிட்டேன். மன்னியுங்கள் இறைவா. நாராயணா,
3: ரெண்டு வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ திட்டும் போது சொன்ன மாதிரி இல்லையே.
2: அது வந்து மனசுக்குள் திட்டியது.
3: இதுல இது வேறையா? அதான் மனசுக்கு உள்ளே வெளியே மங்காத்தா ஸ்டைல்ல திட்டியாச்சே. மன்னிப்பு கேக்கும் போது மறிவுல வர அவசியமா?
4: ஆஹா, நாராயணா, எனக்கு இப்போதான் மேட்சே புரியுது. பூமா தேவி உங்களை அடையாளம் கண்டுக்காம அர்ச்சனை பண்ணிட்டாங்க போல.
3: எனக்கு இது வரைக்கும் எவ்வளவோ அர்ச்சனை நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: அதற்காகத்தான் மன்னிப்பு கோரினேனே பிரபு.
3: ஓகே ஓகே, ஃப்ரீயா விடுங்க, நோ ப்ராப்ஸ். நான் இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கவே இல்ல.
2: ஆமா, வந்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க கையில ஏதேதோ புதிய கருவிகள் உள்ளனவே.
3: ஓ, இதுவா? சங்கு சக்கரம் ஏந்திய கைகளில் இன்று செல்போனும் சீடியும் வைத்துள்ளேன். கையில ஒண்ணு இல்லனா என்னவோ மாதிரி இருக்கு. தட்ஸ் வே, சங்குக்கு பதிலா செல்போன், சக்கரத்துக்கு பதிலா சிடி. இப்ப பாத்தீங்கன்னா சங்குல இருந்து சவுண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி செல்லுல இருந்தும் சவுண்ட் வரும். அது சங்கு டோன், இது ரிங் டோன். இந்த சிடில நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் தெரியுமா?
4: யாயா, இவர் இப்போ மாடர்ன் மகாவிஷ்ணுவாக்கும்.
2: என்ன சத்தம்?
3: நியூ மெசேஜ் ரிசீவ்ட் ஃப்ரம் மகாலட்சுமி. தேவி, அவங்க தான் உங்க டூருக்கு கம்பெனி கொடுக்க போறாங்க. எப்போ வரணும்னு கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. வெயிட், ரிப்ளை பண்ணிட்டு வந்துறேன்.
2: பிரபு, என்ன உங்கள் விரல்கள் இவ்வளவு வேகமாக எழுத்துக்களை அடிக்கின்றன?
3: இது என்ன வேகம்? இந்த காலத்து பசங்களும் பொண்ணுங்களும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு நீங்க பார்த்தது இல்லையே. அவங்க மெசேஜ் அடிக்கிற ஸ்பீடுக்கு கையில இருக்கிற செல்போன் ஸ்டீம் இன்ஜின் கணக்கா ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நரதா, பூமா தேவிக்கும் ஒரு செல்போன் கொடு.
2: எனக்கு எதுக்கு?
4: இந்தாங்க, இத முதல்ல கையில வாங்கிக்கோங்க. செல்போன் இல்லாம இந்த பூமியில, அதுவும் இந்த காலத்துல எப்படி?
0: ஹலோ எவ்ரிபடி,
4: இதோ லக்ஷ்மி வந்தாச்சு.
3: லக்ஷ்மி, இனிமே பூமாதேவிக்கு நீதான் துணை. என்ஜாய் யுவர் ட்ரிப், டேக் கேர், கேட்ச் யூ லேட்டர்.
0: நான் பாத்துக்கறேன், டோன்ட் வரி.
4: See you, bye. Bye, Devi.

0: நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உலக மக்களை பார்க்க போறோம். மனுஷங்களோட மனுஷங்களா நாம ரெண்டு பேரும் பழக போறோம். சோ சகஜமா இருங்க. பூமாதேவி அப்படிங்கறதே பூமியில இருக்கிற வரைக்கும் மறந்துடுங்க. ஃப்ரீயா பழகுங்க. ஓகே
1: ஓகே. கொஞ்சம் த்ரில், கொஞ்சம் சில், மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். லக்ஷ்மி, அங்க பாருங்க, ஏதோ போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்கு.
0: யூ ஆர் ரைட். மரம் விட்டதை எதிர்த்து இந்த ஏரியா எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. ஐயோ ஐயோ,
1: என்ன சிரிப்பு! ஒரு நல்ல காரியத்துக்காக தானே போராடுறாங்க.
0: ஆமா ஆமா, அங்க இருக்கிற போர்டை படிங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு புரியும்.
1: என்ன இருக்கு? மரங்கள் இயற்கையின் வரங்கள், மரங்களை வெட்டாதீர், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இந்நாள் முழுவதும், காலை சிற்றுன்றி இடைவேளை 8:30 to 9:30, அப்புறம் நொறுக்கு தீனி இடைவேளை 11 to 11:30, மதிய உணவு இடைவேளை 1 to 2, தேநீர் இடைவேளை 4:00 to 5. முன்னாள் எம்எல்ஏ கூடவாஞ்சேரி கோகிலா தலைமையில் நடக்கும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்சி அலுவலகத்தின் முன் நடைபெறும். அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர்.
2: போராடுவோம் போராடுவோம், மரங்களை காக்க போராடுவோம், இயற்கை அன்னையின் வரங்களான மரங்களை பேணி வளர்த்திடுவோம், அவற்றின் அழிவை எதிர்த்து போராடுவோம் போராடுவோம்.
1: அப்படியே பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் மெனு எழுதி பக்கத்திலே ஒரு போர்டு வைக்கிறது தானே.
3: பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறோம்.
0: பிரேக்ஃபாஸ்டுக்கும் மெனு ரெடி, சேவை, பூரி, அடைன்னு எல்லாம் சூப்பர் ஐட்டம்ஸ்.
3: தற்போது நமது தலைவி சமூக சேவையின் நாயகி போராட்ட திலகம் முன்னாள் எம்எல்ஏ குடுவாஞ்சேரி கோகிலா அவர்களை பேச அழைக்கிறேன்.
4: அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அன்னையின் வரப்பிரசாதங்களான மரங்களை வெட்டாதீர் வெட்டாதீர். மரங்கள் மனிதனுக்கு நிழல் தரும் மெகா குடைகள். காய், கனி, மலர்களை ஈன்று மக்களுக்கு பரிசளிக்கும் தெய்வங்கள். உடலின் ஒரு பாகத்தை தானமாக அளிக்கவே யோசிக்கும் சிலர் வாழும் பூமியில் தன்னுடைய உறுப்புகளான இலை, தண்டு, கிளை, வேறு என எல்லாவற்றையும் மக்கள் பயனுக்காக பெருந்தன்மையுடன் வாரி வழங்கும் வள்ளல்கள். மரங்களும் நம்மை போன்ற உயிரினங்களே. சாலையை அகலப்படுத்த சாலையோர மரங்களை வெட்ட வேண்டுமா? சாலையோரத்தில் உள்ள மண்ணையும் குப்பையும் அகற்றி அங்குள்ள பள்ளங்களை அடைத்து மேடுகளை சமமாக்கினாலே சாலை விரிவடையுமே. இதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக அழகான பயனுள்ள மரங்களை வெட்ட வேண்டும்? இதெல்லாம் ஆளுங்கட்சியினர் செய்யும் திட்டமிட்ட சதி என்பது எங்கள் தாழ்மையான கருத்து.
0: பாயிண்ட்க்கு வந்தாச்சு.
4: ஆளுங்கட்சியினரின் இந்த அராஜக செயலால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். மரங்களை வெட்டி சாய்ப்பதில் என்ன பயனை கண்டனர்? சாலையை அகலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மரங்களை வெட்டுவதோடு சரி, அதற்கு பின்னர் அச்சாலையினை அகலப்படுத்த எந்தவித முயற்சியும் எடுக்கப்படுவதில்லை. இதற்கு உதாரணமாக 12வது குறுக்கு சந்தையும் முத்துலட்சுமி தெருவையும் என் தொண்டர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மரங்களை முழுவதுமாக வெட்டாமல் அதன் அடிபாகம் மற்றும் வேர்களை அப்படியே விட்டு விடுவதால் சாலையோரத்தில் நடப்பவருக்கு தடையாக உள்ளது.
1: ஆஹா, இந்த காலத்தையும் தெளிவா சுத்த தமிழ்ல பேசுறாங்களே கோகிலா.
4: ஆளுங்கட்சியின் நிச்சயமான இந்த கூடுவாஞ்சேரி குப்பாயோட கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
1: வாட், குப்பாயா?
0: யா, இவங்க குப்பாய் டான் கோகிலா.
5: மேடம், மறந்து போய் குப்பாய்னு உங்க பழைய பேர் மைக் முன்னாடி சொல்லிட்டீங்க.
6: ஐயா, அத்த இன்னத்துக்கு மைக் முன்னாடி கூவுறேன்.
5: சாரி மேடம்.
1: அட, இந்த தமிழ் நல்லா இருக்கே.
0: தூய தமிழ் டயலாக 2 மாசமா மனப்பாடம் பண்ண அவங்க பட்ட பாடு இருக்கே. ஸ்கூல் பசங்க தமிழ் மனப்பாட செய்யுள் மெமரைஸ் பண்ண கூட அவ்வளவு பாடுபட்டு இருக்க மாட்டாங்க.
4: இங்கு நடக்கும் அராஜகத்திற்கு காரணமான ஆளுங்கட்சியின் திட்டமிட்ட சதியினை முறியடிக்கும் விதத்தில் நடக்கும் இந்த உண்ணாவிரத கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதிலும் தலைமை தாங்குவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இத்துடன் இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: மரங்கள் இயற்கையின் மரங்கள், வெட்டாதீர் வெட்டாதீர், மரங்களை வெட்டாதீர், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம்.
1: மத்தவங்களை குறை சொல்றதுக்காக ஒரு போராட்டமா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. குப்பையா அந்த பக்கமே ஃபேஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க.
0: அந்த சைடுல தானே பிரஸ் போட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அதான்,
1: இது ரொம்ப அநியாயம் லக்ஷ்மி. பப்ளிசிட்டிக்காக ஒரு போராட்டமா?

0: அது என்னமும் கரெக்ட் தான். ஒரே கேள்விக்கு நாலு விதமா பதில் சொல்றவங்கள பாத்திருக்கேன், ஆனா நாலு கேள்விக்கு ஒரே பதில் சொல்றது நம்ம கோக்கிலதான் நினைக்கிறேன்.
1: Come on, let's move.
0: லக்ஷ்மி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த பூமியில ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்களே.
2: ஏன் திடீர்னு இத சொன்னீங்க?
0: அதோ அந்த பொண்ணை பாருங்க, அவ போட்டுட்டு இருக்க டிரெஸ்ஸ பார்த்தாலே தெரியல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு. அவ கையில கூட செல்போன் வச்சிட்டு இருக்காளே, அதான் அப்படி சொன்னேன்.
3: நீங்க சொன்னது மட்டும் அவ காதுல விழுந்தது அவ்வளவுதான்.
2: ஏன்,
3: அவங்க அப்பா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகும்.
0: இல்ல, அவளோட டிரெஸ்ஸ பார்த்து தப்பா எடை போட்டுட்டேன்
3: நினைச்சேன். Appearances are deceptive. All that's latest fashion ma, 3/4, tight tops, hair straightening, coloring.
4: Yeah. Hey, tell me, how are you? Yeah, fine. Yeah. I was about to call you, but still, yeah, actually our exams begin in the end of Jan and goes on till the mid of Feb. Timetable, yeah, I have it in my compre. I'm actually at the parlor for my facials. Yeah, maybe I'll get back in an hour and shall I call you back? Yeah. Hey, and by the way, did you pay your exam fees? $590. Hey, but I think it's only $500 for sports students. Just check up, okay? I'm not very sure. Yeah, and yeah, after you pay, you have to give the receipt. College copy to Sheila ma'am. Yeah, that's it. What? Friday's class. Hey, thank God man, Deepu was absent, so there was no theory test. And Suji's class, like, yeah, we had 2 hours. As usual, mokke only re. She was telling us about the internship report submission. Last date is 27th. Yeah, this week. And nothing else re. Yeah, sure. And okay, I'll text you later, okay? Okay, ma'am, bye-bye. Take care.
0: என்ன பாஷை பேசுற அவ? இங்கிலீஷ் தானே?
3: கரெக்ட், இங்கிலீஷ் தான், பட் எல்லா வஜியும் சுருக்கிட்டா.
0: புரியலையே.
3: ஜான்னா ஜனவரி, ஃபெப்னா ஃபெப்ரவரி, மிட்னா மிடில், காம்ப் மீன்ஸ் கம்ப்யூட்டர்.
0: பக்க பக்கன்னு ஏதோ சொன்னாலே.
3: பக்ஸ்னா பைசான்னு அர்த்தம்.
0: சுஜி தீபுலாம் அவ ஃப்ரெண்ட்ஸோ?
3: காலேஜ் லெக்சரர்ஸ் சுஜாதா தீபிகா.
0: ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாலே.
3: ஃப்ரெண்ட்லி லெக்சரர்ஸ்.
0: நடுவுல ஏதோ மொக்கன ஒரு வார்த்தை சொன்னாலே, புது மாதிரி பேரா இருக்குல்ல?
3: அது பேர் இல்ல, மொக்கனா போர்னு அர்த்தம்.
0: இந்த எஸ்எம்எஸ் காலத்துல எல்லாமே சுருங்கி போச்சுன்னு சொல்லுங்க.
3: ஆமா, எல்லாம் சுருங்கியாச்சு. விலைவாசியும் டிராபிக் ஜாமியும் தவிர
0: எல்லாருக்கும் அவசரம். தான் போயிடணும், மத்தவங்களை பத்தி அக்கறையே கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தா ஜாம் ஜாம்னு டிராபிக் ஜாம் தான் ஆகும்.
3: மீடியனை தாண்டி ஆப்போசிட் சைட்ல போறது, சிட்டி ரோட்ல ஹை பீம் லைட் போட்டுட்டு போறது, சிக்னலை வயலேட் பண்றது, வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்றது, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கறாங்க தெரியுமா?
0: கேட்டா எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடற மாதிரி டயலாக் அடிப்பாங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறது அவங்க, லாஸ் சஃபர் பண்றது வேற சில பேர், அதான பிரச்சனையே.
0: இவங்க ரஸ்க் சாப்பிடறதுக்காக மத்தவங்க லைஃப்ல பொசுக்குன்னு விளையாடுறது என்ன கொடுமை லக்ஷ்மி.
3: The joy of violation is short-lived, but long-lived its consequences. இதை இவங்க தான் புரிஞ்சுக்கணும்.
0: ஆமாம், a person who should have lived long lives short because of our short-lived joy-னு அவங்க உணர்ந்தே ஆகணும். இல்லைனா கஷ்டம்தான் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும்.
4: காட்சி 4.
3: வயலேஷன் டாபிக்ல இருந்து கொஞ்சம் ப்ளீஸ் டேக் டைவர்ஷன். அங்கே ஒரே கமோஷன், என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
0: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அங்க என்ன கூட்டம்?
5: அதுவா, ரோட்ல தோண்டி வச்சிருந்த குழியில ஒரு கோவில் பூசாரி விழுந்துட்டாரு, அதான் கூட்டம் கூடிருச்சு.
0: சரி, யாராவது அவரை உடனே காப்பாத்த வேண்டியது தானே? அதை விட்டு இப்படியா எக்ஸிபிஷன் மாதிரி சுத்தி நின்னு வேடிக்கை பாப்பாங்க? மேடம் வாங்க, நம்மளாவது போய் அவரை காப்பாத்தலாம்.
5: மேடம் மேடம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏதோ டிவி சேனல் இருந்து வந்து அவரை பேட்டி எடுக்க போறாங்களாம். அது வரைக்கும் யாரும் அவரை வெளியே வர ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன வந்தது, வாங்க போகலாம்.
0: என்ன லக்ஷ்மி இது, அநியாயமா இருக்கு.
3: இத போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? கம் ஆன், டேக் இட் ஈஸி பூமா, ரிலாக்ஸ். நம்மளும் போய் வேடிக்கை பார்க்கலாம் வாங்க.
2: என்னது, எல்லாரும் பார்த்து நிக்கிறே, வாங்கோ வந்து யாராவது என்ன காப்பாத்துங்கோ. அப்படியே கை தாங்கள ஆத்து காட்சின்னு போய் விட்டுருங்கோ, உங்களுக்கு புண்ணியமா போகும், க்ஷேமமா இருப்பேன்.
6: சாமி, உங்களை வெளியே இட்டாந்து வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு டிவிக்காரங்க சொல்லிக்கிறாங்களே.
7: மாமா மாமா, நீங்க டிவில வர போறீங்களா? சூப்பர், நான் மம்மி கிட்ட போய் சொல்றேன்.
8: உனக்கு இவரை தெரியுமா கண்ணா?
7: எங்க

0: வீட்ல தான் இருக்காரு. சரி, நான் அப்ப என் மம்மி கிட்ட சொல்றேன்.
1: தாரா, அப்ப என் ஆத்துக்காரி கிட்டயும்
0: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
1: சொல்லிடாதம்மா. அப்புறம் ரோட்ல பார்த்து நடந்து போக தெரியாதான்னு எங்க கல்யாண நாள் கதையில ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் எனக்கு அர்ச்சனை பண்ணுவோம்.
2: ஏ, இங்க பாரு, டீ காரங்க வந்துட்டாங்கப்பா.
3: சார், நாங்க ஜிங்க ஜிகா மியூசிக் சேனல் இருந்து வரோம். இன்னைக்கு டாடா போலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக இந்த ஏரியாவை தான் தேர்வு பண்ணிருக்கோம். நீங்க தான் இன்னைக்கு எங்களோட முதல் லக்கி நேயர் சார்.
1: நானா?
3: நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் சார்.
1: ஏதாவது பண்ற நிலைமையிலேயே நான் இருக்கேன்.
3: நான் கேட்க போற கேள்விக்கு அப்படியே பள்ளத்துல இருந்தே பதில் சொன்னா போதும்.
1: அம்பி, என்ன வெள்ள தூக்கி விட்டுருங்கோ, உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்புறம் நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றேன். ப்ளீஸ் பா.
3: சார், எங்க வேலை கேக்குறது, உங்க வேலை பதில் சொல்ல வேண்டியது, தட்ஸ் ஆல். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் நோ இஷ்யூஸ் சார், வி டோன்ட் மைண்ட். இன் ஃபேக்ட், உங்களை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம் குள்ள கொண்டு வர்றதே எங்க கேமராமேனுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இல்ல செல்லப்பா?
2: யா, ஐ அம் செல்லப்பா. ஐ லைக் சேலஞ்சிங் பா.
3: அவன் பேரே சேலஞ்சிங் செம்மல் செல்லப்பா.
2: டே, என்ன ஓட்டனது போதும், ப்ரோகிராம் ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது. குயிக் குயிக்.
3: யா, ஆரம்பிக்கலாம். சரி, ரெடி, கேமரா ரோல். ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஃபேவரட் சேனல் ஜிங்கு ஜிகா மியூசிக், உங்க ஃபேவரட் ஷோ டாடா போலாம் வாங்க. அண்ணா உங்க ஃபேவரட் விஜய் டாடா பாபாய் ஜியும் முனி பேசுறேன். அண்ணா நம்ம ஸ்டுடியோல பாட்டு போடுறதுக்காக உங்க ஃபேவரட் டாடா பாபாய் ஜியும் பொம்மி இருக்காங்க.
4: ஹலோ நேயர்களே, நான் தான் பொம்மி பேசுறேன்.
3: பேரு கேட்ட உடனே அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி உள்ளேன் ஐயான்னு கொல்ல கொடுக்குறீங்க?
4: நான் ஸ்டுடியோவில் தான் உள்ளேன் ஐயா. நீங்க எங்க உள்ளீர்கள்?
3: நான் இப்போ நின்னுட்டு இருக்கிற ஏரியா வண்டலூர்.
4: ஓ, ஜூவில உங்க சொந்தக்காரங்களை பாக்க போனீங்களாக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி எங்க போறதில்லையாட்டம் இருக்குது. ஏன், அவங்களே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல.
3: அத்தான் டெய்லி உங்களை பாக்குறேன் நல்ல, அவங்கள வேற தனியா போய் பாக்கணுமாக்க. இதுதான் முன்னியோட ரிப்பாட்டிங்கிறது. எப்போடி
4: இந்த மொக்க கவுண்டருக்கு ஒரு எப்பூடி வேற. மொக்க மேல மொக்க போட்டா வியூவர்ஸ் வண்டலூருக்கு வந்து உங்களை மொத்து மொத்துன்னு மொத்திட்டு போவாங்க. சோ ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா.
3: ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இன்னைக்கு நம்மளோட முதல் லேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமானவர். எப்படின்னா, யூஸ்வலி நம்ம ஷோட பார்ட்டிசிபென்ட்ஸ் டாடா வந்த பாசர் பாய்ஸ், அதாவது பழிப்போக்கர்கள். பட் டுடேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் இஸ் அ குழிப்போக்கர். புரியலையா? வாங்க, குழிக்குள்ள இருக்கிற அவரை சந்திச்சு பேசுவோம். ஹலோ சார், உங்க பெயர்?
5: ஈஸ்வரன்.
3: நீங்க என்ன பண்றீங்க?
5: குழிக்குள்ள இந்த வெள்ள வர ட்ரை பண்றேன்.
4: ஓ,
3: ஃபனி மேன். அத கேக்கல, என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டேன்.
5: தெருமுனையில இருக்கிற ஸ்ரீ விநாயகர் ஆலயத்து குருக்கள் நான்.
3: சோ சொல்லுங்க சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இது என்னப்பா கேள்வி? லைஃப் எங்க போறது? பள்ளத்துல விழுந்து எழுந்துக்க முடியாமன்னா தவிக்கிறது.
3: ஓ, குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். என்ன மாதிரியே. நெக்ஸ்ட் கேள்வி, யூத்துக்கு ஏதாவது மெசேஜ் உண்டா?
5: யூத்துக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் சொல்றேன். ரோட்ல பள்ளமேடு ஜாஸ்தியா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்து போங்க.
3: யா, எல்லாரும் ஜாக்கிரதையா நடங்க நேர்களே. அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூ பத்தி மக்களின் பிரதிநிதியா குரல் கொடுக்க ஆசைப்படுறீங்களா?
5: இந்த காலத்துல குழந்தைகள் என்னடான்னா ஸ்கூல், ஸ்பெஷல் கிளாஸ், காலேஜ், ப்ராஜெக்ட், சாட்டிங், SMS சுத்தின் இருக்கா. பெரியவா எல்லாம் வேலை வேலைன்னு 24 மணி நேரமும் ஓடின் இருக்கா. ஆனாலும் இவாள்லாம் தினப்படி இல்லைனாலும் இது வாரத்துல 2 நாளாவது, இல்ல இல்ல அப்பப்ப முடியலனாலும் எப்பவாவது முடிஞ்சா கோவில் பக்கம் வரலாமே.
3: ஓ ஷியர், வரலாமே. சந்திக்கிறேன்.
5: பேட்டி எடுத்துட்டு சும்மா போனா எப்படி? ஸ்பஷ்டமா பதில் சொன்னதுக்கு பதில் மரியாதையா என்ன காப்பாத்தப்படாதா?
2: வெரி சாரி மாமா, ஸ்டுடியோல பாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்க அடுத்த பார்ட்டிசிபென்ட்ட புடிக்கணும். சோ
3: அங்க பொம்மி வேற பாட்டை புழுசா போடாம முக்கால் வாசிய போட்டு கட் பண்ணிடுவா. சோ வி ஹேவ் டு ஹரி. ஓகே, சாரி மாமா, பை.
6: இக்கடை ஏமி, இந்த பெத்த கூட்டமோ?
7: இதோ கோவில் பூசாரி குழிக்குள்ள ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு.
6: எவரதி? ஈஸ்வரா, நீயா?
5: டேய், அவத் பாந்தவா அநாதரட்சகா நரசிம்மாச்சாரி.
6: என் பேர் அப்படி கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை செப்பேதி? அது ஏம் நான் பேருக்காது. என் பேரு பண்டித் வெங்கட நரசிம்ம ராஜுவாரி பேட்டா. NARACHIMACHERI. புரிஞ்சு தந்தா?
2: தோடா, இவர் பேரு நாரகை மச்சேரியா?
5: சார், அவர் பேரு நரசிம்மாச்சாரி தான். நேமாலஜிக்காக அப்படி சொல்றாரு.
8: சாரு இந்தி வாத்தியார் போல அதான் பண்டிட்டன் சொல்லிக்கிறாரு.
6: நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நேனு ஹிந்தி பண்டிட காதண்டி. ஐ ஆம் அ குரேட் அஸ்ட்ராலஜர், நேமாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட், வாஸ்தாலஜிஸ்ட், அஞ்சாமாலஜிஸ்ட்.
2: அட என்ன கொடுமை சார் இது! உங்களை பத்தி ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் கொடுக்க போறீங்கன்னு பார்த்தா என்னமோ ஜிஸ்ட் ஜிஸ்ட்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறீங்களே.
7: அது இருக்கட்டும். ஆமா, நீங்க கிரேட்னு யார் சொன்னது?
6: ஹே, 2 மினிட்ஸ் பேக் நேனே செப்பானு.
5: எப்பா, உங்க சண்டே அப்புறமா கண்டினியூ பண்ணுங்களே. டேய் சேரி, சாரி சாரி, காப்பாத்துப்பா.
6: அது இருக்கட்டும் பாபு. நீ எப்போ இந்த குழியில விழுந்த? எக்ஸாக்ட் டைம் செப்பு.
5: ஆமா, குழிக்குள்ள விழுந்தச்ச நேரம் காலையெல்லாம் பாத்துட்டே வர முடியும். எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியாது.
6: சரி, ஒரு குத்து மதிப்பாவாச்சு செப்பு பாபு.
5: என்ன, ஒரு 8:30 இருக்கும். ஏன்
6: உன் டேட் ஆஃப் பர்த்து? உன் ராசி ஏமி?
5: எதுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லாம கேக்குற?
6: எல்லாம் உனக்காக தான் ஈஸ்வரா. செப்பு
5: 2/6/1950 துலா ராசி.
6: ஹோ, அதான் இன்னைக்கு நீக்கு இப்படி ஐந்தி.
5: என்னடா சொல்ற
6: நீ? இந்த குழிக்குள்ள விழுந்த டைமு 8:45, இன்னைக்கு 7:30 to 9 வச்சு யமகண்டம் பொய்யும் பொய்யும் அந்த சமயத்துல பார்த்து இந்த விழுந்திருக்க. சோ நெக்ஸ்ட் உன்னோட டேட் ஆஃப் பர்த் கூட்டினா 5 ஆனா உனோட லக்கி நம்பர் 2.
5: அதுக்கு என்ன பண்ணுன்றப்ப?
6: சிம்பிள், டேட் ஆஃப் பர்த் மாத்திடு. அப்புறம் இந்த குழி வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல உந்தி. உன்னோட ராசிக்கு இந்த டைரக்ஷன் இன்னைக்கு உனக்கு கஷ்டம் தான் தரும்.
5: என்ன காப்பாத்துன்னு சொன்னா வழக்கம் போல உன் கஸ்டமர் கவனிக்கிற மாதிரி உன் வேலையே பாத்துட்டு இருக்கியே. நான் குழில விழுந்து ரொம்ப நேரமா இருது. என்ன வெளியேத்து ஆத்துக்கு கைத்தாங்களோ அழிச்சுன்னு போயிடு. உனக்கு புண்ணியமா போகும்.
6: ஈஸ்வரா, நீ செப்பேது அந்த கரெக்ட் தான். பட் யூ சி, நான் இன்னைக்கு ஈவினிங் 4:00 லோக இன்டிக்கு போகணும். இல்லைனா எனக்கு டேஞ்சர். என் ராசிக்கு இன்னைக்கு சவுத் வெஸ்ட் ஆகாது. சோ நேனு வஸ்தானு. சாரிடா, டாடா.
5: டேய் காப்பாத்துடா. சரி சாரி சாரி.
3: ஈஸ்வரன் சார்,
5: வாங்கோ, என்ன காப்பாத்த தானே வந்திருக்கேன். அப்படியே விட்டுட்டு போக மனசில்ல, அதான் திரும்பி வந்துட்டேன். கரெக்டா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னுடைய ஆசீர்வாதம், பகவானோட அனுகிரகம் உனக்கு என்னைக்கும் உண்டு.
3: ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நாங்க உங்களை காப்பாத்த வரல, ஒரு சின்ன பிட்டு விட்டு போச்சு.
5: என்னது
3: இது? டிவி பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கான எஸ்எம்எஸ் க்வெஸ்சன் செக்மெண்ட். நீங்க ஒன்னும் பேச தேவையில்ல, நீங்க ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சலப்பா, ரெடி?
2: ரெடி ரெடி.
3: என்ன நேர்களே, இன்னைக்கு டாடா போலாம் வாங்க நிகழ்ச்சியை எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ டுடேஸ் எஸ்எம்எஸ் கேள்வி நேரம் வந்தாச்சு. கேள்விய கவனமா கேளுங்க. இன்றைய டாடா போலாம் வாகவின் முதல் நேயர் அதாவது ஈஸ்வரன் சார் இதோ இந்த குழிக்குள்ள இருக்கார் பாத்தீங்களா? ஓகே, அவருடைய கதி என்ன? ஆப்ஷன் ஏ, இன்னும் 1 நேரத்திற்குள் வெளியில் வந்து விடுவார். ஆப்ஷன் பி, இன்னும் 1 நேரத்திற்குள் வெளியில் வரமாட்டார். இந்த கேள்விக்கான சரியான பதில உங்களால யூகிக்க முடிஞ்சா உடனே உங்க மொபைல எடுத்து டிபிவி ஸ்பேஸ் மிஸ்ட்ரி ஆஃப் சாஸ்திரின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆப்ஷன் ஏ ஆர் பின்னு டைப் பண்ணி 00111 என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. சரியான பதில் அனுப்பும் நேர்களுக்கு குலுக்கல் முறையில் ஒரு மெகா பம்ப பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பூமி இப்ப சொல்லுவாங்க. கம் ஆன்,
4: ஒரு அதிர்ஷ்டசாலி நேயருக்கு மட்டுமே கிடைக்க போகும் அந்த பம்பர் பிரைஸ். அது பிரைஸ் இல்லங்க, பிக்னிக். எஸ், குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் சரியான விடை சொன்ன நேயருக்கு கிடைக்க போகுது ஈஸ்வரன் சார் விழுந்த அந்த குழியை சுத்தி பார்க்க ஓர் அரிய வாய்ப்பு. கவனமா கேளுங்க, உங்க எஸ்எம்எஸ் வந்து சேர வேண்டிய நேரம் கம்மிதான். எஸ்எம்எஸ் லைன்ஸ் இப்போல இருந்து இன்னும் 5 மட்டுமே ஓபனா இருக்கும், அதாவது 5 மட்டுமே. சோ ஹரி அப் வியூவர்ஸ்,
3: just 5 5 5 so hurry up viewers. okay, உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் வேற ஒரு புது ஏரியால. until then this is money saying tada, bye bye, see you.
4: okay done,
3: bye mama.
5: hello, காப்பாத்துங்க.
2: bye mama.
4: மாமாவை அப்படியே விட்டுட்டு போறோமே.
2: கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வெளியில வந்துருவாரு கூடிய சீக்கிரமே. சோ பூமா வாமா.
4: இருங்க இருங்க, அவர் கையில ஏதோ போர்டு இருக்கே.
2: என்னது?
4: கோயிலுக்குள் தயவு செய்து நைட்டி, லுங்கி, ஷார்ட்ஸ் ஆகியவற்றை அணிந்து கொண்டு வராதீர்கள். டேட்டிய பார்க்க நைட்டியோடவா வரது, கடவுளே. அப்புறம் கோயிலுக்குள் செல்போன் பயன்படுத்தாதீர்கள். இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா?
2: என்ன பண்றது, வேற வழி.
4: காட்சி 5,
9: லக்ஷ்மி, இங்க என்ன இவ்ளோ பெரிய கியூ? ரேஷன் கடையோ? இல்லையே, எல்லாருமே பெண்கள் தான். சில கர்ப்பிணி பெண்கள் வேற இருக்காங்களே, பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமோ?
10: மருத்துவ முகாம் இல்ல, மாண்டெசரி ஸ்கூல்.
9: மாண்டெசரினா?
10: நார்மல் ஸ்கூல் பட் வித்அவுட் புக்ஸ், ஒன்லி பிளே அண்ட் பிராக்டிக்கல் ட்ரைனிங். இங்க அவங்க குழந்தைங்களை சேர்க்க தான் இவ்வளவு கூட்டம். நம்மளும் உள்ள போலாம், வாங்க.
9: சரி, கியூல போய் நிப்போமா?
10: கியூ வேண்டாம், டைரக்டா உள்ள போலாம்.
9: எப்படி?
10: ஃபாலோ மை பிஹைண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சௌமிதா மேடம் பார்க்கணும்.
11: உங்க பேர் என்ன மேடம்?
10: மகாலட்சுமி. அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க.
11: இங்க வெயிட் பண்ணுங்க மேடம்.
10: ஓகே,
11: நீங்க உள்ள போகலாம் மேடம்.
10: தேங்க்ஸ். பூமா வாங்க.
12: ஹாய் மகாலட்சுமி, வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க வாங்க.
10: இவங்க என் ரிலேட்டிவ், பேர் பூமா தேவி.
12: ஹலோ. இவங்க குழந்தைக்கு அட்மிஷன் வேணுமா?
10: இல்லை மேடம், சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்.
12: ஷியூர், பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஸோ தட் நம்ம ஃப்ரீயாக பேசலாம்.
10: யா ஷியூர். நாங்கள்
12: இதோ இந்த சோஃபாவில் உட்காந்துக்கோங்க.
10: தேங்க்ஸ்.
12: பழனி, நெக்ஸ்ட் பேட்ச் உள்ள அனுப்புப்பா. ஆ, கமன் மேடம், வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை ஃபில்அப் பண்ணி 2 days ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஐ வில் ப்ரீஃப் யூ தி அதர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நவ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சிஸ்டம் இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஒஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு தான் நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணுன்னா சர்க்குலர் அனுப்புறதெல்லாம் அந்த காலம். ஸோ எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் சைட் ஷால் ரீச் யூ பை இமெயில். அப்புறம் குழந்தையோட பேரண்ட்ஸ், ஐ மீன் ஃபாதர் அண்ட் மதர்.
13: நீங்கள் மீன் பண்ணலனாலும் பேரண்ட்ஸ் தான் ஃபாதர் அண்ட் மதர்னா?
12: யா, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர்கிட்டயாவது மொபைல் இருக்கணும். அந்த நம்பரையும் ஃபார்மில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க.
13: இது எதுக்கு?
12: நாங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கோன்னு ஒரு SMS மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் உங்கள் வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க.
13: லேண்ட்லைன் நம்பரா? அது எதுக்கு?
12: கைண்ட்லி செக் யோர் மெயில்ன்ற SMS வந்துச்சான்னு உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணி, சப்போஸ் லைன் கிடைக்கலனா லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்குவோம்.
13: ஓ
12: சி, எங்கள் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுதான் எங்கள் எய்ம். பை த வே, உங்கள் வீட்டு அட்ரஸை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க.
14: நீங்கள் அனுப்புன மெயில், SMS, ஃபோன் கால் எல்லாம் வந்துச்சான்னு பியூனை விட்டு பர்சனலாக வெரிஃபை பண்ணுவீங்க போல, அதுக்கு அட்ரஸ் கேட்குறீங்க?
12: இல்லை மேடம், குழந்தையோட ஐடி கார்டில் போட அட்ரஸ், பிளட் குரூப்பும் ரெண்டுமே கிளியராக இருக்கணும். தென் இந்தாங்க இந்த ஷீட்டில் சிலபஸ் போட்டிருக்கு. ஜனவரி டு ஜூன் குழந்தைக்கு 6 ஆகிற வரைக்கும் பிக்சர் ரீடிங், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண வைப்போம். சைமல்டேனியஸ்லி ரைம்ஸ் ஹியரிங் கிளாஸும் நடக்கும். ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ். ப்ரீவியஸ் டேர்மில் அவங்க அப்சர்வ் பண்ண பிக்சர்ஸோட நேம்ஸை சொல்லித்தருவோம், ப்ளஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸும் உண்டு. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி டு ஜூன் நியூமரல்ஸ் கிளாஸ், ஜூன் டு டிசம்பர் சயின்ஸ் அண்ட் சோஷியல். அப்புறம் 3rd வருஷம் ஜனவரி டு ஜூன் மியூசிக் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் கிளாஸ் நடக்கும். ஜூன் டு டிசம்பர் கம்ப்யூட்டர் கிளாஸ் அண்ட் 3rd லாங்குவேஜ்.
15: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
10: குழந்தைக்கு 3 சகலத்தையும் சொல்லி தந்துருவாங்க. 3 மேல
15: ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதுதான்,
10: ஸ்கூல்ல சேர்த்துடணும்.
15: மற்ற பசங்க ஸ்கூலில் எல்கேஜி சேர்ந்து ஏபிசிடி படிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே படிக்கிற பசங்க PhD லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.
12: மேடம், எங்கள் மாண்டெசரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் லைவாக பசங்க கண்ணு முன்னாடி காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் படிக்கும்போது ரியல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்பெசிமென்ஸை யூஸ் பண்ணுறோம், ஸோ தட் அவங்களால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். தென் எங்கள் ப்ராஸ்பெக்டஸோட 8th எடுத்து பாருங்க. 8th, யா, ஃபார் அ லிஸ்ட் ஆஃப் செகண்ட் அண்ட் 3rd லாங்குவேஜஸ். செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீஜனல் ஆர் நேஷனல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சான்ஸ்கிருத் அண்ட் சோ ஆன். 3rd லாங்குவேஜ் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்குறோம் மேம். ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ், ஜாப்பனீஸ், சைனீஸ், ரஷ்யன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மில் டிக் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது 200 பே பண்ணணும். பிஃபோர் யூ லீவ் ஆஃபீஸில் என்ட்ரி போடணும். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரை உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட் 100 பே பண்ணால் போதும். தட்ஸ் ஆல்.
14: Term fees details?
12: Last page பாருங்க மேடம். First year-க்கு 11,000 per term, second year-க்கு 16,500 per term, final year-க்கு 22,000 per term.
14: School timings?
12: பேரண்ட்ஸோட வசதிக்காக ரெண்டு ஷிஃப்ட்ஸ் இருக்கு மேடம். ஷிஃப்ட் 1 9 AM டு 12 noon, ஷிஃப்ட் 2 1 PM டு 4 PM. மாண்டசரி பஸ்ஸுக்கு மந்த்லி 1000 rupees கட்டணும் இஃப் யூ அவேல் பஸ் சர்வீஸ். அண்ட் வி ஆல்சோ ப்ரொவைட் பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்ல ஹெல்த்தி ஃபுட் மட்டுமே

0: ப்ரொவைட் பண்ணுறோம். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சி, ஃப்ரெஷ் ஜூஸ், பிஸ்கெட்ஸ், சூப், ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், சாலட்னு நிறைய வெரைட்டிஸ் உண்டு.
1: ரியலி நைஸ், தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்ஸ்.
0: பழனி, நெக்ஸ்ட் பேட்ச் அனுப்புப்பா.
3: இவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸுக்காகவே குழந்தைங்களை இங்கே சேர்க்கலாம் போல இருக்கு.
0: பை தி வே மேடம், மேடம் ஒரு நிமிஷம், உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது?
2: 5 டேஸ் ஆகுது.
0: ஓ, பர்ஃபெக்ட். உங்களுக்கு?
1: ஆக்சுவலி எனக்கு என்ன குழந்தையே பிறக்கலை.
0: உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஃபார்ம் வாங்க வந்தீங்களா?
1: இல்ல, எனக்கு லாஸ்ட் மந்த் எங்கேஜ்மெண்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், எப்படியோ அடுத்த ஜனவரிக்குள்ள குழந்தை பிறந்துரும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா.
0: சாரி மேடம், இங்க நோ அட்வான்ஸ் புக்கிங் அலௌட். நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்களேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? தேங்க் யூ, பட் ஐ டெஃபினெட்லி மேக் ஷியூர் தட் யுவர் சைல்ட் இஸ் அட்மிட்டட் ஹியர் நெக்ஸ்ட் ஜன். ஓகே
1: ஓகே, தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ சௌமிதா, நாங்கள் இப்போ கிளம்புறோம், இன்னொரு நாளைக்கு வரோம்.
0: ஆ, கண்டிப்பாக வரணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பேசிக்லி இந்த அட்மிஷன் டைம் வந்தாலே நான் ரொம்ப பிஸி தான். டே ஆஃப்டர் டுமாரோ வாங்களேன், பேசலாம்.
3: கண்டிப்பாக நாங்கள் வரோம்.
0: ஓகே, சி யூ.
3: பூமா, நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமே.
4: வீட்டுக்குள்ள இல்ல, ஃபிளாட்டுக்குள்ளன்னு சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான், ரொம்ப நேரமா வெளியிலயே சுத்திட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு ஃபிளாட்டுக்குள்ள நுழைஞ்சேன், சோஷியலைஸ் ஆகிட்டேன். உங்களையும் அங்க கூட்டிட்டு போறேன், வாங்க.
0: காட்சி 6.
4: பூமா, இந்த ஃபிளாட்ல தான் ஒரு வீடு காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை பத்தி விசாரிக்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சேன்.
0: உள்ள வா, கதவு திறந்துதான் இருக்கு. ஏன் சும்மா பெல் அடிக்கிற, உள்ள வந்து தொலை. ஓ, ஐ அம் டெரிபிளி சாரி மேடம், நான் வேலைக்காரின்னு நினைச்சேன். ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி.
4: தட்ஸ் ஓகே.
0: நீங்க?
4: என் பேர் லக்ஷ்மி, இவங்க பூமா. போன வாரம் மேலே S4 ஃபிளாட் காலியா இருக்குன்னு பார்க்க வந்தேன், உங்க அப்பா கிட்ட கூட பேசிட்டு இருந்தனே, ஞாபகம் இருக்கா?
0: ஓ, ரைட் ரைட், உள்ள வாங்க. நான் தூக்க கலக்கத்துல வேலைக்காரின்னு நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி ஒன்ஸ் அகேன். உட்காருங்க ப்ளீஸ்.
4: இவங்க வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தோம்.
0: ஓ, டாடி கிளம்பிட்டாரு. பேசிக்லி ஐ டோன்ட் நோ வேர் தி கீஸ் ஆர், ஸோ ஜஸ்ட் அ செக், மம்மியை கேட்குறேன்.
3: எனக்கு ஒரு சந்தேகம், காலையில் 10:30 ஆகுது, ஆனால் இவ என்னமோ தூக்க கலக்கங்கிறாளே.
4: அவ பிபிஓவில் வேலை பார்க்குறா, 8-4 ஷிஃப்ட்.
3: இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பாம தூங்கிட்டு இருக்காளே.
4: நான் சொன்ன ஷிஃப்ட் 8 PM to 4 AM நைட் ஷிஃப்ட்.
3: ஓ, நைட் பூரா கண்ணு முழிச்சு வேலை பார்த்தா உடம்பு கெடுதலாச்சு.
4: என்ன பண்றது, டைம்ஸ் சேஞ்ச்,
3: டைமிங்ஸ் ஆல்சோ ஹேவ் சேஞ்ச்ட் அக்கார்டிங்லி.
0: ஹலோ மம்மி, லாஸ்ட் வீக் S4 ஃபிளாட்டை பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க, ஃபிளாட்டை பார்க்கணுமா? வேர் ஆர் தி கீஸ்? ஆ, ஓகே. யா, நாட் இட், நோ, ஷி இஸ் நாட் இட் கம். ஓகே. ஓகே, பாய். டாடி கீஸ் எங்கே வச்சிருக்காருன்னு மம்மிக்கு தெரியலையா? டோன்ட் வரி, ஐ சர்ச் ஃபார் தெம். பட் பிஃபோர் தேட், ஜஸ்ட் அ மினிட், ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கிளியரா இல்லை? ஹலோ, வாட், மொபைலில் சார்ஜ் டவுன். ஹலோ, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. ஹலோ, ஏ, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. 11:00 ஆக போகுது, நீ இன்னும் வந்து வாசல்ல கோலம் போடலன்னு மம்மி கத்துறாங்க, சீக்கிரம் வா. ஹலோ, கேட்டுச்சா? ஹலோ, சீக்கிரம் வா. நோ மொபைலும். சாரி, மறந்துட்டேன், மம்மி கேட்க சொன்னாங்க. வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், ஜூஸ், பிஸ்கெட்ஸ்?
3: தேங்க்ஸ், நாங்கள் இப்போதான் சாப்பிட்டோம்.
0: அட்லீஸ்ட் சம் வாட்டர், கோல்ட் ஆர்?
3: நான் எப்பவுமே லேசாக வார்ம் வாட்டர் தான் குடிப்பேன்.
4: ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும்.
0: சாரி டு சே திஸ் அகேன் அண்ட் அகேன், பட் இங்கே மைக்ரோவேவ் இஸ் நாட் இன் ஒர்க்கிங் கண்டிஷன், ஸோ ஹாட் வாட்டர்.
4: அப்போது பிளெயின் வாட்டரே கொடுங்க போதும்.
0: யா, பை த வே, ஆக்சுவலி இன்னைக்கு என் பிரதருக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி, ஸ்வீட்ஸ் இருக்கு, ஐ கெட் தெம்.
3: வேலைக்காரியை ஃபோனில் பிடிச்சி திட்டுற நேரத்துக்கு வாசல் சின்ன கோலத்தை போட்டிருக்கலாம். இப்போவே 11:00, எப்போ வேலைக்காரி வந்து கோலத்தை போட்டு?
0: இந்தாங்க ஸ்வீட்ஸ்.
3: உங்கள் பிரதர் என்ன பண்ணுறாரு?
0: லக்ஷ்மண் எல்ஏல இருக்கான், ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் MNC தேர்.
4: அவரோட ஒய்ஃப் ஆஃபீஸ் போயிருக்காங்களா?
0: பிரசிதா இஸ் நாட் ஹியர், ஷீ இஸ் இன் லண்டன், அவங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க.
3: ஓ, ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா?
0: இப்போ அங்கே நைட்டு, ஸோ டுடே நைட் ஆன்லைன் சேட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஐ சர்ச் ஃபார் தி கீஸ்.
3: ஒரே குடும்பம், ஆனாலும் ஆளாளுக்கு உலகத்தோட ஒவ்வொரு நாட்டில் இருக்காங்க.
4: இந்த பொண்ணு பேர் லக்ஷனா. இவங்க அப்பா தான் இந்த ஃபிளாட்டோட செக்ரட்டரி. போன வாரம் S4 ஃபிளாட்டோட பால்கனியில டூலெட் போர்ட் தொங்குறத பார்த்தேன், டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன்.
3: லக்ஷனா சாவிய ரொம்ப நேரமா தேடுறாளே, அவங்க டேடி அதை எங்க வச்சிருக்காருன்னு தெரியாது போல.
4: அவரோட வைஃபுக்கே தெரியலையே.
3: அதான அவர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக மாட்டாரோ? இந்த மாதிரி யாராவது அவர் வீட்டுல இல்ல நேரத்துல எக்ஸ்ப்ளோர் வாட்ட பாக்கணும்னு சொன்னா?
4: இவங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லையா? இதுல எங்க இந்த சாவிய பத்தி பேசுறது?
3: ஏன் அப்படி?
4: ஆபீஸ் டைமிங்ஸ் தான் காரணம். அவரோட அப்பா பிசினஸ் பண்றாரு, சம்டைம்ஸ் 24 ஹவர்ஸும் ஆபீஸ்லயே கூட இருந்துருவாரு. அவங்க அம்மாவுக்கு 9:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் ஆபீஸ், இவளுக்கு 8 PM டு 4 AM. இவங்க ஆபீஸ்ல மட்டும் பிஸி இல்ல, வீட்டுல இருந்தாலும் பிஸி தான். போன சண்டே இவ அப்பாவை பார்க்க வந்தப்போ தன்னோட ரூம்ல 5 போனுக்கு நடுவில் உட்காந்துருந்தாரு. 2 மொபைலு, 2 லேண்ட்லைனு, 1 கார்ட்லெஸ், ஃபுல் டைம் கால் மேல கால் தான்.
3: அவரோட சொந்த வீட்டுல அவரோட சொந்த ரூம்ல சொந்த கால் மேல இன்னொரு சொந்த காலை போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறதுல என்ன தப்பு?
4: அவரோட சொந்த காலை பத்தி சொல்லல, அவருக்கு வந்த காலை பத்தி சொன்னேன். டெலிபோன் கால்ஸ் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லா போன்லயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ண. சார், என் பேர் லக்ஷ்மி.
5: வாங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யோ, எங்கேயா போன நீ? 2 நாள் ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கல. லீவ் லெட்டரா சப்மிட் பண்ணியா இல்லையா? எது? SMS-ஆ? எனக்கா? ஹலோ, SMS-ஆ ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும், ஃபைல் பண்ண முடியாது. நாளைக்கு வரும்போது கையோட லீவ் லெட்டர் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே. சாரி, சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு
4: சொன்னீங்க? லக்ஷ்மி. நான் S4.
5: ஜஸ்ட் எ மினிட். ஹலோ, சொல்லுங்க ரகு. தட் வாஸ் எஸ்பெஷல் டே. யாயா பண்ணியாச்சே, குமரவேலுக்கு தெரியும். அவரா? அவர் என்ட்ரி போட்டுட்டு தான் எஸ்பெஷ்கே போயிருக்கோம். யா, அவரை கேட்டுட்டு ஐ வில் கால் யூ பேக். சொல்லுங்க மேடம். S4
4: ஃபிளாட்டுக்கு வாடகைக்கு வர விஷயமா?
5: ஹலோ அகல்யா, நீங்க மெயில் பண்ண எக்ஸல் ரீகன்சிலேஷன் ஷீட்ல டைப் எரர்ஸ் கொஞ்சம் இருக்கு, கரெக்ட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்படியே பல்ராம்கோ சிசி போட்டு விடுங்க. ஓகே. ஓகே, சொல்லுங்க மேடம். வீட்டு வாடகை?
4: வீட்டு வாடகை இல்ல சார், வாடகைக்கு வீடு.
5: ஓ, மாத்தி சொல்லிட்டேனோ. ஹலோ. எஸ் சார். ஏயா, ஐ பி தேர் 10:00 ஷார்ப். He too will be joining me on the way, sir. Thank you. Sure. சொல்லுங்க மேடம். மேடம், எங்க போயிட்டீங்க? ஹலோ.
4: ஹலோ, நான் மகாலட்சுமி பேசுறேன். S4 ஃபிளாட்டை நான் பார்க்கணும். கீ உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஓனர் சொன்னாரு. ஸோ
5: ஐம் சாரி மேடம், கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால. இருங்க, நான் சாவியை கமலாட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க டிராயிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க.
4: இல்ல, ஒருவேளை அந்த காலத்து புலவர் மாதிரி பாட்டு பாடியே கதவை திறந்துருவீங்களோன்னு பார்த்தேன்.
5: குட் ஜோக். வெயிட் பண்ணுங்க மேடம்.
6: நீங்க தான் அந்த மேல் ஊட்ட பாக்கணுங்களா?
4: ஆமா.
6: அப்ப வாங்க, நான் இட்டுனு போறேன்.
4: நீங்க?
6: நான் தான் கமலா. தோ அந்த ஊட்டு சாவி என்னோட தான் கீது, ஐயா கொடுத்து விட்டாரு.
4: நீங்க இந்த வீட்டுல?
6: நான் தான் இந்த வீட்ல ஆளி நாள். இந்த வீட்டு வேலைக்காரினா?
3: ஓ, வேலைக்காரியா? அவர் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ அவரோட வைஃப்னு நினைச்சேன். செம்ம காமெடியா இருக்கு.
4: நான் கூட அப்படிதான் நினைச்சேன்.
7: சாரி டாடி, சாவியை எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா?
3: வேண்டாம் வேண்டாம், அவர் ரொம்ப பிஸி மேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, பார்க்கணும்னு நினைச்சதுதான் பாத்துட்டோமே.
7: வாட், சாவி இல்லாம எப்படி?
4: அது வேற ஒன்றும் இல்லை, S4 உங்க ஃப்ளாட்டுக்கு மேலே தானே இருக்கு, சேம் லேஅவுட்டாக தானே இருக்கும், அதான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம்.
7: ஓகே, பை
3: பை.
8: காட்சி 7.
4: பூமா வாங்க மேலே போகலாம்.
3: சாவி இல்லாம மேலே போய் என்ன பண்றது?
4: இதுக்குதான் ஆக்டிங்ல ரொம்ப இன்வால்வ் ஆக கூடாதுங்கிறது. மறந்து போச்சா, நம்ம மனுஷங்களை தானே பார்க்க வந்தோம்.
5: ஓ ரைட் ரைட்.
4: மேல S4க்கு எதிர் ஃபிளாட்ல ஒரு தமிழ் வாத்தியார் இருக்காரு. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் வேலை பண்றாரு. ஈவினிங்ஸ்ல டியூஷன் எடுப்பாரு. டியூஷன் டைம்ல டீச்சர்னு கூட பார்க்காம பசங்க இவரை கலாய்ப்பாங்க பாரு. ஆஹா, கண்கொள்ளா காட்சி.
5: எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. இப்ப மணி 12 தான் ஆகுது.
4: நோ, உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. நாளைக்கு ஸ்கூல்ல அறிவியல், தமிழ், இவிஎஸ், பிடி, ஜிகேன்னு அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம் நடக்க போகுது. சோ இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அவர் அறிவியல் தமிழுக்கான டியூஷன் எடுக்க போறார். இப்ப வாங்க போய் பார்க்கலாம்.
7: எல்லாரும் வந்தாச்சா?
8: எஸ் சார்.
4: பூமா, இங்க வாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட நில்லுங்க. சும்மா கிளியரா வியூ கிடைக்கும்.
7: எல்லாரும் உங்க அறிவியல் தமிழ் புக் எடுங்க.
5: நான் கொண்டு வரல சார்.
7: என்னம்மா இது, நாளை காலையில எக்ஸாம் வச்சுன்னு ஏம்மா இப்படி பண்றீங்க
9: சார்? உங்களுக்கே இது ரொம்ப அநியாயமா இல்ல? நாளைக்கு மார்னிங் எக்ஸாம்னு நீங்க எங்க கிட்ட நேத்து ஈவினிங் நாங்க கிளம்புற வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே நேத்து லாவண்யா மெசேஜ் அனுப்பி தான் தெரிய வந்தது.
6: எனக்கே ராஜேஸ்வரி சொல்லி தான் தெரியும்.
5: எனக்கே சந்தியா சொல்லி தான் தெரிய வந்தது. எனக்கே சார் வந்து நேத்து ஈவினிங் பெல் அடிச்சு எல்லாரும் டிஸ்போஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு.
6: நேத்து பெல் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடிதான் ஐரி மேம் வந்து டுமாரோஸ் ஹாலிடே ஃபார் யூன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த சந்தோஷத்திலே செகண்ட் பெல் அடிச்ச உடனே நாங்க எல்லாம் ஓடிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் சொன்னா எப்படி சார்?
7: எனக்கே நேத்து பெல் அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தாம்மா தகவல் வந்தது. நம்புங்கம்மா. சரி சரி, புக் இல்லாதவங்க பக்கத்துல பாத்துக்கோங்க
10: சார். நாளைக்கு எக்ஸாம்க்கு போர்ஷன் என்ன சார்?
7: மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு?
10: 8 சார்.
7: சரி, அப்போ முன்பாதியில 2-4 படிங்க, பின்பாதியில 5-8 படிங்க.
10: மீதி இருக்கிறது ஒரே ஒரு பாடம் தான் சார், அதுவும் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும்.
7: சரி, அதையும் சேர்த்து படிச்சிருங்க
5: சார். க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன்
7: 25 மதிப்பெண்கள்மா, ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப் தான். நான் க்வெஸ்சன்ஸை மட்டும் சொல்லுவேன், நீங்க ஆன்சர் ஷீட்ல விடையை மட்டும் எழுதுனா போதும்.
5: ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? நீங்க ஆன்சரை மட்டும் சொல்லுங்க, நாங்க எழுதிட்டு போயிடுறோம்.
11: ஆமா, அனாவசியமா க்வெஸ்சன் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணி
7: உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, பாடத்தை எடுங்க, வினா விட டிஸ்கஸ் பண்ணுவோம்.
10: முதல்ல பாடத்தை நடத்துங்க சார்.
7: ஏமா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லம்மா. என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க
10: சார். நீங்களும் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். எங்களுக்கும் படிக்க டைமே இல்லை சார்.
7: ஹலோ, உங்களுக்கு எல்லாம் படிக்கிறத விட வேற இல்ல. வேணாம்.
5: என்ன சார்?
7: ஒண்ணும் இல்ல.
5: பரவாயில்ல சார், சொல்லுங்க. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல.
7: இல்ல, படிக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்னு நான் கேட்க போய், பாடத்தை நடத்துறத விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்னு நீங்க என்ன திருப்பி கேப்பீங்க? எனக்கு தேவையா?
9: கண்டிப்பா கேப்போம் சார். ஏனா you are teacher by profession, சோ பாடம் நடத்துறது தான் உங்க வேலை.
6: அதுக்கு தானே சார் கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க?
7: இந்த பாருங்கம்மா, வேணாம், ரொம்ப பேசுறீங்க, நான் உங்க டீச்சர்.
9: அட, என்ன ஆச்சரியம் பாருங்க, நாங்களும் இப்ப அதே தான் சொன்னோம் இல்ல அமுதா?
5: ஆமா ஜீவா.
7: சரி சரி, பேசினது போதும், முதல் பாடம் எடுங்க. விளக்கமா நடத்த நேரம் இல்ல, அதுல என்ன இருக்குங்கறத சுருக்கமா சொல்றேன். இந்த பாடம் பண்டை கால கட்டிடக்கலையை பற்றியது. உங்களுக்கு எல்லாம் ராஜராஜ சோழன் யாருன்னு தெரியுமா?
5: தெரியும் சார், அவர் ஒரு ராஜா. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன்.
6: இந்த துபாய் பஸ்லாம் நிக்கோல அங்கதான்.
7: அவங்க கிண்டல் பண்ற மாதிரிதான் இருக்கும் உன் பதில். அவர் ஒரு ராஜான்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அவருடைய பேர் வரலாற்றில் இடம்பெற காரணம் என்ன
10: சார்? ஒரு க்ளூ கொடுங்க சார்.
7: அடி பாவீங்களா, ராஜராஜ சோழன் தானே பெரிய கோ. சரி, க்ளூ கேட்டீங்கல்ல, தரேன். அவர் ஒரு பெரிய கட்டடம் கட்டியிருக்காரு. அது என்ன, அதன் சிறப்பு என்ன
10: சார்? எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பிளேஸுக்கு நிறைய டூரிஸ்ட் கூட வந்து போவாங்க. கரெக்டா?
7: சரிடா கண்ணா, பதில் சொல்ல வரேன் நினைக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லு பாக்கலாம்.
10: ஹோட்டல் சோலா ஷர்டன்.
7: சே, அந்த நூற்றாண்டுல ஏதுமா ஹோட்டல். அவர் கட்டினது ஹோலி டெம்பிள், தஞ்சை பெரிய கோவில். சரி, பாடத்துக்கு வருவோம். இதுல கிபி 2nd century முதல் 20th century வரையிலான கட்டிடக்கலை, அதன் வளர்ச்சி பற்றி கூறப்பட்டிருக்கு. நாயக்கர் காலம், மூவேந்தர் காலம், பல்லவர்களின் சிற்பங்களை உதாரணமா காட்டியிருக்காங்க.
5: ஏன் சார் இந்த மாதிரியான கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க?
7: இதுதான்மா படிக்கிற பொண்ணுக்கு அழகு. பிரியங்கா, இந்த ஆழ்ந்தன சிந்தனை இருக்கு பாரு, பாடத்தையும் தாண்டி யோசிக்கிற பாத்தியா, வெரி குட்மா.
5: சிந்தனை எல்லாம் இல்ல சார், ஏன் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க? கட்டாம இருந்திருந்தா அவங்களுக்கும் செலவு மிச்சம், நாங்களும் இதையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
7: நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்த பாடம் நோய்கள் பற்றியது. புற்றுநோய் அதாவது கேன்சர் மற்றும் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது.
5: சார், டயபெட்டிஸ் பத்தி நாங்க ஏற்கனவே பயாலஜில படிச்சிருக்கோம். இதுல வந்து பான்க்ரியாஸ்ன்ற உடல் உறுப்பு சுரக்கிற இன்சுலின் அளவு குறிப்பிட்ட அளவுக்கு இல்லாம அதிகமாவோ குறைஞ்சாவோ இருந்ததுன்னா அது வந்து டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்கும். இது வந்து 2 types இருக்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்.
7: பேச்சு வழக்குல இத சக்கர நோய்னு சொல்லுவாங்க.
5: டயபெட்டிஸ் பேஷண்ட் ஸ்வீட் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
9: அப்படி பார்த்தா டயபெட்டிஸ் பேஷண்ட் தூங்கவே கூடாது.
7: ஏன், அவங்க அப்படி என்ன பாவம் பண்ணாங்க?
9: தூங்கினா ஏதாவது ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும்ல, அவங்களுக்கு தான் ஸ்வீட் ஆகாதுல.
7: இதெல்லாம் எப்படிமா உட்கார்ந்து யோசிப்பீங்களோ?
9: இல்ல சார், உங்களை பார்த்த உடனே அதுவா வருது.
7: சரி சரி, என்ன டேமேஜ் பண்ணது போதும். அடுத்த பாடம் நோய் தீர்க்கும் கீரை வகைகள் பற்றியது. கீரையில இரும்பு சத்தும் கீரை தண்டல நார் சத்தும் அதிகம். நீங்க எல்லாரும் கீரை சாப்பிடுவீங்களா?
6: பட் ஒன்லி ஸ்பினாச், அதையும் தனியா சாப்பிட மாட்டேன். பர்கர்ல நடுவுல சீஸ், வெஜிடபிள், ஸ்பினாச் லீஃப்னு ஸ்டஃப் பண்ணி தான் சாப்பிடுவேன்.
12: சார், எனக்கு பாலக் பண்ணினா ரொம்ப பிடிக்கும்.
7: ஏம்மா, நம்ம ஊர்ல விளையிற சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி, வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைன்னு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா?
12: போங்க சார், எங்க அம்மாவை கேட்டா கீரைய உட்காந்து எவன் ஆயிருது, சிம்பிளா ஒரு ரசம் கறின்னு சமைச்சு முடிக்கிறதே டெய்லி 8-8 ஆக்கிடுறாரு உங்க அப்பா. இந்த லட்சணத்துல கீரைய வேற ஆய ஆரம்பிச்சா விடுஞ்சிருன்றாங்க.
6: இவங்க வீட்லயாவது பரவாயில்ல சார், கீரை செய்யத்தான் டைம் இல்ல. எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவே டைம் இல்ல. எல்லாமே பெருசு பெருசா ஃபுல் ஃபுல்லா இருக்கும். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, இதுதான் அறிந்தும் அறியாமலும் பொரியல்னு.
7: ஒரு கேள்வி கேட்ட விடையை தவிர உங்க வீட்டு கதையெல்லாம் தெளிவா சொல்லுங்க. அடுத்த பாடம் அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியது. உங்கள்ல எத்தனை பேருக்கு அவரை பத்தி ஏற்கனவே தெரியும்?
13: அவர் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு, கரெக்டா சார்?
7: ஏன் இப்படி தமிழையும் இங்கிலீஷையும் சேர்த்து கொலை பண்றீங்க? ஒன்னு இன்வென்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லு, இல்ல பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லு. ஆனா ஏதோ ஒரு உருப்படியான விஷயமாவும் தெரிஞ்சிருக்கே. வாழ்த்துகள். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவரது விடா முயற்சிகள், கண்டுபிடிப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கையில நீங்க எல்லாருமே அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறம்மா.
12: சார், நீங்க மட்டும் ஆசைப்பட்டா போதுமா, நாங்களும் ஆசைப்படணும்ல?
7: தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசுல வறுமையால் துவண்டு போகாமல் ரயிலில் நாளிதழ் விற்பனை பணி செய்தார். ரயில் பெட்டியில் இருந்த ரசாயன பொருட்களை கண்டு அதையெல்லாம் எடுத்து ஆராய ஆரம்பித்தார்.
10: ஏன், எல்லாம் ஒரு ஆர்வ கோளாறு தான்.
7: நீங்க அந்த மாதிரி பண்ணா அது ஆர்வ கோளாறு, ஆனா அவரோடது ஆர்வ மிகுதி. இதை கண்ட ரயில்வே அதிகாரி அவருடைய காதின் மேல் அறைந்து அவரை கீழே தள்ளினார். ஆகையால் கேட்கும் திறனை இழந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன்.
12: சார், அவரை மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப அவரை மாதிரி நாங்களும் குறும்பு செஞ்சு மாட்டிக்கணும்னு சொல்றீங்களா?
7: அப்படி இல்லம்மா, அவர் அதையும் பொருட்படுத்தாமல் எல்லா தடைகளையும் தாண்டி.
9: ஓ, அப்ப எங்களுக்கும் நிறைய தடைகள் எல்லாம் வரணும்னு சொல்றீங்களா? நாங்க எல்லாம் கஷ்டப்படணும் அப்படிதானே?
7: ஷபா, உங்க கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. நாம அடுத்த பாடத்துக்கு போவோம்.
5: அடுத்த பாடமா சார்? டைம் அப்.
7: மா, நாளைக்கு எக்ஸாம்மா.
5: தெரியும் சார்.
7: இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். சரி, உங்களுக்கு எந்த டெஸ்ட்டுக்கு பிரேக் இருக்குன்னு சொல்லுங்க, பெல் அடிச்ச உடனே நான் வந்துடுறேன்.
6: சைக்கிள் டெஸ்ட்டுக்கு சார்.
7: என்ன உளர்ற?
6: சைக்கிள் டெஸ்ட்டுக்கு தான் பிரேக், பெல், ஹேண்டில் பார், வீல் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வந்தேன்.
7: அறிவியல் தமிழ் தேர்வு நல்லபடியா எழுதுங்கம்மா, பாஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு.
13: சார், எக்ஸாம் எழுதுறது தான் எங்க கையில இருக்கு, பட் நாங்க பாஸ் பண்றது உங்க கையில தான் சார் இருக்கு. மார்க்க பாத்து போடுங்க.
7: என்னமா மிரட்டுறீங்களா?
5: அதுக்கு இல்ல சார், ப்ராப்ளம் என்னன்னா, க்வெஸ்சன் பேப்பரை பார்த்த உடனே உங்களுக்கு எழுதணும்னு மட்டும் தான் தோன்றது, ஆனா என்ன எழுதணும்னு தோணலையே.
7: டேய் கண்ணா, நேக்கும் ஆன்சர் பேப்பரை பார்த்த உடனே மார்க் போடணும்னு தான் தோன்றது, ஆனா என்ன மார்க் போடுறதுன்னு தோணலையே.
10: எல்லாருக்கும் பாஸ் மார்க் போடுறது.
7: பேப்பர்ல ஏதாவது இருந்தா தானே பாஸ் மார்க் போடுறதுக்கு.
12: மச்சி, நாம ஏதாவது எழுதினாலே சார் மார்க் போடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக கஷ்டப்பட்டு கரெக்டான ஆன்சரை படிச்சிட்டு இருக்கணும்? கிளம்பு கிளம்பு.
9: நன்றி சார்.
6: வரோம் சார், மீண்டும் நாளை சந்திப்போம்.
7: சரிம்மா, தேர்வை நல்லபடியா எழுதுங்க.
13: எப்படி நம்ம பசங்க கலக்குறாங்கல?
7: கலக்கல கலாய்க்கிறாங்க. காட்சி 8,
13: கீழே போலாமா? கம் ஆன், இறங்கி வாங்க.
14: மனசு இறங்கியா?
13: ஆ, ஸ்டெப்ஸ் இறங்கி.
14: லக்ஷ்மி, வெயிட் அ மினிட்.
13: என்ன?
14: இல்ல, நம்ம படி ஏறி போறப்போ இந்த பையனை எங்க பார்த்தோம், கையில செல்போனோட. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கானே, யாரா இருக்கும் லைன்ல?
13: அதுவா, அவங்க அக்கா கௌஹாத்தில செட்டில் ஆயிருக்காங்க. இது அவளோட கால். இவனுக்கு இன்கமிங் தானே, அதான் நேரம் காலம் பார்க்காம பேசிட்டே இருக்கான்.
14: ஹோ, சிஸ்டர் கன்சர்ன்.
13: What? Sister concern-ஆ?
14: யா, அக்கா மேல அக்கறைன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன்.
13: ஓ சரி, அப்போ இங்கிலீஷ்ல ஏற்கனவே சிஸ்டர் கன்சர்ன் ஒரு வார்த்தை இருக்கு. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிஸ், வேற சில அசோசியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பெனிஸ் சிஸ்டர் கன்சர்ன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்?
14: Once upon a time,

0: லாங் லாங் எகோ ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் தன்னோட தங்கை அக்கா மேல இருக்கிற அக்கறையினால அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அதாவது மாப்பிள்ளைங்களுக்கு அவங்களோட மாதிரியே சிமிலர் இன்ஸ்டிடியூஷன் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அந்த கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிஸ்டர் கன்சர்ன் சொல்றாங்க. எப்படி சிஸ்டர் கன்சர்னோட பேர் காரணம்? ஓகேவா
1: பூமா, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: சரி வா போலாம்.
0: அடுத்தங்க
1: ஷாப்பிங்.
0: ஷாப்பிங்கா?
1: ஆமா, பின்ன சென்னைக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணாம போலாமா? ஓகே ஓகே, அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங் செய்யலாமே. ப்ளீஸ் வாங்க, நம்ம ஏசி பஸ்ல போலாம், கூட்டம் கம்மியா இருக்கும்.
0: உள்ளூர் பஸ்ல ஏசி வசதி எல்லாம் வந்தாச்சா? பலே பலே.
1: ஆமா, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம பிளாட்ல பார்த்தோமே தமிழ் வாத்தியார், அவரோட பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். வேலைக்கு போக மோட்டார் பைக் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கான். அவன் ரேஷா வண்டி ஓட்டு வாங்குறதுனால வீட்டுல வண்டி எல்லாம் வாங்கி தர முடியாது, ஒழுங்கா பஸ்லயே போயிட்டு வந்துட்டாங்க. அவன் என்கிட்ட சொல்றான், எனக்கு பஸ்ல போறத பத்தி ப்ராப்ளம் இல்ல, பட் எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜி. கூட்டத்துக்கு நடுவுல பஸ் ஸ்டாப்ல ஏறி இறங்கறதுக்குள்ள ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுவும் சீட் கிடைக்காம ஃபுட்போர்ட்ல தொங்குறது எல்லாம் ரொம்ப கொடுமை. ஏதோ இங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினோமா, செட்டில் ஆனோமா, அங்க டெர்மினஸ்ல இறங்கினோமா, ஒரு ரெண்டு அடி நடந்து ஆபீஸ்க்கு போய் உட்காந்தோமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம திரும்பவும் பஸ் டெர்மினஸ் டு டெர்மினஸ் ரெண்டு அடி நடந்தா வீடு. இந்த மாதிரி ஏதாவது ஜாப் வேகண்டா இருந்தா சொல்லுங்க, நான் அப்ளை பண்றேன்னு சொல்றான்.
0: வெல், அவன் கேக்குற குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு.
1: எந்த கம்பெனி, என்ன வேலை?
0: சென்னை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல பஸ் டிரைவர் வேலை. பின்ன அவன் கேக்குற மாதிரி டெர்மினஸ் டு டெர்மினஸ் ஜாப். இங்க பஸ்ல ஏறி சுகமா உட்காந்துக்கலாம், சீட் பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. டிரைவர் சீட் இஸ் ஃபார் டிரைவர்ஸ் ஓன்லி, நோ காம்படிஷன். அங்க டெர்மினஸ்ல இறங்கி அவன் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு அடி நடந்த டீ கடை, ஸ்ட்ராங்கா ஒரு டீயை சாப்பிட்டு மறுபடியும் டெர்மினஸ் டு டெர்மினஸ்.
1: ஜோக்ஸ் அபார்ட், இந்த பையனை மாதிரியே டெர்மினஸ் டு டெர்மினஸ் போக வேண்டியவங்களுக்கு இந்த ஏசி பஸ் ரொம்ப வசதியா இருக்கு. குழு குழுன்னு வெயிலுக்கு இதமா டிராவல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வன்சி கம்மி தான், ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமே முடிச்சுட்டு அவசர அவசரமா ஓடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன்.
0: அசதி தெரியாம வசதியா வீடு போய் சேரலாம்ல, அதான் ஏசி பஸ்க்கு முதல் மரியாதை. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஃப்ரீக்வன்சி கம்மி தான். பாருங்க எவ்வளவு நேரமா நிக்கிறோம், ஒரு ஏசி பஸ் கூட வரல.
1: அது எப்பவுமே அப்படிதான், நம்ம எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோமோ அப்போ அந்த பஸ்ஸை தவிர மற்ற பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். வேற எப்பவாவது வேற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும் போது இந்த பஸ் நிறைய வரும்.
2: நீங்க சொல்றது ஓரளவு சரிதான் மேடம், எனக்கும் இந்த மாதிரி ஒரு பஸ் சென்ட் உண்டு தெரியுமோ?
0: அது என்ன?
2: நான் ஸ்டாப்ல நிற்கும் போது எனக்கு வேண்டிய பஸ் மூணு வரும், ஒரு டீலக்ஸ், ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு ஆர்டினரி, பின்னாடி பின்னாடி வரும்.
0: இதுதான் அந்த பஸ் சென்டிமென்ட். சூப்பர், நீங்க ரொம்ப லக்கின்னு சொல்லுங்க.
2: அட, நான் இன்னும் முடிக்கல, நான் சொல்றத முழுசா கேளுங்க, என் லக்கு என்னன்னு புரியும்.
0: ஏன் சரி முடிங்க.
2: நான் சொன்ன அந்த மூணு பஸ்ஸும் வரும், ஆனா நான் நிக்கிற சைட்ல இல்ல, ஆப்போசிட் சைட் பஸ் ஸ்டாப்ல.
1: அப்போ ஒன்னு ட்ரை பண்ணுங்க, நீங்க எந்த சைட்ல போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைட் பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க. அப்போ இந்த சைட்ல பஸ் வரும், அதாவது உங்க பஸ் சென்டிமெண்ட் படி பார்த்தா மூணு பஸ் வரும், டக்குன்னு ரோட கிராஸ் பண்ணி ஓடி வந்து ஏறிடுங்க. சிம்பிள்.
2: இந்த வயசுல நான் எப்படிமா ஓட முடியும்?
1: சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன்.
2: பரவாயில்ல மேடம், நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வயசான காலத்துல அழகா ராமா கச்சேரின்னு பொழுத போக்கணும், அதுக்கு வசதி இல்லனா ராமா கிருஷ்ணான்னு நிம்மதியா வீட்லயாவது இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம இப்படி வெளியில அலையற கட்டாயம் ரொம்ப கஷ்டம்ங்க.
0: ஆமாங்க, கஷ்டம்தான், என்ன செய்யறது.
2: என் பஸ் வந்துடுச்சு, வரேன்.
1: உங்க பஸ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது பாரு, பின்னாடி அதே நம்பர்ல இன்னொரு பஸ் வருது.
0: அப்பா என்ன கூட்டம், பஸ்ஸே ஒரு பக்கமா சாஞ்சு போச்சு. அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்காமலே போகுது.
1: இது இது முன்னாடி இருக்கிற அதே நம்பர் பஸ் ஓவர்டேக் பண்ணி போய் தான் நிக்கும்.
0: ஆமா, யூ ஆர் ரைட்.
1: ஹார்ஸ் ரேஸ் மாதிரி இது பஸ் ரேஸ்.
3: கண்டக்டர், சாந்தி தியேட்டர் போகுமா?
4: சாந்தி தியேட்டர் எங்கேயும் போகாது, அது ரொம்ப வருஷமா அங்கே தான் இருக்கு. போவோம் போவோம், ஏறு ஏறு மேல ஏறு.
1: வெல் சாரி பூமா, உங்களுக்கு ஏசி பஸ்ல போற லக்கி இல்லன்னு நினைக்கிறேன்.
0: நமக்கு எதுக்கு இந்த ஏசி பஸ், வேனு, ஆட்டோ சமாச்சாரம் எல்லாம்? ஆஸ் யூஷுவல் ஓசி பஸ்ல போயிடுவோம். ஐ மீன் இங்க வேனிஷ் ஆகி அங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆயிடுவோம்.
1: ஓ, நம்ம டெக்னிக். ரைட் ரைட், ஓகேமா.
5: காட்சி 9.
1: பூமா, பூமா எங்க இருக்கீங்க?
5: லக்ஷ்மி இங்க இங்க இங்க பாருங்க.
1: ஏன் அங்க போயிட்டீங்க?
5: நான் எங்க போனேன், எல்லாருமே சேர்ந்து இப்படி இந்த சைடுக்கு என்ன தள்ளிட்டு வந்துட்டாங்க. வெயிட், நானும் உங்க கூட வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏய் ஆ ஏ என் காலு, அப்பா ஏ நவரப்பா, ஏ என்ன லக்ஷ்மி இது, மத்தியானம் 2 மணிக்கு இவ்வளவு கூட்டம், இது எந்த ஏரியா?
1: திஸ் இஸ் டி நகர்
5: உஸ்மான் ரோட்.
1: டி நகர் உஸ்மான் ரோட், அதோ தெரியுது பாருங்க, அதான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்.
5: அப்பா அங்கே என்ன கூட்டம், நம்ம நடக்க வேண்டிய அவசியமே இல்ல போல, கூட்டமே நம்மள கூட்டிட்டு போயிடுது.
1: யா எஸ்கலேட்டர் மாதிரி இது, புஷ்கலேட்டர்.
5: என்னால முடியல ராமச்சந்திரா.

0: ஹலோ
1: ஹலோ பூமா, என்ன விஷயம், என்ன கூப்பிட்டீங்க?
0: யார் நீங்க?
1: நான் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அலைஸ் ராமன், சன் ஆஃப் தசரதன், ஹஸ்பண்ட் ஆஃப் சீதா, பிரதர் ஆஃப் லக்ஷ்மண், பரதன், சத்ருகணன், ஃபாதர் ஆஃப் லவா அண்ட் குஷா.
0: தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. சௌக்கியமா, எப்படி இருக்கீங்க?
1: கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பார்த்தோம், அப்படியே தான் இருக்கேன்.
0: கொஞ்ச நேரம் முன்னாடியா?
1: ஆமா. ஹலோ பூமா, நான் தான் மகாவிஷ்ணு. நீங்க ஸ்ரீராமச்சந்திரான் கூப்பிட்டதுனால உடனே ராமாவதாரத்துக்குரிய மொபைல்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ,
1: நீங்க இன்னும் கிளியர் ஆகல நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ராமர் கிருஷ்ணர்னு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் வேற வேற மொபைல் கனெக்ஷன் வச்சிருக்கேன். ஒரே லைன் இருந்தா எல்லாரும் அட் அ டைம் ஃபோன் பண்றாங்க, ஃபுல் டைம் யூசர் பிஸினே வருது. அதான் தனித்தனி ஃபோன், தனித்தனி லைன்.
0: ஓகே ஓகே.
1: அப்புறம் டூர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: கோயிங் கிரேட். டி நகர்ல இருக்கோம், ஷாப்பிங்.
1: ஊப்ஸ், ஷாப்பிங் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணா லக்ஷ்மிக்கு ரொம்ப கோவம் வரும். சாரி ஃபார் தி ட்ரபிள், கேரி ஆன். பை
0: பை, டேக் கேர். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கே லக்ஷ்மி, வேற எங்கயாவது போலாமா ப்ளீஸ்?
2: என்ன பூமா, உலக மக்கள் கூட்டத்தையே சுமக்குறீங்க, அவங்க கூட சரிசமமா நடக்கிறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க?
0: இவங்கள தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது எனக்கு பழகி போச்சு, ஆனா கூட நடக்கிறது புதுசு இல்லையா? அதான்.
2: சரி சரி, இங்க இருந்து கிளம்பிடலாம். சிடி ஷாப்புக்கு போயிட்டு உடனே கிளம்பிடலாம். ஓகே. யா ஆட்டோ?
3: என்னமா, எங்க போனோம்?
0: ஆட்டோவை விட்டுட்டு நீங்க மட்டும் வரீங்க?
3: ஆமா, நான் ஆட்டோவை அங்கே இருந்து எத்துக்கணும். இங்க வந்ததுக்கு அப்பாலதான் தெரியும் நீங்க கேக்குற இடத்துக்கு நமக்கு சவாரி செட் ஆகாதுன்னு. இது ஒன் வே. மறுபடியும் அந்த கோடிக்கு போய் யூ டர்ன் போட்டு வண்டிய ஸ்டாண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டணும். தேவையா? பெட்ரோலும் டீசலும் விக்கிற விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகுமா? அதான். சரி, நீங்க எங்க போகணும்?
2: ஏபி சிடி.
3: அட, நான் மேடம் ஏபி சிடி, நீ எல்கேஜி குழந்தையாடும் சொல்லிக்கிறீங்க.
2: ஏபி சிடி கடைக்கு போகணும். எங்க, நீங்க எங்களை பேச விட்டா தானே?
3: ஏபி சிடி கடையா? புச்சா ஓபன் பண்ணிக்கிறாங்களா?
2: ஆமா, புது கடை தான், நாலு நாள் தான் ஆகுது ஓபன் பண்ணி.
3: அதான் நமக்கு தெரியல, இல்லனா மூளை முடுக்கல இருக்கிற கடையெல்லாம் கூட சும்மா சூப்பரா தெரிஞ்சு வச்சுன்னு யாரு ரூட்டு கேட்டாலும் கிளியரா விளக்கமாம்ல. சரி, இந்த ஏபிசிடி எங்க இருக்குது?
2: இங்க ஒரு வீட்டுல அடிக்கடி சீரியல் ஷூட்டிங் நடக்குமே, அதுக்கு பின்னாடி பேரலா ஒரு ரோடு போகும், அங்கதான் இருக்கு இந்த கடை.
3: ஆஹா,
0: லக்ஷ்மி, சீரியல்னா யூ மீன்?
3: அட, சீரியல் தெரியாதா மேடம்? இவங்க என்ன ஊரு புச்சா?
2: ஆமா,
3: அதான் இப்படி கேக்குறாங்க. மேடம், சீரியல் அதான் தென் திகன் டிவில போடுறாங்களே, மெகா சீரியல், அந்த ஷூட்டிங் தான் அந்த வீட்டுல நடக்கும்.
0: அட, அந்த மெகாவை இப்படி இழுக்கிறீங்க?
3: டைரக்டர் கூட தான் கதையை இழு இழுன்னு இஸ்துக்குனே போறாரு. நாங்க எதனா சொன்னோமா?
0: ஓ, அவ்வளவு பெரிய கதையா?
2: மெயின் கதை மட்டும் இல்ல, துணை கதை, கிளை கதைன்னு சீரியல் ஒரு தொடர் கதை பூமா.
0: ஓஹோ, நம்ம ராமாயணம் மகாபாரதம் மாதிரின்னு சொல்லுங்க.
2: ராமாயணம் மகாபாரதமா? சிந்து பாத்தையே தூக்கி சாப்பிட்டுடும் மெகா சீரியல். எந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஹையா இருக்கோ அதுதான் சூப்பர் சீரியல்னு அர்த்தம்.
3: சீரியலுக்கு டிஆர்பி ஏறுதோ இல்லையோ, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு பிபி ஏறுது. சீரியலே முழுகி போறவங்களுக்கு அடுத்தது இன்னும் ஆக போதுன்னு ஒரே கவலை. அதுலயும் வார வாரம் வெள்ளிக்கிழமையான சஸ்பென்ஸான கட்டத்துல கட் பண்ணி தொடரும்னு போட்டுருவான். திங்கக்கிழமை அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். இப்படி இருந்தா பிபி எப்படி நார்மலா இருக்கும்?
0: கற்பனை கதையை பார்த்து இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்களா?
3: சரி, இப்ப என்னத்துக்கு வள வளன்னு பேசிக்கிறீங்க? ஆட்டோ வேணுமா வேணாமா?
2: பாருறா, நாம வள வளன்னு பேசணுமா?
0: ஏன்பா, நாங்க என்னமோ உங்க ஆட்டோவை விலைக்கு வாங்க கேட்ட மாதிரி வேணுமா வேணாமான்னு கேக்குறீங்களே.
3: பின்ன உங்க கூட கதை அடிச்சிருந்த இந்த சைக்கிள் கேப்ல ரெண்டு சவாரி போடுச்சே. சரி, டக்குன்னு சொல்லுங்க, போலாமா?
2: இருங்க இருங்க, நீங்க ரேட் சொல்லவே இல்லையே. ஏபிசிடி கடைக்கு எவ்வளோ?
3: ஃபிளாட் ரேட் தான் 70.
2: 70? ரொம்ப அதிகங்க, அதுவும் இங்க இருக்கிற கடைக்கு ரொம்ப ஜாஸ்தி.
3: நீங்க இங்க இருக்குது நீ ஈஸியா சொல்றீங்க. இந்த ஒன் வேல இப்படி போய் பார்க் வழியா சுத்தின்னு அப்படி வரணும், 70 கம்மியா கட்டுப்படியே ஆகாது மேடம். இதுவே நாங்க ஆட்டோ சங்கத்துல பேசி பிக்ஸ் பண்ண கரெக்ட் ரேட் தான் மேடம்.
2: இல்லங்க, 70 எல்லாம் ஜாஸ்தி, 30-40 ஓகே.
0: லக்ஷ்மி விடுங்க.
2: இல்ல பூமா, உங்களை ஆட்டோல கூட்டிட்டு போலாமேன்னு.
0: பரவாயில்ல, நம்ம ஆட்டோ இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆயிடலாம். வாங்க.
3: அடச்சா, இம்மா நேரமா மொக்க போடும் போதே நினைச்சேன் சவாரி ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு.
1: காட்சி 10.
2: பூமா, இப்படி இந்த பக்கமா வாங்க.
0: என்ன லக்ஷ்மி இது, கடைக்கு உள்ள கூட நுழைய முடியாத அளவுக்கு இவ்வளவு கூட்டம்?
2: நான் இத சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன் இப்படி ஒரு கூட்டம்? கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன், கூட்டத்தின் காரணத்தை கண்டுபிடிச்சேன், பூமா பூமா.
0: பாடினது போதும், காரணம் என்னன்னு சொல்லுங்க.
2: அங்க பாருங்க, தேர் look at that banner.
0: Buy two rhymes remix DVDs and get one cartoon DVD absolutely free.
2: That's why so much kootam.
0: Rhymes remix ah? இதுக்கெல்லாம் கூட ரீமிக்ஸ் வந்தாச்சா?
2: இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ரீமிக்ஸ் வந்தாச்சு. World of remix and remix.
0: யா, அந்த காலத்துல we make, இந்த காலத்துல remake.
2: சரி வாங்க உள்ள போலாம்.
0: இந்த கூட்டத்துலயா?
2: சரி உள்ள வேண்டாம், வேற எங்க போலாம்?
0: இல்ல லக்ஷ்மி, எனக்கு போதும்னு தோணுது.
2: அதுக்குள்ளயா?
0: ரொம்ப நாள் கழிச்சு மனுஷங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேரை பாத்துட்டோமே.
2: அட, இது வெறும் சாம்பிள் தான். That too, very very small size sample of population. Oh, it's getting too statistical. அதாவது நாம மொத்தமா ஒரு 60 ல இருந்து 70 மனுஷங்களை தான் பார்த்திருக்கோம்.
0: அதனால என்ன, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், எனக்கு திருப்தி தான்.
2: இதுக்கு மேல நான் கம்பல் பண்ண மாட்டேன். பை தி வே, மனுஷங்களை பார்க்க போறோம்னு சொன்னதும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்குமே?
0: எதிர்பார்ப்பே இல்ல, ஏக்கம் இருந்தது. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சேன், முன் காலத்துல இருந்த மாதிரி வாழ்க்கை எளிமையானதா இல்ல. நிறைய சிக்கல்கள் சவால்கள் நிறைஞ்சிருக்கு. லைஃப் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ்,
2: மல்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஃபார்வர்ட் வந்தது. லைஃப் வாஸ் மச் சிம்பிளர் வென் ஆப்பிள் அண்ட் பிளாக்பெரி வேர் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ்.
0: ஆசம். அண்ட் இன்னொன்னு, இந்த வைட்டமின் எம் எனப்படுகிற மணி மனிதருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பணத்தை பல பேர் பல வழிகள்ல தேடுறாங்க, காசுக்காக கஷ்டப்படுறாங்க.
2: 100% right. Money makes many things and to make money, man makes many things.
0: Moreover, இன்றைய உலகம் fast world. சக மனிதர்களை பத்தியும் பிற உயிர்களை பத்தியும் யோசிக்க நேரமே இல்ல. சில சமயங்கள்ல மத்தவங்க பொசிஷன்ல இருந்து நாம யோசிக்கணும் இல்லையா?
2: என்ன பண்றது, தனக்கு வந்தாதானே தெரியும் சிக்கன் குனியாவும் ஸ்வைன் ஃப்ளூவும்.
0: And not to forget, லக்ஷ்மி ரொம்ப நன்றி என் ஆசையை நிறைவேற்றினதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி டூ.
2: பிளஷர் இஸ் மைன்.
0: நம்ம மகாலட்சுமி மாதிரி பிறருக்கு இன்முகத்தோடு உதவி பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்யுங்க. மகிழ்ச்சியோடு பிறருக்கு தொல்லை தராம வளமா வாழுங்க.
2: நீங்க சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்கிலீஷ்ல சொல்லவா? டூ குட், ஸ்டே கூல், என்ஜாய் லைஃப்.
1: நேர்களே, பூமா விஜயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். என்ன உமா, பூமா விஜயம் எப்படி இருந்தது?
4: ஹாசம் டி, பேசிக்கலி பூமா தேவி ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா மக்களோட நல்லா மிங்கிள் ஆனாங்கல்ல.
1: ஹே உமா, நீ இப்போ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு க்யூ கிடைச்சது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் டு யூ திங்க் பூமா தேவி இஸ்? அதாவது அவங்களுடைய நேச்சரை வந்து அவங்களோட பேரோட ரிலேட் பண்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி பார்க்கலாம்.
4: ஒரு வார்த்தையிலயா?
1: இப்போவாவது உன் மூளையை யூஸ் பண்ண.
4: இரு இரு, அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி தெரியலடி, நீயே சொல்லு.
1: ஓகே, டவுன் டு எர்த். இந்த ஃப்ரேஸ் வந்து கேட்டிருக்கேன். பூமா தேவி இஸ் எ வெரி டவுன் டு எர்த் பர்சன்.
4: தீதா, உன்னால மட்டும் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். எப்படி இப்படிலாம் கூப்பிடப்படுத்தி யோசிச்சியோ?
1: இல்ல இல்ல, இது ஆக்சுவலி வந்து நான் யோசிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து சட்னி ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் பத்தி விஐபிஸ் பத்தி பேசும்பொழுது வந்து நம்ம சொல்ற ஒரு விஷயம், அதாவது அவங்களோட சிம்பிளிசிட்டியை விவரிக்கும் பொழுது வந்து இந்த டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதோட லிட்ரல் மீனிங்கை ஆப்டா பொருந்தக்கூடியது நம்ம பூமா தேவிக்கு மட்டும்தான் நான்
4: நினைக்கிறேன்.
1: அண்ட் பூமா தேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்மளை எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு மனசில் பட்ட கருத்துக்களை சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன கருத்துக்களை பற்றி உமா நீயும் நம்ம நேயர்களும் கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் உங்கள் சிந்தனை செயலாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த நாடகத்தில் என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற என் சக கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். சரஸ்வதி, பாலமீனாட்சி, ஜீவலக்ஷ்மி, அமுதா, சங்கீதா, லாவண்யா, ராஜேஸ்வரி, அக்ஷயா, விசாலாட்சி, பிரியங்கா, ஷர்மி, யோக சந்தியா, ராஜ ஜெயந்தி அண்ட்
4: இட்ஸ் மீ உமா.
1: இத்தனை நேரம் பூமா விஜயத்தை ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள், ரசியுங்கள், பயன்பெறுங்கள். இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Vaishnav.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: நந்தினி.
1: என்ன பண்ணுறீங்க?
0: பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ட் இயர்.
1: உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச பிளேஸ்?
0: எனக்கு பேசிக்காக எல்லா ஹோட்டல்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது வந்து பிண்டுன்னு ஒரு ஹோட்டல் வேலைச்சேரியில். ஏன்னா அங்கே எல்லா ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: தேங்க்யூ.
2: ஹாய்.
1: ஹாய்.
2: உங்கள் பேர் என்னது?
1: காவேரி.
2: நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
1: ஒர்க் பண்ணுறேன்.
2: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
1: ட்ரிபிள் கேணி. பார்த்தசாரதி கோயில் பிடிக்கும் ரொம்ப.
2: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப இதுவாக நீட்டாக இருக்கும். கோயில் ரொம்ப மனசுக்கு வந்து சாந்தமாக இருக்கும். அது போயிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
2: சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்.
3: ஹாய்.
2: உங்கள் பேர் என்ன?
3: என் பேர் வந்து ஷம்ஷு நிஷா.
2: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
3: ஹவுஸ் ஒய்ஃப்.
2: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
3: சென்னையில் வந்து பீச் தான் ஃபர்ஸ்ட். பீச்.
2: ஏன் உங்களுக்கு பீச் பிடிக்கும்?
3: பீச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளேஸ். அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது பீச் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ். ஹாய்.
4: ஹாய்.
2: உங்கள் பேர் என்ன?
4: விஜிலா.
2: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
4: பெசன்ட் நகர் பீச்.
2: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு.
2: பாய். தேங்க்ஸ்.
4: பாய். தேங்க்ஸ்.
2: ஹாய்.
5: ஹாய்.
2: உங்கள் பேர் என்ன?
5: மேரி சுகன்யா.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: பிஎஸ்சி ஃபைனல் இயர்.
2: ஓகே. உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
5: மெரினா பீச்.
2: மெரினா பீச்சா? உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்?
5: என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ தட்.
2: ஓகே, தேங்க்யூ. ஹாய்.
6: ஹலோ.
2: உங்கள் பேர் என்ன?
6: முத்து.
2: நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
6: ரயில்வேல ஒர்க் பண்ணுறேன்.
2: உங்களுக்கு சென்னையிலேயே பிடிச்ச பிளேஸ் எது?
6: சென்னையில் பிடிச்சது ரயில்வே ஹெட் ஆஃபீஸ்.
2: உங்களுக்கு ஏன் அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு?
6: இந்த 50 வயசில் 27 வருஷமாக நான் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால தினந்தோறும் நான் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால அந்த பில்டிங்கினுடைய அழகு, அந்த வெள்ளைக்காரன் பார்த்து பார்த்து கட்டின நூற்றாண்டுகளை கலக்கிறதுனால அந்த ஏன்னா முழுக்க நான் அந்த பில்டிங்லேயே வாசம் செய்கிறதுனால அது பிடிச்சிருக்கு.
2: பாய். தேங்க்.
4: பாய். தேங்க்.
1: ஒரு ஒருத்தவங்களுக்கும் சென்னையில் பிடிச்ச இடத்த பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். சென்னையில் இருக்க எல்லா இடமுமே சூப்பர் தான், எல்லாமே சம மாஸ். சென்னைனாவே கெத்து தான். தேங்க்யூ. பாய். சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே அனிஷா அண்ட் ஆர்ஜே கீதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
7: You're listening to MOP Community Radio 107.8.
8: So next on the studio and the show, we have 3 people here with us discussing the capital of Chennai: Gopika, Abhinaya and Janani. And stay tuned, you are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.

0: இவங்கெல்லாம் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி தான் பதில். தமிழ்நாட்டுக்கே சென்னை கேபிட்டல்னா சென்னைக்கு எந்த ஏரியா கேபிட்டலா வைக்கலாம்?
1: சென்னைக்கு கேபிட்டல் வைக்கணும்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா மயிலாப்பூரா தான் இருக்கணும். ஏன் பாத்தீங்கன்னா, மாமிஸ் மெஸ் இருக்கு, சிட்டி சென்டர் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செகண்ட் பீச்சும் அங்கதாங்க இருக்குது.
2: பீச் வச்சு என்ன பண்ணுவ மாமி? சுண்டல் தானே போய் திங்குவ. உஸ்மான் ரோட் போயிருக்கியா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போயிருக்கியா? அதுதான் ஹார்ட் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லுவாங்க.
1: அங்க ஏதாச்சும் தியேட்டர் இருக்கா? கிருஷ்ணவேணி தியேட்டர்லாம் தியேட்டர் சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கிருஷ்ணவேணிலாம் ஒரு தியேட்டர்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ப்ளீஸ், நிறுத்திக்கோங்க.
3: நீங்கெல்லாம் சென்னை சென்னைன்னு உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்களே, படம் எடுக்கணும்னா வடபழனி கோடம்பாக்கம்னு அந்த சைட் தானே வந்தானோ? கோலிவுட் கோலிவுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நம்ம கோடம்பாக்கம் தான். ஓகே, நாங்க எடுக்கிற சினிமானாலதான் உலகத்துக்கே சென்னைனா என்னன்னு தெரியுது. காக்கா முட்டை படம் பாத்தீங்கல்ல, வடபழனி தி கேபிட்டல் ஃபார் சினிமா அண்ட் ஆல்சோ தி கேபிட்டல் ஃபார் சென்னை, அவ்வளவுதான். என்னதான் நீங்க சினிமான்னு எடுத்தாலும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் அதுக்கு ஆடியன்ஸ் அப்ளை பண்றது நாங்க தான். வேலச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பாத்திருக்கீங்கல்ல, வேலச்சேரி இஸ் தி ஹேண்ட்ஸ் டவுன் சாய்ஸ் மா.
1: சென்னையோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜிடிபி என்ன தெரியுமா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, என்ன வடபழனி புரிஞ்சதா?
3: சரி சரி, சீனோட
1: we are the industry best. We provide 50.7% of employment of the city. சென்னையோட டெவலப்மென்ட் கே நாங்க தான் காரணம். சோ கிண்டி இஸ் தி கேபிடல் ஆஃப் தி சிட்டி.
3: என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? பெரிய ஆளாயிட்டா உங்க ரூட்ஸே மறந்துடுவீங்களா? அடியார் இஸ் தி எஜுகேஷனல் எபிசென்டருங்க. அண்ணா ஜெம் ஸ்கூல், சென்ட் மைக்கேல், சென்ட் பேட்ரிக், கேஆர்எம்எம், சென்ட்

0: எலக்ட்ரீஷியன், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பிவிஎம், கவர்மெண்ட் ஸ்கூல், பாரத் ஸ்கூல், சிஇஜின்னு ஐஐடி வரைக்கும் எல்லாமே எங்க ஏரியால தாங்க இருக்கு. எங்க ஏரியா மேல சேட்டலைட் வச்சா நாட்டுக்கே டிகிரி கிடைச்ச மாதிரி. What you guys are saying is just oblivious to me. I mean, let's get to the real deal, man. Talk premium. Talk KNK. Chennai's very own Times Square, Van Heusen, and LP Sandys. Hagen does. It's Nungambakkam, man. Enga solu papa? We have the best food, the best properties, and most importantly, the best girls.
1: Bro, keep your eye candy to yourself. Because at the end of the day, all of you along with your eye candy are going to come here to time pass. So what's the point in fighting? You guys need to learn how to chill like us. Look at us. We are not competing for the Chennai's capital post. This is Bessie, ma'am.
2: அப்போ இங்க வந்து நீ என்ன பண்ற?
1: ஃப்ரீயா காஃபி ஆஃப்டர் மீட்டிங்னு சொன்னாங்க இல்லையா?
0: பாஸ் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். அண்ணா நகர் பக்கம் வந்திருக்கீங்களா? பிளான் ரோட்ஸ், பக்கா லேஅவுட்ஸ். அண்ணா நகர் டவர் பார்க் மேல போய் பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஃபுல்லா தெரியும் பாஸ். அண்ணா நகர் ஆட்சி பத்தி சொல்லவே தேவையில்லை.
2: பாஸ் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. அண்ணா நகர் வேற ஒரு நாடு தெரியாம நாங்க உங்களை கூப்பிட்டுட்டோம்.
0: பாஸ் பாஸ் பாஸ் சென்னை பாஸ்.
2: அத நாங்க சொல்லணும் பாஸ். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் மேன். ஜர்னி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பீ கேர்ஃபுல் சார்.
0: சரி
2: காஃபி கொடுப்பாங்க. வெளியே போய் சாப்பிடுங்க. டைம் ஜோன் மாத்திக்கோ மச்சான். சீக்கிரமாவே.
0: ஏ கே போல்ற தூ கே போல்ற கேபிட்டல் கேபிட்டல்னு சொல்றீங்கோ. நாங்க தான் எல்லாருக்கும் கேபிட்டல் தரோம் சிட்டில. எங்க ஏரியாக்கு வாங்கோ. எத்தனை ஸ்வீட் கடை இருக்குதோ தெரியுமா? ஹோலி கொண்டாடுறதெல்லாம் எங்க ஏரியா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஏ கிண்டி வரே பச்சா, ஜலேபி தர வரியா?
2: ஜலேபி தராங்களா? எங்க எங்க மடப்பாணி தூங்கி எழுந்தாச்சா?
0: அரே கொடம்பாக்க உனக்கு வேணுமா?
2: கெட் லாஸ்ட்.
0: போடா போடா படம் எடுக்க எங்க ஏரியாக்கு தானடா வருவேன் வட்டிக்கு கடன் வாங்கறதுக்கு. உனக்கு மட்டும் அஞ்சு வட்டிக்கு தருவேண்டா. You oldies are all boring. Our pet is the shiz, yo. US oda capital enna nu theriyuma? New York, the big apple. The city that never sleeps, just like our pet. Small world munja Havana. Havana munja Dublin. Dublin munja illusions. You know what? Tonight the party is on me. And guess who is DJing? Ha! Yours truly. Peace out, bro. Our pet for capital.
3: Now, I, RJ Sanjana, I'm going to talk about something very nice, interesting to hear. The top 10 places one must visit when they visit Chennai. And stay tuned, you are listening to MOP Community Radio 107.8. Our community, our radio, our pride.
4: T Nagar, KK Nagar, Anna Nagar, Besant Nagar, Sardar.

MOPCRS 107.8. Our community, our pride. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நான் உங்க ஆர்ஜே சௌமியா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்நிகழ்ச்சியானது கோவிட் அப்ரோப்ரியேட் நார்ம்ஸை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த சிஆர்ஏ, யூனிசெஃப் மற்றும் எம்ஓபி சிஆர்எஸ் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி இது. கோவிட் காலகட்டத்தில் 12 கோடி மக்கள் வேலையை இழந்தாங்க, வாழ்வாதாரமே இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்படி வேலையை இழந்து பாதிக்கப்பட்டவங்க யாரு, அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் வாங்க.
2: வணக்கம்மா, உங்க பேர் என்ன?
3: என் பேரு ஜெயாமா.
2: என்ன வேலை செய்யறீங்க?
3: நான் பூ கட்டி வியாபாரம் பண்றேம்மா.
2: சரி, கோவிட் போது உங்க வியாபாரம் எப்படி நடந்தது?
3: எங்கம்மா கோவிட் போது வியாபாரம், கோயில் எல்லாம் பூட்டிட்டாங்க. நாங்க அந்த கோயில் அந்த கடை வைக்கிறோம். கோயிலுக்கு வரவங்க தானே பூ வாங்குவாங்க. கல்யாணம் காத்தினா பெரிய பெரிய வியாபாரி கிட்ட போயிடுவாங்க, நம்ம கிட்ட யாருமா வாங்குவாங்க? ரொம்ப கஷ்டம்தான்.
2: அப்போ உங்க வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணீங்க கோவிட் போது?
3: வாழ்வாதாரத்துக்கு என்னமா பண்றது, 2-3 நகை எல்லாம் வச்சு வாங்கினோம். ஏதோ கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு இருந்தோம். எங்கம்மா இருக்குது, ஊட்டாண்டா இட்லி சுட்டு விற்போம். அது ஒரு நாளைக்கு விற்கும், ஒரு நாளைக்கு விற்காது. நம்மள போலதானமா எல்லாரும்.
2: சரி, இப்போ இந்த கோவிட் கம்மி ஆச்சுன்னு சொல்லும் போது நீங்க வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்களா?
3: வீடெல்லாம் நல்லா சுத்தமா வச்சுப்போம். அப்பப்ப வந்து இந்த இன்ஸ்பெக்டருங்க வந்து பாப்பாங்க, கை கழுவினியான்னு கேட்பாங்க, ஊட சுத்தமா வச்சுக்கிறியான்னு கேட்பாங்க. வெளியில போனா வந்து மூடிப்பாங்களா, அதுக்கு இன்னமும் பேர் சொல்லுவீங்களா, மாஸ்க், அதை போட்டுன்னு தான் போவோம். என்ன பண்றதுமா, கடவுளை விட்ட வழிமா, நம்ம என்னமா பண்றது?
2: நன்றிமா ஆன்சர் பண்ணதுக்கு. வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன?
4: வணக்கம், என் பேரு மாணிகா.
2: என்ன வேலை செய்யறீங்க?
4: நான் இங்க கோயில ஆட்டோ ஓட்டுறேன்.
2: உங்க கோவிட் போது உங்க வாழ்வாதாரத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க?
4: வந்து ரொம்ப இல்ல, ஒரு 2 மாசம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேஷண்ட் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஏத்தின்னு போனேன். அப்புறம் வந்து இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த பேஷண்ட் கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போக சொல்லுவாரு.
5: டைம்ல உங்களுக்கு எப்படி நடந்தது இந்த லாக்டவுன், இதெல்லாம் சொல்லும்போது?
6: லாக்டவுன் போடும்போது எப்படிமா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் வந்தவொடனே அந்த மார்க்கெட்டிங் ஜாப் வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சேலரி வந்து அதிகமாக வாங்கினதுனால, பட் சேலரி லோ சேலரியாக வச்சுருக்கவங்க மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டாங்க. அதிகமாக சேலரி வாங்கினது வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்து சொமேட்டோ அந்த மாதிரி ஓட்டிட்டு இப்போ தான் அந்த கேண்டீன் மட்டும் வந்துருக்கணும்.
5: அண்ணா, உங்க பேர் என்னண்ணா?
7: வெங்கடேசன்.
5: எங்க இருந்து வரீங்க?
7: எனக்கு கோவிலும் பக்கம்தான் வீடு, சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேன்.
5: என்ன வேலை செய்றீங்கண்ணா?
7: காஃபி. எல்லா ஐடி கம்பெனிஸ், காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து அந்த காஃபி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்லி ஃபில்டர் காஃபி. ஸோ கடந்த 22 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான்.
5: ஸோ இந்த கொரோனா டைம் கவர்மெண்ட் லாக்டவுன் சொல்லும் போது உங்க பிஸ்னஸ் எப்படின்னா இருந்தது?
7: ரொம்ப கஷ்டம். டோட்டலாக வந்துட்டு 1.5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஸ்னஸே கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப வேதனையாக தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து இன்கம் வந்து இதில் வந்துட்டு லோ மார்ஜின் தான் எங்களுக்கு. ஸோ கம்பெனிக்குள்ளே இருக்கிறதா லோ மார்ஜின் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அதிகமாக சேவிங்ஸும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தோம். இந்த கொரோனா டைமில் வந்து 1.5 இயர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. திரும்ப இப்போ தான் மீண்டும் கொஞ்சம்
5: வணக்கம். உங்க பேர்?
8: செல்வராஜ்.
5: வயசு?
8: 57.
5: என்ன வேலை செய்யறீங்க?
8: ஆட்டோ ஓட்டுறேன்.
5: எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க?
8: 25 வருஷம்.
5: இது இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு அது எப்படி இருந்தது கவர்மெண்ட் லாக்டவுன் சொல்லுங்க?
8: ரொம்ப கஷ்டமா தான்.
5: ஆட்டோ சவாரி இதெல்லாம் எப்படி இருந்தது?
8: ஆட்டோ சவாரி போல வீட்டில் தான்.
5: ஆட்டோ ஓட்டுறது தவிர வேற ஏதாச்சும் இந்த கொரோனா டைம்ல பண்ணிட்டு இருந்தீங்களா?
8: வாட்ச்மேன் வேலை.
5: எத்தனை நாளும்?
8: 10 மாதம்.
5: 10 மாதம். நன்றி.
1: மக்கள் சொல்றத கேட்டோம். அடுத்து பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கலாம் வாங்க.
9: ஹாய் சௌமியா.
1: ஹாய் சோனியா, எப்படி இருக்க?
9: நான் நல்லா இருக்கேன். எனக்கு இந்த மந்த் ஃபர்ஸ்ட் சேலரி கிடைச்சது, அதுவும் நான் ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ணேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓ அப்படியா, நானும் ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ணேன்.
9: இதையே நீ இவ்வளோ சோகமா சொல்ற?
1: ஏன்னா என் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, கோவிட்னால வெளிலையே போக முடியல, அதனால குடும்பத்துக்கே நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன்.
9: ஓ, நீ உன் குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்க, உனக்காக என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்.
1: இந்த கோவிட்னால எத்தனையோ பேர் வேலை இழந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸால முடிஞ்ச சின்ன உதவி செய்யுங்க. என்ஜிஓஸை காண்டாக்ட் பண்ணி வேலை இழந்தவங்களுக்கு உதவி செய்து மனிதநேயத்தோடு செயல்படுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் யூனிசெஃப், சிஆர்ஏ மற்றும் உங்கள் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. வெல்கம் பேக். நீங்க கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கோவிட் டைம்ல பேஷண்ட்ஸ்க்கு ஆட்டோவே கிடைக்காத நிலையில திருச்சியில ரெண்டு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தியும் மணியும் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே கோவிட் ஹெல்ப் ஆட்டோன்னு வச்சிருந்தாங்க. அதுல பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்காம எல்லா ப்ரிகாஷன்ஸோட செயல்பட்டாங்க. இவங்களை நான் கோவிட் வாரியர்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோவிட் வாரியரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். அவரோட பேர் செல்வராஜ். 30 வருஷமா கோடம்பாக்கம் ஏரியால ஆட்டோ ஓட்டுறாரு. கோவிட் டைம்ல அவரோட அனுபவங்களை கேட்கலாம் வாங்க. வணக்கம் செல்வராஜ் சார்.
10: வணக்கம்.
1: இங்க வந்ததுக்கு நன்றி. இதுதான் உங்களோட முதல் அனுபவமா ரேடியோல இந்த மாதிரி நேர்காணல் கொடுக்கிறது?
10: இதுதான் முதல் அனுபவம். அதுதான்.
1: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்க?
10: 3 பேர் இருக்கோம், நானு எங்க மனைவி எங்க பையன், 3 பேர் இருக்கோம்.
1: நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்க?
10: நான் மட்டும் தான் ஆட்டோ ஓட்டுறேன். பையன் படிக்கிறான்.
1: சரி, இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்காக இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, ஓலா, ஊபர், ராபிடோன்னு. அதில் விலை குறைவாக இருக்கிறதுனால மக்கள் அதை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால உங்கள் வாழ்வாதாரம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா?
10: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது தான்.
1: அப்போ கோவிட் காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது?
10: கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி, எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணணும்.
1: ஆட்டோ ஓட்டுநர் அசோசியேஷன்லேருந்து ஏதாவது உங்களுக்கு உதவி வந்ததா?
10: ஒரு சிலர் கொடுத்தாங்க, ஒரு 2 பேர் கொடுத்தாங்க, அரிசி எண்ணெய் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படியாவது ஒரு வாரம் ஓடுற மாதிரி வந்து கொடுத்தாங்க, 2 பேர் கொடுத்தாங்க.
9: கோவிட் காலகட்டத்தில் மறக்க முடியாத நிகழ்ச்சினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
10: இது வறுமை தான், வறுமையாயிச்சாலும் வேலை இல்லாத வறுமை.
1: முதல் லாக்டவுனில் இப்போ 3-wheelers பேன் பண்ணிட்டாங்க, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஆட்டோவே ஓட்ட முடியாதுன்னு சொல்லும்போது?
10: ஆட்டோ ஓட்ட முடியாத தான் இருந்து நான் செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டேன். அப்போ வந்தோன்னா அந்நேரம் பார்த்து ஒரு 6 மாதம் செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். அதை வச்சு தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்.
9: இந்த கோவிட் காலத்தில் ஆட்டோ ஓட்ட முடியாத வாய்ப்பில்லாத நிலையில் உங்கள் வீட்டு வருமானத்துக்கு என்ன பண்ணீங்க?
10: செக்யூரிட்டி வேலைக்கு போனேன். செக்யூரிட்டி வேலைக்கு போய் அதை வச்சு மெயின்டைன் பண்ணும்.
1: என்னோட பார்வையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே நான் கோவிட் வாரியர்ஸ் தான் சொல்லுவேன். கோவிட் போது நீங்கள் கோவிட் பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்களா உங்கள் ஆட்டோவில்?
10: போய்கிறேன், நிறைவாட்டி போய்கிறேன்.
1: அப்படி போகும்போது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்தீங்க? கோவிட் பரவாமல் இருக்க மாஸ்க் போடுறது?
10: மாஸ்க் போட்டுக்கிறோம், அந்த கையில் அந்த இது போடுறாங்களா, அதெல்லாம்
1: சானிடைசர்
10: அதெல்லாம் வச்சுருந்துக்கிறோம், ரெடியாக வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா மாஸ்க் வேறு வச்சுருந்து வரவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்.
9: இந்த கொரோனா காலத்தில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது?
10: என்னுடைய ஆட்டோவும் ஓட்டமும் இல்லை, ஆட்டோ ஓடாது, அதனால ரொம்ப கஷ்டமாக தான், மன கஷ்டம் தான் இருந்தது. வருமானம் வேறு இல்லை.
1: இந்த கோவிட்னால வேலை இழந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
10: இது
1: இந்த கோவிட்னால வேலை நிறைய பேர் இழந்திருப்பாங்கல்ல,
10: ஆமாம்,
1: ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
10: அனுதாபம் தான் நம்ப என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு.
9: நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி செல்வராஜ் அண்ணா.
10: தேங்க்ஸ்மா.
1: எங்கள் காலேஜ்லேருந்து அப்போலோ சைன் நர்சிங் ஆஃபீஸ்லேருந்து மாரீஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் மேம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
11: வணக்கம்டா, என் பேர் வந்து மாரீஸ்வரி. நான் வந்து முடிச்சூர்லேருந்து வந்துட்ருக்கேன். பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நான் அப்போலோ ஷைனில் வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கார்டியோ தொராசிக் ஐசியூவில் ஸ்பெஷலைஸ்டு நர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி அரவுண்டு எப்படின்னா ஒரு என்னுடைய ஸ்டடீஸ் இன்பிட்வீன் ஸ்டடீஸ்லாம் வந்து மைனஸ் பண்ணால் அரௌண்ட் 16 இயர்ஸாக வந்து இந்த நர்சிங் ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கப்புறமா இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் நவ் நர்சிங் ஆஃபீஸராக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
9: கோவிட் டைமில் கோவிட் பேஷண்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
11: இது ரொம்ப நல்ல க்வெஸ்சன்டா. கோவிட் டைம் வந்து எல்லாருமே, நாட் ஓன்லி நர்சஸில், எல்லாருமே வந்துட்டு நிறைய சஃபர் ஆயிருக்கும். அதில் வந்துட்டு நாங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு ஆஸ் எ நர்ஸ் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இட்ஸ் ரியலி ஹார்ட். எங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி விட்டுட்டு எல்லாமே, ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் உள்ள அந்த யூனிஃபார்ம், அந்த ஸ்க்ரப் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரப் ட்ரெஸ் போடுறதுக்கு இட் டேக்ஸ் ஹாஃப் அன் அவர். அந்த ட்ரெஸ் போட்டுட்டோம்னா பிஃபோர் தட் ஒன்லி நாங்கள் ட்ரிங்க் பண்ணுறது, டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடணும். ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா வி கான் டூ எனி திங். அதுவே வந்து சேலஞ்சிங் ஃபார் அஸ் நாட் ஓன்லி நர்சஸ், அந்த கோவிட் பேஷண்ட்ஸை யார் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தே ஹாவ் டு வேர் த ஸ்க்ரப் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து ஹெட் டு ஃபுட் ஃபுல்லி கவர் ஆயிருக்கும். அண்ட் தென் இல் ஏ நான் அது எதுக்காக போடுறோன்னா தட் வைரஸ் ஷுட் நாட் அஃபெக்ட் ஃப்ரம் அந்த பேஷண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு வரக்கூடாது. சேம் வே வந்துட்டு த கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் அதை நாங்கள் போட்டிருக்கிறது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரியலி இட்ஸ் அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப, ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஐ ஸ்டடிட் தேர். முன்னாடி வந்து நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி வைரஸ்லாம் இருக்குதுன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்டா.
1: சரி, ஓகே. ஸோ இப்போ டாக்டர்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நேரம் கோவிட் வார்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அங்கே நீங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படி மிஸ் பண்ணீங்க?
11: ஓ, இது வந்து ரொம்ப வாட் டு சே தட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் தான். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஃபேமிலின்னும் போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஆஸ் ஏ நம்ம ஒர்க்கிங் உமன் வந்து ஃபேமிலியும் பார்க்கணும் ஆஸ் வெல் அஸ் ஜாபையும் பார்க்கும்போது பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது, அதுவும் இந்த கோவிட் பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது கோ த்ரூ பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்லி. ஏன்னா வந்துட்டு நான் இந்த மாதிரி பேஷண்ட் சைடும் நாங்கள் போகும்போது சப்போர்ட், என்னுடைய குழந்தை பார்த்துக்கிறதும் என்னுடைய அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா என் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க தான் ஹேண்டில் பண்ணாது, எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. பட் எங்கள் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் இல்லைனாலும் த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடட், எல்லா ஹாஸ்பிட்டல் சைடு வந்துட்டு த டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அம்மானும் போது ஐ கான்ட் டச் மை பேபி டைரக்ட்லி, I have to go to my room because I handle the COVID patients. So, என்கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமோன்ட்டு அந்த ஒரு பயமே வந்துட்டு ரொம்ப எனக்குன்னு மட்டும் இல்லை, என்னுடைய கோஒர்க்கர்ஸ், என்னுடைய ஹெல்த் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க அந்த பயம் இருக்கும். ஏன்னா எதனால் போகுதுன்ட்டு, ஏன்னா டச் ஆச்சுன்னா ரியலி, அதாவது இன்ஜெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வி ஹேட் லாட் ஆஃப் ஃபேஸ்ட் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா வி ஹேட் சம் லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட், ஓகே இன்ஜெக்ஷன் இஸ் தே. ஸோ பூஸ்டர் டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். ஒரு விஷயம் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர், என்னுடைய co-workers, not here, in India, illa, Italy. அவங்க போத் ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நர்ஸ் தான், பட் தே ஆர் டியூ டு கோவிட் வந்து அவங்க தே ஆர் டைட். அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் வந்து இட்ஸ் ரியலி தே ஆர் ஃபேஸிங் ஸ்டில் தே ஆர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டுட்டு, பட் த கவர்மெண்ட் இஸ் டேக்கன் ஓவர். அந்த கவர்மெண்ட் வந்து குழந்தைய எடுத்து பண்ணிட்டுருக்காங்க, எஜுகேஷன்ஸ் எவ்ரி திங் தே ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
9: ஆஸ் எ நர்ஸாக கோவிட் டைமில் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை வந்து டெத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எமோஷ்னல் டைமில் எவ்வளோ ஸ்டேபிளாக நீங்கள் இருந்தீங்க?
11: நிறைய டெத்துனா கோவிட் டைம்னு மட்டும் இல்லைடா, அதுக்கு முன்னாடி ஏன்னா என்னுடைய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா நிறைய டெத்து பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஐ நோ தட் ஓகே. ஏன்னா வந்துட்டு நாங்கள் யூனிஃபார்ம்னு போட்டதுக்கு அப்புறமா எங்களுக்குன்ட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் டு ஃபாலோ, அந்த எத்திக்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த டைமில் போயிட்டு நான் யூனிஃபார்ம் போட்டு நானும் சேர்ந்து ஆள முடியாது. அது வாட் எவர் இஃப் யூ ஓன் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஒரு டெத்து அப்படின்னும் போது ஓன் பிளட் சொல்லுவோம்ல, அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு கன்சிடர் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப். பட் இருந்தாலும் குழந்தைங்க பெரியவங்க நடுவில் வந்துட்டு நிறைய பார்க்கும்போதும் ஆன் டியூட்டி வந்துட்டு ஸ்டேபிள் தட் பிகாஸ் ஐ ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி. பட் ஆஃப் த டியூட்டின் போது ஐ ஹவ் சீன் சோ மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் தி யூஸ் டு ஸ்டாண்ட் அவுட் சைடில் நின்றுட்டு அழும்போது ஈவன் நானும் ஹியூமன் தானே, ஆப்வியஸ்லி நானும் அந்த மாதிரி தானே, எனக்கும் தானே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் ஐ ஃபேஸ் தட், அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கடவுள்கிட்ட தான் வேண்டிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் பண்ண முடியலை எங்களால்.
12: பேண்டமிக் சுச்சுவேஷனில் கோவிட் பேஷண்ட்ஸும் சரி அந்த அட்டண்டஸும் சரி ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க, அவங்கள நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணீங்க?
11: அது வந்து ரொம்ப என்ன சொல்ல எமோஷ்னலாக வந்து, இப்போ வந்துட்டு ஒரு டிசீஸ் கண்டிஷனாக ஓகே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, வி ஆர் கோயிங் டு கிவ் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபைனலி தே வில் பி விகம் ஆல் ரைட்டுன்ட்டு அவங்களுக்கு நாங்கள் கன்சோல் பண்ணுவோம். பட் இந்த கேஸுக்கு எங்களால் வந்து பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அவங்க வந்து அவங்களுடைய எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருக்கோம், எந்த மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைடு வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து வி ஆர் ஃபேஸ்டு சேம் சிச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் வி கேன் சே பெட் இஸ் த பெட்டு கூட அவைலபிள் கிடையாது, பெட் இல்லாமல் நிறைய பேர் வந்து புவியா போட்டு அந்த காரிடோரில் போட்டு வி ஆர் ஹேண்டில்ட் மோர். அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலிக்கு போயிட்டு நாங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் லைக் ஃபால்ஸ் சப்போர்ட், அது வந்து ஆஸ் பர் இது நாங்கள் கொடுக்கல கொடுக்காம வி ஆர் ரிசீவ்டு யுவர் உங்கள் பேஷண்ட் உங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ கோவிட் இருக்குது, வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட், அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், மற்றபடி வந்துருவாங்க ஸோ இது பொழைச்சி வந்துடுவாங்க இந்த மாதிரி ட்ரீட் இதுவாகிடும் யூபிஎம் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் டைரெக்டாக வந்து இந்த கேஸ்க்கு தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது. கேன்சர்னா நாங்கள் தே நோ தட் ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு. பட் கோவிடுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போச்சு.
12: கோவிட் வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் டயட் இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா?
11: ஆமாண்டா, ஸ்பெஷல் டயட்டுன்னும் போது என்னன்னா ப்ரோட்டீன் ஹை அந்த மாதிரி டயட் கொடுக்க ஆரம்பித்தோம், நிறைய சாப்பிடணும் பிகாஸ் சில பேர் என்னங்க எனக்கு ஃபீவர் வந்தது அதனால் சாப்பிட முடியலன்னுவாங்க. நார்மலாக வந்து நம்ம வீட்டிலலாம் அம்மா அப்பா எல்லாருலாம் ஃபீவர் வந்திருக்கு ஸோ சாப்பிடாமல் ஒரு கஞ்சி வச்சு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தே ஹாவ் டு ஈட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் டயட், அப்போ தான் வந்துட்டு நாங்கள் மெடிசன் கொடுக்கறது அவங்களுக்கு அது வந்து எஃபெக்ட்னஸ் வரும், இல்லைனா வந்துட்டு அல்சர் ஃபார்மேஷன்ஸ் மோர் சைட் எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்காகவே கோவிட்க்கு வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் எக்ஸ்ட்ரா நிறைய ஃபுட்டு வந்து வி ஆர் ஆஃபர்ட். ஆனால் ஸோ மெனி அட் ஏழை மக்களுக்குலாம் அவங்களால வந்துட்டு சாப்பாடு வந்து அந்த வேலை இல்லை, அவங்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க, ஒழுங்காக வந்து சம்பளம் இல்லை, கூலி வேலை இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு இந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வாங்கன்னா அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது. பட் நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க சாப்பாடுலாம் நிறைய ஃபுல்லாக போட்டு, ஸோ ஆல் ஃபில் பேலன்ஸ் டயட் வித் ஹை ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுத்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணியிருக்காங்க.
12: சரி, இப்போ நிறைய பேர் கோவிட் இல்லைன்னு நினச்சி கோவிட் நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்க நீங்கள் ஒரு நர்ஸாக?
11: எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கரெக்டுன்னு ஒரு 10 பேர் போனால் ராங்குன்னு 2 பேர் வெளில போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்கள போய் நம்ம திருத்துறதுக்கு வந்து நம்மளால் முடியாது, அவங்களுக்காக வந்து பட்டாதான் சொல்லுவாங்கல்ல பட்டாதான் திருந்துவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இஃப் தே ஆர் கெட் த கோவிட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க சஃபர் ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள போயிட்டு போய் திருந்துங்க நம்ம பண்ற அந்த வேலை வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வேலை வந்து இந்த மாதிரி மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷிங் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நார்மல் பேசிக் திங்ஸ். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலன்னா நம்ம அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர் கவர்மெண்ட் வந்து இஃப் தே ஆர் மேக்கிங் சம் ரூல்ஸ் த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு ஃபைன் பே பண்ணலாம் தே வில் பே. பட் வந்து அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது.
12: சரி, இப்போ என்ன ஒரு சர்வீஸ்க்கும் சேலரியும் ரெக்கக்னிஷனுமே கிடைச்சாலும் நீங்கள் மனச்சோர்வு அடைஞ்சிருப்பீங்க, ஸோ எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிச்சு உங்கள் சர்வீஸை குவிட் பண்ணாமல் இருக்க?
11: இன்ன வரையும் சர்வீஸ் இன்ன வரையும் நான் குவிட் பண்ணலை, ஃப்ரம் 2002 to 2022 வரையும். இன் பிட்வீன் வந்து நான் ஹையர் எஜுகேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது என்னுடைய பேஷன். நர்ஸுன்னும் போது வந்துட்டு 24/7 வி ஆர் ஹேண்ட்லிங் த பேஷண்ட். டாக்டர்ஸ் வந்து தே வில் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தே வில் கோ பேக். பட் வந்து ஆஸ் ஏ நர்ஸ் நாங்கள் தான் பேஷண்ட்டை பார்த்து ஒரு இப்போ நாங்கள் ஒரு ஒரு டிசீஸ் கண்டிஷன் படிக்கிறோம்னா அது என்னென்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்றது டைரெக்டாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ், என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுத்தா, என்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா, வி நோ தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஹியூமன் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு உயிரோடு நாங்கள் பண்ணும்போது அது எனக்கு வந்து மன கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ஜாபை வந்து இன்னும் குவிட் பண்ணுறதுக்கு நோ ஐடியா அட் ஆல். டில் மை டெத் ஐ வில் டூ மை ஜாப்.
12: எஸ் மேம், இவ்வளோ பொறுமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
11: தேங்க்யூடா.
12: தேங்க்யூ மேம்.
2: இப்போ டெலிஃபோன் வழியா டாக்டர் காயத்ரி மேடம் கோவிட் வேக்சினேஷன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
13: ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ மேம். ஏன்னா உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்ககிட்ட பேசுகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி. அண்ட் எங்களுடைய முதல் குவஸ்டினே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் 19 அந்த பேண்டமிக் அப்படிங்கிறது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக், ஒரு பெரிய குறிப்பிட்ட காலகட்டங்கள் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மேம், திஸ் வாஸ் ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேண்டமிக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
14: Hi, so I'm Dr. Gayathri from Apollo Shine. So, yeah. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேண்டமிக்ங்கிறது இந்த வேர்ல்டுக்கு புதுசான விஷயம் கிடையாது. பிகாஸ் த சோசியல் மீடியா அண்ட் எவ்ரி திங் வி ஆர் மோர் அவேர் அபவுட் த அவுட் சைட் வேர்ல்ட் நவ். லைக் யூனோ, நம்மளுக்கு பேண்டமிக் பெருசா தெரியுது. தெர்ஸ் பின் லாட்ஸ் ஆஃப் பேண்டமிக் சின்ஸ் லைக் யூனோ மோர் தென் சென்ச்சுரிஸ் பேக் இட் இஸ் தேர். பட் பேண்டமிக் சொல்ல போனோம்னா, பேண்டமிக்ங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நிறைய பேண்டமிக்ஸ் இருந்திருக்கு. பட் திஸ் பேண்டமிக் இட் இஸ் எ ஹியூஜ் ஒன். ஓகே, அண்ட் முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, சார்ஸ், ஸ்வைன் ஃப்ளூ, இதெல்லாமே கைண்ட் ஆஃப் பேண்டமிக்ஸ் தான், சரிங்களா? சோ பட் தட் வாஸ் மைல்டர் ஹிட். பட் திஸ் கோவிட் இஸ் அ ஹியூஜ் ஒன். ஓகே,
13: ஓகே மேம், ஓகே. பிகாஸ் எங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச ஞாபகங்கள் இருக்கு, பட் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இதுதான்.
14: பாருங்க, இந்த செஞ்சுரி நானும் ரொம்ப ஏஜ்ட் பர்சன் கிடையாது. சோ நானும் இந்த செஞ்சுரியில இருக்கிறவங்க தான். சோ யூ நோ, திஸ் இஸ் அ பிக் பேண்டமிக் ஃபார் மீ ஆல்சோ, ஃபர்ஸ்ட் டைம். சோ தி ஸ்வைன் ஃப்ளூ சார்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஐ வாஸ் இன் ஸ்கூல் மேபி. But yeah, there were pandemics before. Nammalku awareness ipo jaastiya irukkadanal we all know about it more and all. Okay, so that we are well educated to know about it, and we are ennenada therinjikkuradanal social media news ellarume, and it's a good thing also and it's a bad thing also. Sala idha overblown panniyum namba காட்டிடுறாங்க எப்படின்றது, சரிங்களா? அதனாலதான் இந்த பேண்டமிக் மேட் சோ மச் ஆஃப் எபிசோட்ஸ் திங்ஸ். சோ அது இல்லாம நீங்க கேக்குற மாதிரி இப்போ பேண்டமிக், யா, வெரி பேட் ஹிட், திஸ் இஸ் அ ஹியூஜ் ஒன். அண்ட் கோவிட்ங்கிறது ஒரு வைரஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் த லங், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ வேற பேண்டமிக் பத்தி, இப்போ வேக்சின்ஸ் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா?
13: Yes, ma'am.
14: Shall we talk about the vaccines? Yes, yeah.
13: So, அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரே டவுட்னா, கோவிட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியால வி ஹேட் சோ மெனி அதர் மிஸ்கான்செப்ஷன், சோ மெனி மித்ஸ் எக்ஸெட்ரா. சோ கோவிட் பத்தி என்னென்ன மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கு, வேக்சின் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் பயந்தோம். ஏன்னா வேக்சின் போட்டா இப்படி ஆகும், வேக்சின் போட்டா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஃபேவரபிளா இருக்கும் மேம்.
14: கண்டிப்பா கண்டிப்பா சார், டாக்டர், வி ஆர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் டு கிளியர் அவுட் ஆல் திஸ். சி, கோவிட் அஸ் ஏ சோ social media is equally good and bad, news is equally good and bad. ena oru vishayam nammalku theriyadhu pudusungum bodhu we will have a fear and will want to protect us. nariye per neenga kelvi pattupinga covid 19 vandu basic isolation da, andha kalathula amma la vandhuchnale thaniya isolation la da vechirpaanga, yaaru veettukku vara maatanga, poga maatanga, adha mari oru simple procedure da idhukku. but namo strict ana rules adhudala sollavo nariye per escape, that is not a bad thing, they should have not done. so covid engirathu vandu isolation la irukkuru nee solranga, it is a virus. okay, it spread faster from one person to other person, but due to initially deaths were high, ena we didn't know what is it and we didn't have a medicine. But in some time namba adukku tadupusi kandupidichitom. tadupusi onna nammalku oru pudusthana vishayam kedaiyathu, kulandhaigalende namma nariya tadupusi potturukka illaya. tadupusi potu alikkapattadhila nariya irukku, chinna main solluvom illaya, adha small pox ah vende namma eradicate pannirukkom. indha mari nariya disease ah namma control la vechirukkom tadupusi potu varama. so tadupusi ingiradhu vaccine ingiradhu romba important ana vishayam. அது கண்டுபிடிக்கிற முடிய, அது அந்த கோவிட் நம்மள என்ன பண்ணுதுன்னு தெரியற முடியதான் அந்த டெத்ஸ் வேர் ஹை. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் ரெடியூஸ்ட், யூ கேன் சி, நீங்க நியூஸ் நிறைய பார்த்துருப்பீங்களா, இனிஷியல் டெத்ஸ் அஸ் த பேண்டமிக் ஹிட் இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் வேர் ஹை, அதுக்கப்புறம் ஸ்லோலி தே ரெடியூஸ், தே கேவ் எக்ஸ்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல். ஒரு தப்பு இல்ல. வேக்சின்ஸ் ஆர் நாட் 100% சேஃப்ங்கிறது உண்மைதான், பட் அதுக்குன்னு நீங்க போட்டுக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. டெத் வந்துடும், அதாவது இன் லாக்ஸ் in 1% can have a death due to vaccine, but it might be an allergy illa already avangalukku vera edhaadu or conditions irundirukla that would have got just aggravated avanga sollama medicines eduthirundirukla illa already avangalukku vara vendiya or heart attack or or impending edho or issues irundirukum வேக்சின்ஸ் போடும்போது அது வெளியே தெரிஞ்சிருந்திருக்கலாம் சரிங்களா. அதனால வேக்சின்ஸ் எடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது, ஏன்னா நீங்க வேக்சின்ஸ் எடுத்தாதான் கோவிட்னால வர டெத்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதா?
13: புரியுது மேம், எனக்கு கிளியரா புரியுது.
14: வேக்சின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. வேக்சின்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, வேக்சின் போட்டேன் போட்டு எனக்கு ஏன் கோவிட் வந்துச்சு? கோவிட்ங்கிறது வந்து ஒரு ஹைலி கண்டீஜியஸ் திங், கோவிட்-19 வைரஸ்ங்கிறது சரிங்களா. சோ இட் ஸ்ப்ரெட் ஃபாஸ்டர். வேக்சினோட மெயின் எஃபெக்ட் என்னன்னா நம்ம உடம்புல வந்து அந்த அந்த வைரஸோட எதிர்ப்பு சக்தியை ப்ரொடியூஸ் பண்றதுதான் நம்ம வேக்சினோட இதை தவிர. சோ உங்களுக்கு கோவிட் வந்தாலும் அதோட சீரியஸா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகாம, உங்க ஆக்சிஜன் டிராப் ஆகாம, உங்களுக்கு ஐசியு ரெக்குயர்மெண்ட்ஸ் வராத அளவுக்கு கம்மி பண்ணி தரத்துக்கு தான் இந்த வேக்சின் சரிங்களா. அதுவும் இல்லாம பூஸ்டர் எடுக்க சொல்றது எதுக்குன்னா, உங்க பாடியில ஒன்ஸ் நம்ம ஒரு வைரஸ் வச்சு இது பண்ண வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி வர்றத நம்ம வேக்சின்ஸ் மூலமா முன்னாடியே கொடுத்துருவாங்க இம்யூனிட்டி. சோ 1 இயர்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சிரும் நம்மளோட. அதனாலதான் பூஸ்டர் டியூஸ் போட சொல்லுவாங்களே ஒழிஞ்சு பூஸ்டர் டோசஸ். மத்தபடி காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வதந்திகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா வேக்சின்ஸ் பத்தி, அதெல்லாம் தப்பான விஷயம். சோ நம்ம என்ன அடல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாதான் குழந்தைங்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் கோவிட் வராம நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் சரிங்களா.
13: ஓகே மேம், சோ ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? லைக் மக்கள் கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சா? ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? லைக் கேசஸ் ஜாஸ்தியா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா?
14: அவேர்னஸ் இருந்துச்சு. சி கோவிட் வேக்சின்ங்கற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. செல்ஃப் ஹைஜீன், see social distancing இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லாக்டவுன்லயே காலத்தை கழிச்சிட முடியாது இல்லையா. சோ லாக்டவுன்ங்கிறது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், லைஃப் த்ரெட் பண்ணுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல தான் லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் காட் அவேர். சோ எவ்ரி சிட்டிசன்ஸ் ஷுட் பி யூனோ அவேர் ஆஃப் எவ்ரி திங். நீங்க வந்து மாஸ்க் போட்டுக்கிறது ஒரு பேசிக் திங். மாஸ்க் போட்டுட்டு கைட்டு விட்டுட்டு கீழே சின் கிட்ட போட்டுட்டு பேசுறது பேர் மாஸ்க் போட்டுக்கிறது இல்ல, அதுக்கு போடாமலே இருக்கலாம் இல்லையா. அத மாதிரி ஹேண்ட் வாஷ், சோசியல் டிஸ்டன்சிங், சில விஷயங்கள் செய்ய அன்னெசரி பப்ளிக் கேதரிங்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ யூ நோ யூ ஆர் நாட் வெல், உங்களுக்கு ஒரு கோல்ட் இருக்கு ஒரு காஃப் இருக்குன்னா யூ கேன் கோ டு அ டாக்டர் செக் கோவிட் இருக்கான்னு பாத்துக்கலாம். சோ வீட்டுல இருக்கிறவங்களும் இதை ரொம்பவே இம்பார்ட்டன்டா பாப்பேன், ஏன்னா இப்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. சோ குழந்தைங்களுக்கு ஜுரம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே சரி இம்பார்ட்டன்டா இல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் செமினார்ஸ் இருக்கு அப்படியெல்லாம் வரக்கூடாது. You should take awareness because COVID is still there, right? It is not completely eradicated. It is still there happening. You should do, if you're having a spike of fevers, 101, 102, no, romba high temperatures irundichu, illa cold irukku, or you're not well, appadina COVID test eduthu paathutu, at least 7 days minimum isolation, basic rules irukku illaya, COVID ku follow panna vendiya rules, adhella neenga kandipa follow pannum. COVID is not completely eradicated, but it is, we are in the safe hands, we can still prevent deaths, protect us from the COVID சரிங்களா.
13: கண்டிப்பா மேம், தேங்க்யூ சோ மச். பிகாஸ் நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் கிளியர் பண்ணிருக்கு. சோ கண்டிப்பா நேயர்களுக்கும் இது தெளிவா புரிஞ்சிருக்கும்.
14: எல்லாரும் பூஸ்டர் டோஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும் சரிங்களா. இதுல ஒன்னும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு, அதுக்காக எல்லாம் பண்றாங்கல்ல. உங்க ஹெல்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பூஸ்டர் டோஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் கேன் டேக் வித்வுட் எனி திங் சைட் எஃபெக்ட்ஸ், லைக் வித்வுட் எனி ஹெசிடேஷன்ஸ் சரிங்களா. சைட் எஃபெக்ட்ஸ் பயப்பட வேணாம், வி டேக் அ பாராசிட்டமால், அதுல கூட மைல்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு மெடிசன் குடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ஹசார்ட்ஸ் கம்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது வரப்போற சைட் எஃபெக்ட்ஸை விட அது தேவையான ஒரு மெடிசன் அப்படிங்கும் போது தான் அதை கொடுப்பாங்க. அன்னெசரி நோ ஒன் வில் கிவ் எனி மெடிசன், தைரியமா எல்லாரும் போட்டுக்கலாம், ஸ்டே சேஃப். ஓகே
13: தேங்க்யூ சோ மச் மேம். கண்டிப்பா நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க. சோ பூஸ்டர் டோஸ் போடாதவங்க எல்லாருமே இப்பவே உங்க அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுங்க, போய் கண்டிப்பா பூஸ்டர் டோஸை போடுங்க, ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி. சோ தேங்க்யூ சோ மச் மேம், டாக்டர் காயத்ரி மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம்.
14: யா யா ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம். வேர் மாஸ்க், ஹேண்ட் சானிடேஷன், வாஷ் ஹேண்ட்ஸ், இதெல்லாமும் ஃபாலோ பண்ணும் அலாங் வித் வேக்சின்ஸ். ஓகே,
13: தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ சோ மச்.
14: தேங்க் யூ, தேங்க் யூ, குட் டே, டேக் கேர்.
13: தேங்க் யூ, தேங்க் யூ.
12: இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்களோட வாழ்வாதாரம், மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மட்டும் இல்லாம எனக்கும் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நாங்க உங்க ஆர்ஜே
9: சோனியா,
12: சௌமியா. நீங்க கேட்டுட்டு இருந்தது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது

0: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 107.8
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஏண்டி போன வாரம் பரத கத்துக்க போற சொன்னியே, கிளாஸ்ல சேர்ந்துட்டியா?
3: இல்லடி, ஏதாவது தனியா கலை கத்துக்கணும்னு ஆர்வத்தோட போனேன். ஆனா அங்க பணம் அதிகமா கேக்குறாங்க, எங்களால அவ்வளோ பணம் கட்ட முடியாது. இந்த காலத்துல படிப்பா இருந்தாலும் சரி கலையா இருந்தாலும் சரி பணம் இருந்தா தானே கத்துக்க முடியுது. ஆர்வம் இருந்தும் பணம் இல்லாதவங்களால எதுவுமே செய்ய முடியாது.
2: நீ நினைக்கிறது தாண்டி தப்பு. பணமே வாங்காம கடந்த 4 வருடமா பால சரஸ்வதி நிகழ்கலை பயிலகம் அப்படின்னு ஒன்னு இயங்கிட்டு வருது. இங்க 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரதம், ஃப்ளூட், மிருதங்கம் போன்ற கலையை இலவசமா சொல்லி தராங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட பால சரஸ்வதி நிகழ்கலை பயிலகத்தை இலவசமா மட்டும் இல்லாம வெற்றிகரமா 4 ஆண்டுகளா நடத்திட்டு வர பால சரஸ்வதி அவர்களுடைய பேரன் ஸ்ரீ அனிருதா நைட் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
2: நடன கலைன்றது கமர்ஷியலா இருக்கிற இந்த காலத்துல இப்படி இலவசமா கலையை கற்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு?
4: Actually, for a long time, I was teaching conventionally. That was when I was charging students as I would charge anybody else. But with money and payment, ஒரு விதமான entitlement வருது இல்லையா? அதாவது வந்து நான் துட்டு கொடுத்துட்டேன், அதனால வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அது வந்தே ஆகணும். அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வந்து என்னால் முடியாது. அது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ லினியேஜ் ஆஃப் ஆர்டிஸ்ட், ஆர்ட் வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து சொல்லி கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து ஆர்ட், டான்ஸ், மியூசிக், எல்லா விதமான ஆர்ட்டும் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் எனி அதர் டிகிரி, a master's, a PhD, an MPhil, whatever it is, it's even more difficult. அதனால வந்து you can't guarantee someone's success and also someone's talent. இல்லைங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்துட முடியுமா காலேஜில்? முடியாது. ஆனால் we all take it for granted that a lot of whatever we learn in art that we'll be best. அது முடியாது. So I decided, you know, instead of doing this conventionally, let's start this as an institute where we teach people for free. That's where it started.
3: Sir, அடுத்து உங்க குருவான உங்க அம்மாவ பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க.
4: அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு அம்மா பத்தி பேசுறதா குருவை பத்தி பேசுறதா வந்து it's a long topic, right? But they're two very different things. Being a mother is different, being a guru is different. It's very complex relationship. Guruva vandu, even though Bala Saraswati is the icon in dance throughout India and actually around the world, Lakshmi Knight is my inspiration. Enakku avanga aadradhu paathu dhaan vandu na inspire aana aadano paadano. Idhu vandu we should take this forward not just for our own personal career success but also because it's something that needs to move forward. Because I'm sure the other questions will involve this answer, but because this has been going on for many many generations.
2: நீங்க குடும்பத்தோட 9th தலைமுறை நடன கலைஞர்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எப்போ இருந்து உங்க கலை பயணம் தொடங்குச்சு சார்?
4: அதாவது வந்து எப்போ தொடங்குச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து குழந்தையிலேருந்தே ஆடுறேன். நான் குழந்தையிலேருந்தே வந்து ஒரு ஒரு விதமான இயற்கையான ஒரு ஆர்வம் இருந்தது எனக்கு. அதோட என்ன முக்கியமான விஷயம்னாக்கா இந்த வம்சத்திலேயே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் மேல் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் ஆர்ட் ஃபார்ம். அதனால வந்து வாட்சிங் ஆல் ஆஃப் தீஸ் உமன் பெர்ஃபார்ம், டான்ஸ் மேலே எப்படி ஆர்வம் வரும், அதுவும் வந்து சமுதாயத்தில் வந்து பல விதமான வந்து ப்ரெஜிடிஸ் அண்ட் பயஸ் இருக்கும் இல்லைங்களா? பெண்கள் ஆடினாக்கா வந்து ஒரு விதமான பயஸ் இருக்கும், ஆண்கள் ஆடினாக்கா அது ஒரு ஒரு விதமான ப்ரெஜிடிஸ் அண்ட் பயஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஆத்ம திருப்தின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சம்திங் யூ கான்ட் புட் யுவர் ஃபிங்கர் ஆன் அண்ட் எக்ஸாக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுதான் தட் இஸ் அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இனேட் இன்ட்ரெஸ்ட்.
3: இப்படி ஒரு சிறந்த கலைஞர்கள் இருக்கக்கூடிய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க, இதை நீங்கள் பாரமாக கருதுறீங்களா இல்லை வரமாக கருதுறீங்களா?
4: வரம் கூட பாரம் தான் இல்லையா? பாரமும் ஒரு விதத்தில் வரமாகவும் இருக்கலாம். இட்ஸ் ஆல் இன்டர்லிங்க். எதுவுமே வந்து இன்னொன்று இல்லாமல் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வரம் எனக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம், ஆனால் கண்டிப்பாக பெருத்த பாரம் எனக்கு வந்து நம்மளை மீறினது இல்லையா, ஆர்ட். அவங்க கொடுக்குறதும் வந்து அவங்கள மீறி கொடுத்தது, அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை மீறி அவங்களும் ஆடினாங்க. இதை வந்து அதாவது எங்கள் பாட்டிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க, அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கஷ்டப்படலை. அந்த எனக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவங்களாம் கஷ்டப்பட்டு போனாங்க. ஸோ அந்த பாரம் நிறைய அவங்க சுமந்துட்டு போயிட்டாங்க, பட் மிச்ச மீதி கொடுத்துட்டு தான் போனாங்க.
2: உங்களை பொறுத்த வரைக்கும் நடனம்னா என்ன சார் டெஃபினிஷன்? ஒரு
4: நீயும் கத்துக்கிற இல்லம்மா, உனக்கும் தெரியணுமே டெஃபினிஷனை இல்லையா. நடனம்னாக்கா வந்து பரதம்னா என்னன்னாக்கா இட்ஸ் இட்ஸ் எ டைப் ஆஃப் டான்ஸ் இல்லைங்களா. நாட்டியம்

0: மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல். ஏன்னாக்கா வந்து பாட்டுனாக்கா வந்து நம்ம வரும் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம், சோல் யூஸ் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் வி யூஸ் த பாடி ஆல்சோ. பட் டான்ஸ் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வாட்ஸ் இன் அவர் மைண்ட், வாட்ஸ் இன் அவர் ஹார்ட் அண்ட் வாட்ஸ் இன் அவர் சோல். ஸோ மூணும் ஒன்னா சேர்ந்தது தான் நடனம்.
1: நடன கலைஞர்களுக்கு மிக அவசியமான தகுதியா நீங்க எதை பாக்குறீங்க?
0: பொறுமை, பொறுமை ரொம்ப தேவை, பவ்யம் தேவை. எனக்கு ஒன்று கற்றுக்கணுனாக்கா தனக்கு தெரியும்னு வந்து கற்றுக்கணுனாக்கா அது நடக்கிற விஷயம் இல்லை. சொல்லுவாங்க காடஸ் லக்ஷ்மி வந்து ரொம்ப ஃபிக்கலாக இருப்பா இல்லையா, அலட்சியப்படுத்திட்டா வீட்டு விட்டு போயிடுவா, ஆனால் அவள் திருப்பியும் வருவா. சரஸ்வதியை மாத்திரம் நீ அவமரியாதைப்படுத்திட்டாக்கா திருப்பியும் வந்து சேரவே மாட்டான் உங்ககிட்ட. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். You're always on knife's edge. அது தெரியணும் பசங்களுக்கு. Just because you're entitled, நான் இந்த வம்சத்தில் வர்றதுனால நான் வந்து எனக்கு வந்துடும், என்னால் முடியும், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன், அதெல்லாம் வந்து எந்த விதமான வந்து ஒரு அசம்ஷன்ஸே இருக்கக்கூடாது லைஃப்பில். You have to each day you come to learn, or each day I practice, அது வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் அந்த இடத்துல நிற்கணும். So in the mornings, for example, every day in the morning we have classes. We have early morning classes. 5 o'clock, 4:30, அப்படி. நான் பசங்க கூட நான் ஆடுவேன் காலையில். ஏன் ஆடுறேன்னாக்கா
1: கற்றுக்கணும்.
0: இல்லை என்னையே

0: அதிகமாக காணப்படுது. இதை பற்றி ஒரு ஆண் நடன கலைஞராக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க?
1: இதை முதல்ல பிரித்து பிரித்து பார்க்குறதே ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். அதோ ஒரு ஒரு விதமான ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு கலை வந்து வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கு தான் வந்து அது சொந்தமானதுன்னு வந்து சொல்கிறதே வந்து ஒரு இஸ் சிலி. அதுவும் வந்து பர்டிகுலர்லி நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ்ன்னு பார்க்கணும். கதக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா த கிரேட் டான்சர்ஸ் ஹவ் ஆல் பீன் மேல் அ லாட் ஆஃப் தெம். கதக்களி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரீ வேஷம் போடுறது ரொம்ப காமன். ஆம்பளைங்க தான் தெருக்கூத்து கூச்சிப்புடின்னு ஆரம்பிச்சதே வந்து இட் வாஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஃபார் ஸ்காலர்ஸ் ஹூ ஆர் மென், த பிராமின் ஸ்காலர்ஸ். அதனால் அவங்க ஸ்திரீ வேஷம் போட்டு ஆடுவாங்க. இதையே மாத்திரம் வந்து பரதத்தில் வந்து நம்ம பிரித்து பார்க்கணும். எப்படி அதில் என்ன உரிமை இருக்குது, என்ன தகுதி இருக்கு நம்ம பிரித்து பார்க்கறதுக்கு? அதனால் வந்து நான் அது பிரித்து பார்க்க முடியாது. பிகாஸ் யூ கான்ட் லுக் அட் ஆர்ட் ஃப்ரம் அ பர்டிகுலர் ஜெண்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட். தட் மீன்ஸ் யூ லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அ பயஸ்.
2: சார், இந்த சொசைட்டில மேல் டான்ஸர் சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நிலைமை வந்து ஃபியூச்சர்ல மாறுமா?
1: டான்சர் ஆர்டிஸ்ட் வந்தவை யாரு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஆமா, இது வந்து ஒரு ஒரு லைவ்லிஹுட்டை எடுத்துக்கிறது வந்து யூ ஹாவ் டு லுக் அட் அதர் மீன்ஸ், டீச்சிங், பெர்ஃபார்மிங். பர்டிகுலர்லி நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் ஃபேப்ரிக்லயே வந்து தேர் ஆர் மெனி மெனி ஹோல்ஸ். நம்ம வந்து ஒரு கிளாசிக்கல் ஆர்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வி வில் நெவர் கோ அண்ட் பே ஃபார் அ டிக்கெட் இல்லையா? நம்ம வந்து வி அஸ்யூம் தட் வி கேன் கோ ஃபார் ஃப்ரீ. இதெல்லாம் வந்து ஈவன் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா கூட வந்து கிடையாது, த்ரூ அவுட் தி வேர்ல்ட் சுத்தமாக கிடையாது. அஃப்கோர்ஸ் பீங் அ மேன் டூயிங் இட் இஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் தேர் ஆர் வெரி ஃபியூ. அதுவும் வந்து அவங்க லாட் ஆஃப் த மென் ஸ்டிக் டு பர்டிகுலர் ரோல்ஸ். ஆனா பிறந்தட்டக்கா வந்து ஒரு ராமன், கிருஷ்ணா, ஹீரோ, தீஸ் ஆர் ஆல் லிமிட்டிங் திங்ஸ். அதையும் மீறி வந்து சேலஞ்சிங்காக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அ உமன்ஸ் மைண்ட் செட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆக்சுவல் போட்ரி இன் த டான்ஸ் அண்ட் டு பி ஏபிள் டு டான்ஸையே வந்து அந்த இடத்துல வந்து கொச்சப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல், அதாவது வந்து ஓப்பனாக சொன்னாக்கா எஃபெமினிட்டாக வந்து ஒரு ஆண் ஆடிடுவான், இந்த பெண்மை வந்து அது வக்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு, அது வந்து கேலி கூத்துக்கும் சிரிப்புக்கு தான் வந்து உண்டாகும் நினைப்பாங்க. அதுதான் அதுதான் ஃபேக்ட். ஆனாக்கா ஒவ்வொரு கச்சேரியிலையும் அது மீறி வந்து அது ஒரு சேலஞ்சா எடுத்து அந்த அழகை தான் நம்ம வந்து கூட்டி நம்ம அந்த இடத்துல காட்டணும். ஒன் பர்டிகுலர் ஐ வாஸ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் ரோட் ஐலண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹைலி கன்சர்வேட்டிவ் தேவர் it was a Jesuit institution. I was doing some kind of lecture for the students there and the same similar question came up and I said, you know, men actually make better women than women do. Why? Because a man can look at the standpoint of a woman objectively, right? உங்களுக்குலாம் வந்து இட்ஸ் நேச்சுரல் ஃபார் யூ. ஸோ நாட் எவ்ரி திங் தட் யூ டூ இஸ் கோயின் டு பி பியூட்டிஃபுல் கிரேஸ்ஃபுல், நத்திங் லைக் தட். அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி பின் பாயிண்ட்டாக என்ன ஒரு பெண்ணுக்கு என்ன அழகோ அது வந்து கரெக்டாக வந்து அந்த அந்த அந்த கௌரவமாக நாகரிகமாக எப்படி வந்து ஒரு ஆம்பளை காட்ட முடியுமோ அதுதான் அது வந்து வந்து அடாப்ட் பண்ணிக்க தெரியணும்.
0: இப்போ இருக்கிற நடனப்பள்ளிகளுக்கும் இந்த குருகுல முறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
1: Same as your as any educational institution in India and throughout the world. இப்போ அதாவது வந்து நீங்கள் இப்போ வரீங்க காலேஜுக்கு, காலைல வரீங்க மத்தியானம் போறீங்க, இல்லாட்டி மத்தியானம் வரீங்க சாயந்தரம் போறீங்க, உங்களுக்கு இஃப் ஆஃப்டர் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு பற்றுதல் இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு அது பற்றி யூனோ யூ வில் ரிஃபர் பேக் டு இட் அட் சர்டன் பாயிண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். பிடிச்சது பிடிக்காதல நிறையா இருக்கும். ஆனால் குருகுலம் வந்து அந்த குரு கூடவே இருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும். அது அடாப்ட் பண்ணுறச்ச என்ன ஆகும்னாக்கா தி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி சப்கான்ஷியஸ்லி ஆக்சுவலி adopts the familial lifestyle.

0: அதாவது ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல், அதாவது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஆர்ட், என்னுடைய இதுன்ட்டு வந்து தனதாக ஆக்கிடுறான் இல்லையா. அது இருந்தால் தான் குருகுல சிஸ்டத்தில் வரும், நாட் த்ரூ ரெகுலர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், ரைட்.
1: பரதத்துல நிறைய பாணி இருக்கு, மற்ற பாணிக்கும் பாலசரஸ்வதி பாணிக்கும் என்ன வித்தியாசம் சார்?
0: அது நான் ஆன்சர் பண்ண வந்தேனாக்கா இட் வில் பீ ஹியர் தி என்டையர் ஆஃப்டர்நூன்.
1: கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பா. லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அ கம்ப்ளீட் ஆப்ஜெக்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட், பாலசரஸ்வதி வழி வந்து இட் கோஸ் பேக், மீசே ஒன்பது தலைவரும் சொல்லிக்கிறோம், டெஃபினெட்லி இட் கோஸ் பேக் ஃபர்தர் தன் தட். நைன் ஜெனரேஷன்ஸ் இஸ் வித் எவிடன்ஸ் ஆஃப் லினியேஜ், டெஃபினெட்லி இட் கேன் கோ பேக் ஃபர்தர். பிகாஸ் அந்த காலத்தில் நோ ஒன், ஆல் ஆஃப் அ சடன் யூ நெவர் டிசைடட் டு டூ சம்திங், ரைட். ஸோ வாட் ஷி கேரிட் ஃபார்வர்ட் வாஸ் அ வெரி லார்ஜ் லெகசி. She wasn't a stand-alone stalwart in the family. Bala Saraswati was Veenai Thanamal odiya peethi. Veenai Thanamal vandu Carnatic music odiya thai. At the beginning of the 20th century, end of last century, she was responsible nariya Tyagaraja Kirtanigal, Kshetriya Padam, different types of pieces vandu re-adapt panni ஃபோர்ஃபிரண்ட்க்கு கொண்டாங்க. ஸோ அமங்ஸ்ட் ஆல் மென், யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த காலத்திலேயே வந்து இட்ஸ் ஸ்டில் மேல் டாமினேட்டட் சொசைட்டி, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம், அத்தனை பேருக்கு நடுவில் கௌரவமாக ஒரே லேடி. ஸோ வாட் ஷி ப்ராட் ஃபார்வர்ட் வாஸ் அ ஹியூஜ் பிளத்தோரா ஆஃப் சாங்ஸ், மியூசிக், அதோடைய பர்டிகுலர் ரொம்ப ரிஃபைன்ட் இன்டர்பிரிட்டேஷன், அது வந்து பால சரஸ்வதி ப்ராட் ஃபார்வர்ட். Bala Saraswati was also a dancer trained by her guru Kandappa, who was a contemporary for her time. So Bala Saraswati brought forward large great music and dance that was new in a sense. So there are a lot of differences, like even the ukkarra vidathilende, நடக்கிற விதத்திலேருந்து, ஸ்டேஜ் என்டர் பண்ணுறதுலேருந்து, ஏன் போடுற ட்ரெஸ்லேருந்து கூட. இப்போ இந்த காலத்தில் வந்து பசங்கள்லாம் வந்து இந்த அதெல்லாம் ஒரு ஒரு சர்டன் சூப்பர்ஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா, அதை அந்த நகையை போட்டுக்கணும், இந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கணும், அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் என்கரேஜ். என் பசங்க வந்து ஆடினா கூட அழுத்த கூட போடக்கூடாது, நெயில் பாலிஷை போடக்கூடாது, நகத்தை கூட வளர்த்துக்கூடாது, ஏன்னாக்கா இட் டேக்ஸ் அவே ஃப்ரம் தி ஆர்ட் இல்லைங்களா. நீங்கள் ஆடுறச்ச வந்து நீங்கள் கை நீட்டுறச்ச வெறும் நகம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சாக்கா நான் அதே தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் எதுக்கு உங்கள் நகத்தை பார்க்கறதுக்கு நான் வந்தேன், உங்கள் கையும் ஆட்டத்தை பார்க்கத்தானே வந்தேன் இல்லையா. ஸோ யூ ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட் யூ ஆர் டிஸ்பிளேயிங் தட். ஷி டிட் தட். அண்ட் ஆல்சோ சம்திங் மோர் டெக்னிக்கல் இஸ் தட் இன் தி அபிநயான்னு சொல்கிறோம் இல்லையா, தி எக்ஸ்பிரசிவ் சைட் ஆஃப் த டான்ஸ், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வி கால் இட் இம்ப்ரோவைசேஷன். வாட் இஸ் இம்ப்ரோவைசேஷன்? மனோதர்மா, மனோதர்மான்னு சொல்கிறோம், சான்ஸ்கிரிட் வேர்ட் மனோ தர்மா, தி வே ஆஃப் த ஹார்ட், ரைட். அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு, தட் இஸ் மனோதர்மா. அதாவது வந்து ஆடுறச்ச வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறச்ச, அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் என்ன நமக்கு தோணுதோ அதை ஆடுவோம். எதுவுமே கோரியோகிராஃப் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி ஆடுறது கிடையாது. ஸோ இட் இஸ் ஸ்பான்டேனியஸ், எது ஸ்பான்டேனியஸா இருக்கோ அதுதான் இன்னைக்குமே ஒரு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இஃபெக்டிவா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் லைக் தி மேஜர் பாயிண்ட் இன் திஸ் ஸ்டைல், தட்ஸ் தி டிஃபரன்ஸ் அமங் many many others.
1: உங்க பாணியில இசைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: As I said earlier, because the family were also dancers and musicians, டான்ஸை விட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா பாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வீட்டில். 200 இயர்ஸ் கோ வந்து தே வர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தியாகராஜ சுவாமிகள், அந்த வழியில் வந்தவங்க தீக்ஷதர், ஷாமா சாஸ்திரி. ஷாமா சாஸ்திரிலாம் வந்து அந்த லினேஜ் கிட்டேருந்தே கற்றுக்கணுங்க எங்கள் வம்சில. ஸோ தீஸ் ஆர் ஆக்சுவலி தி கிரேட் கம்போசர்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அவங்க கிட்டேருந்து கற்றுக்கின பாட்டுங்களாம் திருப்பியும் கொண்டாந்து புது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ்ட் இட் டவுன். ஸோ இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு த லெவல் தட் ஒரு டான்ஸ் ஆடணும்னா கூட பாட்டு இல்லாம டான்ஸே கத்துக்கவே முடியாது, கஷ்டம்.
1: நீங்க உங்க பாட்டி பாலசரஸ்வதியோட இருந்த காலம் கம்மியா இருந்தாலும் இப்ப அவங்களை பத்தி கேட்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்?
0: வெளிப்படையா வந்து ஐ எம் சப்போஸ் டு ஃபீல் அஸ் தோ ஐ எம் சம்ஹவ் இமோஷனலி அஃபெக்டட் பை இட், பட் ஐ வாஸ் 3 இயர்ஸ் ஓல்ட் இல்லைங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து த்ரூ மை மதர் வைக்கேரியஸ்லி அவங்க யார் எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு அந்த கனெக்ஷன் இருக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி அது ஒரு புக் படிச்சோ அதை பத்தி அவங்கள பத்தி ஒருத்தவங்களை பத்தி கேட்டு கேட்டோ நம்மளே ஒரு கற்பனையோ நம்ம ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதே போலதான். பட் ஐ சீ ஹூ ஷி இஸ் த்ரூ தி ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் தட் வாஸ் பாஸ்ட் ஆன். So more than Balasachi, who is someone who is personal for me, she is the art form itself. எனக்கு
1: பரதத்துல ஃபியூஷன் கலந்து ஆடுறாங்க இல்லையா, அது நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: ஃபியூஷன், there's nothing wrong with fusion. எது பண்ணாலும் ஒரு குவாலிட்டியோ ஒரு இன்டெகிரிட்டியோட பண்ணாலும் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். நான் அது அப்ரிஷியேட் பண்ணும், எங்க ஃபேமிலியில எல்லாரும் அப்ரிஷியேட். இது வந்து கிளாசிசிசம்க்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, அதாவது இதுக்கு மேலானது எல்லாமே என்ன, நீ பண்ற தொழிலுக்கு வந்து ஒரு உண்மையா இருந்து ஒரு குவாலிட்டியோட இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொண்டாடுதான். அதை நீங்க ஃபியூஷன் பண்ணிக்கோ, எது ஒன்றும் நீங்க பண்ணிக்கோங்க, பட் ட்ரை டு டூ இட் வித் சம் கைண்ட் ஆஃப் ஆனஸ்டி. வித்வுட் தட், வெதர் இட்ஸ் ஈவன் இட்ஸ் கிளாசிக்கல், ஐ டோன்ட் அக்செப்ட்.
1: அதனால கலையோட தரம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா?
0: நிச்சயமா, நிச்சயமா. அதாவது நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா கூட இப்போதான் எங்க பார்த்தாலும் ஃபியூஷன் ஃபுட் வந்துடுது, அதுக்கு ஒரு தரம் இருக்கா? இங்கேயும் சாப்பிடலாம், பக்கத்து தெருலையும் சாப்பிடலாம், பட் அந்தந்த இடத்துல ஃபியூஷன் சாப்பாடுன்னு சாப்பிட வேண்டிய இடத்துல இருக்கு, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். It's very similar to that. Not everyone should be doing everything.
1: பரதக்கலைய உணர்வு பூர்வமா கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லனா நல்லா ரசிச்சு பாக்குற ரசிகர்களா இருக்கட்டும், அவங்களோட எண்ணிக்கை இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், இத எப்படி மாற்றலாம்?
0: This is a very complex question you're asking. ஏனா வந்து இதுக்கு பின்னாடி வந்து there is a lot of history. நம்மளுடைய கல்ச்சுரல் ஃபேப்ரிக்கை நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க வந்து ஒரு டான்ஸ் கச்சேரிக்கு போறீங்கனாக்கா வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு விதமான டிட்டாச்மெண்ட்ல இருக்கீங்க, சப்கான்சியஸாவே. இது எனக்கு நான் கச்சேரிக்கு போனா என்ன புரிய போகுது, அவங்க இன்னமும் மேடையில் ஆடிட்டு இருக்காங்க, அது இன்னமும் செய்யறாங்க போல இருக்கு, நமக்கு என்ன தெரியும் அதை பத்தி, பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்காங்களா, நகைலாம் அழகா இருக்கா, ட்ரெஸ் நல்லா இருக்கா, லைட் நல்லா இருக்கா, அது வரைக்கும் தான். ஸோ அந்த சொசைட்டிலேயே வந்து நமக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடுது. ஸோ ஹவு டு யூ இன்கார்பரேட் அன் ஆடியன்ஸ் அகேன், எப்படி அது அந்த இழுப்பு கொடுத்து எப்படி வந்து அவங்கள உட்கார வைக்க முடியும்? It's a very hard question to answer, but it goes back to being sincere and honest and working for a level of quality of what you do. அப்போ வந்து இயற்கையா வந்து ஒரு விதத்துல ஆடியன்ஸ் வந்து சேரதான் சேருவாங்க. சில சமயத்தில் ஆடியன்ஸ் இருக்காது, சில சமயத்தில் ஆடியன்ஸ் இருக்கும், பட் இன் ஜென்ரல் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டாடணும்னாக்கா நம்மளுடைய பேசிக் டே டு டே ஃபேப்ரிக்கில் வந்து திருப்பியும் ஆர்ட்னு கொண்டாடணும் இல்லைங்களா? இட்ஸ் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்?
1: உங்களுக்குன்னு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா சார்?
0: யாருக்கு தான் இல்லை, யாருக்கு தான் இல்லை, அது எக்கச்சக்கம்.
1: இந்தியாவில் பரதக்கலை விமர்சகர்கள் அதாவது டான்ஸ் கிரிட்டிக்ஸ் அவங்களோட தரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க
0: சார்? இட்ஸ் a mix like everything else. You have critics who understand the dance, ரொம்ப few இப்போ, ரைட்? இப்போ நீங்கள் நிறைய வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா தில் டாக் அபவுட் த ட்ரெஸ், தில் டாக் அபவுட் த காஸ்டியூம், தில் டாக் அபவுட் த லைட்டிங், மேக்கப், அதெல்லாம் வந்து ஒரு கால்வாசி ரிவ்யூ அதிலே போயிடும். பட் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக ஒரு டான்ஸை பார்த்து வந்து புரிதலோடு வந்து அதை வந்து எழுதக்கூடியவங்க ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அது ஆக்சுவலாக வந்து கிளாசிக்கல் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறச்சு பழமையான சிஸ்டமை வந்து புரிதலோடு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அது எப்படி விமர்சனம் பண்ண முடியும், ரைட்? What is out there, it's like comparing apples and oranges. உனக்கு ஆப்பிள் பிடிக்கும்னாக்க ஃபைன், பட் நீ வந்து அதுக்கு இல்லை இல்லை அது ஆரஞ்சு வந்து ஆப்பிள் மாதிரி இல்லைன்னு சொன்னாக்க டசன்ட் மேக் எனி சென்ஸ்.
1: இலக்கிய இதிகாசத்துல இருந்து ஒரு பார்ட் எடுத்து நடனம் ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க என்னைக்காவது நடனம் ஆடணும்னு யோசிச்சிருக்கீங்களா?
0: யூ கேன் டேக் எதுல இருந்து எடுத்து ஆடலாமா? கபீர்ல இருந்து எடுத்து ஆடலாம், ரூபில இருந்து எடுத்து ஆடலாம், யூ கேன் டேக் ஈவன் ஃப்ரம் த சாம்ஸ் ஆர் த பைபிள்ல இருந்து. சாம்ஸ், புக் ஆஃப் சாம்ஸ் வந்து இஸ் ஆல் லவ் போட்ரி தானே. மேட்டர் ஹவ் யூ லுக் அட் இட், தட்ஸ் வாட் இட்ஸ் அபவுட். சி, யூ ஹாவ் டு, யூ கேன் டேக் இட் ஃப்ரம் எனி திங். ஆனாக்கா நீங்க எடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். சப்ஸ்டன்ஸும் வந்து ஓரளவுக்கு டான்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கணும். அதுவும் இஃப் இட் என்டெயில்ஸ் அ லாட் ஆஃப் நேச்சுரல் இமோஷன்ஸ் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஒரு தேர்ஸ் அ சர்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டு இட், வெர் இட் ட்ராஸ் தி ஆடியன்ஸ் அட்டென்ஷன். அதுக்காக வந்து சமுதாயத்தில் வந்து முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணக்கூடாது, அதை சோஷியலி ரெலவெண்ட், தேர் ஆர் பீப்புள் டு டூ தட் டூ, பட் சோஷியலி ரெலவெண்ட் திங்ஸ் ஆர் ஸ்டக் இன் டைம். இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கிறது நாளைக்கு ரெலவெண்டா இருக்குமா இருக்கான்னு சொல்ல முடியாது. So that piece becomes irrelevant after that, right? Huh? So if I wanted to do a piece, for example, about women voting, right? All women need to vote, all women should have the right to vote. இன்னைக்கு வந்து would that make sense? No, you'll be like, what's relevant? But if I talk about my anger, my sorrow, my love, my confusion, these are things that we go through all of the time, right? We don't leave these emotional bounds at all. That's why so much nigile nanipinga inadu eppa pattaro love eppa pattala adhe krishnana adhe ramana. It's not about krishna rama la vandu adhula secondary. It is what the emotions we can attach ourselves to and relate to it.
1: நீங்க பல்வேறு இடத்துல இருக்க லெஸ் பிரிவிலேஜ்டு சில்ட்ரனுக்குலாம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அவங்கள பத்தியும் அந்த பள்ளி எப்படி இயங்குதுன்றத பத்தியும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: To tell you honestly, half of it is social service and half of it is my own need for the survival of my art. இல்லீங்களா? இது வந்து வெறும் சோஷியல் சர்வீஸ் நான் பண்றேன்னாக்கா அது வேலைக்காவது எனக்கா, because the art goes nowhere. Fine, you've taught something, then what do they do with it? பெரிய பெரிய பணக்காரனே இது கற்றுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒன்றும் இல்லாதவங்க கிட்ட வந்து இது கொடுத்து அவங்க என்ன என்ன இது வச்சுக்கிட்டு என் பிள்ளை என்ன பண்ணோம், என் பொண்ணு என்ன பண்ணோம், இது வச்சுக்கிட்டு நான் எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு காலங்காத்தால் என் குழந்தைய எழுப்பி கிளாஸுக்கு நான் எதுக்கு அமுச்சு வைக்கணும், இதில் என்ன வரப்போகுது? ஸோ வாட் தே கெட் அவுட் ஆஃப் இட் இஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லேருந்து ஒரு ஒரு பேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தர் ஓன் கல்ச்சர், எக்ஸ்போஸ் டு சோ மெனி திங்ஸ், பிகாஸ் டான்ஸ் ஓப்பன்ஸ் டோர்ஸ் டு மெனி மெனி திங்ஸ். திஸ் இஸ் நாட் மூவ்மெண்ட் இல்லையா, யூ ஆர் எக்ஸ்போஸ் டு தி ட்ரெடிஷ்னல் மியூசிக், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு லாங்குவேஜஸ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தமிழ், கன்னடா, தெலுங்கு, எல்லாமே லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா வந்து யூ ஹாவ் தி ஓல்ட் புராணிக் லிட்ரேச்சர், யூ ஹாவ் தி நியூ கண்டெம்பரரி லிட்ரேச்சர், பெயிண்டிங்ல இருந்து யூ லேர்ன் ஹவு டு அப்சர்வ். அதாவது வந்து ஒரு பேஷண்டா ஒருத்தங்களை வந்து அப்ஜெக்டிவா எப்படி அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்ட்டு அப்ஜெக்டிவா பார்க்கக்கூடிய தன்மையை வந்து அந்த தகுதியை வந்து டான்ஸ் ஒண்டி தான் கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் திங்ஸ் தட் தீஸ் சில்ட்ரன் லேர்ன். வாட் வி டூ அட் தி இன்ஸ்டிடியூட், வி டூ டீச் ஃபார் ஃப்ரீ, பட் ஆல் தி சில்ட்ரன் பே in their effort and their sincerity in what they do, right? So if you don't give that back to me, you won't come to class the next week. ena kaal valikiradhu odam valikira alavukku nee adu meeri na illa adukku na vara poren nee vandu oru ennathila vandhaada nee thirupi vara mudiyum illa na nee thirupi vara poradhu idha na confidence oda solren.
1: சார், இதே மாதிரி நம்ம வானொலியை கேட்டுட்டு இருக்க யாராவது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சி நடனம் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது சார்?
0: தாராளமாக வந்து தே கேன் தி ஷுட் காண்டாக்ட். அண்ட் ஐ திங்க் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட், ஐ திங்க் யூ ஷுட் டு தி ஆனர்ஸ் பை லெட்டிங் பீப்புள் நோ ஹவு டு காண்டாக்ட் அஸ். ரைட் இலக்கியா? யா.
1: இப்போ கலைஞருக்கு கொடுக்கப்படுற விருதுகளை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னது சார்?
0: விருதுகள் வந்து எல்லாமே இப்போ வந்து தெருக்கு தெருவாயிடுது. இப்போ ஐ மீன் தட்ஸ் த ஃபேக்ட். அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு பத்மபூஷன் வாங்கணும், ஒரு பத்மஸ்ரீ வாங்கணும், ஒரு பத்ம விபூஷன் வாங்கணும்னாக்கா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், பிகாஸ் இட் வாஸ் செலக்டிவ். இப்போ வந்து செலக்டிவ் கிடையாது. இப்போ வந்து செலக்டிவ்னாக்கா என்ன, வாட் ஐ கேன் அஃபோர்ட் டு பே, இப்போ 10,000 ரூபாய் தான் என் பட்ஜெட்னாக்கா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு விருது நான் ஒன்று வாங்கிக்கல, எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
1: பாலம்மாவோட பற்றி புக்கு வந்திருக்கேங்க இல்லையா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: இட் வாஸ் பாலசிருஷ்டி.

0: Art and Life.
1: Bala Saraswati, her Art and Life was written by my father, Douglas Knight. அவர் வந்து கிரேட் மிருதங்க வித்வான். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து காஞ்சிபுரம் குப்புசாமி முதலியார் கிட்ட கத்தினாரு, அண்ட் பிளஸ் டி ரங்கநாதன் பாலசரஸ்வதியுடைய பிரதர் கிட்ட. அதனால போத் டூ யூனிக் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிளேயிங் மிருதங்கம். எங்க அப்பா தான் வந்து அதுக்கு வந்து ஹீ இஸ் தி ஹேர் டு தட் டைப் ஆஃப் பிளேயிங் மிருதங்கம். மை ஃபாதர்ஸ் அண்ட் அமெரிக்கன் ரைட். அவர் வந்து திஸ் புக் வாஸ் ஆக்சுவலி இன் த மேக்கிங் ஃபார் 40 இயர்ஸ். இட் டுக் 40 இயர்ஸ் டு கம் அவுட் வித். And 2010 was the year that it came out, and I think 2010 or 2008, 40 varsham achu 2 varsham difference in our book. And it is probably one of the most important books about a dancer that has come out, because it gives a lot of historical information kudukudhu. ஆப்ஜெக்டிவாக அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லைஃப்பில் வந்து எத்தனை ஃபெயிலியர்ஸ் இருந்தது, எத்தனை வந்து சக்ஸஸஸ் இருந்தது, எத்தனை கஷ்டங்கள் இருந்தது, எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் இன்சைட் இன் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி தட் பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் டுடே. தட் ஹவ் ஆல்வேஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஐ வில் சீ ஃபார் த லாஸ்ட் 100 இயர்ஸ் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நமக்கு கல்ச்சுரல் கான்டெக்ட்ல இனிமேல் அது கிடையாது ரைட். பாட்டு பாடுறவங்களும் ஆட்டம் ஆடுறவங்கனாக்கா ஒரு விதத்தில் வந்து ஒரு ஒரு தரக்குறைவாக வந்து நடத்துகிற சொசைட்டி ஆயிடுது ரைட். தட்ஸ் தி அசம்ஷன். உன் ஆர்ட் மாத்திரம் எனக்கு தேவை, எனக்கு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ டோன்ட் நீட் யூ. தட் டசன்ட் ஒர்க் ரைட். ஸோ இட் ஆன்சர்ஸ் ஆல் தோஸ் க்வெஸ்சன்ஸ். தட்ஸ் வை தட் புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் பிகாஸ் பாலசரஸ்வதி வாஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட், பட் societally why we are still screwed up about it.
0: இந்த வானொலியை கேட்டுட்டு இருக்க எல்லா மக்களுமே ஓரளவு ஏதாவது ஒரு பங்களிப்பு தந்தாதான் நம்மளோட கலையை வந்து பாதுகாக்கவும் வளர்க்கவும் முடியும். அவங்களுக்கு இப்போ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு கடைசியா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்?
1: இல்லங்க, வந்து இட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் தேம். இட் கம்ஸ் பேக் டு தி சேம் பாயிண்ட். அண்ட் அதாவது வந்து கலையை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து முக்கியமாக நம்ம கொண்டாட தெரியணும். அதாவது வந்து 200 வருஷமா 250 வருஷமா 300 வருஷமா ஒரு விஷயம் வந்து தவறாம தலைமுறை தலைமுறையே வருதுனாக்கா அது வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பரம்பரைக்கு வந்து எவ்வளோ சொந்தமோ உனக்கும் அந்த சொந்தம் இருக்கு. நீங்க கொண்டாடினாதான் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு போக முடியும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரும் தனிப்பட்ட முறையில் அது அப்படியே எங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? 4 பேர் வந்து அதை கொண்டாடி அதுக்கு மரியாதை கொடுத்து அதுக்கு அந்த அவங்கவுங்க விதத்தில் வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டு. அதாவது வந்து இப்போ இஃப் யூ சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னா கூட கச்சேரி நடத்துறவங்கலேருந்து சரி, மேக்கப் போடுறவங்கலேருந்து சரி, கூட இருந்து வந்து ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறவங்களும் சரி, எல்லாரும் வந்து அதில் பங்கு உண்டு. வேற யாரும் வந்து அப்படியே போய் மேடையில் ஏறுறது கிடையாது. ஸோ societally we are responsible for our traditional arts. The thing is, we are getting very late in this. Kadaiyadu verum western viewpoint matra westerners la vande this has to tell you honestly, united states or europe irukradanal da vande ivula doorathukku oru parambariyamana art ennudaiya kudumba kalaiya solren ivula doorathukku vande oru menmayana edathila nikkudhu. India nala matram kadaiyave kadaiyadu. பாலசரஸ்வதியை எப்போ கொண்டாடினாங்கனாக்க பாலசரஸ்வதி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தப்புறம் தான் வந்து இந்தியாவில் கொண்டாடினாங்களே தவிர, இந்தியாவில் ஒன்றும் யாரும் இயற்கையாக வந்து ஒன்றும் சடனாக வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடலை. ஸோ முதல்ல அந்த மென்டாலிட்டி நம்ம முதல்ல விடணும். இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் நான் ஆடுறேன் சொல்லி கொடுக்குறேன்னாக்கா அந்த 250 இயர்ஸ் 300 இயர்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம்ன்ட்டு அது ஒரு பொக்கிஷமாக வந்து நடத்துகிறாங்க. அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையா? ஸோ everyone needs to pay attention. There is, I'm not just talking about dance, I'm talking about all our classical arts, right? All our traditional arts. We need pop music, we also need classical music, we need tradition, we need contemporary, we need it all. உனக்கு கண்டெம்பரரி தான் வேணும், உனக்கு வெஸ்டர்ன் தான் வேணும், இது இல்லாமல் உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். யுவர் பேஸ்லெஸ்.
0: இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து எங்ககிட்ட வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: மெனி மெனி தேங்க்ஸ் டு MAP அண்ட் ஜஸ்ட் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ரியலி ரியலி என்ஜாய்ட் இட். தேங்க் யூ.

0: கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8.
1: நமது சமுதாயம், நமது பெருமை.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிர, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன
0: இருக்கல்ல?
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: அனைத்து நேயர்களுக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யோர் ஆர்ஜே அஞ்சனா ஃப்ரம் MOPCRS 107.8. திஸ் இஸ் ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அவுட் தேர் இஸ் ஹேவிங் அ வெரி குட் டே. எப்பவும் போல சமுதாய நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்க நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ண பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் பத்தி இருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம்ல நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கோ இல்லையோ, சென்னை வெதர்ல செம்ம மூட் ஸ்விங்ஸ்ங்க. நேத்திக்கு பார்த்தா மழை பெய்யுது, இன்னைக்கு பார்த்தா வெயில் அடிக்குது. இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கிறச்சே தான் நிறைய அன்பார்ச்சுனேட் மேன்மேட் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுக்கு தமிழ்ல பேரிடர் மேலாண்மை ஆலோசனைன்னு அர்த்தம், அதை பத்தி பேசுறதுக்காக ஒரு பிரபல ஆலோசகரை விருந்தினரா அழைத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். பிரிவென்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் மற்றும் மேனேஜ்மெண்ட்னால இவர் ஞாபகம் தான் பலருக்கு வரும். வித் இம்மென்ஸ் பிரைட் அண்ட் ஜாய் வி வெல்கம் மிஸ்டர் வி ஆர் ஹரிபாலாஜி சார் டுடே. He has immense leadership skills all across Asia, Europe and North America. இவரு pre-disaster training and multi-sector humanitarian response post a disaster-ல expert. இவர் நிறைய pan-Indian projects மற்றும் government bodies, NGOs, INGOs மாதிரி பல institutions-ஓட collaborate பண்ணிருக்காரு. இவருக்கு training facilitation, management and project coordination-லாம் அத்துப்படி. அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் புரியும் இவர் எப்படி disaster management பக்காவா பண்ணிருப்பாருன்னு. அது மட்டும் இல்ல, இவரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் இஸ் டெடிகேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்செஷனர் டிபார்ட்மெண்டோட கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பிஆர் அட் உர்பேசர் சுமித்க்கு பெரும் மதிப்பிற்குரிய சீனியர் மேனேஜரா இருக்காரு. உர்பேசர் சுமித், கண்டிப்பா இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம சுற்றுச்சூழல் பாத்துக்கிற தூய்மை பணியாளர்களோட ட்ரெஸ்ல, வண்டியில இந்த பேரை கண்டிப்பா பாத்துருப்பீங்க. இவரோட புகழ் பத்தி பேசிக்கிட்டே போகலாங்க. பல ரினவுண்ட் நியூஸ் சேனல்ஸ்ல பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம MOPCRS-ல இவர் விருந்தினரா வந்ததுல மிக்க மகிழ்ச்சி. அண்ட் நாங்க எங்க கிராட்டிடியூட உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம் சார். வணக்கம் சார். ஒரு லீடரோட ரோல் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங், ஒரு கம்யூனிட்டி கிளப் செட்டிங், ஒரு பொலிட்டிக்கல் செட்டிங்ல லீடர்ஷிப்ன்றது மிக அவசியம். ஆனா இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறதுக்கே பயப்படுற உலகத்துல உங்களுக்கு எப்படி சார் லீடர்ஷிப் மேல ஒரு ஆர்வம் தோன்றுச்சு?
1: வணக்கம், ரொம்ப நன்றி இங்க இன்னைக்கு என்னை கூப்பிட்டு என்னுடைய பயணத்தை பத்தி பகிர்ந்தறது கூப்பிட்டு இருக்கீங்க. MOP-க்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அதாவது நான் ஆரம்பிச்சது ஹோட்டலியரா, ஓகேங்களா? நான் படிக்கிறதுக்காக இங்க சென்னையில படிச்சுட்டு SRM-ல படிச்சுட்டு அதன் பிறகு மேற்படிப்புக்காக வெளிநாடு போனேன். அங்கே போய் படித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கேம்பஸ் ரெக்ரூட் மூலமாக US கிடச்சிது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு. அது போய் அங்கே இறங்க ஒரு 2 hours முன்னாடி நம்ம வந்த ஃப்ளைட் வந்து எங்கேருந்து கிளம்பிச்சோம், அங்கேயே திரும்ப போக போகிறோம் அப்படின்னாங்க. ரொம்ப அதாவது எல்லாருக்குமே US போகிறதுன்றது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கும்னு. அங்கே இறங்கிறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடி லேண்டிங் முன்னாடி போக போகிறோன்னு என்னன்றது சொல்லலை, டெக்னிக்கல் கிளிச்சன் மட்டும் சொல்லிட்டாங்க. வந்து திரும்ப ஜியூரிக்கில் இறங்கின பிறகு தான் தெரியும் ட்வின் டவர் அட்டாக் ஆச்சு, தெரியும் டெரரிஸ்ட் அட்டாக்கு அன்னைக்கு தான் நடந்தது. மதிய ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏர்ஸ்பேஸ் வாஸ் ஷட். ஸோ ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஏர்போர்ட்ல இறங்க வேண்டியவன், திரும்ப நான் ஜியூரிக் ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டேன், அட்லாண்டாக்கு இறங்க வேண்டியவன். அது வந்து ஒரு சர்வைவரா 9/11 அட்டாக்ல பார்த்தது. அங்க கிளம்பும் போது அவ்வளோ சரின்னு அவ்வளோ காமா இருந்த அந்த ஒரு இடம், திரும்ப வந்தபோது பயங்கர கயோட்டிக்காக இருந்தது. ஆனால் அதை வித்தின் ஒரு 3-4 hours-க்குள்ளேயே கம்ப்ளீட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. அங்கே இருந்த அத்தாரிட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்து அசைன் பண்ணாங்க, ஒரு 2 days அங்கே தங்கணும். அங்கே அதெல்லாமே வந்து ஒரு பக்கம் என்னடா இது US போக முடியல இது மாதிரிலாம் ஆச்சுன்னு இருந்தால் கூட அவங்க அரேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருந்தது. இது முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அதன் பிறகு இங்கே வந்த பிறகு நான் ஒர்க் பண்ணி என்னோட மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிஞ்சு ஒர்க் பண்ணேன். H1 விசால இருந்த பொழுது ஒர்க் பண்ண எல்லாமே வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸுங்க, வெவ்வேறு விதமா, அதாவது நேச்சுரல் கலாமிட்டிலேயோ இல்லை அஃபெக்ட் ஆனதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி வந்து வாங்கி அதை ரீவேம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹரிக்கேன் கத்ரினா நடந்த போது லூசியானாவில் போட்டிருந்தாங்க. லூசியானாவில் போய் பார்த்தது அங்கே இருக்க நிறைய விஷயங்கள் யோசிக்க வச்சது. எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், US வந்தோம் சரி, அதாவது சுவிட்சர்லாந்து வந்தோம், அதுக்கப்புறமா US வந்தோம், இப்படியே போதா இல்லை வேற ஏதாவது நம்ம மாத்திக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் வீட்டிலலாம் பேசிட்டு இங்கே வந்து இதே மாதிரி சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ நடந்தால் என்ன நடக்கும்னு விசாரிச்ச போது அப்போ தான் அந்த சுனாமி வந்த டைம் ஒரு அப்பெக்ஸ் பாடி ஃபார்ம் பண்ணுறாங்க, NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு டெல்லியில். அப்புறம் ஸ்டேட் வைஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸு இதெல்லாம் இருக்கணும், அந்த பில்லாம் பாஸ் ஆகுது 2005. அப்புறம் அதில் வரணும்னு பொழுது அஃப்கோர்ஸ் இங்கே விசாரிச்சுட்டு அதுக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்ஃபில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஹெல்த் கேரில் இருந்துட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நேரடியாக வரல, லைக் திரும்ப ஒரு செகண்ட் பிஜி பண்ணேன் ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா போரூரில், ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அங்கே முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து என்டிஎம்ஏல பண்ணேன். அங்கே வந்து நிறைய ஐஏஎஸ் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதெல்லாமே வந்து ஒன்று இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஒன்னொன்று ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் இது கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி நான் அந்த ஆங்கிளில் சொல்லலை, அதாவது ஃபுல்லாக சேவை செய்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஐ வாஸ் கெட்டிங் பெய்ட் அண்ட் ஐ கெட் பெய்ட் வென் ஐ கன்சல்ட் ஆன் இந்த ஏரியாஸு. ஸோ சொசைட்டியில் ஒரு ஏரியா ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து தேவை இருக்குது, எனக்கும் அது பிடிச்சிருக்கு, அது மூலமாக லார்ஜர் பாப்புலேஷன் கம்யூனிட்டி அட் லார்ஜ் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் அண்ட் ஐ எம் கெட்டிங் காம்பன்சேட்டட் வெல். ஸோ இது நாலும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்ததுனால எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நம்ம எல்லாமே லீட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, மற்றவங்களை கைட் பண்ணி அவங்க கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக விஷயம் நடந்துடும். பட் எனக்கு அந்த மாதிரி மென்டர்ஸ் அமைஞ்சாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு அடுத்த செட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நீங்களும் ஒரு நாள் அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. நம்ம எல்லாருமே ஒன்ஸ் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக தானே நடக்கிற விஷயம்தான்.
0: ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்து சார் கேட்கறதுக்கே. டிசாஸ்டர்னாலே ஒரு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் தான், நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சு, எந்த அனுபவம் உங்களை இந்த ஃபீல்டுக்கு வர யோசிக்க வச்சுது?
1: ஒன்று நான் சொன்ன மாதிரி முதல்ல 9/11 அட்டாக், அப்போ அவங்க எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்றது, ஏன்னா தயாராக இருக்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், தயாராக இல்லாத போது ரியாக்ட் பண்ணுவோம். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்றதுலாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு உள்ளே இறங்கி பார்க்கும்பொழுது அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூடலாம் பழகும்பொழுது, இங்கே நான் வந்து செகண்ட் பிஜி பண்ண இல்லையா ஸ்ரீ ராமச்சந்திராவில், அப்போ வந்து செமெக்ஸ் சென்னை எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு 1 week ஆக்டிவிட்டி நடந்தது. அதில் வந்து 1500 பேர் 13 ட்ராக்ஸ் பேரலாம் நடக்கும். காலேஜில் வெவ்வேறு கிளாஸில் 60 ஃபேக்கல்ட்டிஸு, அதில் வந்து 40 நேஷனல் 20 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டிஸ் வந்தாங்க. அதாவது ஃபேக்கல்ட்டிஸ்னால் எந்த அளவுக்கு ப்ரொஃபைல் இருக்கும்னா 9/11 அட்டாக் ஆன பொழுது அங்கேருந்த கேஷுவாலிட்டிஸை கூட்டு மாஸ் கேஷுவாலிட்டி நடந்த பொழுது கூட்டு போன நியூயார்க் பிரஸ்பிட்டேரியன் ஹாஸ்பிட்டலுடைய ராபர்ட் பிரிஸ்டோ இருப்பார், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஃபயர் பிரிகேட் இருந்தவர் இந்த ஹெட் இதெல்லாம் ஹெட் பண்ணவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஒரு 40 ஃபேக்கல்ட்டிஸ் IITலேருந்தோ ராமச்சந்திராவிலிருந்தோ மற்ற இன்ஸ்டியூஷன்லாம் வந்திருந்தாங்க. வந்து அட்டன் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, மிட் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறமா ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க, இன்னும் அவங்க ஸ்கில்ஸை ஷேர் பண்ணிக்கிறது வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது கோஆர்டினேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுத்ததுன்னா 13 ட்ராக்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ்லேருந்து, அது ACLS இருக்கலாம் இல்லை BCLS இருக்கலாம் இல்லை CPR ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன பண்ணோன்றதுலேருந்து, இதெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு அதாவது ஒரே விஷயந்தான் பட் வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. எனக்கு அதில் 13 ட்ராக்ஸில் மெயினாக ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு சில்ட்ரன் அண்ட் விமன் டியூரிங் டிசாஸ்டர்ஸ், எஸ்பெஷலி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நாட் தேர், அவங்க இறந்துட்டாங்க இல்லை ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது. ஸோ அது வந்து SRH செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் டியூரிங் டிசாஸ்டர்ஸ்னு இருக்கும். அதில் அட்வொகசி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் எக்யூப் பண்ணிக்கிட்டேன். UNFP அது ஒரு கோர்ஸ் இருக்குது, MISP மினிமம் இனிஷியல் சர்வீஸ் பேக்கேஜ். அந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு சில பேர் மட்டும்தான் போவாங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெலிகேட்டான ஏரியா பட் மச் நீடட் ஏரியா. அது உள்ளே போகும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. இந்த 13 கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா UNோட SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் 17 ஏரியா டச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே டிசாஸ்டர் டைமில் வரும். ஒன்று வந்து ஷெல்டர், வீடு பாதிக்கப்படும், அவங்க லைவ்லிஹுட் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதுக்கப்புறமா வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஓகேங்களா? நிறைய மேல் நியூட்ரிஷன் பிரச்சனைகள் வரும். இப்போ குழந்தைங்களாம் மூவாக் டேப் வச்சு அதை மிட் அப்பா அம்சக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டேப்பில் வச்சு பார்க்கும்போது நிறைய வரும். அப்போ அப்போ இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவோ அதாவது எனக்கு பிடிச்சி உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு இத்தனை சேனல்ஸ் இருக்குது, எது வேணாலும் நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இந்த ஜெண்டர் எடுத்தேன், அதுக்கப்புறமா வந்து வெவ்வேறு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு ஸ்ட்ரீமில் போக ஆரம்பித்தேன். 2015 ஃப்ளட்டில் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஷெல்டர் பகுதி இங்கே டச் பண்ணேன், இங்கே கன்சல்டாக இருந்தபோது. 2018 ஃப்ளட் வந்தது இல்லையா கேரளாவில், அப்போ வந்து ஷெல்டர், ஜெண்டர், அதுக்கப்புறமா வந்து லைவ்லிஹுட்டில் இருந்தோம். ஃபார்மர்ஸ் எஸ்பெஷலி ட்ரைபல் ஏரியாவில் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதை எப்படி அவங்கள அந்த ஒரு விஷய சைக்கிள் மாதிரி மாட்டிப்பாங்க, லைக் அதாவது ஆல்ரெடி லோன் எடுத்திருப்பாங்க, எல்லாமே இந்த வெள்ளத்தில் இல்லை நிலச்சரிவில் போயிட்டுருக்கோம், திரும்ப லோன் எடுப்பாங்க, திரும்ப இது இப்படியே போயிட்டுருக்கதா, எப்படி வெளியே காப்பாற்றி கொண்டு வர்றது, பேசிக் அண்ட் அவங்கள வந்து அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது, இந்த மாதிரி கைட் பண்ணுறது. கொஞ்சம் இது ஒவ்வொரு இதுகளையும் போனாலும் திரும்ப நிறைய கிளைகள் பிரியும். ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா, நம்ம ஒரு பிரிட்ஜா இருப்போம், ஒரு பக்கம் சில என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும், ஒரு பக்கம் தேவையுள்ள மக்கள் இருப்பாங்க. இங்கேருந்து இவங்களை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதும், அண்ட் லாங் டேர்மில் என்னென்ன செய்யலாம், ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் இருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு 6 மாதத்துக்கு தேவை இருக்கும், ஒரு சிலது ஒரு 1 இயர்லாம் தேவைப்படும், சில சப்போர்ட்லாம் தேவைப்படும், அதெல்லாம் கைட் பண்ணுறதுன்றது. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்ததுனால இந்த லைனில் இருந்தேன்.
0: இது இதை பத்தி பேசுறச்சு எனக்கு வந்து என்னன்னா, டிசாஸ்டர்ஸ் யூஸ்வலா நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுவோம். மேன்மேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தியும், நேச்சுரல் டிசாஸ்டருக்கு அப்புறம் உங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்திய அனுபவம் அண்ட் லேர்னிங்ஸ் பத்தி சொல்றீங்களா சார்?
1: சரி, பேரிடர் டிசாஸ்டர் அப்படின்னும்போது நான் என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னும் போது அந்த இடர் வந்து பேரிடரா மாறுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ரெண்டு வகை இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு வந்து மேன்மேட், இன்னொன்று நேச்சுரல். இப்போ நேச்சுரல் வந்து நம்ம தவிர்க்க முடியாது, ஓகேங்களா? இதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும். வி நீட் பி ப்ரிப்பேர்ட் டு ஹேண்டில் இட். அதுக்கு வந்து என்னென்ன ஆகும், இது முடிய ஆன போது எப்படி பண்ணாங்க, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இப்போது இது நேச்சுரல் சைடில். மேன்மேடில் வரும்பொழுது இதை நம்ம தவிர்க்கலாம். ரொம்ப அப்படியே நெயில்டு, அது கடைசியில் எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கிரீடு தான் காரணம். நம்மளுடைய கிரீடு தான் வந்து மேன்மேடுக்கு காரணமாக அமையிறது. ஒரு சில நேச்சுரல் நம்ம சொல்றது கூட நம்ம பண்ற தப்புனால தான் வர்றது. இப்போ இதுக்கு வந்து எதெல்லாம் செஞ்சா தவிர்க்கலாம். அப்புறம் எனக்கு தெரியும் வருஷ வருஷம் நவம்பர் மாதம் மழை பெய்யும், அப்போ கோஸ்டல் பெல்ட்ல இருக்கவங்களுக்கு அங்க கண்டிப்பா வாட்டர் லெவல் ஏறும். இப்போ நீங்க சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கோயிலில் சில கோடுகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கே இந்த அளவுக்கு இந்த வருஷம் இவ்வளோ தண்ணி வந்தது அப்படின்லாம். அப்போ அந்த மாதிரி அங்கே தங்கக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல நான் போய் வீடு ஒரு ஒரு செமி பக்கா ஹவுஸ் மாதிரி கட்டிட்டாங்க, உட்காந்துட்டு அப்புறம் மழை வந்த பிறகு எனக்கு வீடு உள்ள தண்ணி வந்துருச்சு, எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு கேட்கறது எந்த அளவுக்கு சரினு தெரியல எனக்கு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ லேக் வியூ, லேக் ஏரியா அப்படின்னு பேரே இருக்கும், ஆனால் அங்கே நீங்கள் லேக்கு கண்ணில் எதுவும் படாது. வீடு எந்த ஏரியான்றதுக்கு பதிலாக வீடே ஏரியா மாறிடுது நிறைய சென்னையில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா, நம்மளுடைய கிரீட்னால பல இடங்களில் இது நடக்கிறது. இப்போது எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சிட்டிசனாக நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பேசிக்காக வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சில டிசாஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது நான் வந்து அப்பளம் பொறிக்கிறதுக்காக எண்ணெயை வச்சுட்டு சீரியல் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், அது ஃப்ளாஷ் பாயிண்ட் நெருங்கி பற்றிக்கும். இப்போது அதை எப்படி நான் அணைக்கணும், ஒரு ஈர துணியோ இல்லை கோணியோ போட்டால் அணைக்கணும். பட் கோணி வந்து என் பாடியிலேருந்து ஷுட் இட் பி அவே ஃப்ரம் த பாடி ஆர் டுவோர்ட்ஸ் அ பாடி இருக்கணும். ஏன்னா நான் அணைக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டது அந்த எண்ணெய் ஏமால கொட்டிக்கூடாது. இந்த மாதிரி ஆர் திடீர்னு வந்து கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடும், ஊருக்கு போயிருக்கோம், வந்து பார்த்தா யூ கேன் ஸ்மெல் அந்த, அப்போ வந்து நம்ம சுவிட்ச் போடலாமா போடக்கூடாதான்றது, என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் விஷயங்களும் இருக்குது. இல்லை இப்போது திடீர்னு ஒருத்தர் நம்ம ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு ஏதோ ஒரு ஒரு சங்க் வந்து மாட்டிச்சு, திடீர்னு ஒரு சோக் ஆகுது, அப்போ எப்படி அந்த பீஸை எடுக்கிறது தொண்டையிலேருந்துன்றது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. இல்லை பெரிய லெவல் டிசாஸ்டர்ஸ் கம்யூனிட்டி லெவலில் நடக்குது, அப்போ நான் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணலான்றதும் இருக்கு. கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் ஒன்று முக்கியம். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் முக்கியம். அவேர்னஸ் வந்து கரெக்டான சோர்ஸ் மூலமாக, அதாவது இப்போ படிக்கிற இடத்துலையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, அது வந்து இட் கேன் பி ஆஸ் சிம்பிள் அஸ் ஒரு ரெகுலர் ட்ரில் நடத்தும்பொழுது, எது எமர்ஜென்சி அசம்பிளி பாயிண்ட், ஒரு பில்டிங்கோட ஹைட்டில் 1.5 times, இப்போ பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்கு, அந்த பில்டிங்கோட ஹைட்டில் 1.5 times அது சரிஞ்சு விழுந்தால் கூட நமக்கு அடிப்படக்கூடிய இடத்துல அவங்க நம்ம நிற்கணும். அதே மாதிரி ரோல் கால் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளோர்லேருந்தும் வந்து அவங்க வரணும், அந்த ரோல் கால் சாம்பியன்ஸ் ஒரு ஃப்ளோர் வைஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ங்க ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ரெண்டாவது, இந்த ட்ரைனிங் செஞ்சுக்கிட்ட பிறகு வீட்டில் இருக்கவங்ககிட்ட இதை பற்றி பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். இப்போது வரக்கூடாது, ஐம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இன்கேஸ் ஒரு எர்த்குவேக் வருதுன்னா, இப்போ இந்த ரூம்லேயே எது சேஃப் ட்ரையாங்கிள், எங்கே இருந்தால் நமக்கு அடிப்படாது, இல்லை இப்போ டேபிள் கீழே போகணுன்றது பேசிக்காக நீங்கள் ஜப்பானில் பார்க்கலாம், பசங்களுக்கு சின்ன ஸ்கூல் லெவலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த டேபிள் கன்னடி டேபிளில் இருந்தால் அங்கே நிற்கக்கூடாது, அது கீழே போய் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்க. ப்ரைமரி திங் ஃபஸ்ட்டு அவேர்னஸ், அதுக்கப்புறமா ரெகுலர் ட்ரைனிங், அப்புறம் அது ஸ்கூல் லெவல் காலேஜில் வந்து ஆரம்பித்தா பெட்டர், மூணாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ நான் சிங்கப்பூரில் தங்கியிருந்த போது ஆல்மோஸ்ட் ஃபோர்ட் நைட்லி ரெகுலராக சில சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா பொதுமக்களுக்கு தெரியணும்னு, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பெட்டர். ஏன்னா நார்மலாக என்ன ஆகும்னா, அது எப்பயோ வரப்போகிற விஷயம் தானே நான் அப்படின்னு நினைக்கும் போது தான் லெத்தாஜி கிக்ஸின், அப்புறம் அந்த திடீர்னு அந்த சுச்சுவேஷன் வரும்போது வி ஒன்ட் பி ஏபிள் டு ரைஸ் அப் டு தட் சுச்சுவேஷன். ஸோ அந்த ரெகுலர் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது அது இட் கெட்ஸ் எம்பெடட் இன் யூர் டிஎன்ஏ. நைட்டு திடீர்னு 2 மணிக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி திடீர்னு நடக்குது, நம்ம எதிர்பார்க்காம ஒரு இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் நடக்குதுன்னா டக்குன்னு என்ன செய்யணுன்றது தெரியும். இல்லை ஒரு 3 phase board திடீர்னு பத்திக்குது, என்ன செய்யணுன்றது நம்ம ஒரு 5 seconds யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதுக்குள்ளே வேற நிறைய விஷயத்துக்கு பரவிடும். இது எனக்கே நடந்தது சொல்கிறேன். லைக் நான் வந்து திடீர்னு அந்த நம்மளுடைய த்ரீ ஃபேஸ் போர்டு வந்து பத்திச்சு, எல்லா ட்ரைனிங்கும் நாடு ஃபுல்லாக போய் கொடுத்துட்டு இருந்தாலும் நானே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வந்துட்டு பத்திச்சேன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோணி எடுத்து அடைக்கணுன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தது. அதனால் ரெகுலர் ட்ரைனிங் பெட்டர். மூணாவது வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி செஷன்ஸ், அவேர்னஸ் அண்ட் சிமுலேஷன் எக்ஸசைஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதுக்கு இப்போ நம்ம நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா தேர் ஷுட் பி அ செப்பரேட் பாடி. இப்போ என்வாயன்மெண்ட்டுக்காக ஈகோ கிளப், ஆண்டர்பிரினர்ஷிப்புக்காக இ செல்னு வச்சிருக்க மாதிரி, இந்த மாதிரி சில ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு கமிட்டி, அவங்க வந்து ரெகுலராக ட்ரைனிங் கொடுக்கறது, அவேர்னஸ் கொடுக்கறது, என்னென்ன செய்யணும், எப்படி வந்து கவர்மெண்ட்டை வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், அண்ட் வாலண்டியராக போகும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அதோடு நின்றுக்கணும். அதில் இந்த ஹீரோயிசத்தை காமிக்கிறதுக்கான தேவையில் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி செய்ய போய் சில பேர் அவங்களே வந்து விக்டிமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அதில் என்னோட ஏரியா வந்து இப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹரிபாலஜி கேன் பி யூஸ்ஃபுல் இன் ப்ரீ டிசாஸ்டர் ட்ரைனிங் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ். இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ப்ரீ ஃபேஸ்க்கும் போஸ்ட் ஃபேஸ்க்கும், அது வந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்கில் டு ஹேண்டில் தட், அவங்க தான் போகணும் ரெஸ்க்யூக்கு. நான் போகிறேன் இல்லை இந்த தண்ணி வந்த போது நிறைய பேர் நான் காப்பாற்றுறதுக்கு போகிறேன்றதுலாம் வந்து அன்லஸ் ரெண்டில் ட்ரெயின்டு நம்ம அதில் உள்ளே போகக்கூடாது. அந்தந்த ஸ்கோப் மட்டும் ஆனால் அதை கரெக்டாக பண்ணிட்டா போதும்.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: ஹாய் பூ.
4: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறாம் பாரு.
5: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
4: இவங்கள எல்லாம்.
6: அடுத்த நாள்
5: ஏய் அங்க பாரு, அவனை தான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
4: ஏய் ஆமா, ஹி இஸ் மிஸ்ஸிங் னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
7: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால் அவங்க பப்ளிக் பிளேசஸ் அசிங்கப்படுத்துவதையும், ரோட்ல குப்பை போடுறதையும், டிராபிக் ரூல்ஸ் மீறுறதையும், இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ, யாருங்க நீங்க?
8: நான் தாண்டா அன்னியன், சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறுறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்களை கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்க வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
9: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.
10: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: தேங்க்யூ சார். பல நேரங்கள்ல ஒரு டிசாஸ்டர் நடந்த பிறகுதான் ஆக்சுவல் டிசாஸ்டர் ஆன மாதிரி இருக்கும். ஆஸ் இன் ஒரு பூகம்பத்துல வீடை இழக்கலாம், லேண்ட்ஃபால்ஸ், வெள்ளம், அப்போ வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது, இதெல்லாம் பிசிக்கல் அண்ட் மென்டலா கடந்து வர்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். அதை நீங்க எப்படி சார் அட்ரஸ் பண்றீங்க?
1: இப்போ டிசாஸ்டர் யூ ஆக்சுவலி டச் த ரைட் பாயிண்ட். ஏன்னா ஒரு டிசாஸ்டர் முடிஞ்ச பிறகு இருக்குல்ல போஸ்ட் டிசாஸ்டர் சினாரியோ, உடனே பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கும், நிறைய சப்போர்ட் இருக்கும், நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வில் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஹூ அஃபெக்டட். அந்த ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா தான் ரியாலிட்டி வில் கிக் இன். அது எப்படின்னா மெதுவாக என்ஜிஓஸ் போக ஆரம்பிக்கும் ஒரு 30 to 60 டேஸில். மெதுவாக அந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து அவங்க அவங்களோட ரொட்டீன் ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இவரோட லைஃப் ஃபுல்லாக அவர் சம்பாரித்த விஷயம், ஒரு வீடு கட்டியிருப்பாரு இல்லைன்னா ஒரு கடை வச்சுருந்துருப்பாரு, எல்லாமே இழந்துட்டு திரும்ப திஸ் பர்சன் ஹஸ் டு ரீஸ்டார்ட் தேர் லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். இது ஒரு 30 நாள் 60 நாள் கழிச்சு தான். அவங்கள எவாக்குவேஷன் கேம்ப்ல போய் வைக்கிறதும் முக்கியம்தான், அவங்களுக்கு அந்த மருந்து தரது அது எல்லாமே முக்கியம்தான். பட் அவங்க திரும்ப வந்தபோது டு பவுன்ஸ் பேக் டு தேர் நியர் நார்மல்ஸ், ஏன்னா நார்மல்ஸி வர்றது கஷ்டம். எனதோட லாஸ் லவ்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திரும்ப அவங்க நார்மல்ஸுக்கு வந்துருவாங்களன்றது கஷ்டம். வந்தா சந்தோஷம், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பவுன்ஸ் பேக் டு தட் லெவல். அந்த நியர் நார்மல்ஸி வரதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இம்மிடியட்டா ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரெக்கவரி வரும், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் வரும். இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஷார்ட் டேர்மில், மிட் டேர்ம், லாங் டேர்ம்லாம் இருக்குது. அஃபெக்ட் ஆகிற ஏரியாங்க என்ன, வீடு எழுந்திருப்பாங்க, ஸோ ஷெல்டர், அவங்க பயிரிட்டு இருந்தது எல்லாமே வந்து மொத்தமாக அழிஞ்சிருக்கும், அவங்களுடைய லைவ்லிஹுட், அவங்க கேட்டல்ஸ்லாம் இறந்துருக்கும். அடுத்தது வந்துட்டு அவங்களுடைய பசங்களுடைய படிப்பு, சரிங்களா, எஜுகேஷன் பார்ட், இவங்களோட எல்லாருக்குமே வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிரச்சனை இருக்கும். இதை தவிர வந்து நீங்கள் முக்கியமான ஒரு இடத்த யூ டச்ட் இன் யுவர் க்வெஸ்சன், ஒன்று வந்து சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்ட். அது வந்து இப்போ எனக்கு தலையில் அடிபட்டிருக்கு, இல்லை கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்குன்னா உடனே வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதோ உதவி பண்ணுறதோ நடந்துடும். என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு இது நான் வந்து சர்த்தலாவில் கேரளாவில் பார்த்தது சொல்கிறேன், தான் கண்ணு முன்னாடியே தன்னுடைய ஃபாதர்லாவும் தன்னுடைய குழந்தையும் அடிச்சுட்டு போகிறத பார்த்த ஒரு அம்மா கேம்பில் இருக்காங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் பேசலை, ஒழுங்காகவும் சாப்பிடல, ரொம்ப நாள் அப்படியே தனியாக உட்காந்துருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ சி அவங்க விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங் கொடுக்கணுன்றதுலாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் இது மாதிரி விஷயத்த சொல்லாத இருக்கவங்க உள்ளே வந்து பயங்கர பெயினில் இருப்பாங்க. அவங்கள கரெக்டாக கவனித்து அவங்களுக்கு தேவையானதை அந்த ரெகுலரான கவுன்சிலிங் கொடுக்கலன்னா அது எப்படி வேணாலும் போகலாம். ஒன்று, ரெண்டாவது அவங்களுடைய அந்த பாதிப்பு வந்து ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தா 3 மாதம் 6 மாதத்தில் சரியாகலாம், அது இண்டிவிஜுவலை பொறுத்து, சில பேருக்கு 1 வருஷம் ஆனால் கூட ஆகாது. ஒரு லாரி டிரைவர் அவருடைய கிட்டத்தட்ட பையன் மாதிரி நினச்சிட்டு இருந்த கிளீனர் அடிச்சுக்கு போனதை வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல. மோர் தென் இது வந்து திருநெல்வேலியில் டீன் சொன்னது 2015 வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ண பொழுது ஸ்ட்ரெங்தனிங் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ண. அப்போது அவர் சொன்னது என்னென்னா மோர் தென் 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் போல் அவர் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேட்டில் போய் கவுன்சிலிங் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் அவர் ஹி பாஸ்ட் அவே. ஏன்னா அவரால் அதை தாங்கவே முடியலையா, தான் பையன் மாதிரி இருந்தவர் வந்து என் முன்னாடி என்ன காப்பாற்றுறதுக்கு அந்த சைட் டோர் திறக்கல, இவர் சைட் டோர் திறந்து இவர் வெளியே வந்துட்டார், லாரி அடிச்சுட்டு போது அந்த கூட அந்த கிளீனர் பையனும் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டார். இப்போ இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும்தான் முடியும். இதில் குரூப் தரப்பு இருக்குது, இண்டிவிஜுவல் தரப்பு இருக்குது, அதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம தர இந்த ட்ரைனிங் சொன்னேன் இல்லைங்களா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போய் கொடுக்கும்பொழுது ஒன்று, ஓகே சைக்கிள் டிசாஸ்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர், சைக்கிள் என்ன, ஃபேஸஸ் என்னன்றதெல்லாம் சொல்லுவோம். அப்புறம் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரியான டிசாஸ்டர்ஸ் வரும், அதோட டொப்போகிராஃபியை பொறுத்து அங்கே இருக்க மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுச்சு, நம்ம ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் என்னெல்லாம் பண்ணணும், இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா மீடியா வந்து எப்படி லெவரேஜ் பண்ண, அவங்க உதவி பண்ணோம், அது இங்கே நடக்கிற விஷயத்த ஆம்பிளிஃபை பண்ணணும், அது உள்ள சப்போர்ட் கிடைக்கணும்னு தான் வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன போய் சொல்லணும், அதை எப்படி சொல்லணும், என்ன மாதிரி விஷயம் சொல்லணும், இது மீடியா ஆங்கிளில். சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவுன்சிலர்ஸ் சைக்காலஜிஸ்ட்டுங்களை வந்து அசம்பிள் பண்ணி என்னென்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும். அடுத்து என்ன, இதில் வந்து குரூப் தெரப்பி சில இடத்துல ஹெல்ப் பண்ணலாம் ஆரம்பத்தில், பட் 1-to-1 நிறைய தேவைப்படும். பட் எவாக்குவேஷன் கேம்பில் 150 பேர் 200 பேர் ஒரு ஒரு பிளாக்லேயும் இருக்கும்பொழுது அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்களான்றத பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த சப்போர்ட் பண்ண வராங்க இல்லையா, ஹியூமனிடேரியன் சப்போர்ட் பண்ண வரவங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் சப்போர்ட் பண்ண பிறகு அவங்களுடைய ஆங்கிள், அவங்க வந்து என்னதான் நான் அதில் டைரெக்டாக பாதிப்படையலைனாலும் பாதிப்படைஞ்சவங்க சொல்கிற கதைகள், பாதிப்படைஞ்சவங்க சொல்கிற நடந்ததெல்லாம் சொல்லும்பொழுது கேட்டு ஹியூமனிடேரியன் ஒர்க்கர்ஸ் ஆல்சோ அவங்களுடைய மொரலும் சம்டைம்ஸ் இறங்கும். அப்போ அதை எப்படி வந்து திரும்ப பேலன்ஸ் பண்ணுறது, நிறைய செஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து முக்கியமானது என்னென்னா நம்மளை தயார்படுத்திக்கிறது, பேசிக்காக நான் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டி லார்ஜ் ஆங்கிள் இல்லைன்னா கூட நான் என்ன பண்ணோம், என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணோம், தங்கியிருக்க வீடோ இல்லை ஃப்ளாட்டோ அங்கே என்னென்ன பண்ணணும், படிக்கிற இடத்துல என்னென்ன பண்ணோம், ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன பண்ணோம், இல்லை மாலில் இருக்க தெரியல ஏதோ நடக்குது அப்போ என்ன பண்ணோன்றது பேசிக் அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2015 அந்த NDMA எல்லாம் வந்த பிறகு கிளியர் ஸ்ட்ரக்சர்ட் SOPs ஆர் தேர் ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட், ஈச் ஸ்டேட் ஆஸ் அ நேஷனல் லெவல் எல்லாமே இருக்குது. அது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, நிறைய கோர்சஸும் இதுக்கு வந்து இருக்குது. தன்னைத்தானே எக்யூப் பண்ணிக்கணுன்றவங்க தாராளமாக அதை போய் அப்ரோச் பண்ணலாம். ஆர் ஐ கேன் ஆல்சோ ஷேர் த டீட்டெயில்ஸ்.

அடுத்தது எந்தெந்த இடம்லாம் வல்னரபிள் ஸ்பாட்ஸ், இங்கெல்லாம் வந்து ஹசார்ட் வல்னரபிலிட்டி அதிகமாக உள்ள இடங்கள், அங்கே மக்கள் இருக்கக்கூடாது, அதை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இன்கேஸ் அங்கே இருக்காங்க மக்கள்னா அவங்களை எங்கே நான் வந்து மூவ் பண்ணணும், ஓகே, வே ஷுட் ஐ மொபிலைஸ் தம், அதுக்கு எவாக்குவேஷன் கேம்புக்கான இடங்கள் கரெக்டாக இருக்கா, அங்கே வந்து வெறும் கேம்ப்னா வாங்கன்னு அங்கே போய் தங்க வச்சுறது இல்லை, எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கா, பாதுகாப்பான இடங்கள் இருக்கா. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் ஒரு ரூமில், இப்போ இந்த ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு, இதிலே வந்து ஒரு 4 மாதம் தங்குங்கன்னு சொன்ன முடியாது, ஓகேங்களா. லைக் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைகள் அதிகமாக இருக்க இடத்துல வந்துட்டு மீசல்ஸ் பரவ ஆரம்பிக்கும், பெரியவங்க அதிகமாக இருக்க இடத்துல வந்துட்டு இம்மிடியட்லி தி லவ் ஸ்டமக் அப்சர் அண்ட் டிசென்ட்ரி விஷயங்கள் இதெல்லாம் பரவ ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா இந்த மாதிரி இடங்களில் தேவையான விஷயங்கள் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக வேறு சில பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களும் ஆரம்பிச்சிடும், இது லேயர் லேயராக போகும். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி கவுன்சிலிங் ரெகுலராக கொடுக்கணும், பெண்கள் வந்துட்டு இப்போது தனியாக தங்குறதும், ஆண்கள் தனியாக தங்குறது, இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தனியாக இருக்கணும், இன்கேஸ் அவங்க டெலிவரி தேர்ட் ட்ரைமஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது தனியாக இருக்கணும், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுங்க இன்னவுஸ் ஃபார்மசி ஒன்று டெம்பரரி ஒன்று செட் பண்ணணும், ஆம்புலன்ஸு இருக்கணும், இதெல்லாம் தவிர போலீஸ் பெட்ரோல் இதெல்லாம் செட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இப்போது நிறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கிறது வந்து இந்த மாதிரி எவக்குவேஷன் கேம்பில், ஸோ அதை வந்து எப்படி தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஓகேங்களா. ஒன்று வந்து இப்போ அங்கே ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலை போட்டிருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு, அப்போ அவங்க கம்யூனிட்டி கிச்சன் தான் இருக்கும், ஸோ அது கரெக்டான முறையில் எல்லாம் வருதா, எல்லாமே செய்யப்படுதா. அப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க, நிறைய பேர் நல்லெண்ணத்தில் தான் வராங்க, ஒரு சில பேர் வந்து இந்த டிஸ்கஸ் ஆஃப் ஹெல்ப் பண்ண வரேன்றதில்ல, தே மைட் ஈவன் கம் அண்ட் அப்சர்வ் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் ஃபேமிலி இல்லாமல் இருக்காங்க, ஈஸி சாஃப்ட் டார்கெட்ஸாக இருக்கவங்க யாருன்னு நோட்டிஃபை பார்த்துட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வரவங்கள அதை எப்படி தவிர்க்கிறது, நார்மலாக இப்போ ஏ பிளாக்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தங்கியிருக்காங்கன்னா அப்போது என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணி மேபி ஹெச் பிளாக்ல இருக்கிற இடத்துக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க, ட்ரை ரேஷனாக அங்கே கொடுத்துட்டு உங்கள் ஐடி கார்டெலாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதாவது இதெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு போயிடுங்க. தே உடன் பி அலவுட் டு கம் இன் காண்டாக்ட் வித் த பீப்புள் ஹூ ஆர் த சர்வைவர்ஸ் கூட வந்து பார்க்கறது அதெல்லாம் கூடாது செக்யூரிட்டி பர்பஸ்னால. இங்கே பல காலேஜஸ் டியூரிங் 2015 ஃப்ளட் ஆகட்டும் ஆர் 2018 கேரளாலாம் பார்த்தபோது தே ஃபாலோட் திஸ் ப்ரொசீஜர் ரொம்ப அப்படியே ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே கேம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட். மெயினாக வந்து சின்ன சின்ன விஷயங்க மாதிரி தெரியும், இப்போது டெம்பரரி டாய்லெட்ஸ் நிறைய வைப்பாங்க இந்த மாதிரி பில்டிங், ஏன்னா ஸ்கூல் காலேஜ் பில்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க, அப்போ அந்த டெம்பரரி டாய்லெட்ஸ் வந்துட்டு பில்டிங்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது, அண்ட் தேர் ஷுட் பி செப்பரேட் டாய்லெட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன் இன் தள்ளி இருக்கணும், லைட்ஸ் இருக்கணும். இந்த டெம்பரரி டாய்லெட்ஸ் உள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால சொல்கிறேன் நான், உள்ளே இருக்க லேச்சஸ் நார்மலாக எடுத்துருவாங்க, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இன்கேஸ் நைட் டைம் யூஸ் பண்ணணும் போது ஷுட் பி சம்படி டு அக்கம்பனி தம், ஆர் இந்த எப்படி காவலுக்காக இருக்கணும்னு சொல்லும்போது நாட் ஓன்லி த மேல் ஆல்சோ ஃபீமேல் அவங்களும் இருக்கணும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட தீஸ் ஆர் த ஏரியாஸ் வேர் அந்த லூப்ஹோலில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாத போது வேறு சில இஷ்யூஸ் நடக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பட் ப்ரைமரி திங் ஒரு பேசிக் ப்ராசஸ் எடுத்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அவங்கள ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு கொண்டு போய் வைக்கிறோம், அவங்களை கூப்பிட்டு போய் வைக்கிறோம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து திரும்ப அவங்க திரும்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப நியர் நார்மல்ஸுக்கு வந்த பிறகு அவங்க வீடு கட்டித்தரது இந்த மாதிரி விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து லாங் டேர்மில் இப்போ அவங்க படிக்க போ சி நம்ம வந்து இப்போ பெரியவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல் பேக் புக்ஸ் அவங்க டாய்ஸ் போனதெல்லாம் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு பாதிப்படையும், அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிரசிவ் ஆர்ட் தெரப்பி மூலமாக அதை வெளியே கொண்டு வருது. ஏன்னா அவங்க இப்போ பெரியவங்க சொல்லிடுவாங்க, குழந்தைங்களால சொல்ல முடியாது. கேரளாவில் இடுக்கியில் என்னென்னா அந்த தண்ணி அந்த மழை அந்த அவங்க ரூஃபில் அடித்து அந்த சத்தம் கேட்க வந்துடுங்களா, வேகமாக மழை கொட்டும் போது நிலச்சரிவு சத்தம், ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆச்சு, அந்த குழந்தைங்க வந்து குழாயில் வந்து ஒரு எம்டி பக்கெட்டில் தண்ணி சத்தம் கேட்டாலே அவங்க ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆகிறது அழறதெல்லாம் இருந்தது. அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு இப்போ ஸ்லோப்பில் வீடுங்க இருக்கும்பொழுது மேலேருந்து அடிச்சிட்டு வந்த சில வீடுங்களுடைய பாடிஸ் எடுக்கிறதெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. அந்த ஏஜில் அவங்க பார்க்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது ரொம்ப நாள் ஆகும் அவங்களுக்கு வெளியே வரத்துக்கு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படின்னா ஒரு டிசாஸ்டர்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போது எமர்ஜென்சி சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பல டிபார்ட்மெண்ட்ஸ் வருவாங்க, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, பப்ளிக் ஹெல்த், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஜிவிகேஏஎம்ஆர், ஆம்புலன்ஸ், இதை தவிர என்ஜிஓஸ், இது மாதிரிலாம் வரும்பொழுது இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் எப்படி கொண்டு வர்றது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க, நான் பப்ளிக் ஹெல்த்லேருந்து வரேன்னா அந்த நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில எஸ்ஓபி படி 1 பர்சன் வில் அஸ்யூம் த ரோல் ஆஃப் இன்ஸ்டன்ட் கமாண்டர். அவங்க இன்ஸ்டன்ட்

0: கமாண்ட் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்து அங்கே செட் பண்ணுவாங்க. தே வில் டேக் த கால் இன்னும் லைக் எவ்வளோ நேரம், இப்போ ஒரு பில்டிங் இடிஞ்சிருச்சு வந்துட்டாங்க எல்லாரும், அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஆரம்பித்த பிறகு எது சேஃப் ஜோனு எது இம்பாக்ட் ஜோனு ஹை இம்பாக்ட் ஜோனு எங்கே அந்த பாடிஸை கொண்டு வந்து வைக்கணும், அவர் அடிப்பட்டவங்களுக்கு உடனே ட்ரியாஜ் பண்ணணும், மைல்டாக இப்போ வாக்கிங் ஊண்டுன்னு வாங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சில பேர் வந்து உடனே கூப்பிட்டு போனோம். இப்போ மூணு விதமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஒன்று பிரைமரி ஹெல்த், ஒன்று ஜிஹெச், அப்புறம் மல்டி ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் வந்து சிடி ஸ்கேன் பண்ணணும்னா அவர் நான் பிரைமரி ஹெல்த்துக்கோ ஜிஹெச்க்கோ கூட்டு போகிறதுக்கு இல்லை ஸ்பெஷலைஸ்டாக வேணும் பொழுது தென் அவரை வந்து நான் மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு அனுப்பணும். அப்போ அதுக்கான அவரை வந்து அப்படியே தூக்கிட்டுலாம் போக முடியாது, லைக் அது ஸ்பைன் போர்டு வேணும். அப்போ அதுக்கான ஆம்புலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கான்றது, அது லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்டை பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்கணும். டிசாஸ்டர் ஆஸ் சச் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, விஐபிஸ் வருவாங்க அந்த டைமில் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ டிசாஸ்டர், இன்டர் டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர், இந்தந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், ப்ரீ டிசாஸ்டர் ஸ்டேஜில் கடந்த டிசாஸ்டர் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதை பற்றி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கணும், பெஸ்ட் ப்ராக்டிசஸை தெரிஞ்சுக்கணும். டியூரிங் டிசாஸ்டர் இவங்களாம் வந்து செய்கிற விஷயங்க, போஸ்ட் டிசாஸ்டர் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ், இது ப்ராடர் ஆஸ்பெக்ட். இன் டீட்டெயில் போனோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பட் இதுக்குள்ளேயும் இன்னும் ஆக்சுவலி மல்டிபிள் சப்செக்ஷன்ஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே போகல, பட் அது இன்னைக்கு ஃபுல்லாக அப்புறம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்.
1: Thank you, sir. Speaking of and the 2018 and 2015 floods, நம்ம ரொம்ப ஷாக் ஆகி சென்னையில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மழை தான் நம்ம 2015 சென்னை ஃப்ளட்ஸ். பல செலிபிரிட்டிஸ் முன் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஆஸ் அ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், ஒரு ஹியூமனிடேரியனா, உங்க அனுபவத்தை அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல சொல்லுங்க சார்.
0: ஞாபகம் இருக்குங்களா, நம்ம நான் டிநகர்ல இருக்கேன், பாண்டி பஜார் மெயின் ரோட்ல தான் சார், தியாகராய ரோட்ல எல்லாம் தண்ணி போயிட்டு இருந்தது. அண்ட் மேலே பார்த்தா நார்மலாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இறங்குனீங்கன்னா தள்ளும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி டைமில் நான் சொன்னது, அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸுங்க செய்கிற வேலையை அவங்கள செய்ய விடணும், நம்ம ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யணும். ஆர் இப்போ இந்த துறையில் நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னென்ன நம்மளால் முடிஞ்சது செய்யணும். நான் இப்போது அந்த டைமில் இறங்கி போய் நான் வேறு எனக்கு தெரியாத பரிச்சயம் இல்லாத விஷயங்கள்லாம் இறங்கக்கூடாது. அண்ட் ரெண்டாவது, ஒன்லி ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள், கவர்மெண்ட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் அந்த டைமில் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வருது, யாரோ சொன்னாங்கன்றதெல்லாம் அந்த டைமில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய வந்து இட் வாஸ் கெட்டிங் சர்க்குலேட்டட், முடிஞ்ச பிறகு கூட ஹெல்ப்ஃபுல்லாக போன எல்லாம் கிடச்சிட்ட பிறகு கூட திரும்ப திரும்ப இங்கே இது தேவைப்படுது அங்கே அது தேவைப்படுதுலாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், இப்போ இந்த டேட்டு இந்த டைமு இந்த இடத்துல இவ்வளோ பேருக்கு இது தேவை, அது வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் நல்லா இருக்கும்பொழுதே அவங்களுக்கு தெரியும், இல்லைனா வெறும் இவ்வளோ தேவை இந்த இடத்துலனா அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வரப்போகுது, இன்னொரு டிசாஸ்டர் இருக்குது, இந்த மழை வரப்போகுது, அது மாதிரி அஃபெக்ட் ஆக போகுதுன்னா நிறைய நாசா சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்கலாம் வந்துருந்தது இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து வர கவர்மெண்ட் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே 90% வந்துட்டு ஓகே. அடுத்த 10% வந்து இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அவங்க கொடுக்குற நம்பர்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்டுக்கிறது. இன்கேஸ் ஆஃப் இப்போ 2015 பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, ஃபோன் இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது தென் மோஸ்ட்லி அங்கேருந்து இப்போ பெட்ரோல் வந்துட்டு இருந்தாங்க, ஞாபகம் போட்டில் வந்தாங்க, பெட்ரோல் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய இடத்துல வந்து சாப்பர்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரோன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் மூலமாக சப்போர்ட் இருந்தது, கவர்மெண்ட் கூட கொலாபரேட் பண்ணி. ஸோ ஒன்லி திங் இஸ் நம்மளா எதுவும் வதந்திகளை நம்பாமல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்டு நடந்தாலே போதும்.
1: தேங்க்யூ சார். நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்ஸ் பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த செஷன்ஸ்ல நீங்க என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க?
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
1: ஒரு டிசாஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் பொழுது அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிசாஸ்டர்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு, அந்த டிசாஸ்டர் சைக்கிள்னா என்ன, டிசாஸ்டர் ஃபேஸஸ்ல என்னென்ன நடக்கும், இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது நடக்கும், ஓகே, ஃபோர்நூன்ல. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஹாஃப் என்ன நடக்கும்னா, அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடத்துறனோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன நடந்திருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதே மாதிரி நடந்தபொழுது மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் அதை எப்படி ஒன்றும் பெட்டராக ஹேண்டில் பண்ணாங்க, அதை ஒன்று வாட் வென்ட் குட் அண்ட் வாட் குட் ஹவ் பீன் பெட்டர், த ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வில் பி டச்ட் ஆன் தட் பார்ட். அன்னைக்கு ஈவினிங் செஷன் முடிஞ்சு மறுநாளுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டடிஸ் என்னென்னலாம் இந்த இடத்துல நடந்ததுன்றதை கொடுத்துருவோம் அவங்களுக்கு, வந்து பேசிக்கலி டு ப்ரிப்பேர் தம் செல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டே வந்து வில் பி டச்சிங் ஆன், இப்போ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்லாம் கொடுத்தோம், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சில டேபிள் டாப் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வில் ஹாவ் கம்ப்ளீட்டாக இதாக உங்களுடைய ஏரியா, இப்போ குரூப் குரூப்பாக பிரிச்சிடும், கிளஸ்டர்ஸ் பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோஸை போட்டு காமிப்போம், மற்ற நாடுகள் என்ன பண்ணாங்க, மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம், அப்புறம் அவங்க ஊரில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் குரூப்பாக உட்கார்ந்து. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு லஞ்ச் முடிஞ்சோன்னா அந்த ஆஃப்டர்நூன் வந்து சிமுலேஷன் எக்ஸசைஸ் இருக்கும், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த ஏரியாவோட கலெக்டர், உங்களுக்கு கால் வருது திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளட் வந்துருச்சு, இல்லை அப்போது உங்கள் இத்தனை ஹேம்லெட்ஸ் இருக்குது, ஒரு ட்ரைபல் ஹேம்லெட் ஒரு 50 இருக்குது, ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு 10 வீடுங்க இருக்குது, ஸோ மொத்தம் 500 வீடுங்க இருக்குது, அதில் எல்லாம் 4 இருக்காங்கன்னா 2000 இருக்காங்க, இப்போ இவங்களாம் எங்கே நீங்கள் மொபிலைஸ் பண்ண போகிறீங்க, அப்போ என்னென்ன நடக்கும் அந்த டைமில், இதில் வந்து ஆஸ் பர் WHO ரீப்ரொடக்டிவ் ஏஜில் உள்ள ஒரு ஆக்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிற இடத்துல வந்து 4% வில் பி ப்ரெக்னென்ட், அப்போ அவங்கள என்ன பண்ண போகிறீங்க, எங்கே கூட்டு போய் வைக்க போகிறீங்க, எந்தெந்த இடம் உங்களுக்கு ஃபஸ்ட் அப்போ என்ன தெரியணும், இடத்தோட டோப்போகிராஃபி உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும், என்னென்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ் வரணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ ஆண்கள் பெண்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், இவங்கள பக்கத்தில் மொபிலைஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி ஹால், ஸ்கூல், காலேஜ் ஆர் எனி ரிலீஜியஸ் ஸ்பேஸ் விச் ஹாஸ் லார்ஜ் ஹால்ஸ் விச் கேன் அக்காமடேட் தம், அப்புறம் அது தவிர வந்து இவங்களுக்கு தேவையான ட்ரை ரேஷன், மெடிசன், இவங்களை மொபிலைஸ் பண்ணக்கூடிய இப்போ அடிபட்டுச்சு, இப்போ நார்மலாக நினைக்கிறது என்னென்னா ஃப்ளட்ல வந்து மூழ்கி இறந்துருவாங்க, இல்லை அது வந்து வர ஃபோர்ஸில் வந்து அடித்து தலை அடிப்படுறது, கிரேனியல் இன்ஜினியர்ஸ் வரும்போது அவங்கள எங்கே கூட்டு போக போகிறீங்க, இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி, வெதர் தோஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ரெடி வித் ஆல் த ரெக்யர்டு கன்சியூமபிள்ஸ், அது தவிர வந்து என்னென்ன தேவையான ஆட்கள் இருக்காங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இருக்க மாட்டாங்க, அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எனஃப் நம்பர் இருக்காங்களா, இல்லை வாலண்டியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த டேட்டா பேஸ் நெட்ஒர்க்கு, இது எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணி வார் ரூமில் உட்காந்து அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். இது வந்து ஒன்லி வென் யூ ஆர் ஆன் கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் லெவல் இருந்தால் தான் வரும், இல்லைனா வந்து அந்த நேரத்தில் போய் நான் ஃபோன் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி வர்றதுக்கெலாம் டைம் இருக்காது, ஏன்னா அந்த நீட் எப்படின்னா மாறிட்டே இருக்கும், டிசாஸ்டர் நடந்து ஃபஸ்ட்டு 24 ஒரு நீட் இருக்கும், அடுத்த 24 இன்னொரு நீட் இருக்கும், அடுத்த 24 இன்னொரு நீட், இப்போ ஃப்ளட் வந்ததுன்னா தண்ணி வந்து வடிஞ்ச உடனே அந்த ஸ்லட்ஜ் இருக்கும் இல்லையா, அதில் அதை வந்து அது காயத்துக்கு முன்னாடி அதில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாகணும், அது காஞ்சி பரவ ஆரம்பிச்சதுன்னா அதை சார்ந்த நிறைய பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும், ஸோ அதனால் அந்த ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ப்ளீச்சிங் பவுடர்னா ஏதோ கிலோ கணக்கில் இல்லை டன் கணக்கில் தேவைப்படும், சென்னை ஃபுல்லாக வந்து நான் இப்போ அதை ப்ளீச் போடணும் அப்படின்னு போது, அதுக்கு அடுத்து வந்து அவங்க திரும்ப கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படும் அது அரேஞ்ச் பண்ணியிருக்கணும், ஸோ எல்லாமே வந்து ஆல்ரெடி எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருந்து அதை பற்றி நாலேஜும் அவேர்னஸும் ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டுமே தான் அந்த ஃப்ளோவில் இருக்கும், இல்லைனா அங்கங்கே ஹிக்கப்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மாதிரி இழந்தவங்க அதோட பெயின் அதிகமாக இருக்கிறவங்க அஜிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும், அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு மாதிரி லேயர், இட் வில் டேர்ன் இன் டு வேறு மாதிரி இஷ்யூங்க, ஸோ இதெல்லாமே வந்து ஒன்று செய்யணும், அதாவது தெரிஞ்சுக்கிறது ஒன்று, அப்புறம் அந்த அவேர்னஸ் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ரெகுலர் ட்ரைனிங்கில் வச்சு செய்யும்பொழுது இட் வில் பி மோர் ஈஸியர்.
2: தேங்க்யூ சார், ரொம்ப கேட்குறதுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்கும் என்வாயன்மெண்ட் ஒரு மீடியேட்டரா இருந்தாலும் எது உங்களை வேஸ்ட் செக்ரிகேஷன்லையும் ஃபோக்கஸ் கொண்டு வர வச்சுது?
1: நான் 2018 கேரளா ஃப்ளட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு வந்தபொழுது இங்க சென்னை வந்து சென்னை வாஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா டு பிரைவேட்டைஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், 2000 கொண்டு வந்தாங்க, அப்போ ஒரு ஏஜென்சி வந்து ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க, அப்போ அந்த சிமெண்ட் ரிங் இருக்கும் குப்பை கொட்டுறதுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு ஒரு பின்ஸ் வருது, 1100 லிட்டர் பின்ஸுங்க வருது, ஒரு காம்பாக்டர் வந்து அதை எடுக்குது, இதெல்லாம் வந்து 2000 நான் பார்க்க சென்னை ஃபர்ஸ்ட் விட்னஸ் பண்ணது. அதன் பிறகு வந்துட்டு தேவர் அதர் பிளேயர்ஸ், நாங்கள் ஃபோர்த் பிளேயர் இப்போ இருக்கிறது. இந்த கம்பெனியுடைய பிரைமரி ஃபோக்கஸ் என்னென்னா, கொடுக்குற குப்பையை பிரித்து கொடுங்க, வீடோ கடையோ தயவுசெய்து ரோட்டில் போடாதீங்க. வீடு தேடி ஒருத்தர் ஒரு தூய்மை பணியாளர் வரார் இல்லையா, அவர்கிட்ட தயவுசெய்து கொடுத்துருங்க. ரோட்டில் பெருக்கிறாங்க, ஸோ அதனால் தயவு செஞ்சு பி அவேர் தட் தேர் சம்படி ஹூஸ் ஆக்சுவலி கிளீனிங் த ரோட் நைட் டைமில் 24/7 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சாக்லேட் ராப்பரை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க, தயவுசெய்து போடாதீங்க, கரெக்டாக பின்னிட் ரைட் லைக் அதுக்குன்னு இருக்கிற பின்னில் போடுங்க. பெஸ்ஸியில் போயிட்டு ஃப்ரெண்டுக்காக நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஒரு கேக் வெட்டிட்டு அந்த போ அந்த பாக்ஸையோ இல்லை அந்த பிளாஸ்டிக் இது கத்தியோ இது மாதிரி விஷயங்களோ இல்லை அங்கே கேக் சாப்பிட்ட பிறகு தட்டுகளையோ அங்கேயே போட்டு வராமல் அது கரெக்டான பின்னில் போடுங்க. இது வந்து சின்ன சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இப்போ மழை வரப்போகுது நமக்கு உங்களுக்கு தெரியும் என்ன ஆகணும். இப்போ இந்த 2-3 நாள் வரும்பொழுது இந்த வெண்ட்டுங்களில் தண்ணி போனோம்னா அந்த வெண்ட்டுங்க கிளியராக இருக்கணும். நான் போடுற ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நினச்சி நான் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் பொழுது அந்த குப்பைகள் போய் அந்த வெண்ட்டை அடைக்கலாம். வெண்ட்டில் அடைச்சதுன்னா மழை வரும்போது தண்ணி நிற்கும், அது நமக்கே மறுநாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போகும்போது இல்லை ஒரு அவசரத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா கூட தண்ணி இருக்கும்பொழுது போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆங்கிளில் சொல்கிறேன், இல்லீகல் டம்பிங் நடக்கிறத தவிர்க்கணும். மக்கள் அதை பார்க்கும்பொழுது அதை இன்ஃபார்ம் பண்ணணும் அத்தாரிட்டிஸ்க்கு, இஃப் தே நோட்டீஸ் ஆர் இஃப் தே சி எனி அதாவது அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் நைட்டில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பேஜ் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறதை பார்க்கும்பொழுது, அடையாறு கூவம் இது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதில் வந்து படகு சவாரிலாம் நடந்ததுன்ட்டு. இப்போ அது வந்து பாதி இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரெடாமினெண்ட்டில் அது வந்து காஞ்சி தண்ணி இல்லாமல் இருக்கும்பொழுது அவர் கொஞ்சம் தண்ணி இருக்கும்பொழுது அதில் இல்லீகல் டம்பிங் நடக்கும்பொழுது என்னாகும், மழை நிறைய இருக்கும்போது தண்ணி அதெல்லாம் போய் தியோசபிக்கல் சொசைட்டி கிட்ட கடலில் கலக்கிற இடத்துல எல்லாமே போய் சேர்ந்து கடலில் கலந்து ஹைடைட் லோடைட் வரும்பொழுது திரும்ப அதில் தேவையில்லாத பொருட்கள் நேச்சுரஸ் நைஸ் வே ஆஃப் சேயிங் இதெல்லாம் எந்த இல்லை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் கொடுத்துரும். நார்மலாக 40-50 டன் குப்பைகள் வரும் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த டைமில் தான் அந்த பீச் கிளீனப்லாம் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தோம். பட் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா இண்டிவிஜுவல் வந்து தனிமனித ஒழுக்கம் இஸ் அ கோர் ஒன்று. ரெண்டாவது என்வாயன்மெண்டல் ஸ்டுவர்ட்ஷிப், சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு. இது ஒவ்வொருத்தரும் யோசிச்சு இது எனக்காக மட்டும், அதாவது நான் இப்போ உடனே வந்து இந்தியாக்காக பண்ணுங்க தமிழ்நாட்டுக்காக பண்ணுங்கன்றது ஒரு பக்கம், நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் பொழுது தென் இட் இந்த டைனி ட்ராப்ஸ் ஆஃப் சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் வந்து வில் எவென்ச்சுவலி சேஞ்ச் இன் டு மேசிவ் வேவ்ஸ் ஆஃப் சேஞ்ச். அதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நான் செய்ய வேண்டியது என் கடமைன்ற ஆங்கிளில் யோசிச்சாலே திங்ஸ் வில் சேஞ்ச். இதுதான் வந்து என்ன இதில் வர வச்சது.
2: சார் உர்பேசர் சுமித்னா நேயர்களுக்கு என்னன்னு சொல்றீங்களா?
1: திடக்கழிவு மேலாண்மைக்காக பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு சில கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் செயல்திறன் அளவீட்டு முறையில் கொண்டு வரணும்னு, அதாவது பிரைம் எய்ம் என்னென்னா டு என்ஷோர் சென்னை பிகம்ஸ் த மோஸ்ட் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டி இன் இந்தியா, இதுதான் கோர். இதை வந்து கொண்டு வரதுக்கு எப்படி பண்ணலாம் அதுக்குன்னு வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறாங்க. அப்போ பல கம்பெனிகள் வந்து முன் வராங்க, அதில் உர்பேச சுமித்ன்ற நிறுவனத்துக்கு 8-year கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது 2020. 3 வருஷம் 35 வர செப்டம்பரில் 2 வந்ததுன்னா இப்போது ஃபோக்கஸ் என்னென்னா செக்ரிகேட்டட் வேஸ்ட், அதாவது சோர்ஸ் செக்ரிகேட்டட் கொடுக்கும்போதே குப்பையை பிரித்து கொடுக்கணும், கடைகள் மற்றும் வீடுகளில் வாங்கணும், ரோடை சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ இது வந்து அப்போ மேனுவல் ஸ்வீப்பர் தேவைப்படும், மெக்கானிக்கல் ஸ்வீப்பர் தேவைப்படும், அப்புறம் பெரிய பின்னில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு ரெஃப்யூஸ் காம்பாக்டர்ஸ் தேவைப்படும், வீடு வீடாக போய் வாங்குறதுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அதுக்கு டிரைவர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த சென்னை நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வைஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ பேக்கேஜ் 5 and பேக்கேஜ் 2. பேக்கேஜ் 2ல வந்து 11, 12, 14 and 15 ஜோன் நம்பர்ஸ். அதே மாதிரி பேக்கேஜ் 5ல வந்து 9, 10 and 13. ஸோ 9 to 15 அவுட் ஆஃப் 15 ஜோன்ஸ் இன் சென்னை 7 ஜோன்ஸ் ஹவ் பீன் அலாட்டட் டு உர்பேசர் சுமித். இந்த நிறுவனத்துடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உர்பேசர் அப்படின்றது ஒரு ஸ்பானிஷ் கம்பெனி, மேட்ரிட்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, சர்க்குலாரிட்டி ஜெயண்ட்னு சொல்லலாம். அதாவது டாப் 3 கம்பெனிஸ் வேர்ல்டு வைட் எடுத்தீங்கன்னா உர்பேசர் இஸ் ஒன் ஆஃப் த டாப் 3. சென்னை கார்பரேஷன் வந்து ஆஃப்டர் லண்டன் இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இன் இந்தியா இன் த வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ இப்போது இமேஜின் ஒரு சைடில் வந்து சென்னை கார்பரேஷன், ஒரு பக்கம் உர்பேசர், இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க வித் ஒன்லி ஃபோக்கஸ் டு மேக் சென்னை ஆஸ் அ மோஸ்ட் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டி இன் இந்தியா. இதில் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் மெத்தட் அண்ட் டு என்ஷுர் குவாலிட்டி டு என்ஷுர் சென்னை ரியலி டேர்ன்ஸ் இன் டூ, அதாவது சிங்காரா சென்னைன்றது வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு விஷயமா மாறணும்னா அப்போ மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும். ஒரு பக்கம் ஜிசிசி ஓகேங்களா, இன்னொரு பக்கம் வந்து உர்பேசர் சுமித் இருக்கு. பட் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து மக்கள், இவங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். உர்பேசர் சுமித்துடைய நோக்கம் சென்னை, இந்த 8 வருஷம் கழிச்சு நாம் இருப்போம் நாம் இருக்க மாட்டோம், பட் சென்னையில் ஒரு கிளீன்லினஸ் ரெவல்யூஷன் நடந்தது, அந்த பீரியடில் நான் இருந்த சில விஷயங்கள், அதுக்கப்புறமா சென்னை உர்பேசருக்கு முன்னாடி சென்னை உர்பேசருக்கு அப்புறமான்ற ஸ்டேஜில் வரணுன்ற ஒரே ஃபோக்கஸில் 12,000 பேர், 7 ஜோன், இட் ஹாஸ் 92 வாட்ஸ் ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வந்து 3000 BOV பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் போய் குப்பையை கலெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு பிஓவியும் வந்து ஆவரேஜாக ஒரு 450 houses கவர் பண்ணுது. ஸோ நீங்கள் 40 லட்சம் பாப்புலேஷன், 16,621 தெருவில் இருக்கிற குப்பைகளை கலெக்ட் பண்ணி அந்த வெட் வேஸ்ட் வந்து மைக்ரோ கம்போசிங் சென்டரில் கொடுத்து, ட்ரை வேஸ்ட் வந்து மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டியில் கொடுத்துட்டு, ஆர்ஆர்சி ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர்னு சொல்லுவோம் அங்கே கொடுத்துட்டு, இப்போது சானிட்ரி பேட்ஸ் டயப்பர் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து இன்சினரேஷனில் கொடுத்துட்டு, இட்ஸ் அ மேசிவ் ஆப்ரேஷன். 365 days 3 shifts நடந்துட்டு இருக்கும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் இட்ஸ் ரெய்னிங். கோவிட் டைமில் வி ஆர் செப்பரேட் க்ரூ டு ஹேண்டில் கோவிட் வேஸ்ட் ஆஸ் வெல், அதாவது கோவிட் அஃபெக்ட் ஆனவங்க இருந்த வீடுகள்லேருந்து வந்த வேஸ்ட்டுங்களையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தனியாக இருந்தது, அவங்கள அந்த ஃபுல் பிபிஇ கிட்லாம் கொடுத்து. உர்பேச சுமித்துடைய ஒரே நோக்கம் சென்னையை வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகரமாக மாற்றுறது, மக்களோட பேராதரோட.
2: எஸ் சார், ஸோ நீங்கள் அந்த 3000 வண்டிகள் பற்றி மென்ஷன் பண்ணப்போ, இந்த தூய்மை பணியாளர்கள் ஃபேஸ் பண்ணுற சில டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன சார்?
1: ஓகே, டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றத விட நான் இப்படி சொல்கிறேன், லைக் இப்போ அவங்க வந்து கேட்கறது மக்களுடைய கிட்ட அவங்க வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் வீட்டிலேருந்து வந்து குப்பையை கொடுக்குறீங்க, அப்போது நம்ம கொடுக்குற குப்பையை வந்து பிரித்து கொடுங்க, ஆர் ரதர் கலக்காமல் கொடுங்க. கிச்சன்லேருந்து வர குக்ட் அன்குக்ட் அண்ட் ஸ்பாயில்ட் ஃபுட் இது தனியாக, அதெல்லாம் மகக்கூடியது, உரமாகக்கூடியது, இட் டர்ன்ஸ் இன்டு பிளாக் கோல்டு. ஃபார்மர்ஸ்க்கு 1 ரூபி per kgன்னு கொடுக்குறாங்க கவர்மெண்ட், நம்ம போய் வாங்கினோம்னா 10 ரூபீஸ் per kg ஓகேங்களா, ரிச் மென்யோ கேன் பி அப்டெயின் பை பேயிங் 10 ரூபீஸ் per kgன்னு வாங்கிக்கலாம். இதே மாதிரி எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அதெல்லாமே தனியாக கொடுத்துருங்க. இது வந்து ஒரு 100 kg வரைக்கும் இருக்கும்பொழுது இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேருந்து வருது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. இதுக்கு மேலே போகும்போது பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர் அவங்க வந்து எம்பேனல் வெண்டர்ஸை அவங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும், வெட் வேஸ்ட் வந்து அவங்க வந்து உரமாக்குறதுக்கும் அவங்க வந்து அந்த பிட்டு கட்டுறது அதெல்லாமே அவங்க வச்சுக்கணும். இப்போது அவங்க சைட்லேருந்து கேட்குறது, தயவு செஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து வர குப்பையை பிரித்து கொடுங்க, ரோட்டில் போடாதீங்க, கன்னடத்தில் பப்ளிக் ப்ளேஸில் கொட்டிடாதீங்க, ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருக்குன்னு போய் கொட்டிடுறது அதெல்லாம் கொண்டாதீங்க, அவங்க வீடு தேடி வர தூய்மை பணியாளர்கிட்ட மட்டுமே கொடுங்க. தெர் இஸ் நோ நீட் டு, அதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டிப் பண்ணணும் பைசா கொடுக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது, ஆல் தி சர்வீசஸ் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்கோப். அண்ட் ப்ளீஸ் ட்ரீட் அஸ் வித் ரெஸ்பெக்டிங் டிக்னிட்டி, இது வந்து நான் தூய்மை பிள்ளையர் ஆங்கிலேருந்து சொல்கிறேன், லைக் அவங்க வந்து எங்களை வந்து சக மனுஷனாக மதிங்க, குப்பையை பிரித்து கொடுங்க, ரோடில் போடாதீங்க, நாங்கள் உங்கள் ஹெல்ப்பஸ் டு ஹெல்ப் யூன்ற ஆங்கிளில் ப்ளீஸ் எங்ககிட்ட மட்டும் கொடுங்க. ஏன்னா இது இப்போ நீங்கள் என்ன இப்போ இடம் சுத்தமாக இருந்தால் போதும் நான் தூக்கி போடுறது, அது வந்து திரும்ப நமக்கே வந்து இஷ்யூவாக வந்து முடியும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டாவது, இது வந்து ஏதோ அவர் வராரு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஆங்கிள் இல்லாமல் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. இல்லைங்கன்னா நான் திடீர்னு நான் போன வாரம் கொடுத்தேன் இந்த வாரம் நான் பரவாயில்ல கலந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், பார்த்தா நான் பிரித்து கொடுப்பேன் இல்லைனா நான் அப்படியே கொட்டிடுவேன்ற மாதிரி இல்லாமல், பல ரெசிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க, பல ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் நிறைய சப்போர்ட் இருக்கு, வி ரெகுலர்லி மீட் வித் தம், வி ஹவ் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்ஸ், அதெல்லாமே அவங்க நிறைய வந்து சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபியூ ஏரியாஸ் இட்ஸ் மிக்ஸ் பேக் ஆஃப் இதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அவங்க பிரித்து கொடுக்கறது கன்சிஸ்டண்டாக இல்லாமல் இருக்கு, அதை தட்ஸ் வே வி கீப் ரிக்வெஸ்டிங் ப்ளீஸ் பிரித்து கொடுங்க, அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் ரெகுலராக நடத்துவோம். இப்போ இதுதான் எனக்கு தெரிஞ்சு மக்கள் செல்லுந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்.
3: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: you see.
1: Take your old computer, DVD player, and electronics to an electronic recycling center. Save natural resources. Avoid pollution. E-cycle. Save the earth. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: இப்போ ஒரு பர்சன் வேஸ்ட் செக்ரிகேட் பண்றதுக்கு அவங்க கிச்சன் வீட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வேஸ்ட் செக்ரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். அதுக்கு என்ன சார் ப்ராசஸ், லைக் பிகினர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் தர முடியுமா?
3: பிகினர்ஸ் நம்ம வீட்டில் எல்லாருமே பால் பேக்கெட் வாங்குறோமா? ஓகே, முன்னாடி கிளாஸ் பாட்டில் வந்தது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் வருது. அதை கட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த கார்னரை ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, கிராஸாக கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணிட்டு அந்த பீஸ் அதிலே இருக்கட்டும் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு நமக்கு தெரியும் அது 700 வருஷம் ஆகும்ன்றது. அண்ட் ரெண்டாவது பிளாஸ்டிக் தனியாக, ஓகே ரீசைக்கிளபிள்லாம் தனியாக, இந்த கார்ட்போர்டு உடையாத பாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிச்சனில் வர்றது தனியாக, அதெல்லாம் மகக்கூடியது சரிங்களா. இது ரெண்டுத்தையும் பிரித்து கொடுத்துட்டு, ரெண்டாவது இந்த ஃபியூஸ் போன பல்ப் இல்லைன்னா இப்போது டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸு, இந்த மாதிரி விஷயங்க கெமிக்கல் ஹசார்டஸ் நமக்கு தெரியும். ஸோ அது தனியாக. பட் இந்த ஹசார்டஸ் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஜென்ரேட் பண்ணுவோம். சராசரியாக ஒரு 4 பேர் இருக்க வீட்டில் 2 கிலோ வேஸ்ட் வரும். அதில் 60% வெட் வேஸ்ட், வால்யூம் கம்மி வெயிட் அதிகம். அடுத்தது 40% வந்துட்டு வால்யூம் அதிகமாக இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடியது ட்ரை வேஸ்ட். அதனால் இதை மாதிரி வர குப்பையை வீட்லேயே 2 பின் வச்சு பிரிச்சுட்டு, அந்த டைமுக்கு வராங்களே காலையில் 6 to 2, 2 to 10, 10 to 6 மூணு ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்க. 6 to 2 வீடுகள், ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், ஸ்பீக்கர் பாட்டு பாடிட்டு வரும். நம்ம பல பேருக்கு அது வேக்கப் காலாகவே இருக்கும். ஓகேவா, முன்னாடி ஓஹோன்னு ஒரு பாட்டு வந்தது, இப்போ ஜிவி பிரகாஷ் அவர் பாடின பாடல் வந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டு கேட்டாலே நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு 6 வீடு 8 வீடு இருக்கிற ஃப்ளாட்டுகளில் தேவ் கம்யூனிட்டி பின்ஸ் அங்கேருந்து வச்சுருவாங்க. மெயினாக இந்த குப்பையை வெட் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட்னு பிரித்து டெய்லி கொடுத்துட்டாலே சென்னையோட பல இஷ்யூஸ் சால்வ் ஆகிடும், என்வரன்மெண்டல் ரிலேட்டடான இஷ்யூஸ் சால்வ் ஆகிடும். மெயினாக இது செய்கிறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து லேண்ட்ஃபில்லுக்கு மிக்ஸ்ட் வேஸ்ட் போகிறது குறையும். அதை வந்து தவிர்க்கணும்னா இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பி மோர் காஷியஸ் வென் கிவிங் வேஸ்ட். அதை கொடுக்கறது பிரித்து கொடுங்க, அண்ட் அவங்ககிட்ட கொடுங்க. அங்கேயே வச்சு வெளியே, இப்போ கம்யூனிட்டி பண்ணியிருந்து அது மூடி இருந்ததுன்னா ஓகே, இல்லை திறந்து இருந்ததுன்னா இப்போ அது மாடு தள்ளி விட்டோ இல்லைன்னா நாயை கீழே தள்ளி விட்டு அது திரும்ப வந்து வேற மாதிரி இஷ்யூவாக மனசு மாறாமல் இருக்கிறதுக்கு வீடு தேடி வராங்க, தயவுசெய்து அவங்ககிட்ட கொடுத்துருங்க, பிரித்து கொடுங்க.
2: எஸ் சார், கண்டிப்பாக. இப்போ சென்னையில் நீங்கள் சொன்ன மாதிரி 7 ஜோன்ஸில் வந்து நம்ம வேஸ்ட் செக்ரிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதில் பயங்கர இம்பாக்ட் எந்த ஜோனில் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
3: இல்லை, அது ஒரு ஏரியாவுக்கும் டைனமிக்ஸ் மாறும். இப்போ ஒரே ஏரியா எடுத்துப்போமே, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரியபுரம்னு வச்சுப்போமே, மெயின் ரோட்டில் ஒரு விதமான டைனமிக்ஸ் இருக்கும், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸில் ஒரு டைனமிக்ஸ் இருக்கும், கனால் பேங்க் ரோட்டில் டைனமிக்ஸ் மாறும். இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் பார்க்க முடியாது. மிக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் எல்லாமே ஒரு ஏரியாலே ஒரு ஒரு விதமான அப்ரோச் தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பிரிக்கணும், இது நம்ம சென்னைக்காக குப்பையை பிரித்து தரணும், போடக்கூடாதுன்றது. அவங்க எங்கே இருக்காங்க, இந்த இடத்துல இருந்தால் இவங்க இப்படி தான் கொடுப்பாங்க, இந்த இடத்துல இருந்தால் இவங்க தரமாட்டாங்கன்ற மாதிரி எந்த விதமான அப்ரோச்சும் கிடையாது. இண்டிவிஜுவலுடைய எந்த அளவுக்கு அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது, ஏன்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ எஜுகேஷனல் பேக்ரவுண்டோ இதில் வந்து ஒரு க்ரைட்டீரியாவே வரல. ஏன்னா ஒரு சில மித்து இருக்கும், இந்த இடத்துல இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் ஏரியாஸ் வேர் நான் இந்த ஒர்க்குக்கு உள்ளே வந்த பொழுது அவேர்னஸ் கொடுக்க போகும்போது அவ்வளோ நல்லா பிரித்து தோட்டம் வச்சு மாடியில் தோட்டம் வச்சுக்கிட்டு இருக்க மிஸ்டர் குப்பன் ஜோன் லெவலில் இருக்கார். இதே மாதிரி மிஸ்டர் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார் மயிலாப்பூரில், மிஸ் ஜனனின்னு ஒருத்தங்க இருக்காங்க காந்தி நகரில், லைக் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜெயந்தின்னு ஒரு மேடம் இருக்காங்க, கீதா கணேஸ்வர் மேடம் இருக்காங்க, இது மாதிரி ஒவ்வொரு ஜோன்லேயும் விஸ்வநாதன் ஒரு சார் இருக்கார். இது மாதிரி அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச சேஞ்சஸ் நிறைய அன்சங் ஹீரோஸ்னே சொல்லலாம், நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரே ஒரு எல்லாருக்குமே காமன் த்ரெட் அவங்களை கனெக்ட் பண்ணதுன்னா, இது ஏன் சென்னை ஏன் ஊர், நான் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ செய்வேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவேன்னு பண்ணுறாங்க. இப்போ இண்டிவிஜுவல் தான் இதில் நான் பார்க்கறத தவிர, ஏரியா வைஸ்ன்னு நான் சொல்ல முடியாது. நான் டிநகரில் இருக்கேன் ஜோன் 10, கமர்ஷியல் ஏரியாவில் வேறு மாதிரியான டைனமிக்ஸ் இருக்கும். டொப்போகிராஃபியோ இட் பிளேஸ் மேஜர் ரோல். அதே மாதிரி இப்போ மயிலாப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயில்கள், அதே மாதிரி ட்ரிப்ளிகன் எடுத்திங்கன்னா வேறு மாதிரி டைனமிக்ஸ் இருக்குது, கண்ணகி நகர் எடுத்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏரியா பொறுத்து, ஸோ எங்களுடைய அப்ரோச்சும் ட்ரைனிங் கொடுக்கறது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு ஏரியா பொறுத்து மாறும். ஒரே கண்டென்ட் தான், ஒரு பேனல் டிஸ்கஷனாவோ இல்லை அவங்கள வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் கமாண்ட் சென்டர் கூப்பிட்டு வந்து காமிக்கிறது, இல்லைனா தெருக்கூத்து பறை இசை இல்லைன்னா மார்னிங் பார்க்கில் வச்சு அவங்களுக்கு கீபோர்ட் தபலாலாம் கொண்டு போய் வச்சுக்கலாம், சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இட் கீப்ஸ் சேஞ்சிங் அண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வி கீப் ட்வீக்கிங். அதர் தன் தட் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு இப்போ வந்திருக்கோம்னா, முதல்ல நம்ம போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், டோர் டு டோர் அது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில ரெசிடென்ட்ஸ், ஒரு சில அசோசியேஷன்ஸ், மர்ச்சன்ட் அசோசியேஷன்ஸ், கார்பரேட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ, லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கம் ஃபார்வர்ட், ஆர் காலேஜஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் அஸ். தே ஆல்சோ சப்போர்ட் அஸ் இன் கண்டக்டிங் ட்ரைனிங்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இப்போ எடு பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் தூய்மை பணியாளர்களுடைய பசங்க படிக்கிறதுக்கு காலேஜஸ் கிட்ட சப்போர்ட் கிட்ட ஸ்காலர்ஷிப் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. எடு கிட்ஸ் அது வந்து ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை பத்தி ஏன் செய்யணும், இது எப்படி செய்யணுன்றது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து ட்ரைனிங் டிஓடி ட்ரைனிங் ஆஃப் த ட்ரைனர் செஞ்சுட்டு அவங்க தே கோ அண்ட் ரெப்ரசென்ட். இந்த மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங் இன் டிஃப்ரெண்ட் வெவ்வேறு லெவலில் நடக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து இட்ஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் மக்கள் கிட்ட தான் நிறைய வர்றதுனால வேர் ஏபிள் டு அச்சீவ் திஸ்.
2: தேங்க்யூ சார். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னாலே நம்ம ரொம்ப பாப்புலரா ஒரு கேட்குற ஒரு ஃப்ரேஸ் வந்து ரெடியூஸ், ரியூஸ், ரீசைக்கிள். ஸோ ஆஸ் அ சீனியர் மேனேஜர் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் பிஆர் ஃபீல்ட் இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ப்ராஜெக்ட்ல உங்களுக்குன்னு சில ஆக்ஷன் பிளான்ஸ் இருக்கா, கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா?
3: கலெக்ஷன் டிரைவ்ஸ் வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ சராசரியா ஒரு நாளைக்கு வந்து 100 டன் துணி வந்து லேண்ட்ஃபில்லுக்கு போகுது சரிங்களா. ஸோ இதை தவிர்க்கணும்னா அது வந்து ஒவ்வொரு, இப்போ இதை நான் சொல்றது வந்துட்டு ஓவராலா சென்னையில் இப்போ நம்ம 7 ஜோன்ல இருக்கோம், இந்த 7 ஜோன்ல ஒரு 60-65 டன் வச்சுப்போமே. இப்போ எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது, கமர்ஷியல் இடங்கள், தைக்கிற இடங்கள், பண்டிகை டைமில் அதிகமாக துணி தைச்சிட்ட பிறகு மீதி அந்த கட் பீஸ் சின்னதெல்லாம் தூக்கி போடுறது இது மாதிரி இருக்கலாம், இல்லை பழைய துணிகள் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், மால்ஸ், காலேஜஸ் அப்புறம் ரிலீஜியஸ் சென்டர்ஸில் வி ரெக்வஸ்ட் வெதர் வி கேன் பிளேஸ் அ பின் அண்ட் கலெக்ட் ஓல்ட் க்ளோத்ஸ் அண்ட் தென் கிவ் இட் டு என்ஜிஓஸ் வேர் தே கேன் ரீபர்பஸ் இட். இப்போ சில ப்ரீ லவ் க்ளோத்ஸை யூஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, ஸோ தே கம் அண்ட் ஆல்சோ டேக் இட். ஸோ இது மாதிரி இது ஒன்று ஒரு பக்கம். முன்னெல்லாம் எப்படின்னா ஏதாவது ஒரு பண்டிகை இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றது தான் இருந்தது. இப்போ எப்படின்னா இப்போ உங்கள் பர்த்டேக்கு என்ன கூப்பிட்றீங்கன்னா நான் புது ட்ரெஸ் வாங்கி போட்டு வர்றது, இது இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஒரு நார்மலான விஷயமா மாறிடுச்சு. ஸோ அதை வந்து எங்கெல்லாம் குறைக்கலாமோ கொஞ்சம் குறைக்கலாம், கொஞ்சம் கான்ஷியஸ் கன்சம்ஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது யூஸ் பண்ண விஷயங்களை எதெல்லாம் வந்து எங்கெல்லாம் திரும்ப அடுத்து, அதாவது நான் பிளாஸ்டிக் வந்து மண்ணில் தூக்கி போகிறதுக்கு முன்னாடி, அவரை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்னென்ன எவ்வளோ அதோட லைஃப் டைமை எவ்வளோ நாளைக்கு அதை வந்து அதிகப்படுத்தலான்றது பார்க்கணும். ஒரு ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பெட் பாட்டில் டிஷர்ட்டாகவோ ஷூவாகவோ மாற்முடியும் ட்ரெஸ்ஸாக மாறக்கூடிய தன்மை உள்ளதை நான் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அது மாறும். இப்போது அடுத்த கொஸ்டின் வரும், சரி அப்போ மாறிட்டு அது கூட கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி தானே போகிறேன்னா அட்லீஸ்ட் நான் அந்த டேரெக்டாக போகிறத வந்து நான் எவ்வளோ நாள் இழுக்க முடியுமோ அதை இழுக்கலாம். இல்லை இதை பற்றி அவேர்னஸ் வந்து சின்ன சின்ன, அதாவது காலேஜ் லெவல்லையோ ஸ்கூல் லெவல்லையோ நடத்திக்கிட்டு ரீயூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிள் பற்றி அவேர்னஸ் கேம்பெயின்ஸும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த செஷன் கூட வந்து இன் அ வே இட் ரீச்சஸ் மோர் பீப்புள், தில் அண்டர்ஸ்டாண்ட் இது ஏன் நான் பண்ணோம், இது எதுக்காக பண்ணோம், இது நான் பண்ணலன்னா இப்போ நான் இப்போ நாயகன் மாதிரி வந்து அவங்க செய்ய சொல்ல நான் செய்கிறேன் இவங்களும் செய்ய சொல்லலாம், இல்லை நீங்கள் செய்யலைன்னா கூட நான் செய்வேன், இது ஏன்னா எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என்னுடைய நான் தங்கியிருக்க தெருவோ இல்லை ஃப்ளாட்டோ அந்த தெருக்காகவும் நான் பண்ணுவேன்றது ஃபஸ்ட்டு அதை இறங்கணும். ஸோ அகைன் ஐல் கோ பேக் டு த சேம் திங் வாட் ஐ டோல், தனி மனித ஒழுக்கம் ரெடியூஸ் ரியூஸ் ரீசைக்கிள் ரொம்ப முக்கியம். கம்பெனி வைஸ் இஃப் யூ சி அஸ் வித் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் கார்பரேஷன் அண்ட் ரெசிடென்ட்ஸ் வி கண்டக்ட் டிரைவ்ஸ். இந்த ரெடியூஸ் ரியூஸ் ரீசைக்கிள் டிரைவிங் நடத்தும் பொழுது கலெக்ட் ஆகிறதுலாம் கொடுத்துட்றோம். இதில் வந்து எங்கே போகுதுன்றது மெயின், இந்த டெய்ல் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஓகே சென்டர் வைக்கிறோம், பாக்ஸஸ் வைக்கிறோம், கண்டெய்னர்ஸ் வைக்கிறோம், கலெக்ஷன் டிரைவ் நடத்துகிறோம், பட் அதுங்க யாருக்கிட்ட போகுது, அப்புறம் அது எங்கே போகுது, இதெல்லாமோ வி மானிட்டர் டு என்ஷூர் தட் இட் ரீச்சஸ் ரைட் பிளேஸ். ஏன்னா கலெக்ஷன் டிரைவ்லாம் நடத்திட்டு திரும்ப திரும்ப நான் எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டிடக்கூடாது. ஸோ அதுவும் வி மானிட்டர்.
2: எஸ் சார், ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நிறைய விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு மிக்க பெருமை சார். எங்க வானொலியில இந்த இன்டர்வியூக்கு விருந்தினரா பங்கெடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள்.
3: சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி பல இடங்கள்ல பல காலேஜஸ் முன் வரணும், பல ஸ்கூல்ஸ் முன் வரணும். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி செஷன்ஸ் நிறைய பேர் ரீச் ஆகும். நீங்க வந்து இந்த துறையில மென்மேலும் வளரணும்ன்ற ஆங்கிள் உள்ள வந்திருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காலேஜுக்கு இந்த சமுதாய வானொலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இந்த மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், நான் இங்கே நான் சென்னை வாசி தான், நிறைய எம்ஓபி பற்றி கேட்டிருக்கேன். நிறைய வந்து என் கூட பிஜி படித்தவங்களும் எம்ஓபிலேருந்து படித்தவங்களும் நிறைய வந்து இருந்திருக்காங்க. இந்த ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனில் இந்த செஷனில் அட்டன் பண்ணது எனக்கும் பெருமையாக இருக்குது. நன்றி.
2: ரொம்ப தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, எவ்வளோ அழகா நம்ம விருந்தினர் மிஸ்டர் வி ஆர் ஹரிபாலாஜி நமக்கு அவரோட வாழ்க்கை அனுபவங்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தியும், மற்றும் வேஸ்ட் மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சுத்தமான சூழல் மாதிரி தெளிவா சொல்லி புரிய வச்சிருக்காரு. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஹியூமானிட்டேரியனா இருந்து இப்போ ஹவு டு ப்ரொடெக்ட் ஆர் என்வாயன்மெண்ட் வரைக்கும் அவர் புகழ் பெற்றிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஸ்கை இஸ் நாட் த லிமிட்ன்றது இவர் வாழ்க்கை அனுபவத்தையும் இவரோட அன்றாட செயல் வச்சு நமக்கு புரிய வச்சிருக்காரு. நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம சுத்தம், சுகாதாரம் மற்றும் சுதந்திரத்தையும் குறிக்கும். நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் சஸ்டைனபிள் வேர்ல்ட நோக்கி போக வேண்டும். அந்த குறிப்போட நான் இன்னைக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். சைனிங் ஆஃப், திஸ் இஸ் யோர் ஆர்ஜே அஞ்சனா ஃப்ரம் MOPCRS 107.8. திஸ் இஸ் ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். ஸ்டே டியூன்.

0: 7.
1: Hi, now I'm Mimi Anand. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆமா, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே லைஃப்ல. மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம் அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே திறமை அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக

0: வச்சுக்கிறதுக்காக, நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக, உங்களுக்கு சொல்கிறதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்ல தபால் போடலாம். உங்க சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்க மறக்காம தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்க தீர்த்து வைக்கப்படும். இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, நான் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்றைக்கி உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போது நம்ம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைன்னா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர் கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும், இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, ட்ராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும் உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்லை இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்குது, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ அதை எங்கே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸை எடுக்க செய்ய வைக்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பெண்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சோஃபால வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ், அந்த கபோர்டுக்கும் அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேலே போடுற கிளாத் இருக்கு இல்லையா, உங்களோட அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தா மாதிரி ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு டிரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே. ஸோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும், யூஸ்வலா சோஃபாஸ்லாம் நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது. பாக்குறவங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட் வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும் இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது அந்த இதுல. அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்ல வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேரா பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பாக்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பா. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னர்ல தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லயும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி பிளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வால்ல வந்துட்டு டோருக்கு பேக் சைட்ல வர வால்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு மேக்சிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதுல ஸ்லைட்டா ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு அதுல நீங்க செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணீங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரக்டா தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூம்ல எடுத்த உடனே செப்பல்ஸா இருக்கு அப்படின்றது மைண்ட்ல இல்லாம நீட்டா இருக்கும், உங்க வீட்டுல அது பாக்குறப்போ ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா பாக்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது, நீங்க விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் நினைச்சீங்க ஒருத்தருக்கு ஏற்கனவே கட்டி கொடுத்த பிளாட்டா இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல இப்படிதான் இருக்கும் ஷேப். நம்ம எதிர்பார்க்கிற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க, டைனிங் டேபிளுக்கு நீங்க டேபிள் 4 chairs வேணும், மினிமம் 4 numbers ஆவது சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி இப்பதான் நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தா கூட போறோம். பட் உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டோவர் இட்டஸ் ஒரு மினிமம் 4 chairs வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூமில் ஃப்ரண்ட்டில் என்ட்ரு பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3 to 4 steps தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக டேபிளை வாங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டீங்கன்னா ஃபார் எவர் நெவர் எப்பவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியான்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடிச்சு வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல, அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பிளாங்கை வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தேவை அந்த மாதிரின்னா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் சொல்ல போனானா ரொம்ப லீஜராக இப்போ உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப நமக்கு இப்போ காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்லை சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ளே வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்கள் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்கள் உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இதில் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய்

வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

யூஆர் ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: A journey to heal, a fight for justice. Every year, hundreds of people, mostly women, are attacked with acid in Pakistan. Pakistani acid attack survivor Sajia, age 8, lies on the lap of her mother, Azim, at the Acid Survivor Foundation in Islamabad, Pakistan. Tuesday, December 13, 2011, Sajia's father allegedly threw acid on her mother, Azim, after the mother refused to sell their two boys to a man in Dubai to use as a camel racer. This is the story not only of Sajia but other 3,000 women who have been the victim of acid attacks in the last 10 years in Bangladesh only. Many of the cases are self-inflicted, resulting from years of depression, hopelessness, domestic violence and poverty. Stop violence against women. Produced and brought to you by MOP Community Radio 107.8.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது

0: வானொலி நமது பெருமை.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேட்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நாம ஜென் கதைகள் கேட்க போறோம். நமக்காக இந்த சிறுகதையை எழுதினது வாசுதேவன் அவர்கள். வாங்களே கதை கேட்கலாம். சிறுகதை வாசித்தல். சொர்க்கம் நரகம். அவர் ஒரு ஜென் குரு. மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருந்தார். அந்த வழியாக சென்ற வீரன் ஒருவன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை கண்டதும் தனது குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பின்னர் மெல்ல அவர் அருகே வந்து கை கூப்பி அவரை வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவி நோக்கினார். ஆனால் குரு எதுவும் பேசவில்லை. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்கு உள்ள ஒரு சந்தேகம். தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்தான் அந்த வீரன். குரு அப்பொழுதும் மௌனமாகவே அவனை நோக்கியபடி இருந்தார். குருவே, சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா என்று வீரன் கேள்வி எழுப்பினான். ஆனால் ஜென் குரு பதிலேதும் சொல்லாமல் அவனையே நோக்கிக் கொண்டிருந்தார். வீரனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாய் தெரியவில்லை. குரு இப்பொழுது அவனை தீர்க்கமாக நோக்கி சிறிது நேரம் கழித்து மெல்ல ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன செய்கிறாய் என்றார். நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி என்றார் அந்த வீரன் பெருமையோடு. குருவிடமிருந்து உடனே ஒரு கேலி சிரிப்பு தென்பட்டது. நீ ஒரு முட்டாள், உன்னை எவன் சேனாதிபதியாக நியமித்தது என்று கேலியாக கேட்டார். இதை கேட்ட வீரனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையிலிருந்து வாளை ஊர்வினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு ஒரு குறுஞ்சிரிப்போடு. இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென்று வாளை உரையிலிட்டு அவரை கூப்பி வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே என்றான். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன என்றார் குரு அமைதியோடு. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள். ஜின் சிறுகதைகளை அழகா தொகுத்து தந்த வாசுதேவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வேறு ஒரு நாள் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது

0: உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.
2: வணக்கம் லிஸ்னர்ஸ், நான் தாங்க உங்க ஆர்ஜே கீர்த்தனா. இப்போ நம்ம கூட ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆகட்டும், இவங்க குரல் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க இவங்களை நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. இப்போ சீரியல்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, லீட் ரோல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. இவங்க என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது வரைக்கும் இவங்க யாரும் நீங்க கெஸ் பண்ணிட்டே இருங்க.
3: ஹலோ லிஸ்னர்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த பத்தி சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். முக்கியமா வந்து டிராபிக். இந்த டிராபிக்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன்னா, டிராபிக் சென்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது வீட்டுல இருக்கிற நேரம் போக முக்காவாசி நேரம் வந்து நம்ம வெளியேதான் கழிக்கிறோம். பலதரப்பட்ட வாகனங்கள், பலதரப்பட்ட ஆட்களை நம்ம சந்திக்கிறோம். அப்படி இருக்கப்போ ரோட்ல இறங்கி போயிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு நிம்மதியா வந்து சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிம்மதி இருக்கிறதுல. ஒய்ஃபா இருந்தாலும் டென்ஷனா இருப்பாங்க, ஒரு மதரா இருந்தாலும் டாக்டர் வந்து சேரல, சன் வந்து சேரலங்கிற கவலையோட இருப்பாங்க. ஏன் நம்ம வந்து இதை உணர மாட்டேங்கிறோம்? அதாவது எல்லாருக்கும் வந்து இந்த டிராபிக் சென்ஸ் வேணுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உணரணும். மத்த விஷயங்களை நம்ம முக்கியமா கவனம் செலுத்துறப்போ இதுல கவனம் செலுத்துறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்ல நடந்து போறப்போ ஒரு வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், சைக்கிள்ல போறவங்களா இருக்கட்டும், நடந்து போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கவனிச்சு போகணும். இது வந்து நான் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கார்ல போறவங்க வந்து கரெக்டா கொண்டு போய் கரெக்டா ரோட்ல கிராஸ் பண்றவங்க கிட்ட போய் நிறுத்துறாங்க. பிரேக் போட்டு நிறுத்துறீங்க, அவங்களுக்கு காயப்படுறது இல்ல, ஓகே தப்பிச்சிடறாங்க. ஆனா மனதளவுல காயப்படுறாங்க. என்னன்னா, அந்த ஷாக் வந்து அப்படியே அவங்களை போய் அட்டாக் பண்ணுது. இதே வந்து ஒரு வேலைக்கு போறவரா இருந்தா டென்ஷன் ஆகி ஆபீஸ்ல போய் அதே டென்ஷனோட உட்காருவாரு. அங்க இருக்கிற சீனியர்ஸோட இடகனமா பேசிவிட்டு தேவையில்லாம பிரச்சனைகள் ஆளாக கூடும். இதெல்லாம் எதுக்கு? ஏன் நேத்துக்கு நானே என் பொண்ணோட ஆக்டிவால போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் வேணும்னு மோட்டர் பைக்ல ஸ்பீடா வந்து இடிக்கிறவரை வந்து நான் ஏதோ கோச்சுக்கிட்ட உடனே எங்களை ஃபாலோ பண்ணி சந்து, ஒரு இருட்டான சந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏதோ கலாய்க்க பாக்குறாரு. அது ரொம்ப தவறான காரியம். இதே என் பொண்ணு தனியா டிராவல் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்க, இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க வந்து அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்பட்டா இந்த மாதிரி டிராபிக் ப்ராப்ளமும் ஆபத்துகளோ ஒரு ஆக்சிடென்ட்ஸோ நம்ம தவிர்க்கலாம்.
2: என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இவங்க யாருன்னு? தெரிஞ்சதா இவங்க யாருன்னு? நம்ம இப்போ இவங்களே கேக்கலாமா?
3: நில அதுவானது மேலே பல்லானது ஓடத்து மேலே. யார் அந்த பல்லானது? நான் தான் குயிலி. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.